ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வந்துச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ரத்தம் வரும்ல அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்க எல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரும்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முழு பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நினைக்கிறேன் என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, கொஞ்சம் சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், எடுத்துட்டு போறேன்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கரைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8.
1: Welcome back listeners, you're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதைய சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். இன்றைக்கு 6வது அதிகாரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நலம், அந்த அதிகாரத்துல 4வது குறளை காண்போம். இந்த குறள் அடிக்கடி நம்ம எல்லாம் கேள்விப்படக்கூடிய ஒரு குறள், பலரும் கோட் பண்ற ஒரு கோட்டபிள் கோட்டா இருக்கக்கூடிய குறள். இதுவும் இதற்கு அடுத்து வரக்கூடிய குறள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னார். அந்த குறள், பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்ப இங்க பெண்மையை போற்றுவோம், பெண்மையை வாழ்த்துவோம் என்று சொல்லக்கூடிய பாரதியை போலதான் வள்ளுவரும் பெண்மையை போற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்ப நம்முடைய தமிழ் சமுதாயம் பெண்களை போற்றி பாராட்டி அவருடைய பெருமை பேசக்கூடிய சமுதாயமாக இருந்தது என்பது நமக்கு நம்ம இலக்கியங்களை பார்க்கும்போது தெரிகின்றது. அந்த நிலையில இங்க ஒரு பெண்ணை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது என்று சொல்கின்றார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல, பெண்ணை விட சிறந்த ஒரு பொருள், சிறந்த ஒன்று என்று வேற எதை சொல்ல முடியும்? வேற எதுவுமே இல்லை. யாவுல என்று சொன்னா வேற எதுவுமே கிடையாது. எப்போ இது அப்படி சொல்லலாம் ஒரு பெண்ணை என்று சொன்னால், கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்ப இந்த கற்பு, கற்பு என்று சொல்லுவது வந்து ஒரு ஒழுக்க நெறி. பல நேரங்களில் வந்து நம்முடைய கற்பு என்பதை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம், அதை தவறாக புரிந்து கொண்டு கேலியாக கூட பேசுகின்றோம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து எதையுமே ஒரு ஒழுக்க முறையில ஒரு நல்ல ஒரு விதிமுறைகள் செய்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி போட்டு வைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது, எப்படியும் வாழலாம் என்று நம்ம சொல்கின்றோம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய அந்த பண்பாடு மிக உயர்ந்த ஒரு பண்பாடு, அதனால தான் நம்ம பார்க்கின்றோம். ஒரு கம்பராமாயணத்தில் பார்த்தாலும் சரி, சிலப்பதிகாரத்தில் பார்த்தாலும் சரி, அந்த கற்பு, அந்த பெண்மை, அது ரொம்ப உயர்ந்து போற்றி புகழ்ந்து பேசப்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் புகழ்ந்து புகழ்ந்து பேசும்போது தான் அதனுடைய சிறப்பை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள், அதை பின்பற்றுவார்கள் என்பதற்காக. அப்போ அதனால் இங்கே பெண் என்று சொல்லும்போது, நான் இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், வள்ளுவரும் சொன்னார், அந்த பெண் சரியாக இருந்தாதான் வீடு சரியாக இருக்கும், வீடு சரியாக இருந்தாதான் நாடு சரியாக இருக்கும், நாடு சரியாக இருந்தாதான் உலகமே சரியாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தை, அதனால்தான் சொன்னாங்க, தொட்டில் ஆட்டுகின்ற கரம் தான் உலகத்தையே ஆளுகின்றது. The hand that rocks the cradle rules the world என்று சொன்னார்கள். அது சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லல, அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏன் என்று சொன்னா, அந்த பெண் என்று சொல்லக்கூடியவள் சரியாக முறையாக ஒழுங்காக இருந்தா அவளுடைய வீடு சிறப்பாக இருக்கும், பேர் சொல்லும்படி இருக்கும். அவள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள், அவளை மனைவியாக கொண்ட கணவன், அவளுடைய இல்லறம் நல்லறமாக இருக்கும், சுற்றத்தார் எல்லோருமே சிறப்பு பெறுவார்கள். அப்போ அவள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெண் இருந்தாதான் சிறப்பு. அப்போ இங்கே அந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன என்று சொன்னால், ஒழுக்கம் என்று பார்க்கின்றோம். அந்த ஒழுக்கத்தை தான் இங்கே கற்பு என்று சொல்கின்றார் வள்ளுவர். அப்போ இங்கே ஒழுக்கம் என்று சொல்லும்போது, நம்முடைய இலக்கியங்களில் பார்த்தா கூட, சங்க காலத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா, பெண்ணை பற்றி சொல்லும்போது ஒருத்திக்கு ஒருவன் என்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கின்றது. ஒருவனுக்கு வேண்டுமானா பல பேர் இருக்கலாம். நம்முடைய தலைவன் நம்ம பார்க்குறோம் சங்க காலத்தில், இந்த பரத்தமை என்று சொல்லக்கூடியது, சின்ன வீடு என்று நாம் இன்னைக்கு சொல்லக்கூடியது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது என்று பார்க்கின்றோம். பின்னால சங்கம் மருவிய காலத்தில் திருக்குறளில் வள்ளுவர் அதையே கடிகின்றார். வரைவின் மகளிர் என்று ஒரு தனி அதிகாரம் வைத்திருக்கின்றார். அப்போ அந்த பரத்தேர்களை பற்றி நம்ம அதில் படிக்கப் போகின்றோம். அப்போ காலம் மாறுவதற்கு ஏற்ப அது கடிந்து கொள்ளப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆனால் அப்போது கூட, சங்க காலத்தில் கூட, நம்முடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய கோல்டன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய சங்க காலத்தில் கூட, பெண்ணை வந்து ஒருவனை நினைத்து விட்டால் அவனுக்காக தான் வாழ்வான் என்று பார்க்கின்றோம். திலகவதியாருடைய கதையை பக்தி காலத்தில் பார்க்கும்போது பார்க்கிறோம், ஒரு படைத்தலைவன் அவனோடு, அவளுக்கு நாவுக்கரசருடைய சகோதரி திலகவதிக்கு
திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. திருமணம் நடக்குவதற்கு முன்னாலேயே போரிலே அவன் இறந்து விடுகின்றான். ஆனாலும் நினைக்கப்பட்டு விட்டது, நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஒரு முறை மனதிலே இவன்தான் கணவன் என்று நினைத்து விட்டால் அவன்தான் கணவன் என்கிற அந்த ஒழுக்கத்திலே வந்தவர்கள் நம்முடைய தமிழ் பெண்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த தன்மை, அதாவது அந்த மனதாலே நினைத்து விட்டால், உடல் தூய்மை மட்டுமில்ல, கற்பு என்று சொல்லும் போது நாம உடல் தூய்மையை பற்றி இங்க சொல்லல, மன தூய்மையை பற்றி தான் சொல்லுகின்றோம். மனதினாலே வேறொருவனை நினைக்காமல் இருப்பது, உள்ளத்தினாலும் வேறொரு பெண்ணை நினைக்காமல் இருப்பது, அதைத்தான் கண்ணதாசன் கூட பாடுகிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ நீங்க வசந்த மாளிகை பாட்டு கேட்டீங்கன்னா, அந்த வசந்த மாளிகையில கூட உள்ளத்தினால் இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வரிகள் வருவதை பார்க்கின்றோம். அப்ப இந்த மன தூய்மை, மனக்கற்பு, அதைத்தான் சொல்கின்றோம். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து நிறைய வேலைகள்லாம் செய்கின்றோம், நிறைய ஆணுக்கு நிகர் சமமாக வரும்போது இந்த நம்ம மேலே யாராவது படாமல் இருக்க முடியாது, நம்ம நெருக்கமாக வர முடியாது, வராமல் இருக்க முடியாது, கையோ காலோ படாமல் இருக்கல. அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது இல்லை பார்க்காம இருக்கிறேன் சொன்னா, அங்கே வந்து கற்பு போய்விட்டதா என்று சொன்னா அது கால மாற்றம். ஆனால் மனம் அது தூய்மையாக இருக்கணும், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அது இருக்க வேண்டும். அப்போ அதைத்தான் இங்கே வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுள

கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்ப அந்த மனக்கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய மனதிலே தன் கணவனை தவிர வேறு யாரை பற்றியும் ஒரு கணம் அரை கணம் கூட சபலப்படாமல் இருக்கக்கூடிய, நினைக்காமல் இருக்கக்கூடிய, அந்த மன உறுதி இருக்கக்கூடிய பெண் தான் கற்புடையவள் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய கற்பு உடையவள் தான் உயர்ந்தவள். அப்ப அவளை விட சிறந்த பொருள், சிறந்த ஒன்று இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்கின்றான். கற்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த உறுதி தன்மை, திண்மை என்று சொன்னா இங்கு உறுதி, அது ஒரு பெண்ணுக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண் அதை பெற்றிருந்தாள் என்று சொன்னால், அந்த பெண்ணை விட பெருமை மிக்க, சிறப்பு மிக்க, உயர்ந்த பொருள் வேற எதுவுமே கிடையாது. பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்போ அந்த இல்வாழ்க்கையிலே கற்பு என்கிற உறுதி நிலையை, செல்ஃப் கண்ட்ரோல, மனக்கட்டுப்பாட்டை எந்த பெண் கொண்டிருக்கின்றாளோ அவள்தான் மிக உயர்ந்தவள், போற்றுதலுக்கு உரியவள், வணக்கத்துக்கு உரியவள், பாராட்டுதலுக்கு உரியவள் என்று இங்கே ஒரே வார்த்தையில வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுகிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய அந்த வில்வாழ்க்கை என்கிற அந்த கான்செப்ட், அந்த எண்ணம் என்று சொல்லக்கூடியது ஒருவனுக்கு ஒருத்தி என்று நம்ம வாழ்கின்றோம். அந்த ஒருத்திக்கு ஒருவன் என்ற தன்மையில இருக்கின்றோம். அதனால மனதளவில வேறொருவனை பற்றி நினைக்க கூடாது என்று சொல்லிட்டோம். என்று சொன்னா, இதை சொல்லும் போது எனக்கு புதுமை பித்தனுடைய பொன்னகரம் என்று சொல்லக்கூடிய சிறுகதை நினைவுக்கு வருகின்றது. நீங்க எவ்வளவு பேர் அதை படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுல ரொம்ப ஒரு அருமையான கருத்தை புதுமை பித்தன் சொல்லியிருப்பார். என்ன என்று சொன்னா, அது இந்த கற்புக்கு ரொம்ப பொருத்தமாக வரும். என்ன என்று சொன்னால், அங்கே ஒரு வறுமையில வாடக்கூடிய, ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய ஏழை பெண் ஒருத்திக்கு அவளுடைய கணவனுக்கு மிகப்பெரிய நோய் வருகின்றது. அப்ப அந்த கணவனுக்கு வைத்தியம் செய்வதற்கு அவகிட்ட பணம் இல்லை. அப்ப அவன் நினைக்கிறா, தன் உடலை விற்றாவது பணம் பெற்று தன் கணவனுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப நாம பார்க்கின்றோம், அந்த நேரத்துல அவன் மனசுல வந்து அவளை சோரம் போனாள், இல்ல கற்பு இல்லாதவள், உடலை விற்றாள் என்றெல்லாம் நம்ம குற்றப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், மனதிலே கணவனை நினைத்து கொண்டு கணவனுக்காகவே தன் உடலை விலை பேசுகிறாள் என்று பார்க்கின்றோம். அப்ப அவள் உண்மையிலேயே உயர்ந்தவள் என்று பார்க்கின்றோம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்றார் வள்ளுவரும் சொல்லுகின்றார். கற்பு கற்பு என்று சொல்லும் போது அந்த கற்பு உடல் கற்பை விட முக்கியமானது உள்ள கற்பு. ஏனென்று சொன்னா, உடல் தூய்மை என்று சொல்லக்கூடியது வந்து பாதுகாப்புல வந்து விடுகிறது என்று பார்க்கின்றோம். ஆனா மனதிலே, எனக்கு உடல் தூய்மை இருக்கிறது, மனதிலே தூய்மை இல்லை என்று சொன்னா, நான் என்னுடைய கற்பு முழுமையான கற்பு என்று சொல்ல முடியாது. அப்ப அந்த கற்பை தான் இங்க வள்ளுவர் வற்புறுத்துகின்றார். அப்ப அப்படி இருக்கக்கூடிய பெண் தான் மிக மிக உயர்ந்தவள், பாராட்டுதலுக்குரியவள் என்று இங்கே வள்ளுவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். நன்றி. அடுத்த குரல் நாளை பார்க்கலாம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக

0: 7.8.
1: அறிவில் உனக்கு ரோட பார்த்து வரமாட்ட, இந்நேரத்துக்கு மேல போய் சேர்ந்துருப்ப. ஓரமா போ சாவ்கிராக்கி.
2: பெரியவரே வாங்க, இங்க கொஞ்சம் உட்காருங்க, தண்ணி குடிங்க. பாவம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சே உங்களுக்கு, படிச்ச பசங்க தானே, இப்படியா பேசுவாங்க?
3: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
2: ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இந்த மாதிரி மரியாதை குறைவா நடத்தப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மரியாதை அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வெல்கம் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்க ஆர்ஜே வர்ஷா, அண்ட் அலாங் வித் மீ இஸ் ஆர்ஜே ஹரிதா. சோ ஹரிதா, என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கே?
3: ஆமா வர்ஷா, நம்ம நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயத்தை தான் யோசிக்கிறேன். இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பெரியவர் ஒரு பையன் கிட்ட சீட் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டான். அப்புறம் நான் அவருக்கு உட்கார இடம் கொடுத்தேன். இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலயும் சில பேர் மரியாதை என்ற விஷயத்தையே மறந்துடுறாங்கல்ல.
2: ஆமா ஹரிதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி சம்பவங்களை விட்னஸ் பண்ணலாம். ரோட், ஹோட்டல், ஆபீஸ், வீடுன்னு சொல்லிட்டே போலாம். சரி, நம்ம என்ன நினைக்கிறோன்றத விட மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரெஸ்பெக்ட் அகார்டிங் டு பீப்புள் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சீ நவ். வித் அஸ் வி ஹாவ் மிஸ் அனுராதா, ஹூ இஸ் அ பேரண்ட்.
4: ஹாய், திஸ் இஸ் அனுராதா. Nowadays, nobody respecting elders because everybody leading busy lives. Rushing to offices. Whenever we observe while traveling in buses and trains, if you see elders stand nearby us, nobody caring them and giving them seats to sit. This is not the right way we live our life. We should respect elders and we should teach our children in early age to respect others. Elders means not only old citizens but also whoever elders.

0: எக்ஸாம்பிள், அண்ணா அக்கானு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறது, பாட்டி தாத்தாவை எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது இங்க.
1: யா ரைட், சில்ட்ரன் மோல் பண்றது ரெண்டு முக்கியமான நபர்கள், ஒன்னு அம்மா இன்னொன்னு டீச்சர். சோ லெட் அஸ் டாக் டு அ டீச்சர் ஆன் வாட் ஹர் வியூ இஸ் ஆன் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு டீச் சில்ட்ரன் அபவுட் ரெஸ்பெக்ட். பிஃபோர் வி மூவ் ஆன், லெட்ஸ் கோ இன் ஃபார் அ ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: ஏன் இவ்வளவு லேட்டா வர? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? பாத்திரம் எல்லாம் அப்படியே சிங்க்ல கிடக்கு. மகாராணி மாதிரி நீ வர, அது வரைக்கும் நாங்க என்ன சமைக்காம இருக்கணும்?
1: மன்னிச்சுக்கோங்க மேடம், வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, அதான் லேட்டு.
0: டெய்லி ஏதாச்சும் சாக்கு சொல்லு. கெஸ்ட் வந்தா என்ன, வேலைக்கு வரணும்னு அறிவு இல்ல?
1: இல்லம்மா, அது வந்து
0: இல்லம்மான்னு உள்ளமான்லாம் சொல்லாத. எனக்கு தெரியும், மாசம் போறந்தா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுதுல, வேலை சொன்னா செய்ய வக்கு இல்ல. இது மாதிரி நீ பண்றதா இருந்தா நீ வேலைக்கே வர வேண்டாம். நான் உன்ன பேசாம வேலையை விட்டு நிறுத்திடுறேன்.
1: சரிம்மா, நான் இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன்.
0: சரி போ, பாத்திரம் தேய், துணி அங்க வச்சிருக்கேன் போட்டு அலசி வை. சீக்கிரம் ஆடி அசைஞ்சு வேலையை செய்யாத.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெல்கம் பேக் டு த ப்ரோக்ராம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஹரிதா. அண்ட் என்னோட இருப்பது ஆர்ஜே வர்ஷா. நம்ம நிகழ்ச்சியில் மரியாதை என்பது என்ன, அது எப்படி கொடுக்க தவறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டீச்சர் கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் வி ஹாவ் மிஸ்ஸஸ் சூர்ய பிரபா டு ஷேர் ஹர் வியூஸ்.
3: என் பேர் சூர்ய பிரபா, நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. எங்கள் காலத்துலலாம் அப்பா முன்னாடி நின்று பேசவே மாட்டோம். ஆனால் இப்போ பசங்களும் அப்பாவும் அம்மாவும் எல்லாம் நண்பராக பழகிறனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. அதனால் அவங்க ஹேட் ஆயிடுறாங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தனால பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதால பாட்டி தாத்தா போல் வயசானவங்க குழந்தைங்க கூட இல்லாததுனாலையும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியறதே இல்லை. வீட்டில் மட்டும் இல்லை, பொது இடத்துல கூட யாரும் யாருக்கும் மரியாதையை கொடுக்கறதில்ல. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரம்மாவை குழந்தைங்க நீ வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதே போல தான் ஆஃபீஸ்லேயும் ஹையர் போஸ்டில் இருக்கவங்க தனக்கு கீழே வேலை செய்கிற வயசான இருக்கவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. எப்போ தான் இந்த குழந்தைங்கள்லாம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்குவாங்கன்னே தெரியலை.
0: தேங்க்யூ மேம். ஹரிதா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இவங்க சொன்னாங்க ஆபீஸ்ல எல்லாம் கூட மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னு. நிறைய இந்த ஐடி கம்பெனில எல்லாம் பார்த்தனா ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க தனக்கு கீழே வேலை செய்யற வயசானவங்களை மரியாதை குறைவா நடத்துவாங்க. அதுவும் ஒரு வேலை செய்ய தவறிட்டாங்கன்னா அவ்வளோதான்.
2: வேலை செய்ய தவறி அதை கண்டிச்சா தப்பில்ல, ஆனா அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் காமிக்குது அவங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கூட நிறைய மரியாதை குறைவா நடத்துவாங்களாம். அது உண்மையா இல்ல மனிதாபிமானத்தோட நடத்துறாங்களான்னு கூட தெரியல. இப்ப நம்ம ஒரு போலீஸ் மேன் கிட்ட பேசி மேலும் தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ், போலீஸ்னாலே ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதர் தானே.
4: என் பேர் வேணுகோபாலு, நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். 32 வருஷமாக சர்வீஸில் இருக்கேன். நான் நிறைய கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கேன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரவங்கள நான் இது வரைக்கும் அவமரியாதையாக நடத்துனதே கிடையாது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை என்னால் முடிஞ்ச மட்டும் செஞ்சுருக்கேன். என்கிட்ட வேலை செய்ய என் கூட வேலை செய்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம சத்தம் போடுவாங்க, அவமரியாதையாக பேசுவாங்க. நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். நம்ம இந்த சர்வீஸுக்கு வந்தது மக்களுக்கு ஹெல்ப் செய்யத்தான் வந்திருக்கோம். வயசுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை, மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும். அதுதான் பண்பாடு. நம்மளை விட வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை தான் நான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வரேன். இனிவரும் காலங்களையும் இதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வந்து மூத்தவங்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அதுதான் நமக்கு எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். நன்றி.
0: தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் வியூஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த சினிமாலெல்லாம் காமெடின்னு வரும்போது இன்னொருத்தர மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நல்லாவே ரசிச்சு பார்க்குறோம், ஆனால் அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்து.

0: பெரியவங்களே போடா வந்துட்டாண்டா ஏ பெருசு அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சகஜமா ஆயிட்டு வருது. I would say it has become a part the way we interact. So I guess movies also play an important role in this. But again, entertainment-ஆ வெறும் entertainment-ஆ தான் பார்க்கணும். மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க கூடாது. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா அது நமக்கும் நல்லது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.
1: இப்பெல்லாம் மரியாதைங்கிற விஷயம் வெறும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ், பொசிஷன், காஸ்ட் இதெல்லாம்லாம் பார்த்து வருது. ஏன், நம்மளை விட தாழ்வான மக்களும் மனுஷங்கள் தானே, அவங்களும் அதே மரியாதை தானே கொடுக்கப்படணும்.
0: Yes, Varsha, I totally agree with you. People have a perception that respect should be given only to senior citizens, but it is not that. Every elderly person must be given the due respect irrespective of his looks, status and caste. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஸ்டே டியூன்ட். இறங்க ஏ வாட்ச்மேன், யோ கேட்ட துறையா
2: தோ வரயா,
0: யோ அறிவில வண்டி சவுண்ட் கேட்டோனே கேட்ட துறக்கணும் தெரியாது, டெய்லி கத்தணுமா?
2: சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
0: எப்ப பாரு தின்னு, மூஞ்ச பாரு, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா?
2: மன்னிச்சுக்கோங்க தம்பி.
0: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8 and today our topic is respect to elders. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். Like we discussed earlier, respect should be given to every human being. Parents complain that their children are not giving any respect. But listen people, respect should start from you.
0: Yes, moreover, பசங்க பெரியவங்கள பார்த்து தான் வளர்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கும். சோ ஓபன் யுவர் ஐஸ் பீப்புள், இட்ஸ் டைம் டு ரெக்டிஃபை யுவர் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹேவ் பீன் டூயிங் ஆல் தீஸ் இயர்ஸ். இஃப் யூ ஆர் எ ஹியூமன், சோ ஆர் தி அதர்ஸ். இஃப் யூ திங்க் யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட், தென் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தேர்ட் ஜர்னலிசம், ஸ்வேதா, வர்ஷா, கார்த்திகா, ஹரிதா அண்ட் கீர்த்தனா. தேங்க்யூ.

0: 97.8. ஹலோ ஹாய், வணக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே ஆர்ஜே இந்து ஃப்ரம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பத்தி பேச போறோம், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் நினைச்சோடனே பயந்துடாதீங்க, நாங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறோம். ஆர்ஜேவா என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு பாத்தீங்களா, என்னோட குட்டி தம்பி தான். அவன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவன்கிட்ட இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே இருக்காது. ரொம்ப பெரிய பையன் மாதிரி நடந்துப்பான். எப்பவுமே நானும் அவனும் டாமன் ஜெரி தான், பட் அவன்கிட்ட இருக்கிற கேரக்டர் யாருக்குமே வராது. யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலான்னு அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. புராணத்துல கூட இருக்கு, சிவன் வந்து ஒன்னு தெரியாதத தன்னோட பையனான முருகன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாங்க, யார்கிட்ட இருந்து வேணா என்ன வேணாலும் கத்துக்கலாம். இதான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்வதி வந்து அவளோட மோட்டிவேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹாய் பார்வதி.
1: ஹாய் இந்து. ஆக்சுவலி நீங்கள் மோட்டிவேஷன் சொல்லப்போ நான் வந்து இந்த டாபிக் எதுக்கு பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்க ரொம்பவே சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாங்க, ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை. நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசினேன்னா, நான் பேச போகிறது வந்து ஒரு பெரியவங்களை பற்றி. அவங்க தான் என்னோடய மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எஸ்என்டி வசந்த லக்ஷ்மி. அவங்க ஸ்ரீ சாரதா ஸ்கூலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க இருந்த வரைக்குமே ஸ்கூலே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்தது. அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் நடக்க முடியாமல் வாக்கர் எடுத்து ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு பகவத்கீதா விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸ் ரூம்லேயும் ஏசி இருக்கும். அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரூமில் அவங்க ஏசியே போடல. என்ன சொன்னாங்கன்னா, என் ரூமில் வந்து ஃபேன் இருந்தால் போதும், ஏன்னா பசங்களும் அதே ஃபேனில் தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசி போடல அவங்க ரூமில். அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க.
0: வாவ், செம.
1: ஹார்ட் ஒர்க்கிங் சொன்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வராங்கன்னா, எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அவங்களால செய்ய முடிய வேலை கூட இப்போ என்னால் செய்ய முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன அவ்வளோ சுறுசுறுப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன்.
0: ஆமா பார்வதி, அது உண்மைதான். நம்ம இப்ப வீட்டுல தண்ணி குடிக்கிறதுனா கூட நம்ம எந்திச்சு போய் குடிக்க மாட்டேங்கிறோம், அம்மாவை தான் எழுப்பி போய் எடுத்துட்டு வர சொல்றோம். அது ஃபேக்ட். அதனால எல்லாருமே மாற கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் அக்ஷரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மோட்டிவேஷன் பத்தி கேட்கலாம். ஹாய் அக்ஷரா.
2: ஹாய் இந்து. 107.8 FM கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் அக்ஷராவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இப்போ நான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு பேசினவுடனே ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறேன். அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவர் தான் நம்மளோட தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் அஜித். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஹீரோவாக மட்டும் நான் என்றைக்குமே பார்த்ததில்ல. ஆஸ் அ ஃபேமிலி மேன், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ரேசர், எல்லா இதுலேருந்தும் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு கண்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் never fails. அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் வந்திருக்காரு. நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆஸ் அ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அவருக்கு வந்து அந்த ரேசிங்ஸில் ஸ்டேஷனில் நடந்திருக்குன்னா சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போயும் அவர் ரேசிங் கண்டினியூ பண்ணிட்டுருக்கார், அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஆஸ் அ சிங்கிள் மேன், அது வந்து சொல்லும் போது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, ஒரு அஜித் அதாவது தலை அப்படின்னு சொன்னால் போதும் அந்த ஆடிட்டோரியமே அதிரும். அந்த மாதிரிலாம் சீக்கிரத்தில் யாராலையும் பேர் வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மோட்டிவேட்டான விஷயம். அதுக்கு எல்லாமே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹீரோவாக நம்ம அவரை ரசிக்கிறத விட ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கராக நம்ம அவரை ரசித்தோன்னா அவர்கிட்ட நம்ம நிறையவே கற்றுக்கலாம். ஸோ எனக்கு எப்போவுமே ஹீஸ் அ கிரேட் மேன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் மட்டும்தான் ஹிந்து. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக சொல்ல விரும்புகிறேன்.
0: அது என்னமோ உண்மைதான் அக்ஷரா, தலை என்றைக்குமே தலை தான். அவரை யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பற்றி கேட்டோம், மோட்டிவேஷனை நல்லா கற்றுக்கிட்டோம். குட்டி தம்பிலேருந்து பெரிய தலை வரைக்கும் கேட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே இந்து.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: வரி கட்டுதல் விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: பாருங்கள்.

0: 97.8. ஏய், நவராத்திரி, தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தின்னு லைனாக பண்டிகைகள் வருது. போய் ட்ரெஸ் வாங்கணும், நகை வாங்கணும், விதவிதமாக பட்சணம் செய்யணும், நினச்சி பார்த்தாலே தலை சுத்துது. சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் பண்ண வேண்டிய வேலையை நினச்சா இப்போவே களைப்பாக இருக்குது.
1: ஏன் அப்படி சொல்கிற? பண்டிகைனாலே சந்தோஷம் தானே? ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் எத்தனை விஷயமும் மருத்துவமும் இருக்குது. உனக்கு நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? இல்லைனா தீபாவளி அன்னைக்கு ஏன் காலங்காத்தால் எழுந்துக்கிறோம்னு தெரியுமா? எனக்கு இன்னும் என் பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது.
2: ஐயோ, ஏன் பாட்டி காலங்காத்தாலேயே எழுப்பி விடுற? பாரு, 3 மணி தான் ஆகுது.
3: இன்னைக்கு தீபாவளி பண்டிகைமா, சீக்கிரம் எழுந்துக்கோமா.
2: பாட்டி, 3 மணி தான் ஆகுது.
3: 3 மணி என்னம்மா என்னம்மா, சீக்கிரமா எழுந்து கிளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இன்னைக்கு பண்டிகை கொண்டாடணும்மா, சீக்கிரம் எழுந்துக்கோமா. அப்புறம் பட்டாசு எல்லாம் வெடிக்கணுமே, சீக்கிரம் எழுந்துக்கோ.
2: சரி சரி, இதோ வரேன், இருங்கோ. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, அந்த காலத்துல பட்டாசு எல்லாம் இருந்ததா?
3: அந்த காலத்துல எல்லாம் கிடையாதுமா, பட்டாசு எல்லாம் கிடையாது.
2: அப்ப நீங்க 3 மணிக்கு எதுக்கு எழுந்துப்பீங்க?
3: இல்ல, 3 மணிக்கு எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு எல்லாம் வேலையில நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணணும் இல்லையாமா, அதனால வந்து சீக்கிரமா எழுந்து புதுசு கட்டிண்டு எல்லாம் பண்ணணுமா.
2: அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
3: அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்வீட் எல்லாம் பண்ணணும், எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சொந்தக்காரா பெரியவாள்லாம் வருவா, அவள்கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் எல்லா ஃப்ரெண்டாத்துக்கும் போகணும், அதனாலதான் சொல்ற சீக்கிரம் எழுந்து எல்லாம் பண்ணிக்கோமான்ட்டு.
2: இதுல இத்தனை விஷயம் இருக்கா? ஏன் பாட்டி, எதுக்கு தீபாவளின்னு செலிப்ரேட் பண்றோம்?
3: தீபாவளி நரகாசுரனை வதம் பண்ண தானம்மா, அதனால நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம்.
2: ஓ, நான் கூட கேட்டிருக்கேன், அந்த அவர் சாகும் போது இனிமே யாருமே மக்களை துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போன அந்த விஷயத்த காப்பாத்துறதுக்காக தானே?
3: நம்ம வந்து நம்ம தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறோம், நார்த்ல எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, அவ வந்து தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் லக்ஷ்மி பூஜைன்னு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ரொம்ப இதுவா கொண்டாடுவா. நார்த்ல அந்த மாதிரி பண்ணுவா.
2: தீபாவளியிலேயே இத்தனை விதைகள் இருக்கா?
3: எல்லா பண்டிகைக்கும் எல்லாம் இருக்குமா.
2: அப்ப பாட்டி, பண்டிகைகள்னு சொல்றீங்களே, நவராத்திரியை எப்படி பாட்டி செலிப்ரேட் பண்றோம்?
3: நவராத்திரி வந்து 9 நாள் கொண்டாடணுமா. மாலை அமாவாசை அன்னைக்கு கொலு வைக்கிறதுக்கு சாஸ்திரம், அன்னைக்கு வந்து கலசம் வச்சு நிறைய மண் பொம்மை எல்லாம் வச்சு எல்லாம் பெருமாள்கள்லாம் பொம்மையா இருக்கும், அது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணணும். முதல் 3 நாள் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் துர்கை, அதுக்கப்புறம் சரஸ்வதிக்கு பண்ணுவா. இவா வந்து குழந்தைகளுக்கு தான் இந்த பண்டிகை ரொம்ப விசேஷம். டெய்லி குழந்தைகளை உட்காந்து வச்சு அதுக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு புது துணி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுவா. சாயங்காலம் ஆனால் சுண்டல் அதெல்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு பழம் சுண்டல் எல்லாம் வச்சு கொடுப்பாமா. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவா. மறுநாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு கொலுவை வந்து ராத்திரி படுக்க வச்சுட்டு அப்புறம் எடுப்பா, அதுதான் ரொம்ப விசேஷம்.
2: இத்தனை இது இருக்கா, ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் ஃபாலோவே பண்றது இல்ல. இல்ல,
3: யாருமே பொம்மை கொலுவே வைக்கிறது இல்லையம்மா, இந்த மாதிரி யாரும் இப்ப அவ்வளவு இதுவா கிராண்டா கொண்டாடுறதே கிடையாது.
2: ஆனா இப்ப கூட நார்த்ல எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க,
3: பண்ற கோவில்கள் எல்லாம் இப்பவும் ஒளி வச்சு கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா பூஜை பண்றாமா.
2: சரி, நவராத்திரி பத்தி சொல்லிட்டே, தீபாவளி பத்தி சொல்லிட்டே, பொங்கல் பத்தியும் சொல்லுங்களே.
3: பொங்கல் வந்து பொங்கல்னாக்க 3 நாள் பண்டிகைமா. பொங்கல்ங்கிறது முதல் நாள் வந்து போகின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் எடுத்து கொளுத்திட்டு இப்போ வந்து வடை பாயசத்தோடு பண்ணி புதுசு கட்டிப்போம். அடுத்த நாள் பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நல்லா கரும்பெல்லாம் வாங்கின்னு வந்துட்டு பானையில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு மற்ற நாள் வந்து கணுப்பொங்கல்னு சொல்லிட்டு கிராமங்கள்லாம் நல்லா எல்லா விதமான சாதங்கள்லாம் கலந்து காவேரியில் தண்ணி இருக்கும், அங்கே சொந்தக்காரா ஃப்ரெண்டு எல்லாருமா போய் காவேரியில் உட்காந்து கணுப்பிடி வைப்பா. அது கணுப்பிடி வைக்கிறோட சாஸ்திரம் என்னன்னா, அவளோட அண்ணா தம்பிகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறது அண்ணா தம்பிக்கோசரம் அந்த பண்டிகை கொண்டாடுவார். எல்லாரும் காவேரியில் போய் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வருவார். சாயங்காலம் வந்து மாட்டு பொங்கல்னுட்டு எல்லாரும் மாடை கொண்டு வந்து வீடு வீடாக வந்து அதுக்கு வந்து துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு குங்குமம் சொல்லிட்டு அதை கொண்டாடுவோம். அதுதான் ரொம்ப விசேஷம், 3 நாள் பண்டிகை அது.
2: ஓ, அப்ப இப்ப ரக்ஷாபந்தன் சொல்றதா நம்ம கண்ணு பொடின்னு சொல்லி வச்சோம் அந்த காலத்துல.
3: ரக்ஷாபந்தன்ங்கிறது வேற, கணுப்பொங்கல்ன்றது வேறமா. கணுப்பொங்கல் வந்து இந்த காலத்துல வந்து காணும் பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சினிமாவுக்கு போறது எல்லாரையும் பாக்குறதுன்னு வச்சிருக்க, அந்த காலத்துல அத கணுப்பொங்கல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொங்கல் இது பண்ணுவோம்.
2: இல்ல, நீங்க கண்ணு பொடி காக்கா பொடிலாம் வைக்கிறது வந்து
3: அது வந்து கணு அன்னைக்கு கார்த்தால வந்து அண்ணா தம்பி நன்னா இருக்கிறதுக்கோசரம் நாலு விதமான சாதங்கள் கலந்து மாடியில வெளியில வச்சு ஒரு வேலை வந்து அந்த மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து இருக்கும் அதை அப்படியே எடுத்துன்னு போய் அதுல வச்சு வந்து அதுக்கு வந்து ஆரத்தி காட்டி எல்லாம் பண்ணுவா. அதுதான் ரொம்ப விசேஷம்.
2: ஓ இதுல இப்படியா? என் பாட்டி தீபாவளி நவராத்திரி பொங்கல் மூணுத்த பத்தியும் பேசிட்டோம். நம்மளுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் அப்படின்னு வேற ஏதாவது இருக்கா?
3: சில பேருக்கு நோன்புன்னு உண்டுமா, சில பேருக்கு வந்து சில பேர் வந்து நோன்புன்னு கொண்டாடுவா, சில பேர் வந்து இந்த அந்த ஆடி மாதம் அன்னைக்கு அம்மனை வர வச்சு அது ஒரு பூஜை பண்ணுவா, அம்மன் இதுன்னு பண்ணுவா. அது ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு ஒரு சம்பிரதாய பிரகாரம் பூஜை பண்ணுவாம்மா.
2: பட் மேஜரா நம்மளுக்கு இந்த இந்த மூணு தான், நவராத்திரி தீபாவளி பொங்கல் தான் மேஜர்.
3: மூணு பண்டிகை தான் நமக்கு முக்கியம்.
2: ஏன் பாட்டி அப்ப ஆடி மாசம் சொல்றாளே அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா?
3: ஆடி மாசங்கிறதுமா, ஆடி வந்து ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் ரொம்ப விசேஷமா. அது வந்து அம்மனுக்கு உகந்த நாள், அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி தீ மீதி எல்லாம் பண்ணுவா. ஆடி வெள்ளிக்கிழமை வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறேன்னு விட்டு கோவில்களில் அம்மன் கோவில்கள் எல்லாம் புத்து இருக்கும், அந்த புத்துக்கு வந்து பால் பால் தெளித்து அந்த வந்து வெத்தலை பழங்கள்லாம் வச்சு இது பண்ணி நைவேத்தியம் பண்ணி அங்கே வரவா சுமங்கலிகளுக்கெல்லாம் அதில் வெத்தலை பார்க்க கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி மாதம்தான் அம்மன்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஆடி பண்டிகை அன்னைக்கு முதல் நாள் ஆடி மாதம் பிறக்கிறது வந்து ஆடி பண்டிகைன்னு சொல்லுவா. அதுக்கு வந்து நல்லா தேங்காய் பால், தேங்காயை பிழிஞ்சு தேங்காய் பால் வெல்லம் போட்டு தேங்காய் பால் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வரவாளுக்கெல்லாம் கொடுப்பா. ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானனால ஆடி மாதம் எந்த வேண்டி எது கோவில்களுக்கு போய் என்ன பக்தியோடு பண்ணாலும் அது வந்து நல்லா நடக்கும். அதனால ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம்.
2: அப்போ மார்கழி மாதம்,
3: மார்கழி மாதங்கிறது வந்து 30 நாள் கொண்டாடுவோம்மா. அதாவது அது வந்து ஆண்டாளுக்கோசரம் பண்ணுறது. ஆண்டாளுக்கு பேர் வந்து சூடி கொடுத்த சுடர்கொடின்னு பேர். 30 நாள் 30 ஸ்லோகங்கள் இருக்குது. கார்த்தால் 4 மணிக்கு எழுந்து அதை நல்லா குளிச்சுட்டு நல்லா மடியாக பொங்கல் பண்ணி டெய்லி வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பாசுரம் சொல்லணும், அதாவது ஒவ்வொரு ஸ்லோகங்கள் சொல்லணும். 30 நாள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த வந்து ஆண்டாளுக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அது ரொம்ப விசேஷம். அது முன்ன வந்து முக்கியமாக வைஷ்ணவாளுக்கு அது வந்து ரொம்ப விசேஷம்.
2: இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லேயே இத்தனை விஷயங்கள் இருக்கா?
3: நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு.
2: ஆனால் நீங்கள் சொல்றதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இன்னைக்கே நான் வந்து போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொன்ன கதை எல்லாத்தையும் சொல்ல போறேன்.
3: ரொம்ப சந்தோஷமா. எல்லா விஷயமும் இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: நான் நிச்சயமா போய் சொல்றேன்.
4: நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு தெரியாம போச்சு. நல்ல நாள் அதுவுமா நல்லதே நினைச்சிட்டு சந்தோஷமா பண்றது எவ்வளவு முக்கியம்னு பாட்டி சொன்னதை கேட்டுதான் எனக்கு தெரிஞ்சது.
1: இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மீ ஆர்ஜே பூஜா அண்ட் ஆர்ஜே தாரிணி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பாசம் வித் பாட்டி இன் நம்ம MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆப்.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது, ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8.
3: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு 107.8 MOP CRS, அண்ட் திஸ் இஸ் அ நியூஸ் ஃபீச்சர் ஆன் அவேர்னஸ் ஆஃப் ரோட் ரூல்ஸ் இன் சென்னை வித் மீ ஆர்ஜே லக்ஷ்மி,
4: ஆர்ஜே சுபகீர்த்தனா,
5: ஆர்ஜே மம்தா,
6: ஆர்ஜே கிருத்திகா,
7: ஆர்ஜே சந்தியா
8: அண்ட் ஆர்ஜே கல்பனா.
3: ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் பை யங்ஸ்டர்ஸ் has been a major contribution to fatal accidents.
9: Moreover, did you know, Lakshmi, that about 80,000 people are killed due to road accidents every year in India? That is 13% of the total fatality all over the world.
3: Yes, roads and vehicles are a part of our everyday life. A driver, a passenger, or a pedestrian, all of us must follow these road rules.
9: Yeah, that's very true. Road safety education is as essential as any other basic skills of survival. Public cooperation is much more needed to assure the smoother traffic flow. What do you say about the obstacles for road safety?
3: I would say the negligence of civilians, like not obeying the basic traffic signals, drunken driving, driving at a real high speed, and many more add on. Did you know about 60,000 accidents have taken place in these 2 years?
9: Let's discuss more after this short public service announcement. Stay tuned.
10: Wow, that's a cool new bike. Looks awesome.
11: Yeah, just got it for my birthday a few days before.
10: Come on, take me for a ride.
11: Hop on.
10: I hope you remember that this is a new bike. Speed up. Faster, come on. Let's see the maximum speed your bike can reach.

என்னுடைய பெயர் குணவர்மன். நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். சைதாப்பேட் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக இருக்கிறேன். நான் இப்போது ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சாலையில் பொதுவாகவே இன்று உலகளவில் பார்த்தீங்கனாக்கா டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால நிறைய இறப்புகள் ஏற்படுகிறது. அங்கஹீனங்கள், அவங்களுடைய பாடிலி பார்ட்ஸை அவங்க ஆம்புடேஷன் ஆகுது அல்லது இழக்க நேரிடுகிறது. அதற்காக சாலை பாதுகாப்பு, சாலை விதிகளை மதித்தால் இதெல்லாம் இந்த இழப்புகளை தடுக்க முடியும், இதெல்லாம் காக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ சென்னை மாநகரத்தெல்லாமே நடுவில் மீடியன் போட்டு வச்சுருக்கிறாங்க, தடுப்புகள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. தடுப்புகள் ஏற்படுத்தியதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதசாரிகள் நடப்பதற்கென்று ஒரு ஜீப்ரா கிராசிங் வச்சுருக்கிறாங்க. பாதசாரிகள் அந்த இடத்துல போயிட்டு பாதசாரிகள் கடக்கும் பட்சத்தில் எந்த ஒரு உயிரிழப்போ அல்லது ஆக்சிடெண்ட்டோ விபத்தோ நடக்காமல் தடுக்கலாம். முக்கால்வாசி இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீப்ரா கிராசிங்கே இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த சென்டர் மீடியன் ஏறி குதித்து அந்த பக்கம் தவி போகிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு மாதிரியே குரங்கு தான் இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரத்துக்கு அப்படி தவி குதிக்குது. அதே மனுஷனை பார்க்கும்போது திருப்பியும் அந்த பழைய இடத்துக்கு போயிட்டானோன்னு என்ன தோணுகிறது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடந்தாக்கா நடக்கிறவங்க மாத்திரம் அடிபட போகிறதில்ல, இதை டூ வீலர் அதாவது இரண்டு சக்கர வாகனத்துக்கு வரவங்க அதில் இடித்தாங்கனாக்கா அவர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கும் இது. ஆகையால் வயலேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் நபர் மாத்திரம் இல்லாமல் ஒழுங்காக வண்டி ஓட்டிக்கிட்டு வர்ற அவங்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இதால். ஆகையால் அந்த பாதசாரிகள் சரியான பாதசாரிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட வழிகள் செல்வதால் அவர்களுக்கும் விபத்து ஏற்படாது, அவர்களால் மற்றவர்களுக்கு விபத்தோ ஆபத்தோ ஏற்படாது. சிக்னல் ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. சிக்னல் வந்து எல்லோ வரும்போது ஜென்ரலாக இப்போ மெயின் ரோட்டில் இருக்க சிக்னல் எல்லாமே 5 செகண்ட்ஸுக்கு, இப்போது க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸுக்கப்புறம் 5 செகண்ட் வரைக்கும் எல்லோ எரியும். 5 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெட் லைட்டு வரும். ஸோ இந்த 5 செகண்டு நார்மல் டிராஃபிக் சே நம்ம அண்ணா சாலையில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளே இருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவும் 40 கிலோமீட்டர். நீங்கள் 80 கிலோமீட்டரில் நீங்கள் வரும் பட்சத்தில் அந்த 5 செகண்டில் உங்களால் நிறுத்த முடியாது வாகனத்தை. ஆகையால் அந்த இடத்துல 40 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டரில் தான் வரணும். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அந்த எல்லோ வருதுன்னும் போதே நீங்கள் நின்றுடுன்னு அர்த்தம். அப்போது அதுலேயும் நம்ம தாண்டி போகலான்னு அப்போதான் ஒரு ஆக்சிலேட்டர் முடுக்கி வேகத்தை கூட்டுறாங்க. வேகத்தை கூட்டி இறைவனை சென்று அடைகிறாங்க அல்லது மேல் லோகத்துக்கு போகிறாங்க அவங்க எல்லாமே. ஆகையினால மெல்ல வரவங்க கூட எல்லோவை பார்க்கும்போது, மஞ்சளை பார்க்கும்போது, மஞ்சள் விளக்கை பார்க்கும்போது நிறுத்த வேண்டும், வாகனத்தை நிறுத்த வேண்டும், தாமதப்படுத்தணும், வேகத்தை குறைக்கணுன்றத எண்ணத்தை விட்டுட்டு வேகத்தை அதிகப்படுத்தி அதுக்குள்ளே போயிடலாமோ. எந்த ஒரு சிக்னலும் அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே இந்த அண்ணா சாலையில் நிறுத்துறது கிடையாது. அந்த 1 நிமிஷ காலத்தில் அதாவது 60 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன ஒரு பெரிய வேலையை பண்ணி முடிக்க முடியும்? நீங்கள் அப்படி அவசரமாக போகிற பட்சத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து அல்லது ஏதோ முட்டிடுச்சு அப்படின்னாக்கா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நீங்கள் போகிற வேலை தாமதப்படுகிறது. சாதாரண ஆக்சிடெண்ட்டில் அடுத்தவங்க பிடிச்சி வச்சுருவாங்க உங்களை, 1 நாள் அல்லது 2 நாள் நிற்கலாம். ஒரு சில காலகட்டத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் அட்மிட் ஆகி கிடக்கலாம். அதால் உங்களுக்கு நேரம் செலவாகிறது, காசு பணம் செலவாகிறது, உங்களுக்கு உடல் அங்கஹீனங்கள் ஏற்படுகிறது, சில பல காலகட்டத்திலே உயிரிழப்புகளே ஏற்படுகிறது. ஆகையினால எங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் என்ன அப்படின்னாக்கா மஞ்சள் விளக்கை பார்க்கும் பட்சத்தில் சிக்னலில் ரோட்டில் நீங்கள் நிறுத்துவதற்கு வாகனத்தை முயற்சி செய்யுங்கள். டூ வீலர் அப்படின்னாக்கா அதற்குரிய லேனில் தான் போகணும். லேன் விட்டு லேன் போகிறது குறிப்பாக மோஸ்ட்லி டூ வீலர் தான் மோர் வல்னரபிள்.
அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையோ வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு குறை நிறைகளை, வீட்டில் இருக்கிற கூடிய ஒரு

எம்டிசி பஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்க வேண்டியிருக்குது. சென்டர் மீடியனை ஒட்டி போகும் பட்சத்தில் அவங்க இடதுகை பக்கம் ராங் லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன் யோசனையாகவே இடது பக்கம் அவங்களுக்கு லேன் கொடுத்துருக்குறாங்க, சர்வீஸ் லேன் கொடுத்துருக்காங்க. அதில் டூ வீலர் சைக்கிள் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சைக்கிள் அதில் போகாமல் இந்த மூணு லேனில் போனாக்கா அதுலேயும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலங்கள்லாம் இருக்குது, எந்த ஒரு ஃப்ளைஓவர் பாலங்களுமே சைக்கிள் போகிறதுக்கோ நடப்பதற்கோ தகுதியற்றது. சைக்கிள் போகக்கூடாது, அண்ணா ஃப்ளைஓவர் சைக்கிள் போகக்கூடாது, நடக்கக்கூடாது, சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். ஆனால் அதில் தான் போய் வேணுன்னே போய் வருது. இரவு நேரத்தில் அதுவும் அண்ணா ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்சிடி ரோட்லேருந்து ஒரு ஃப்ளைஓவர் வந்து மேலே ஏறி டுவர்ட்ஸ் பாரிஸ் போகிறதுக்கு இருக்குது. பட் அந்த ஜிஎன்சிடி ரோடுக்கு போகணும்னா இடது பக்கம் கிளவர் லீஃபில் திரும்பி கொஞ்சம் தூரம் போகணும். அந்த நேரத்தை கருதி அந்த ராங்கிலேயே உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அது போகிறதுனால என்ன பண்ணுறது, எதிர்க்க வர்றவங்களுடைய உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷன்றதை பெருசாக எடுத்துக்காம சுற்றி வர்றது, கொஞ்சம் சுற்றி வரணும் சுற்றி வரட்டும், அதில் ஒன்றும் பெரிய கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி அதால் நீங்கள் ஒரு அனாவசியமாக நிற்க வேண்டியதை தவிர்த்து யாரிடையும் பதில் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் கையை கட்டி ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரமாக செயல்பட வேண்டியது, நீங்கள் சுதந்திரத்தை பறிபோகிற மாதிரி நீங்கள் நடக்கும்போது இப்படிலாம் நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு இதே அண்ணா ஃப்ளைஓவர்லேயே ஒரு தண்ணீர் வாகனம் போகுது, நேராக வந்திருக்கார் ஒருத்தவர். அந்த வந்தவர் லெஃப்ட் சைடில் ஓரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஜிஎன்செட்டி ரோடு ஃப்ளைஓவர்லேருந்து வர்றவர். இவர் ரைட்டில் இவரும் திரும்பி அவர் அந்த செவத்தோடு செவராக ஒட்டி அவரை இடித்து மேலே ஒரு 30-40 அடிக்கு கீழே அவர் விழுந்து அந்த இடத்துலேயே அவருக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது. ஆகையினால் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் மீது கொலை முயற்சி அல்லது கொலை வழக்காகவும் இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவர் வரக்கூடாத பாதையில் வந்தது ஏன், அப்போ இவருக்கு இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவருடைய வேலை, நான் இவரை கொல்ல வரல, இவர் இப்படி தான் ஆக்சிடென்ட்லாம் வந்ததுன்றது ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நோய் என்ட்ரியில் இவர் போகக்கூடாத ஏரியாவில் போய் போனாக்கா இந்த மாதிரி தேவையில்லாத வழக்குகள் சிக்குவதற்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஈசிஆரோடு எடுத்துக்கிறங்க, ஈசிஆர் ரோடில் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அதில் மீடியனே இருக்காது. ஒரு சில காலகட்டத்தில் திருவான்மையை தாண்டி அங்கே இரவு நேரத்தில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. என்ன, நீங்கள் நல்லபடியாக போனாலும் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்கெல்லாம் அந்த பாதையிலேருந்து வர்றவங்க, உதாரணமாக பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்கெல்லாம் நிதானமாக தவறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா அங்கே ஒரு மது வகைகள்லாம் அங்கே ரொம்ப குறைந்த விலையில் குடிக்கிறதுனால கிடைக்குது. அதனால் அதை அவர்கள் அறிந்து விட்டு வரும்போது அவர்கள் சரியான பாதையில் வராமல் உங்கள் மேலே மோதறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மீடியன் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு சில பாதைகளையே நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மற்ற இது இப்போ சிக்னலில் முடிஞ்சு போச்சு, பெடஸ்ட்ரியனை முடிஞ்சு போச்சு, ஃப்ளைஓவர் போட்டு வச்சுருக்காங்க, பெடஸ்ட்ரியன் ஃப்ளைஓவர் அங்கங்கேயும் போட்டிருக்காங்க. உதாரணமாக இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு ஃப்ளைஓவர் போட்டு வச்சுருக்கிறாங்க, அது நடைபாதைக்காகவே அந்த கோர்ட்டுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அந்த டெப்போ கிட்ட வச்சுருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நடந்து தான் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஏன் அது மேலே ஏறி இறங்குறதுல என்ன குறைஞ்சி போயிருப்போது? ஸோ பாதசாரிகளால் அந்த போக்குவரத்தே பாதிக்கப்படுகிறது. வேகமாக போக வேண்டியவங்க போக விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஏறாமல் நடுவில் போகிறதுனால எல்லா வாகனம் நின்று போக வேண்டிய காலகட்டம். அவங்க நிற்கலை அப்படின்னாக்கா ஃப்ரீயாக குடுகுடு குடுகுடுன்னு போய்கிட்டே இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இருந்தனாக்கா எந்த விதத்துலையும் டிராஃபிக் ஜாமே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆகையால் அந்த விதத்துலேயும் இவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆம்புலன்ஸ்லாம் வருது, விபத்துக்கான ஒரு காப்புறுதியெலாம் வருது, இந்த ஊர்திகள்லாம் வருது, அதை அவங்க போகிறதுக்கு வழி விட போகிறதே இல்லை. அந்த மீடியனை இல்லாத இடங்களில் நீங்கள் போக்குவரத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஒரு நேற்றைய சம்பவங்கள், ஒரு சைதாப்பேட்டையிலேயே நேற்றைய நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, குடித்து விட்டு வந்த ஒரு நபர் 2 சக்கர வாகனத்தில் வராரு, வர்றவர் இன்னொரு வாகனத்தின் மீது அவராக வந்து உழறாரு. அதை ஓட்டுறது ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பயந்து போயிட்டு அவங்க வாகனத்தை போட்டு அவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நல்ல காலமாக அந்த மாதிரி அவங்க இல்லாமல் அவங்க நிறுத்தி வச்சுருந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால ஒரு ஆக்சிடென்ட் விபத்தை பற்றி சொல்கிறோம். ராஜாஜி

0: சாலை அப்படின்ற ஒரு சாலை இருக்குது. அதாவது பேரி சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் ராயபுரம் போகும்போது ஒரு சிக்னல் இருக்குது, அந்த ரோடு இருக்குது. அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லைன் பீச் அல்லது ராஜாஜி சாலை அப்படின்னு பேர். இரவு நேரத்தில் இரவு ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு 2 சக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் பஜாஜ் பல்சர் வண்டியில் வர்றாரு. குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறார். வந்து இடது பக்கம் ஓரமாக ஸ்டேட் பேங்கை ஒட்டி ஒரு லாரி நிற்குது. பின்னாடியே எடுத்துக்கிட்டு வந்து அவர் உள்ளே விட்டுட்டார். அவர் உள்ளே விட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் ஒரு வண்டி உள்ளே போயிட்டு தலை அதில் இருக்கிற தலை பொருளை நல்லா அடிபட்டு அந்த வண்டியில் கை காலெல்லாம் வண்டியில் கை எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்குது. பின் சீட்டில் அவர் படுத்து கிடந்த மாதிரி கீழே கிடக்கிறாரு. வண்டி உள்ளே போய் சொருகிக்கிட்டு படுத்து கிடக்குது. பக்கத்தில் வந்து ஒருத்தர் அந்த பக்கம் நாங்கள் தணிக்கையில் இருந்தபோது பக்கத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, டூ வீலர்காரரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஒருத்தர் உள்ளே போய் அசைஞ்சிக்கிட்டு இருக்கார், போய் பாருங்கன்றாரு. நாங்கள் போய் பார்க்கும்போது அவருக்கு அசைவுகள்லாம் இருக்குது. உள்ளே கையை பிடிச்சி உள்ளே நுழைஞ்சி கையை ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வரோம். வண்டியிலேருந்து வெளியில் எடுத்து பார்த்தோன்னாக்கா அவருக்கு மண்டையில் பலமான அடிபட்டு இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரேமில் அடிபட்டு இருக்குது அவருக்கு. அவரை உடனே எங்களுடைய வாகனத்திலே 108 வரைக்கும் காத்திருக்கிறதுக்கான நேரமே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்க நேரம் இல்லாததுனால அவரை கொண்டு போயிட்டு உடனே ஸ்டான்லியில் மருத்துவமனையில் சேர்க்குறோம். சேர்க்கும்போது அவருடைய ஃபோன்லேருந்து வர தொலைபேசி மெசேஜை வச்சு பார்க்கும்போது அவர்கள் உறவினர்களை கண்டுபிடிச்சி சொன்னாக்கா, திருமணமாகி அவருக்கு 6 மாத காலம்தான் ஆகுது, மனைவி 3 மாத கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் உயிர் ஒரு அவங்க டாக்டருடைய ஒரு மருத்துவருடைய ஒரு வாக்கு என்னன்னாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தாக்கா இவர் உயிரே போயிருக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய கர்ப்பவதியாக தனக்காக காத்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை கூட பற்றி கவலைப்படாமல் குடித்து விட்டு இப்படிலாம் வந்தாங்கனாக்கா அவருடைய உயிரை இழப்பது மட்டும் அல்லாமல் தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவியையும் சுமங்கலியாக இருக்கிறவங்க அசுபகுணமாக மாறி ஒரு மனைவியினுடைய ஒரு அவங்களுக்கு ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். குடிச்சிட்டா வாகனத்தை ஓட்டத்துக்கு முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து.
1: ஸோ நம்ம இப்போ பப்ளிக்கோட டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன ஒப்பீனியன் இருக்குங்கிறத கேட்போம்.
2: அவர் பிளேம் டிராஃபிக் வித் கவர்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ காமன் பீப்புள். Because even though the government has taken several steps for the traffic rules and regulation, it has not been followed by the public. There should be certain steps to be taken to make the rules to be regulated and also help them, not only help them, it should be like they should be controlled and be asked to regulate the rules sincerely.
3: சரி, டிராஃபிக்னு சொன்னாலே எல்லாருமே கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறாங்க. சரியாக வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து சரியாக வந்து கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சிக்னல் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னல் சரியாக இல்லாத சமயத்தில் டிராஃபிக் போலீஸ் அந்த ஸ்பாட்டில் நின்று தியா எப்படி சொல்கிறாங்க, ரெகுலரைஸ் பண்ணுறாங்க டிராஃபிக்கை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பப்ளிக் தான் சிக்னலை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஓகேவா, பப்ளிக் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணாமல் அவங்கவுங்க சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம டிராஃபிக்கை ரூல்ஸை மெயில் பண்ணணும், நம்ம டிராஃபிக் ரூல்ஸை இன்னும் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய சைட் அடிச்சுட்டு போகிறாங்க, தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் லைஃப் உங்களுக்கு முக்கியம். ஓகேவா, ஹெல்மெட் போடுங்க, காரில் போகிறவங்கலாம் சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க, அந்த லைசன்ஸ் எப்போதுமே கையில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பிரைப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்காதீங்க, உங்கள் லைஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே,
4: today's traffic scenario is, if you see, Chennai's traffic is much better than Bangalore, I feel, because though people don't follow that many rules, but still, if you compare Bangalore traffic and Chennai traffic, it's much better. And there are many people who don't follow the who don't put indicators while they cross, and also the red signal and all the basic things which everyone should know, many of them are not aware of. Even though if they know, even though if they are aware of it, they don't follow it, and they just blame that today's the police is not doing their duty well. They are just taking the bribe and all. But first, it's the duty of the public to follow the rules. Only then police can do some more rules, can bring some more rules and regulations. And I don't blame police as a whole, because they are doing their duty. Now it's our time to prove. Now we have to follow the rules and regulations so that the problems of accidents can டோன்ட் அக்கம் மச்.
5: மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ரொம்பவே டிராஃபிக் இருக்குதா செய்யுது. டிராஃபிக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சி இன்னைக்கு மார்னிங் கூட 7:30 நான் காலேஜ் கிளம்புனேன், பட் டைம் ஆகாத பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. பட் டிராஃபிக் இல்லை அப்படின்னா வில் நாட் டேக் 10 மினிட்ஸ் ஆல்சோ. 10 மினிட்ஸ் கூட நம்ம சீக்கிரமாக வந்துட்டுருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டிராஃபிக். டிராஃபிக் இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயினில் வர விடுறா அப்படின்னு சொல்கிறாங்களா, விட்டாக்க டிராஃபிக்கில் ரொம்பவே குறைஞ்சிடும். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ், டிராஃபிக் போலீஸ் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க, சில பேர் வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட டியூட்டிஸை நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் தான் நமக்கு தேவை. சில பேர் பாவம் பச்சும் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட ஃபைன் வாங்கணும். லஞ்சம் வாங்குறத விட ஃபைன் வாங்கினாக்கா வந்து நம்ம அதோட இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி எங்கேயோ போயிடும். ஸோ இதுதான் என்னோட கருத்து.
6: அபவுட் சென்னை டிராஃபிக், ஐ திங்க் வி கேனாட் பிளேம் த போலீஸ் ஃபார் வாட் தேர் டூயிங், நாட் வி கேன் பிளேம் த பப்ளிக். தீஸ் டேஸ் யூ நோ, இஃப் யூ ஆஸ் த பப்ளிக் தே வில் பி லைக் த போலீஸ் இஸ் அட் ஃபால்ட், இஃப் யூ ஆஸ் த போலீஸ் தே வில் பி லைக் த பப்ளிக் இஸ் அட் ஃபால்ட். பட் இஃப் யூ சீ இன் த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தே ஆர் லைக் ஈவன் வித் சச் மினிமல் ரூல்ஸ் தே ஆர் நாட் ஃபாலோயிங். ஸோ ஹவு கேன் யூ பிளேம் தெம்? இஃப் த போலீஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிக்ட, ஓன்லி தென் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ. அண்ட் இஃப் வி பி ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் ஆர் கண்ட்ரி அண்ட் த ரூல்ஸ், then only we can, you know, there will be some change in the traffic scenario. But I think the traffic in Chennai or say India as a whole is very bad when you compare it to other countries, because you can't just say that the law is bad, but the public itself is a little careless and irresponsible towards following it. So yeah, that's about it.
1: Thank you, sir, for giving your valuable information. I hope this will definitely make a change and help in reducing the number of accidents that is taking place in our cities.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
4: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
3: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
5: நுகர்வோர் கவனிக்க,
4: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
5: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி.
5: MOP சமுதாய வானொலி 107.8. டாக்டரை கேளுங்கள், இது ஒரு நேரலை நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க பிரீத்தி. இப்போ டாக்டரை கேளுங்கள் அப்படிங்கிற நேரலை நிகழ்ச்சிக்கு அப்ளை நியூரோ சயின்டிஸ்ட் வந்திருக்காரு. உங்களுக்கு நரம்பு மூளை இல்ல வேற எந்த க்வெஸ்சன்ஸா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட, அதாவது சார் கிட்ட இருந்து உங்களுக்கு பதில தெரிஞ்சுக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. திருப்பி சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க, 6512133333. இங்க வந்திருக்கிற சார் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இங்க வந்திருக்கிற ப்ரொஃபஸர் என் எஸ் ஸ்ரீனிவாசன். இவர் மேதா மைண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கம்பெனியோட நிறுவனரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. ஏஷியால இருந்தே சாபாக்கு போன ஒரே மனிதர் இவர் தாங்க. சாபானா என்ன புதுசா யோசிக்கிறீங்களா? சொசைட்டி ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் இன் பிரெயின் அனாலிசிஸ் இங்க போய் என்ன பண்ணாரு அப்படிங்கறத நம்ம அவர்கிட்டே கேட்டுக்கலாம். அடுத்த விஷயமா, இவர் 4 மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்காரு. என்னென்ன டிகிரின்னு பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட், கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ், வெஸ்டர்ன் ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபியில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, 15 வருஷமா ஃபுல் டைமாக பல ஆசிரமத்தில் தங்கி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுட்டு வந்திருக்காரு. பல பள்ளி மாணவர்கள், விளையாட்டு மாணவர்கள், அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. பெரிய நிறுவனங்கள், அதாவது ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட், பெப்சிகோ, த ஹவுஸ் ஆஃப் டாட்டாஸ், மெரிக்கோ, இங்கெல்லாம் போய் நிறைய லெக்சரிங் கொடுத்துருக்காரு. நியூரோ பயாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கோட ஆராய்ச்சி மையத்தில் 20 வருஷமாக இவர் பணி புரிஞ்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லை, பிரெயின் ரீ இன்ஜினியரிங் அப்படிங்கிற புக்கையும் எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இவர்கிட்ட என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கணுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. திருப்பி சொல்கிறேன், 6512133333. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: சார், நியூரோ ஃபீட்பேக் அப்படிங்கிற வேர்டே புதுசாக இருக்குது சார். ஸோ நியூரோ ஃபீட்பேக்னா என்னது சார்?
1: இப்போ ஃபீட்பேக்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷனை இமீடியட்டாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தெர்மாமீட்டர் வாயில் வச்சுட்டு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டெம்பரேச்சரை பற்றின ஃபீட்பேக் கிடைக்கிறது. பட் உடனே கிடைக்கிறது இல்லை, இட் டேக்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம். வேறஸ் நீங்கள் கிட்டாரோடைய ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ளக் பண்ணுங்கன்னா, யூ கெட் அன் இமீடியட் ஃபீட்பேக் ஆஃப் அ பர்டிகுலர் நோட். ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிற மெக்கானிசம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு திருப்பி கொடுக்குற ஒரு scientific technology ne solalam, because you need a technology to even listen to a guitar. It's a technology. So the second neurofeedback na enna appdi neenga kettingana, using technology unga brain enna pandrathu abdingaratha immediate ah ungalku oru feedback kudukkuradhu. In less than 1/100th of a second unga brain ah pathina feedback kadaikiradhu. Adhaadu ipo na agitated ah iruken, enakku agitated ah irukengaradhu theriyala, பட் அதை வந்து ஒரு ஃபீட்பேக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்ததுன்னா, அஜிடேட்டடாக இல்லாத சமயத்தில் என் பிரெயின் எப்படி இருக்குங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசமாக ஆடுறது. ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியறது, ஓஹோ நான் அஜிடேட்டடாக இருக்கேன் ஒன்று, ரெண்டாவது ஏன் அஜிடேட்டடாக இருக்கேங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 3, இது வந்து அஜிடேட்டடாக இருக்கேங்கிறது வந்து இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் ஸ்டேட், இட் இஸ் அன் அன்ப்ரொடக்டிவ் ஸ்டேட். இப்போ ப்ரொடக்டிவ் ஸ்டேட்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஸ்டேட்டில் இருந்தால் ஐ ஆம் ரிசீவிங் இன்புட், வெதர் நான் பர்சீவ் பண்ணுறேனா, வெதர் ஐ ஆம் லிஸ்னிங், ஆம் ஐ ஹியரிங் ஆர் ஆம் ஐ லிஸ்னிங். ஸோ பர்சீவ் பண்ணதை நான் ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறேனா, இதுக்கும் ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. புரிஞ்சுன்றதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறேனா, மீனிங் இருக்குது, எனக்கு மீனிங் தெரியும். இப்போ டாக்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த டாக் வந்து என்னுடைய எனக்கு மீனிங் இருக்குது, பட் அவர் ஏன் அந்த சமயத்தில் டாக்னு சொன்னார், that is a comprehension of something which is not, it is tacit. Adhaadu adha adha pathina explanation avar kudukala. So you are finding out something or reading between the lines and solluvom. So you are going beyond what is simply told to you in order to understand. For example, namba formula alla padikrom as students, it could be in any subject, physics la irukla, visual communication la irukla, music eduthundalum irukla, ஃபிலிம் எடிட்டிங்லேயும் இருக்கலாம், எல்லா விதத்துலேயும் ஒரு யூ ஆல்வேஸ் கம் டு ஃபார்முலே, ரிடக்ஷனிசம்னு சொல்லுவோம் ஃபிலாசபியில். ஸோ அந்த ஃபார்முலையை புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஒரு ஃபார்முலையை கொடுத்தாங்கன்னா அவர் என்ன அதை சொல்லியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி, அதுக்கும் ஒரு மென்டல் ஸ்டேட் இருக்குது. அந்த மென்டல் ஸ்டேட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ். நான் மட்டும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாத மற்றவாளும் எப்படி புரிஞ்சுப்பாங்க, இதையே நான் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சொன்னேன்னா அதை எப்படி அவா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த மென்டல் ஸ்டேட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் அதை தெரிஞ்சுக்க முடியும். நான் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு மென்டல் ஸ்டேட் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் மென்டல் ஸ்டேட்ஸ். இது வந்து நிறைய ராகம் நிறைய தாளம் இருக்கிற மாதிரி. ஸோ இது எவ்வளோக்கு இது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ருதி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ருதி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டை இருக்குது. ஸோ அந்த கட்டையில் தான் நம்ம பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். அந்த கட்டை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணது உங்களுக்கு தெரியணும் ஒன்று. அதுக்கப்புறம் மற்ற ராகம் தாளமும் நம்ம பாடி ஆகணும் ஃபார் த சேக் ஆஃப் த வேர்ல்டு, டு என்டர்டெயின் த வேர்ல்டு, வில் டு கிவ் வேல்யூ டு த வேர்ல்டு. ஸோ அதை பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் டூ, வி வில் பி ஏபிள் டு பி நோ மெட்டீரியலிஸ்ட்லி ப்ராஸ்பரஸ். நம்பர் த்ரீ, யூ ல தென் பி ஹாப்பி. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டெலிவர் வேல்யூ, அதாவது உங்களால் புரிஞ்சிக்க முடியலைன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, யூ ஷுட் பி ஹேவிங் த கேப்பபிலிட்டி டு டெலிவர். டெலிவர் பண்ணதை கரெக்டாக பண்ணியிருக்கணுமான்னு எல்லாத்துக்குமே ஒரு மென்டல் ஸ்டேட் இருக்குது, ராகம் தாளம் மாதிரி. ஸோ அதை புரிஞ்சுட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் லைஃப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல், டெஃபினெட்லி ப்ராஸ்பரஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் இஸ் யூ வில் பி கண்டினியூவிங் டு பி ஹாப்பி. ஹாப்பினஸ் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா கம்ஸ் அண்ட் கோஸ். இன்றைக்கி ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ சுச்சுவேஷன் வேர் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் அ ஹாப்பி ஸ்டேட். ராதர் தென் வேஸ்டிங் யுவர் டைம் ஆன் தட் குவெஸ்டின், இஃப் யூ ஸ்டார்ட் ஃபைண்டிங் அவுட் ஹவு இஸ் இட் ஐ கேன் பி ஐ வில் டெஃபினெட்லி கெட் அ ஜாப் அண்ட் ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் இட், இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் யூ கெட் அ ஜாப். ஸோ யூ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் யுவர் எனர்ஜிஸ் இன் ப்ரொடக்டிவ் சேனல்ஸ் அண்ட் யூ வில் ஃபைண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் யூனோ ப்ரொடக்டிவ்லி அண்ட் ப்ரோக்ரெசிவ்லி, ஹாப்பினஸ் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் பை ப்ராடக்ட். இப்போ உட்காந்து டவுட் பண்ணிட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, இவ்வளோ பேர் கம்பீட் பண்ணுறாங்களே, இவ்வளோ பேர் இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் இருக்குது, ஒபாமா வந்து இவ்வளோ இந்தியன்ஸ்க்கு இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அது அமெரிக்காலேயும் நம்மளுக்கு இது இல்லையே. ஸோ அல்டிமேட்லி ஓகே, ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கலாம், இன்னும் இதை விட பெட்டர் கதவை இதை கூட திறக்கலாம். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு நோ டு ரிமெயின், நாட் ஜஸ்ட் பி ஹாப்பி பட் ரிமெயின் ஹாப்பி. ஸோ நியூரோ ஃபீட்பேக் இஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராசஸ் விச் உங்களை வந்து இட் கிவ்ஸ் யூ இன்சைட்ஸ் இன் டு ஹவு டு யூஸ் யுவர் பிரெயின் மோர் இஃபெக்டிவ்லி அண்ட் பை ரீஎன்ஃபோர்ஸிங் தோஸ் ஸ்டேட்ஸ் யூ வில் நோ வென் டு அப்ளை வாட். எப்போ என்ன பண்ணணும், ஒரு கிட்டார் வாசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், எப்போ எந்த நோட்டை வாசிக்கணும், யூ ஹாவ் டு அந்த நோட்டை வந்து திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பண்ணதுனால தான் யூ நோ டெஃபினெட்லி இதை நான் ப்ளக் பண்ணி இந்த ப்ரெஷர் கொடுத்தா இது சவுண்ட் வரும். பட் ஒரு கச்சேரியில் நீங்கள் ஆர் யூனோ யூ கிவிங் அ பர்ஃபார்மன்ஸ், தட் நோட் மைட் கம் ஃபார் மில்லி செகண்ட், பட் அது எவ்வளோ அளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அது வர முடியும். சச்சின் டெண்டுல்கர் ஒரு டிரைவ் அடிக்கிறாரு, மகேந்திர சிங் தோனி ஒரு ஸ்டம்பிங் பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் எவ்வளோ அளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் தான் வரும். ஸோ இட் கிவ்ஸ் யூ அ சான்ஸ் ஃபஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் தீஸ் மென்டல் ப்ரொடக்டிவ் மென்டல் ஸ்டேட்ஸ் ஒன்று, ரெண்டாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக யூஸ் பண்ண முடியும் இதை, மூணாவது பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு, யூ வென் யூஆர் பர்ஃபார்மிங் ஆக்சுவலாக அது அதை நீங்கள் பண்ணுறங்களா, அந்த ஸ்டேட் அந்த சமயத்தில் வருதா. ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் கால்ஃப் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, கால்ஃப் ஆடின்னு இருக்கச்ச பட் பண்ண போகிறாரு, பட் பண்ண போச்சே எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த அந்த கரெக்டான சமயம். ஃபார் எக்ஸாம்பிள் அபினவ் பிந்த்ரா வச்சுக்கோங்க, ஹீ ட்ரெயின் வித் நியூரோ ஃபீட்பேக், எந்த சமயத்தில் நான் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும், எப்போ ஷூட் பண்ணால் ஐ வில் கெட் த மேக்ஸிமம் ஸ்கோர், வாட் ஆர் த தாட்ஸ் ஐ ஷுட் நாட் என்டர்டெயின், வாட் இஸ் த மென்டல் ஸ்டேட் தட் ஐ ஷுட் என்டர்டெயின் டு ஹாவ் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் க்ளோஸ் டு டென்ஸ் அட்லீஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் மென்டல் ஸ்டேட்ஸ்
0: சார். இப்போ வந்து சாபாக்கு வந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லக்கி சான்ஸ் கிடச்சிருக்கு அது ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஒர்க் என்ன சார்?
1: லக்கி சான்ஸ்ன்னு சொல்கிறது, ஐ டோன்ட் பிலீவ் இன் லக்மா. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு ரிசீவ் சம்திங். இஃப் யூ ஆர் செலக்டட் ஃபார் சம்திங் இட் இஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் லக்கி, இட் இஸ் பிகாஸ் யூ ஹவ் ரியலி டாயில்ட் ஃபார் இட். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் ஐடியல். நான் என்ன பண்ண போகிறேங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இஃப் வி கெனாட் பி பாதர்ட் டூ மச் அபவுட் என்ன இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் வந்து என்ன பெனிஃபிட்ஸ், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் என்ன பண்ணணும். ஸோ தட் இஸ் வை ஐ காட் இன் டு சாபா. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த சொசைட்டி ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பிரெயின் அனாலிசிஸ்ங்கிறது வந்து இஸ் நாட் ஓப்பன் டு எவ்ரிபடி அண்ட் எனிபடி. 24 பேர் தான் அதில் மெம்பராக இருக்க முடியும் ஒரே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஈவன் இஃப் யூஆர் அ பிரில்லியன்ட் கிளினிஷியன் யூ மைட் நாட் கெட் அ மெம்பர்ஷிப். யூ ஆர் இன்வைட்டட் பிகாஸ் தே ஃபீல் தட் யூ வில் கான்ட்ரிபியூட் டு பிரெயின் அனாலிசிஸ், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பிரெயின் அனாலிசிஸ். ஸோ என்ன அந்த மாதிரி அங்கே போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ரலி இப்போ வந்து பிரெயினுடைய ரிசர்ச்சும் இன்ஃபர்மேஷனும் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஆர் கம்மிங் அப் இன் நியூரோ சயின்சஸ். அதை வந்து எப்படி வந்து பிரெயினை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு எப்படி வந்து அதை யூஸ் பண்ண முடியணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அல்டிமேட்டாக ரிசர்ச் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ரிசர்ச் டஸ் நாட் டாக் அபவுட் எனி திங் அப்ளைடு, இது இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அது இருக்குதுன்னு தெரிஞ்சின்றதை ஹவு கேன் ஐ அப்ளைட் டு அ பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஷுட் அபினவ் பிந்த்ரா நாட் டூ ஆர் ஷுட் டூ வென் இஸ் அபவுட் டு ஷூட் ஃபார் இஸ் ஒலிம்பிக் கோல்டு மெடல், ஆர் ஷுட் சச்சின் டெண்டுல்கர் ஆர் ராகுல் டிராவிட் ஆர் மகேந்திர சிங் தோனி டூ ஆர் ஷுட் நாட் டூ. இப்போது நம்ம தான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம் ஹவு ஹர்பஜன் சிங் கெட்ஸ் வெரி எக்ஸைட்டட் வென் சம்படி கால்ஸ் இம் நேம்ஸ் ஆர் சம்திங். அந்த சமயத்தில் ஹவு டு ஐ கண்ட்ரோல் அப்படிங்கிறது யூ கேன் அப்ளை தோஸ் நியூ ஃபைண்டிங்ஸ், நியூ ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சஸ் கேன் பி அப்ளைட். டூ திங்ஸ் வில் ஹேப்பன். முன்னாடி இருந்த சில சுச்சுவேஷன்ஸை யூ வில் ஃபைண்ட் நியூ வேஸ் பை விச் யூ கேன் சேஞ்ச் தட் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பிரெயின் இன்ஜரி ஆச்சுன்னா, அதாவது தலையில் அடிபட்டதுன்னா, ஆக்சிடென்ட் மூலமாகவோ ஸ்போர்ட்ஸ் மூலம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பாலர்ஸ்க்கு நிறைய தடவை இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் அயன் ஃபுட்பால்னு சொல்லுவோம், வேர் த மெயின் திங் தட் தே டூ இஸ் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டிக்கிறது தான் மெயின். அவங்க அது தொழிலே அதுதான் அவங்களுக்கு. யாருக்கு வந்து நல்லா பலமாக முட்ட முடியுங்கிறது தான் லிட்ரலாக நீங்கள் பார்த்தோன்னா தட் இஸ். அண்ட் இவாளுங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பிரெயின் இன்ஜுரி வருது, நடக்கிறது, இது இட்ஸ் ரியாலிட்டி. பட் அதுக்கு முன்னாடி வி டிட் நாட் நோ தெர் வாஸ் அ சொல்யூஷன். ஸோ பேசிக் ரிசர்ச் வழியாக வி ஃபவுண்ட் அவுட். ஸோ ஹவு டு அப்ளை திஸ் ரிசர்ச் டு சால்விங் திஸ் ப்ராப்ளம், ப்ராப்ளம் ஆஃப் பிரெயின் இன்ஜுரி பிகேம் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி டூ. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எபிலப்சி வாஸ் இதை போக்க முடியும் வித்தவுட் எனி மெடிசன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த இந்த ட்ரீட்மெண்ட் வழியாக தெரிய வந்தது. நவ் அது இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது இப்போ வந்து முன்னாடி 180 செஷன் இருந்தது, இப்போ கேன் ஐ ரெடியூஸ் இட் டு சே 50-60? பிகாஸ் அந்த அந்த நபர் வந்து பிகம்ஸ் தட் மச் மோர் எஃபெக்டிவ் இன் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நியூ ஃபைண்டிங்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் reduce both in terms of time and sustainability. நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணால் ஆர் பீப்புள் பிகம்ஸ் இஸ் த ரிவார்ட்ஸ் பீங் சஸ்டெயின். மூளை சேஞ்ச் ஆகலாம், பிரெயின் சேஞ்ச் ஆகலாம், பட் அது சஸ்டெயின் ஆகிறதானும் தெரியணும். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி டூ வென் வி கோ தேர்.
0: சார், இப்போ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து எக்ஸாம் டைமில் பயங்கர டென்ஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ டென்ஷனால மெமரி லாஸ்லாம் கூட ஏற்படுது. இதுக்கும் பயோ ஃபீட்பேக் இதுக்கும் என்ன சார் ரிலேஷன்? பயோ ஃபீட்பேக் மூலமா இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா?
1: பயோ ஃபீட்பேக் வழியாகவும் கொண்டு வரலாம், நியூரோ ஃபீட்பேக் வழியாகவும் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து சே யூ ஆர் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் யூ ஆர் கம்பெல் டு ஸ்டடி சயின்ஸ் வச்சுக்கோங்க. சில பேருக்கு தே மைட் நாட் வாண்ட் டு ஸ்டடி சயின்ஸ், பட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸ் படித்து தான் ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் வந்து கால்குலஸோ இல்லைன்னா லாஸ் ஆஃப் மோஷன் இல்லைனா இஎம்எஃப் இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலே வந்து சில பேருக்கு அலர்ஜி, இமீடியட்டாக தே வில் ஸ்விட்ச் ஆஃப். இதை இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இவங்கள வந்து புக் எடுக்க சொன்னாலே டென்ஷன். பிகாஸ் நான் ஐ ஹவ் மெட் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் சர்டன் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து என்னோட கிளாஸ் ஸ்கூலில் இருக்கச்ச ஒருத்தரை எழுந்து படிக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம். ஆனால் அந்த பையனால் படிக்கவே முடியாது. ஹீ வில் பிகம் ஸோ நர்வஸ், இன்ஃபேக்ட் ஹீ வில் ஸ்வெட் ஸோ மச், ஹீ வில் ஹாவ் சச் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹீ மைட் ஈவன் பிகம் ஸோ டிப்ரெஸ் தட் த ஃபேமிலி இஸ் வரிட் அபவுட். ஏன்னா அவன் ஆனால் தட் ஃபெலோ இஸ் இன் த டாப் ஃபைவ் இந்த கிளாஸ், ஆனால் படிக்க தெரியாது, படிக்க முடியாது அவனால். அந்த ஒரு ஃபியர் இஸ் தேர், ஹீ டசன்ட் நோ வை. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், மேத்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஜியாகிரஃபி, இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் தி பிரெயின். அந்த இஃப் தெர் இஸ் சம் ஆஃப் தி ஏரியாஸ் இன் த பிரெயின் நாட் டூயிங் த ப்ராசஸிங் ப்ராப்பர்லி, ஃபிசிக்ஸ்க்கு பண்ணுற ஏரியா கெமிஸ்ட்ரிக்கு பண்ணாது. ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சயின்ஸ் தான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பண்ணுற ஏரியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேத்ஸ் ஏரியா. வாட் இஸ் மேத்ஸ் இஸ் நாட் பயாலஜி ஏரியா, வாட் இஸ் பயாலஜி ஏரியா இஸ் நாட் இங்கிலீஷ் ஏரியா. ஸோ இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் கம் அப் அண்ட் ஆஸ்க், சார் என் பையன் வந்து பிரில்லியன்ட் சார் மேத்ஸில், ஆனால் ஹிஸ்ட்ரி படிக்க சொன்னோன்னா முட்டை வாங்குறான் சார். ஹிஸ்ட்ரி வந்து சூப்பர் சார், ஜியாகிரஃபி வந்து 95 சார், ஆனால் ஃபிசிக்ஸ் படிக்க சொன்னால் 4-5 வாங்குறான் சார். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் தோஸ் ஏரியாஸ் அசோசியேட்டட் வித் ப்ராசஸிங் அந்த ஃபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்ட். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஏரியா பிரெயினில். ஸோ அந்த ஏரியாஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். என்ன ஏரியாஸுங்கிறதும் இன்றைக்கி தெரியும், எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியணுங்கிறது தெரியும், மூணாவது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னு தெரியும், நாலாவது ஆக்டிவேட் பண்ணதை சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறதும் தெரியும். ஸோ பேசிக்காக எனிபடி கேன் லேர்ன் எனி திங் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் தேர் ஃபார் கெட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக மூச்சு விடுங்கோ, வந்து ரிலாக்ஸ்டாக பாடியெல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, திஸ் ஆல்சோ யூ கேன் லேர்ன். திஸ் இஸ் யூஸிங் பயோ ஃபீட்பேக். பட் ஆர் யூ இம்ப்ரூவிங் த ஏரியாஸ் அசோசியேட்டட் வித் ப்ராசஸிங் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஹிஸ்ட்ரி ஆர் இங்கிலீஷ்? நோ. ஸோ ஒரு டெம்பரரியாக எஃபெக்ட்ஸ் கான்சிக்வன்சஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு யூ கேன் யூஸ் பயோ ஃபீட்பேக். பட் ஃபார் அ பர்மனன்ட் ரிலீஃப் யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ஆக்டிவேட் தோஸ் areas of the brain. So tension ngiradhu is a very general word, thalavalin solra mari. Idhukku kaaranangal pala vidhama irukalam, adha analyze panni correct ah assess pannaadha indha tension la irundhu velila vara mudiyum. Indha tensions innor problem irukku, short term la tension ah appadiye vechindona actually neenga sonna mari permanent memory loss kuda varalam, stroke kuda varalam, bayamudathula. It will all depend upon what is the level of inefficiency of that area of the brain.
0: Okay.
1: So, on the area of the brain, if you are going to use it a lot, but is 96.8, the level of inefficiency is very less. 100 more level of inefficiency, 102 with respect to body temperature, more level of inefficiency. ஸோ எவ்வளோ லெவல் ஆஃப் இன்எஃபிஷியன்சி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் மாத்திரை கொடுக்குறதோ மருந்து கொடுக்குறதோ டயட் கண்ட்ரோல் பண்ணுறதோ ஹாஸ்பிட்டலுக்கு ஐஷன் போகிறதோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான். ஸோ இஃப் யுவர் லெவல் ஆஃப் இன்எஃபிஷியன்சி இஸ் வெரி ஹை, அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை இல்லை, அந்த இடத்துல கனெக்டிவிட்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தென் யூ வில் ஹாவ் டு டேக் த நெசசரி மெஷர்ஸ். ஸோ டென்ஷன் வில் பி வெரி ஹை ஆர் வெரி லோ, தேர் குட் பி டூ ஆர் மோர் கனெக்டட் ஏரியாஸ். ஏன்னா ஃபிசிக்ஸுங்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்க்ளூஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஆல்சோ, தெர் இஸ் ஆல்சோ அ லிட்டில் பிட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆல்சோ இன்வால்வ், வெரி லிட்டில் பிட், பட் தெர் இஸ் சம் எலிமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன்வால்வ். பட் இஃப் நாட் அட் த பேசிக் லெவல், நாட் அட் த ஸ்கூல் லெவல், பட் ஆஸ் யூ கோ அப் இன் டு ஹையர் கிளாஸஸ் டெஃபினெட்லி இட் இஸ் இன்வால்வ். அதே மாதிரி ஆர்ட்லேயும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், மேபி யூ நோ யூ டேக் கம்யூனிகேஷன் யூ கேன் ஹேவ் ப்ராப்ளம்ஸ், சப்போஸ் யூ ஆர் டூயிங் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ்லேயே தேர் ஆர் ஸோ மெனி சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஈச் ஆஃப் தீஸ் நாலு பேப்பர் சூப்பராக பண்ணலாம், எல்லாத்துலேயும் 90+, பட் ஒன் பேப்பர் மேபி இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், அந்த பேப்பருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஏதோ அலர்ஜி. ஸோ இட்ஸ் ஆல் ஃபினான்ஸ் பிகாஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இன்வால்வ். ஸோ அந்த ஏரியா என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேட் கரெக்டாக பண்ண இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் டென்ஷன். ஸோ பயோ ஃபீட்பேக் ஹெல்ப்ஸ்

0: but temporary. You know, feedback helps, but permanently. But the effects will take a little more time. மாத்திர போட்டுக்கிற மாதிரி பயோ ஃபீட்பேக் உடனே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது. பட் யூ மைட் கெட் அ ஹெட்ஏக் அகெயின். இஸ் நியூரோ ஃபீட்பேக் பண்ண பயோ ஃபீட்பேக்கும் பண்ணிட்டு நியூரோ ஃபீட்பேக்கும் பண்ணுங்கன்னா அட் அ பாயிண்ட் வில் கம் யூ இட் வில் நெவர் தோஸ் ஏரியாஸ் பிகம் ஓகே. தே கெட் கனெக்டட், தே கெட் இன் சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை, எவ்ரி திங் எல்ஸ் ஹேப்பன்ஸ் தென் இட் குவைட் அன்ஸ்டாப்.
1: சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா நார்மலாகவே இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கிளாஸில். சடனாக வந்து என் மைண்ட் பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது எதுவுமே என்ன எந்த தாட்டுமே வராமல் பிளாங்க் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட் சார்?
0: இட் குட் பி பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளஸ்ட் ரீசன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன், அதுக்கு முந்தின ஃபியூ டேஸ் எவ்வளவு தூங்கினாங்கன்னு பார்க்கணும். பிகாஸ் அந்த ப்ரெசன்டேஷன்ஸ்க்காக நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் ஒன் ஆஃப் த worst things that we can do. ஏன்னா ஸ்லீப், அதுவும் டீப் ஸ்லீப் போஸ் தான் நம்மளுக்கு எல்லா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் தூங்கலாம் வச்சுக்கோங்க, சரியாக தூங்கலை, ஒரு மூணு நாளைக்கு சரியாக தூங்கலைன்னா தி அமௌண்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபினிஷ் த ப்ரெசன்டேஷன். இட்ஸ் லைக் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு ஐ யூஸ் மை கார், பட் ஐ ஹவ் புட் இன்சஃபிஷியன்ட் பெட்ரோல். ஸோ ஆஸ் ஐ எம் டேர்னிங் இன் டு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் இந்த லேன், what happens? The car stops. So I, what can I do? Only thing is either put petrol or push the car or stop the car there and walk. Whereas in the particular situation, I can't make all these options. So the number amount of neurotransmitters could have become a short supply. That is one of the probable reasons. And that was, and the karana, main karana enna appadina sleep. Rendavathu karana enna appadina insufficient food. பிரெயினுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் இருக்குது, இட்ஸ் கால்ட் கிளைக்கோஜன். ஆர் அ சிம்பிள் வே ஆஃப் சேயிங் சுகர் வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ டிட் நாட் டேக் சஃபிஷியன்ட் சுகர் அண்ட் யுவர் லிவர் ஹேஸ் விச் ஸ்டோர்ஸ் கிளைக்கோஜன் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட் இட் பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன்ஸ். ஸோ சடன்லி தெர் இஸ் அ ஃபியூவல் சப்ளை ஷார்டேஜ். ஒன் இஸ் அ மெக்கானிசம் ஷார்டேஜ் விச் இஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது அது இல்லாத பிரெயின் கேனாட் ஃபங்க்ஷன். செகண்ட் என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ, இதெல்லாம் சிம்பிள் காரணங்கள் விச் யூ கேன் ஈஸிலி டேக் கேர் ஆஃப். தூங்குறதோ சரியாக சாப்பிட்றதோ இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். மேபி யூ ஹாவ் சம்திங் விச் ஹேஸ் சுகர் இன் இட், யூ டேக் அ சிப், மேபி ப்ராப்ளம் வில் கோ அவே. ரெண்டாவது ஆர் மூணாவது ஏரியாஸ் இஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ப்ரெசன்டேஷன் ஆல்வேஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அந்த ஐடியா வந்து might not have internalized. நீங்கள் மெமரி யூஸ் பண்ணி தான் அதை வெறுமை டப்பா அடிச்சுங்க, இட்ஸ் இஸ் அ நார்மல் வே ஆஃப் சேயிங் சம்திங். மற்ற எல்லா ஏரியாவும் நன்னா பேசிட்டே இருக்கே, இட் இஸ் தெர் இஸ் அ ஃப்ளோ. அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், பிகாஸ் யூ ஹேட் நாட் இன்டர்னலைஸ்ட் இட், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூர் மெமரி ஃபெயில்ஸ். சி, வென் யூ ஆர் மேக்கிங் அ ப்ரெசன்டேஷன், லெட் அஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வை இட் ஷுட் ஃபெயில். வென் யூ ஆர் மேக்கிங் அ ப்ரெசன்டேஷன், ஆல் ஆஃப் அஸ், even now when I'm making this presentation of speaking to on the FM, I have to think of my audience. So I am thinking of externally what is happening, whether my audience will benefit from what I'm talking. Adha is the way any presentation is made by anybody. Even if oru chinna kulandhai oru presentation, ellaru vandirupanga idu solla appdin solvanga namma vittla, everybody ABCD solla, 1 2 3 4 solla. So it now is focusing on the external world. Upon adhe samayathilum the brain has to do something else. The brain has to quickly slow itself down and recollect from memory. Velila paakacha my frequency in the brain is higher. Ulla irukacha it is, when it has to recollect, it is slower. It is actually doing multiple things. So if you don't internalize a concept, at some point it is so focused externally that it fails to pick up something from memory. So memory la irukalam, there could be a problem with encoding into memory because you didn't study enough. If you, unless you read it enough, encoding does not take place. So memory e form agada irukalam. So technically la pesa aarambichona, there could be many reasons why suddenly it there is a stoppage and you just blank out. So the whole understanding தி மோர் சிம்பிளஸ்ட் திங்ஸ் இஸ் நம்ம பார்த்தோம்னா லேக் ஆஃப் ஸ்லீப், லேக் ஆஃப் ப்ராப்பர் நியூட்ரிஷன், தீஸ் ஆர் டெஃபினெட்லி கரெக்டபுள் திங்ஸ்.
1: சார், இப்போ வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒர்க் இருக்குது அது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இதே பெரியவங்க அதாவது ஒரு 40 இயர்ஸ், 40 to 45 இயர்ஸ் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சரை திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவங்களுக்கு அந்த டென்ஷன்லேயே தூக்கம் வராமல் இருக்கு இல்லையா, அது எப்படி சார் மாற்ற முடியும்?
0: ஓகே, நம்ம வந்து லெட்டஸ் டாக் அபவுட் பர்டிகுலர் கான்செப்ட்.
1: ஓகே,
0: கான்செப்டாக பேசினா கொஞ்சம் ஈஸியராக புரிஞ்சுக்க முடியும்.
1: ஓகே,
0: இந்த பர்டிகுலர் வரி பண்ணுறதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இட் இஸ் கால்டு அ பிஸி பிரெயின். அதாவது ஒன்றுமே இல்லாத நீங்கள் கண்ணை முடிண்டு ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன் வச்சுக்கோங்க. வாட் ஐ எம் சேயிங் இஸ் நீங்கள் விஷுவல் இன்புட்டே எடுத்துக்கல வேர்ல்ட்லேருந்து, ஏதாவது ஒரு சவுண்ட்லெஸ் ரூமில் கண்ணை முடிண்டு ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்கன்னு சொன்னேன்னா அப்போது எந்த இன்புட்டும் வரலை. அந்த அப்போது இன்புட்டே வராத இருக்குச்சா என்ன பண்ணோம் மனசு? வாட் ஷுட் த மைண்ட் டூ? நவ் யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த பிரெயின், மைண்ட். இஃப் இட் இஸ் தெர் இஸ் கான்ஸ்டன்ட் தாட் இருந்தது வச்சுக்கோ, ஈவன் டியூரிங் தோஸ் 2 மினிட்ஸ் வென் தெர் இஸ் நோ இன்புட் அட் ஆல், வாட் இஸ் ஹேப்னிங்? த பிரெயின் இஸ் ஃபங்க்ஷனிங் அட் அ சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீட். அதாவது முன்னாடி நீங்கள் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இட் இஸ் ஸ்டில் பீயிங் ப்ராசஸ்ட். அந்த ப்ராசஸ் இஸ் என்னன்னா தெரிஞ்சுக்கலை, என்னன்னா கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அ பிஸி பிரெயின். என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் இட் இஸ் வரிங் அபவுட், இட் இஸ் நாட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டூ. ஸோ இந்த பிஸி பிரெயின்ங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் த்ரூ நியூரோ ஃபீட்பேக். என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸை இன்ஹிபிட் பண்ணிட முடியும். இது இன்ஹிபிட் பண்ணால் என்ன ஆகும், என்ன எதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்? ஏன்னா ஒன்றுத்தை ஸ்டாப் பண்ணோம்னா இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஸ்டாப் பண்ண முடியும். எனர்ஜி நம்ம வந்து எல்லாருமே இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறத பற்றி படிச்சிருப்போம். ஸோ யூ கேன்ட் சிம்ப்ளி சேஞ்ச் சம்திங், மீன் யூ கேனாட் சம் டெஸ்ட்ராய் சம்திங், யூ கேன் ஒன்லி சேஞ்ச் சம்திங். ஸோ எங்கே வந்து சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, டு அக்வயர் மோர் இன்ஃபர்மேஷன், டு அக்செப்ட் மோர் பெட்டர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு. ஸோ இதில் சேனலைஸ் பண்ணணும்னா தென் யூ நோ திஸ் இஸ் அன் ஏரியா ஐ டோன்ட் நோ. This is the area that I have to gather information. So you keep gathering the information until there is something surprising that happens in the brain. If the more you gather information about anything, those areas which are processing that information get connected better and better and better. So adanal paathinga na Preeti must be around 20s.
1: Yeah, 19 or 20.
0: Okay, so when you take a 9-year-old Preeti or a 19-year-old Preeti, or a subject neenga innikku eduthu padichanga na, it might be easier for you because those areas associated with vision, perceiving a particular letter, say A, has already been repeated enough number of times, it is faster. Whereas if you are, when you are 9 and you learn something very new, you know, trigonometry la gamma or no delta polla la no omega polla, first time you are seeing that, you don't make any meaning out of it. But if you keep repeatedly seeing the same thing, your brain begins to make sense or meaning out of it very quickly.
1: Sir, or caller vandirukanga.
0: Okay.
1: Avanga ena avangalukku ena doubt irukku nu ketukalam.
2: Hello.
1: Hello.
2: Hello.
1: Hello. May I know your name, please?
2: Na Ashwini Christina pesuren.
1: சொல்லுங்கம்மா, இங்க வந்து ப்ரொஃபசர் வந்திருக்காரு, உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சார். பேசுங்க சார்.
0: குட் ஆஃப்டர்நூன்.
2: ஹலோ.
0: குட் ஆஃப்டர்நூன்
2: சார். நான் இப்போ நீங்க பேசிட்டு இருக்க இந்த இது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார்?
0: பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடண்ட்ஸ்ங்கறது வந்து இஸ் a very general term. இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் சே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.
2: ஏன்னா
0: அந்த ஒரு விஷயம், சின்ஸ் வி ஆர் அட் எம்ஓபி வைஷ்ணவ், வி கேன் கால் இட் ஸ்பீக் அபவுட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ராதர் தென் சம்படி எல்ஸ் வச்சுக்கோங்களேன். இட் மைட் பி மோர் யூஸ்ஃபுல் டு டாக் அபவுட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பேசிக்காக வாட் ஷுட் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் டூ டு பிகம் ப்ரொடக்டிவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். த ஃபர்ஸ்ட் திங், எப்போ வந்து நம்ம ப்ரொடக்டிவ் ஆகிறோம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, when you have sufficient energy to sustain engagement with their subject. ஏன்னா இப்போ வந்து கிளாஸில் இருக்கிறச்ச மட்டும் பேயிங் அட்டென்ஷன் டு த லெக்சரர் இஸ் நாட் சஃபிஷியன்ட். மேபி ஆஃப்டர் தட் தே ஹாவ் டு கோ டு லைப்ரரி ஆர் ரெஃபரன்ஸ் பிளேஸ் அண்ட் லேர்ன் அபவுட் இட். தென் மேபி கோ டு அனதர் பிளேஸ் வேர் தே ப்ராக்டிக்கலி சீ தட் ஹேப்பனிங். அண்ட் ஃபோர்த் இஸ் தென் டிஸ்கஸ் இட் அண்ட் ஃபைண்ட் மோர் இன்சைட்ஸ் அபவுட் இட். இது எல்லாத்துக்குமே யூ நீட் எனர்ஜி டு என்கேஜ் வித் தி input to
2: okay, sir.
0: Where will it lead to appdin keta second thing that our student will need enna appdin keta na it will be about energy levels. First is energy levels, second is there is always an attention or emotional attention. Adavadhu how am I playing or how am I paying attention to something helps me internalize what I have learned. முதல் பார்ட்டில் எனர்ஜி லெவல்னால இவங்க என்கேஜ்மெண்ட்னால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்னால உங்களுடைய ஃபோக்கஸ்னால யூ ஆர் கேதரிங் இன்ஃபர்மேஷன். பட் இன்ஃபர்மேஷனை வந்து என்னுடைய ஒப்பீனியன்னு மாற்றிக்கிறது தான் இன்டர்னலைசேஷன். ஸோ அதுக்கு வேண்டிய இமோஷனல் அட்டென்ஷன்னு சொல்லுவோம். அது வந்து யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் இமோஷனல் ஸ்டேட்ஸ். யூ ஆர் நாட் அலவிங் யுவர் செல்ஃப் டு பிகம் ஓவர் எக்ஸைட்டட் ஆர் லெஸ் involved with something. So it is a balance that you have to strike. It is like walking a tightrope. So adu ovvatharukkum different adu. So adu enakku eppadi edhu comfortable enakku eppadi irundha na internalize pannikka mudiyumnu athar therinjikkanum. So adukku it is very important. Third aspect vandu in any learning for any student innoda market situation la with so jobs not being available as easily as what it was probably just 6 months ago, the situation is ennudaiya customer udaiya wants enna engiradhu therinjikkanum. This is what we call this has become a very major aspect of learning where customer orientation nu solrom, or previously it used to be called spirituality. In a different framework it might be called equanimity or tranquility. By quietening the brain or quietening the mind, what do you learn today? Abdin keta, you learn about what your customer wants. The customer can be your husband, the customer can be a child, customer can be a college, expectations of a college or a school, the customer can be, what is my employer wanting?
2: Okay.
0: Or ultimately also what is it that the end customer, and once I get employment, what does that person want?
2: Okay.
0: இது எல்லாத்துக்குமே neurofeedback helps. So,
2: okay.
0: With respect
2: sir, உங்களை வந்து நான் பார்க்கணும்னா எங்க பார்க்கணும் சார்? ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்க்கணும்னா
0: we have an office in Nandanam.
2: Okay sir.
0: I think if you contact MOP Vaishnav, they should be able to give you a clear address and
1: இருக்கு. ஸோ இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஒரு சைல்டை நார்மல் ஸ்டேஜ்க்கு மாற்றுறதுக்கு எப்படி சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயோ?
0: மேபி யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஹைப்பர் ஆக்டிவ்.
1: ஹைப்பர் ஆக்டிவ்
0: சில்ட்ரன்லேயே ஹைப்பர் ஆக்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் எனர்ஜி லெவல் இஸ் மோர் தென் நார்மல் இன் தட் பர்டிகுலர் சைல்டு. பார்த்தோன்னா அவங்களுடைய பிரெயினை இஃப் யூ டூ அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரெயின் யூ வில் நார்மலி ஃபைன் தட் middle portion of the brain has insufficient activation. அதாவது அது அங்கே அங்கே என்ன வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆனமோ வில் நாட் பி சஃபிஷியன்ட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஃப்ரீக்வன்சினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 செகண்டில் ஒரு எவ்வளோ தடவை ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியும் நார்மலாக குறைச்சலாக இருக்கும். ஆம்ப்ளிட்யூட் ஃப்ரீக்வன்சி இருந்தால் கூட அதோடைய ஆம்ப்ளிட்யூட் இருக்குது, அதாவது எவ்வளோ வால்யூம். இப்போ நம்ம சுனாமி போது வேவ்ஸ் ஆர் வெரி டால், நார்மல் வேவ் இஸ் ஷார்ட்டர், ஹை டைட் போது இட் இஸ் டால், லோ டைட் போது இட் இஸ் ஷார்ட்டர். மேபி 100 feet இன்டு த சி ஒரு வேவோட ஹைட் இருக்குது, நியர் த சி நியர் த ஷோர் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹைட். சிமிலர்லி பிரெயின்லேயும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் இருக்கணும், ஆம்ப்ளிட்யூட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த அது தேர் குட் பி ஷார்ட்டேஜ் ஆஃப் தட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் வெரி மெனி ரீசன்ஸ். ஸோ அந்த என்ன எங்கே வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத டயக்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா யூ கேன் கரெக்ட் தட் சுச்சுவேஷன், யூ கேன் மேக் தட் பார்ட் ஆஃப் த பிரெயின் டூ ப்ரொடியூஸ் த கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இட் ஷுட் ப்ரொடியூஸ். ஒன், இட் ஷுட் ஆல்சோ நாட் ப்ரொடியூஸ் சர்டன் திங்ஸ் விச் இட் மீன் தட் ஏரியா ஷுட் நாட் ப்ரொடியூஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் தி ஆம்ப்ளிட்யூட், அதாவது என்ன வால்யூம் என்ன ஹைட் அந்த வேவோட ஹைட் எவ்வளோ இருக்குது. ஸோ தட் ஆல்சோ கேன் பி கண்ட்ரோல்டு பை டூயிங் தட். Say for example, as we took the example of hyperactivity, we can do it. For disc, for dyscalculia irukalam, dysgraphia irukalam, illana you can have dyslexia. I mean, all each of these are areas, different areas, not working together properly. So it could be an area of problem of frequency and amplitude or connectivity. Individually, I have a person who works with me from New Jersey. அந்த பையனை பார்த்தோன்னா மேத்ஸில் ஈஸ் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், பட் அவனுடைய மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி ஹேஸ் பீன் டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி 8th ஸ்டாண்டர்ட். பட் அதே பையனை இஃப் யூ ஆஸ்க் ஹிம் டு ஸ்பீக் அபவுட் அ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட், ஹீ கான் ஸ்பீக். ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் தட் பர்டிகுலர் ஏரியா அண்ட் தட் கனெக்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். பேசுறதுங்கிறது ஒரு பர்டிகுலர் மோட்டர் ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஏரியாவில் என்ன மாதிரி ப்ராப்ளம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஸோ பை டூயிங் திஸ் செட் டிஸ்கால்குலியாவோ டிஸ்கிராஃபியாவோ இல்லைனா நோ டென்ஷன் பிஃபோர் அன் எக்ஸாம், பேனிக் அட்டாக் பிஃபோர் சம்திங், மேபி யூ ஹாவ் சம் டிஸ்ரப்டிவ் தாட்ஸ், எனக்கு இது நடக்கவே நடக்காது, இது நான் எப்போதுமே வந்து 99 வாங்குவேன், 100 வாங்க முடியாது, எந்த இன்டர்வியூ போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் ஃபெயில், குரூப் டிஸ்கஷன் போகிறேன் I don't do properly. Now, you are ultimately made for Preeti, epdingra or concept epdi varudhu appdin paatha, it is based on your labeling of yourself from past experiences. So past plays a very important role in the present, when maybe if the past was negative, you might have to take it out and keep it outside and then do so, maintain a particular state by which the past does not influence the present action. You can then become successful. So you are able to change different labels, like, you know, dyslexia. Ellame or label. Because these certain areas are not working, you call it dyslexia. You call it, say, hyperactive child. You say attention deficit. You say somebody has, you know, some obsessions. Somebody has certain compulsions. No, somebody might be addicted to something. So he's compelled to do something. He or she. Could be anything. Maybe even going to a temple. See, to go to a temple, I'm not saying is right or wrong. But to be compelled to go to a temple before a very critical exam, so you think, because I didn't go to the temple, I can't write the exam properly. So each of us can have certain compulsions also, which can limit us from actually performing what we prepared for. So those are things that can be rectified and changed.
1: Sir, ipo day by day paathumna nariya kulandhengalo students um vandha psychiatric patient aaranga, enna reason nala andha stage ku avanga maarraanga sir, normal stage la irundhu or psychiatric patient ah maarradhukku enna reason?
0: Okay, let us see the stages. Ipo vandhu oru chinna example eduthukalam. Say ungalku vandhu ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் விச் யூ ஆர் கம்பல்ட் டு லேர்ன். இப்போது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து 7th ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டில் இருக்கச்சியோ ஒரு பேரண்ட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபார் டூயிங் அ பர்டிகுலர் ஜாப், சே யூஎனில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ யூ கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் நோ வென் யூ ஆர் ஸ்டடிங் 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் யூ எண்ட் அப் இன் நியூயார்க். யூ ஹாவ் அ நைஸ் பிளேஸ் டு ஸ்டே எல்லாம், பட் நவ் யூ ஹாவ் டு லேர்ன் இட்டாலியன், ஃப்ரெஞ்ச், your second language was Hindi, third language was maybe Telugu.

0: almost like having 104 temperature.
1: எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு கால் வந்திருக்கு. அந்த
0: ஓகே
1: கால் அட்டன் பண்ணிட்டு வில் கண்டினியூ திஸ் டாபிக்.
0: ஓகே
1: ஹலோ,
2: ஹலோ,
1: குட் ஆஃப்டர்நூன் சார்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
2: என்னுடைய பேர் வந்து அருள் பாலாஜிங்க மேடம்.
1: ஓகே சார், உங்களோட குவெஷ்சன்ஸ் என்ன அப்படிங்கிறத சார் கிட்ட கேட்கலாம்.
2: சார் கிட்ட, ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க
2: சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார் வெரி குட் ஆஃப்டர்நூன் சார். உங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு சார்.
0: எக்ஸலன்ட், தேங்க் யூ சார்.
2: பிரெயின் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருக்கும் போது இந்த ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களாங்க சார்?
0: சார், ஞாபக சக்திங்கிறது வந்து ஒரு பார்ட் தான் சார்.
2: சரிங்க சார்.
0: மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து யாருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, கொஞ்சம் லோவர் கிளாஸஸில் இருக்கவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் சார். பட் எப்போ இப்போ சே நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துட்டங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஞாபக சக்தி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு ஒரு ஒரு சாப்டர் படிக்கிறீங்க ஒரு புஸ்தகத்தில், நீங்கள் அந்த சாப்டரை படிச்சுட்டு முடிச்சப்புறம் யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் வாட் இஸ் இன் தட் சாப்டர் வித்தின் 4 words. அது பண்ணாதான் த பிரெயின் என்கோட்ஸ் இட். இட்ஸ் கால் என்கோடிங். இப்போ வந்து வெறுமை படித்து அதோடைய அந்த சாப்டரோடைய மீனிங் புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த என்கோடிங் நடக்காது. ஸோ மெமரி அப்படிங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் யூ. மெமரிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன், பட் இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷனை வந்து வெறுமை அக்வயர் பண்ணுற ஸ்டேஜ் வந்து ரொம்ப 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இன்னியோட ஸ்கூல் சிஸ்டமில் இட் இஸ் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் அதை எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது தான் கம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ மேபி வாட் யூ ஹாவ் டு டூ டு இன்க்ரீஸ் மெமரி மைட் பி டு ஆக்சுவலி இன்க்ரீஸ் காம்ப்ரிஹென்ஷன். சரி, நீங்கள் வந்து 45 வயசு ஆகிடுத்து, இப்போ வந்து மெமரி லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய என்ன மெமரி, என்ன என்ன மாதிரி மெமரி வேணும், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன, எவ்வளோ குயிக்காக ஒன்றத்தை பற்றி ரியாக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் தான் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் மெமரி. இது எப்போ எப்போ கன்சாலிடேட் ஆகும், எப்போ என்கோட் ஆகும், எப்போ ரிக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இல்லை, அதாவது நம்ம பிஸி பிரெயின்னு ஒன்று பேசினோம், அந்த பிஸி பிரெயின் இல்லாத ஒரு பட்சத்தில் தான் யூ வில் பி ஏபிள் டு ரிகலெக்ட். ஸோ உங்களுக்கு மெமரியை கொண்டு வர வைக்கணும்னா ஆக்சுவலாக ஐ ஷுட் கண்ட்ரோல் த பிஸி பிரெயின். ஸோ மெமரிங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின் தட் இஸ் எனேபிள்ட் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் காக்னிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ். ஸோ அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர மெமரிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுல இட் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ்.
2: அதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட். ஹலோ,
0: கம் அகைன், சொல்லுங்கள் சார்.
2: இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னா ஞாபகம் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் இல்லாத டாபிக்னா ஞாபகம் இருக்காது, அந்த மாதிரி எடுத்துக்கலாமாங்க சார்?
0: டெஃபினட்டாக சொல்லலாம் சார். பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மாறிண்டே இருக்குது சார். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுறதுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சார். இப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய டேட்டா மாறவே மாறாது சார். யூ மீட் த சேம் செட் ஆஃப் பீப்புள், யூ சீ த சேம் கைண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் மேட் டு யூ, யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஆர்டர் டு நோ பி எஃபிஷியன்ட் இன் த இன் யுவர் ஒர்க். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஒரு நார்மல் அடல்ட்டுடைய சிச்சுவேஷன், இன்னையோட சிச்சுவேஷன். ஸோ இதை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் மாத்துறங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர, எனக்கு எப்போ எது ஏன்னா இது இது ரியாலிட்டி. உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியுமாங்கிறது தான், அப்போ தான் உங்களுக்கால மெமரி ஃபங்க்ஷன் ஆகும். எது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ அது வந்து இட் இஸ் நாட், அப்போ யூ ஸ்டார்ட் மேக்கிங் வெரி பிக் மிஸ்டேக்ஸ், பிளண்டர்ஸ். ஸோ டேட்டா பீயிங் த சேம், ஹவு கேன் யூ மேக் இட் இன்ட்ரெஸ்டிங்? தட் இஸ் இட் செல்ஃப் அ வே டு மெமரி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்

0: வரணுங்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். நம்ம என்ன பண்ணால் யூ வில் மேக் த சேம் டேட்டா மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் மோர் ஆக்டிவ்.
1: என்ன
0: பண்ணணும்னா, இந்த இப்போ வந்து என்ன ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஒவ்வொரு இயர் எவ்ரி இயர் தி ஆக்டிவேஷன் ஆர் நெட்ஒர்க் இந்த பிரெயின் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட், நான் இன்றைக்கி நான் ஒன்று பண்ணுறேன் அதே நான் திருப்பி கண்டினியூ பண்ணால் ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது தெர் இஸ் நோ கேரண்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த குழந்தைய எடுத்துட்டோம், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயோ செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ இவென்ட் ஃப்ரம் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் டு பீங் கால்ட் அ ஸ்டூபிட் இடியட் வித் ரெஸ்பெக்ட் ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஆர் இட்டாலியன் ஆர் கிரீக்கர். பிகாஸ் அந்த கிளாஸில் இருக்கிற டீச்சர் என்ன சொல்லுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்களா, சரி அவங்களும் யூனோ வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் தே வாண்ட் யூ டு பி ஆஸ் குட் ஆஸ் எவ்ரிபடி எல்ஸ், விச் இஸ் நாட் பாசிபிள் ப்ராக்டிக்கல். ஸோ என்ன ஆகும்னா, இஃப் யூ இஃப் திஸ் டென்ஷன் கீப்ஸ் இன்க்ரீஸிங் அண்ட் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு லேர்ன் இட்டாலியன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஆர் கிரீக் ஃபாஸ்ட் இனஃப், யூ பிகம் அந்த கிளாஸ்க்கு போனோன்னாலே உங்களுக்கு ஒரு ஹெசிடன்சி வர ஆரம்பிக்கிறது. அண்ட் வாட் டென்ஸ் டு ஹேப்பன் தென், யூ டோன்ட் டேக் எனி ஆக்ஷன், யுவர் ஃபெயிலியர்ஸ் இன் தட் கிளாஸ் பிகம்ஸ் வர்ஸ். ஸோ ஃப்ரம் ஒரு டிஸ்லைக்லேருந்து இட் பிகம்ஸ் அ டிப்ரெஷன். யூ கண்டினியூ நோ வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட், யூ டெஸ்ப ஐ மீன் இட் இஸ் பிகம்ஸ் டிஸ்பிகபிள். You don't want to see the teacher, you don't want to see the book, you don't, so you have already trespassed on enga endha level ku neenga vandutinga. For a normal person, or class la inde slowly but surely it is possible you don't want to go to school.
1: Yeah,
0: and the ore or class nal. So now you are no longer are belonging to a normal state of mind, so you start playing truant school ku kattadigra mari. அவருக்கு காலேஜ் கட் அடிக்காத ஸ்கூலுக்குள்ளேருந்து ஆரம்பிச்சிடும். அண்ட் என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடியும் சொன்னோம், நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தே ஆகணும். இஃப் யூ டோன்ட் கோ டு ஸ்கூல், யூ ஹாவ் டு ஃபைண்ட் நியூ வேஸ் டு பி ஹாப்பி. வாட் வில் யூ ஃபைண்ட்? மேபி கோயிங் டு மூவிஸ், மேபி யூ நோ கெட்டிங் இன், வி ஆர் இன் நியூயார்க், ஸோ தெர் ஆர் மச் மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் பாசிபிள். ஸோ யூ கெட் இன் டு பிகம் அ ட்ரக் அடிக்ட், யூ பிகம் யூ நோ யூ ஸ்டார்ட் டூயிங் சம் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் and end up where? A psychiatric ward in some hospital. All this started because you didn't pay attention to how to make that particular subject alone. How can you process that faster? Maybe if you find that out, what can you do? Learn that subject alone faster, because you have to make that happen. You can't do anything about it. So since you are given that circumstances, parents can help, the school can help, society can help, and find out how we don't become abnormal people. And namba ellarume kelvi pottirukom, no, for want of a horseshoe nail the whole battle was lost. All it took was only one subject and it can end up in a as an abnormal, you know, personality. It need not be only a subject, it could be fall. And I have had people who fell in love with one boy and became schizophrenic.
1: Okay,
0: and the reason for becoming abnormal is so simple. The same boy is asking, I don't know why I did this, sir. I mean, if I had only known that this will happen, I wouldn't have done this. And I have somebody else who started thinking of making quick money when he was a 16-year-old and suddenly became, started developing symptoms of severe OCD, obsessive compulsive disorder. And thereafter, things became worse and worse and worse and worse. So it's like a ball falling down a flight of stairs. First ஒரு ஸ்டெப்பில் விடுறோம், நீங்கள் பிடிக்கலன்னா ரெண்டாவது ஸ்டெப் இல்லை நாலாவது ஸ்டெப்புக்கு போகும், அப்பவும் பிடிக்கலன்னா 25th ஸ்டெப்பு, அப்பவும் பிடிக்கலன்னா 125th, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா அவ்வளோதான், அது அப்புறம் பிடிக்கவே முடியாது. ஸோ மைண்டுங்கிறதும் அதே மாதிரி தான், பிஃபோர் இட் பிகம்ஸ் டிஸ்ட்ராக்டிவ் we have to correct it and change it. And if we do that, it will become productive. We don't have to slip into an abnormal situation. This is why it's happening. We are not diagnosing it. Today, most people think, என்னால் இவ்வளோ இந்த சப்ஜெக்டில் என்னால் நல்லா படிக்க முடியாது, இந்த சப்ஜெக்டில் படிக்கலன்னா பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது, இது பண்ண முடியலன்னா பரவாயில்ல. பட் இஃப் தட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஹாவ் டு டூ எவ்ரி டே, இட் மைட் பி ஈவன் சம்திங் லைக் குக்கிங் ஆர் ஈவன் ட்ராவலிங் பை பஸ் ஆர் ஈவன் யூனோ சிட்டிங் வித் அ ஃப்ரெண்ட் இன் கிளாஸ் ஹூ இஸ் கான்ஸ்டன்ட்லி யூனோ இரிட்டேட்டிங் யூ. ஐ மீன் வெரி ஸ்மால் திங்ஸ். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு டேக்கிள் ஆர் ஃபைண்ட் அவுட் ஹவு டு டேக்கிள் இட், or in other words, areas of the brain which actually do that function. Instead of unga appa kitta or unga amma kitta pona, they can teach you French or how to tackle your friend, or but what is the essential problem is and the area of the brain, it's not doing its job. So and the area vandu namba correct panninona, you yourself will find answers. Till the time you need external support, you can go to external support. There's nothing wrong. You can go to your friends and find out answers for something. You can go to your teachers. You can go to somebody. But essentially, we have to address the area. எது வந்து ஒர்க் ஆகலை, எதை நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சு ஆகணும். ஒரு ஸ்பார்க் பிளக் ஒர்க் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் ஃபோர் ஸ்பார்க் பிளக்ஸ் அண்ட் ஒன் இஸ் நாட் ஒர்க்கிங். தி கார் வில் ஸ்டில் ரன், பட் தி ரைட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்கம்ஃபர்டபுள். அண்ட் இஃப் யூ ஹாவ் டு கோ அ வெரி லாங் டிஸ்டன்ஸ், இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் யூ கெட் ஃபெட் அப் ஆஃப் த ரைட். And soon you will stop. You say, I'll stop the car and go use some other mode of transport. Or you can start doing something else, which is what makes you abnormal.
1: Sir, இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்குலாம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கேள்விகளை கேட்க வைக்கலாம் சார்.
0: டெஃபினட்.
2: வெல்கம் சார். என்னோட நேம் ஹேமா.
0: ஓகே.
2: இப்போ வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லைங்களா, அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, சில பேர் க்யூர் ஆகி வந்துடுறாங்க. அந்த இறந்து போயிடுறதுல பாதி பேர் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஸ்ட்ராக் வந்து பிரெயினில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதை க்யூர் பண்ண முடியுமா?
0: ஸ்ட்ரோக்கு க்யூர் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குது, அதாவது ட்ரக்ஸ்லாம் இல்லாத. மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இஸ் பிகாஸ் பிளட் கிளாட்ஸ், த்ராம்பாசஸ்ன்னு சொல்லுவோம், கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பேசிக்லி இதனால தான் இந்த ஸ்ட்ரோக் உருவாகிறதுங்கிறதுக்கு இட்ஸ் சஃபிஷியன்ட் ரீசன். அண்ட் நம்பர் டூ, அந்த கிளாட் உண்டாகிறதுக்கு காரணங்கள் ஆர் பேஸ்ட் ஆன் சர்டன் பேராமீட்டர்ஸ் இன் த பாடி. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் வில் ஜென்ரலி பி அசோசியேட்டட் வித் நர்வஸ் சிஸ்டம் கால்ட் தி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். நம்ம ரெண்டு விதமான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வாட் வி ஆர் கான்ஷியஸ் ஆஃப், விச் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், வாலண்டரி system. Second is the involuntary system, which controls the number of breaths you take, the number of times your heart beats, how your digestion is taking place, how your excretion is taking place, etc. So in the involuntary system, because of certain conditions, it can become extremely active. Then it is called the sympathetic nervous system, parasympathetic nervous system. So in the idode rendu should be in balance. இந்த பேலன்ஸை லூஸ் பண்ணினோன்னா ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் யூ ரிமெயின் இன் ஒன் ஆர் தி அதர், தென் இட் இஸ் வாட் லீட்ஸ் டு நாட் ஒன்லி த பிரெயின் ஆர் த ஹார்ட் ஆர் எனி திங் ஃபெயிலிங், பட் குட் உங்கள் ஒவ்வொருத்தரும் இஸ் வர்னலபிள் இன் சம் ஏரியா. ஸோ தட் ஏரியா பிகம்ஸ் வீக். ஸோ இஃப் யூ கேன் ஹெல்ப் த பர்சன் ரீகெயின் திஸ் essential balance along with working with different things in connectivity, and as I said, po vandu eppadi bypass pandromo heart ku adhe mari brain ku certain capabilities irukku. It can or circuit work aalaya is always an alternative way of processing information. So that circuit can be enabled through this process using neurofeedback. So idanal the brain reconnects itself and whatever functions are lost can be regained. I hope I answered your question.
2: Vanakkam sir. Naam per Vidya.
0: Okay ma.
2: Enoda question vandu ipa irukra ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து நிறைய மணிக்கணக்காக மொபைலில் பேசுகிறாங்க, இயர் பீஸ் போடுறாங்க,
1: அதனால மூளைக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா?
0: ரிசர்ச் படி பார்த்தா தெர் இஸ் சம் டெஃபினட்டாக பாதிப்பு இருக்குங்கிறதுக்கு அத்தாட்சி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயர் பீஸ் எஸ்பெஷலி அவர் மொபைல் டூ க்ளோஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பிரெயின் இஸ் கேன் பி அவாய்டட். அண்ட் ஈவன் இயர் பீஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைட் நீட் நாட் பி கெப்ட் ஆல் த டைம். அதாவது தேர் ஷுட் பி சம் இண்டிகேட்டர் எக்ஸ்டர்னலி விச் டெல்ஸ் யூ இந்த மாதிரி கால் வருது, அப்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா இட் இஸ் ஃபைன். எந்த ஒரு ஒரு கருவியாக இருந்தாலும், எக்ஸ்டர்னல் டிவைஸ் எந்த மாதிரி ஒரு கருவியாக இருந்தாலும், எனி ஓவர் யூஸ் வில் ஆல்வேஸ் லீட் டு நோ டில்ட்டிங் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் த பிரெயின் டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். எனி ஓவர் யூசேஜ் வில் ஆட்டோமேட்டிக்லி மேக் தட் ஏரியா மோர் ஆக்டிவ் ஆர் லெஸ் ஆக்டிவ். இஃப் இட் இஸ் லெஸ் ஆக்டிவ், ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் கோயின் டு பி அ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் மோர் ஆக்டிவ், யூ ஆர் கோயின் டு எண்ட் அப் வித் அ ப்ராப்ளம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஆல் தீஸ் திங்ஸ் டோன்ட் ஹேப்பன் வித் இன் 2 months அண்ட் 6 months, மேபி நாட் ஈவன் இன் 5 years, மேபி. பட் தேர் இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு பி சம் கான்சிக்வன்சஸ் இன் த லாங் டேர்ம், மேபி 5 years, மேபி 7 years, மேபி 8 years. சின்ன சின்ன ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும், தென் இட் பிகம்ஸ் மேஜர் ப்ராப்ளம்.
1: சார், வந்து இப்போது ஜென்ரலாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க மொபைல் ஃபோன்ஸ் வந்து லெஃப்ட் இயரில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இஸ் இட் ட்ரூ தட் வி ஹேவ் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஒன்லி இன் தி லெஃப்ட் இயர்?
0: One of the things I thought, the information that I have at least is, most people say use the right rather than the left, if I'm right.
1: Okay.
0: Basically, the thing is, what is the radioactive substance doing? I mean, there is radio waves from the brain. Left is something which is more, something which you need to preserve. Because it is a more productive part of the brain. Ena recent research la enna theriya varudhu appadina routinization nu solluvom, adhaadu oru ipo you have seen say a particular alphabet 10 times vechukom, so it becomes idu a appingiradho idu 4 appingiradho becomes a routine and is more stored, sort of the left is used more to gather information. Pudusa onnu therinjikka poringa அப்படின்னா நாவல் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம், நியூ இன்புட்ஸ், நாவல் இன்புட்ஸ் ஆர் மோர் ஃப்ரம் யூஸ்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கெட் இன் டு த ரைட் சைட் ஆஃப் த பிரெயின். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு திஸ் ரிசர்ச் கேம் த்ரூ அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா தி ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் இஸ் யூஸ்ட் மோர் பிகாஸ் ஸோ மெனி திங்ஸ் ஆர் நியூ டு த சைல்டு. வாட் இஸ் நியூ ஹேஸ் டு பிகம் அ ரொட்டீன், விச் மீன்ஸ் த லெஃப்ட் பிகம்ஸ், லெஃப்ட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஓல்ட் திங்ஸ் ஆர் ஆல் த லேர்னிங்ஸ் தட் யூ ஹேட். So if that gets destroyed because of any of these, then you become inefficient. You know, pudu learning ahalenna kuda, at least you have something which you have stored over a period of time. So that is could be one of the main reasons why they say that no, don't misuse the left, because left hemisphere is very, very important for us.
1: Okay sir, nammalku vandha innoru student vandirukanga, avanga enna question kekkranganu paakalam.
2: குட் ஆஃப்டர்நூன் சார், ஐம் நித்யா. இப்போ சமீப காலமாக எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே அவேராக இருக்கிற ஒரு விஷயம் பிரெயின் டெட் அப்படின்ற ஒரு விஷயம், அது அந்த டேர்ம் பிரெயின் டெட், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார்.
0: இட்ஸ் மோர் ஆஃப் மெடிக்கல் டேர்ம், ஈச் பர்சன் ஹேஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டெஃபினிஷன் ஆஃப் இட். இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் ஒன்று பார்த்தேன், திருப்பி மக் பண்ணி ஐ பிகம் பிரெயின் டெட் அப்படின்ற அந்த பையன் ஒரு டியூன் வருது. வாட் இட் ப்ராபப்ளி மீன்ஸ் இன் தட் கான்டெக்ஸ்ட், ஏன்னா மெடிக்கல் கான்டெக்ஸ்ட் விட்டுலாம், லெட் அஸ் ஃபர்கெட் அபவுட். சி, யூ ஹவ் ஆக்டிவேட்டட் சர்டன் ஏரியாஸ் பட் யூ ஹவ் ஆல்சோ ஓவர் ஆக்டிவேட்டட் இட் இன் சச் அ வே யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்டிவேட் நியூ ஏரியாஸ். அதாவது எனர்ஜி ஃப்ளோ இன் டு த பிரெயின் ஷுட் பி மாடரேட், யூ ஹாவ் டு யூஸ் ஆல் த லோப்ஸ். ஸோ பேசிக்காக இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய மெமரைஸ் பண்ணுறீங்க, நிறைய மீனிங் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, that will tend to overactivate a particular area. Neenga paathangana, that is probably one of the reasons why we don't study only one subject or two subjects or three subjects. If you now carefully see why we study so many subjects, it's possible that you need those activations in order for the brain to connect itself. Chinna pasangala irukacha. But if you tend to over emphasize something or over யூ வில் டென் டு ஓவர் ஆக்டிவேட் அ பர்டிகுலர் ஏரியா அண்ட் தட் மீன்ஸ் த பிளட் ஃப்ளோ வில் நாட் கோ டு அதர் ஏரியாஸ். ஸோ யூ வில் ஜஸ்ட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் ஒன்லி இன் ஒன் கியர். லெட் அஸ் மேக் இட் லைக் தட். இப்போ வந்து நீங்கள் டூ வீலர் ஓட்டுறதா ஆர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும் இங்கேருந்து உங்கள் வீடு எங்கே இருக்கு, ரிப்ளிகேனில் இருக்கு. இங்கேருந்து இப்போ வந்து கார்த்தால வந்து டூ லிட்டர்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ட் யூ ஹாவ் அ சம்திங் விச் இஸ் அ மேனுவல் ஷிஃப்ட் நாட் அ ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் கியர்லேயே இங்கேருந்து அங்கேருந்து ட்ரிப்ளிகேன்லேருந்து கிளம்பி எம்ஓபிக்கு வந்துட்டு இங்கேருந்து திரும்பி போனீங்கன்னா டூ டூ லிட்டர்ஸ் காலியாகிடும். இட் இஸ் அண்ட் வெரி இன்எஃபிஷியன்ட் வே டு டிரைவ் சம்திங், பட் இட் இஸ் வெரி குட் டு ஹெல்ப் யூ ஓவர் கம் இனர்ஷியா. அந்த முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இட் இஸ் அ வெரி குட் கியர். ஸோ ஆல்சோ ஒரே ஒரு கியரை வச்சுன்னு நம்ம ஃபங்க்ஷன் பண்ண பார்த்தோம்னா பிரெயினில் தி அதர் கியர்ஸ் ஆர் நாட் எனேபிள்ட் பிகாஸ் செகண்ட் கியர் ஹேஸ் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன், தேர்ட் கியர் ஹேஸ் அ ஃபங்க்ஷன், ஃபோர்த் கியர் ஹேஸ் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன இருது, ஆர் நாட் யூஸ்ட் அட் ஆல். ஸோ யூ மைட் கால் இட் பிரெயின் டெட் ஃபார் ஆல் இட் இஸ் ஒர்த் பிகாஸ் யூ ஆர் நாட் என்கேஜிங் டிஃப்ரெண்ட் கியர்ஸ் இன் த பிரெயின். அது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். வித்தவுட் ப்ராக்டிஸ் நத்திங் ஒர்க்ஸ், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் ஒர்க்ஸ். So you have to experience and practice it enough number of times so that then you can shift very very quickly. Indha neenga vandu competitive ah or situation ku poranga practice la onnu pandreenga. Let us say somebody is playing cricket, forward defenses ada practice pandran appadina you practice it in the nets for many now many many times before you go and play it in a match. In a match, one ball can be, you might have to go forward, next ball you might have to go back, next ball maybe neither back nor forward. And the samayathukku, it has to come quickly. So, and the gear shifting is a very important aspect of the brain. It is state shifting between different states, always. It is never in one state. But if you keep on only working with one gear, or only one way of doing something, then you become stuck. And when you become stuck, like Preeti asked munadi blank aayirudhe sir, you become blank for maybe a few seconds, but those few seconds might be very, it can lead to panic, and the panic lend you become frustrated or angry, or and you lose a lot of time. Most important nam brain about enna frustration or panic or vandhadna I can or chinna example kudukalam. Ipo neenga ungalku swimming theriyumna, suppose before you jump into a swimming pool, it is calm. You jumped into the pool, swam for half an hour as an exercise, got out of the pool, had a nice shower, you went out. You have got out of the pool and gone to some other place, but the pool is still oscillating. Adhe maari dhaan panic mind enna aarudhungiradhu. And or instance vandu mind ku panic undaakithuna, it doesn't go away. So the next experience is contaminated by the panic. So nobody knows how long it takes for the panic to settle down. So what will happen is neenga andha or experience mudinjirutun solliralam or panic or experience, but subsequent experiences will also have a tinge of that mental state. So you will not perceive things properly, avasara paduvanga illa romba slow ah irupanga illana vandu vendada alavukku you will be careful. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சுட்டோம், ஒரு அடி இருந்து, இஃப் யூ ஆர் கம்மிங் இன்சைட் அ ரூம் யூ மேக் வெரி ஷுர் தட் யூ டோன்ட் ஹிட் தட் பர்டிகுலர் பிளேஸ், பட் பிகாஸ் ஆஃப் தட் ஓவர் ஆங்ஸைட்டி யூ மைட் ஹிட் இட். ஸோ பட்ட இடத்துலயே திரும்பி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஓவர் ஆங்ஸைட்டி அசோசியேட்டட் வித் இட் பிகாஸ் த மைண்ட் டசன்ட் குவிக்லி செட்டில் டவுன். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை திஸ் ஹேப்பன். பிரெயின் டெட்டுங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன், வி ஆர் நாட் டாக்கிங் ஃப்ரம் மெடிக்கல் ஆங்கிள், ஐம் டாக்கிங் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஆங்கிள். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வேர் யுவர் செல்ஃப் ஹவ் என்கரேஜ் சம்திங், அதனால் இன்னொரு இடத்துல இட் டிஆக்டிவேட்ஸ். ஸோ இட் இஸ் நாட் என்கேஜிங், கியர் என்கேஜ் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இட் வில் நாட் டூ இட்ஸ் ஃபங்க்ஷன்.
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாமா?
3: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எங்க நிக்கிறீங்க?
4: டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறேன்.
3: அம்மா, நீங்க எங்க நிக்கிறீங்க?
5: ஐயா, ரேஷன் வாங்க வந்த இடத்துல இத்தனை பேர் மேல உண்டா என்னத்துக்கு?
3: மேடம், நீங்க எங்க நிக்கிறீங்க?
4: பஸ்ல அடிச்சு புடிச்சு ஏறும்போது இந்த கேள்வி ரொம்ப அவசியமா. போம, வேலைய பாத்துட்டு போ.
3: நீங்க சேஃபா நிக்கிறீங்களே, நீங்க எங்க நிக்கிறீங்க?
5: நான் பீக்கும் ஆர்க்கும் நடுவுல நிக்கிறேன்.
3: ஓ, கியூலையா? வரிசையில் நிப்போம், வேலையை சீக்கிரம் முடிப்போம்.

0: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
1: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
2: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
3: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
0: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
4: குடி உங்களை மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கும். குடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
5: ஹலோ அம்மா, நான் வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு தாம்மா வரேன். இன்விடேஷன் கொடுத்து பாரு, எனக்கு தெரியாத நாளைக்கு என் கல்யாணம். வந்துட்டு இருக்கேம்மா. ஆ சரி சரி. அப்புறம் அம்மா அம்மா,
4: டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் வைல் டிரைவிங். கூப்பிடுவது எவனாக கூட இருக்கலாம்.
6: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஸர் என்எஸ் ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் கேட்டோம், இன்னும் நிறைய கேள்விகள் ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்க போகிறீங்க சார். இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்குள்ளே என்டர் ஆன உடனே வீட்டில் வந்து அப்பாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்குவாங்க, அம்மா வந்து இல்லை நீ அப்ராட் தான் போய் படிக்கணும் அப்படிங்குவாங்க, பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி நிறையா நம்மளோட ஃப்யூச்சரை வந்து நிறைய பேர் நிறையா டீவியேஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அந்த ஸ்டூடெண்ட் என்ன சார் பண்ணணும்?
7: இதில் வந்து இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் இன்ஃபேக்ட் நியூரோ ஃபீட்பேக் இஸ் அண்ட் பயோ ஃபீட்பேக் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதாவது நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா எப்படி வந்து ஒவ்வொரு பாடகருக்கும் ஒரு கட்டைன்னு சொல்லுவோம், ஸ்ருத்தின்னு சொல்லுவோம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தர் அந்த ஸ்ருத்தி அவளுக்கு அவங்களுக்கு அது கன்சிஸ்டன்ட், இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ். மற்ற ராகங்கள் தாளங்கள் மாறினாலும் அந்த ஸ்ருத்தி மாறவே மாறாது. அதே மாதிரி பிரெயினுக்கும் லேர்னிங்குங்கிற கேப்பபிலிட்டி எல்லா பிரெயினுக்கும் இருக்குது. அந்த லேர்னிங் கேப்பபிலிட்டிங்கிறது இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் வாட் நார்மலி பீப்புள் கால் ஐ எம் இன் த ஜோன் அப்படின்னாங்க. இன்னைக்கு கூட ஜஹீர்கான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, ஐ லைக் டு பி இன் த ஜோன் அப்படின்னு, அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டே இன் த ஜோன். அந்த அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்ட். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா தென் அப்பா சொல்கிறதோ அம்மா சொல்கிறதோ பெரியப்பா சொல்கிறதோ சித்தப்பா சொல்கிறதோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதோ இட் ஒன்லி பிகம்ஸ் அன் இன்புட். அந்த இன்புட்டை பிரெயின் நார்மலாக அதுவே தானே ப்ராசஸ் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஆஸ் நம்ம ஒரு பார்க்கச்ச எப்படி அது வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதோ இந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணிட்டோம்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சேஞ்ச் இட் செல்ஃப் பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் இன்புட் அண்ட் உங்களுடைய இன்டர்னல் ஹார்ட் வயரிங். அதை உங்களால் மாற்றவே முடியாது, தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை டைரெக்டாக. இட் இஸ் அதை தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு நான் இருந்த மாதிரி ஒரு 15 வருஷம் ஆஷ்ரமில் இருக்க வேண்டியிருக்கலாம். அது ஒன்லி ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். ஸோ பட் இந்த கியர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, திருப்பி திருப்பி என்ன சொல்லிட்டுருக்கோம், இது வந்து ஒரு மென்டல் ஸ்டேட்டுங்கிறது ஒரு கியர் மாதிரி. ஸோ யூ ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் கியர் அண்ட் லேர்ன் டு ஸ்டே தர். ஸோ யூ அலவ் த பிரெயின் டு ப்ராசஸ் அண்ட் டோன்ட் கம் டு ஹேஸ்டி quick, fast decisions or judgments. Sleep over it, allow the brain to process and let it integrate everything. அதாவது வெளியிலேருந்து வர இன்ஃபர்மேஷனும் உள்ளேந்து வர இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் இமோஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆம்பிஷன்ஸ் இருக்குது, டிசையர்ஸ் இருக்குது, ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் த பிரெயின் புட்ஸ் இட் ஆல் டுகெதர் அண்ட் டிசைட்ஸ் ஹவு டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். லெட் யுவர் பிரெயின் பிகம் எஃபிஷியன்ட், லெட் இட் டூ இட்ஸ் ஜாப். ஸோ இது இது வந்து உங்களுடைய பிரெயினை ப்ராசஸ் எபிலிட்டியை, இது ஒரு தனி எபிலிட்டி. ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. தட் இஸ் நாட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாட் இன் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். யுவர் டாட் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட், பட் திஸ் இஸ் அ லைஃப் ஸ்கில். அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் டுடே ஹாவ் தி டெக்னாலஜி டு டீச் இட். அல்டிமேட்லி இட்ஸ் ஒன்லி அ டெக்னாலஜி, பட் நியூரோ ஃபீட்பேக் அண்ட் பயோ ஃபீட்பேக் கிவ்ஸ் யூஸ் திஸ் டெக்னாலஜி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிகுவிட்டியோ அன்சர்டன்ட்டியோ உங்களால் ஹேண்டில் பண்ண கேப்பபிலிட்டி நீங்களே உண்டு பண்ணிப்பீங்க. அன்சர்டன்ட்டி இஸ் கோயிங் டு பி அ பர்மனன்ட் கம்பேனியன் இன் டுடேஸ் லைஃப் ஸ்டைல். நாட் ஓன்லி அன்சர்டன்ட்டி, ஆம்பிகுவிட்டி ஆல்சோ. அன்சர்டன்ட்டினா என்ன ஆக போகிறதுன்னு தெரியாதது, ஆம்பிகுவிட்டினா என்ன இன்புட் வருதுங்கிறதே தெரியாதது, இன்புட்டே கம்ப்ளீட் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும்? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு இப்போ பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, அந்த ஏரியாவில் இன்புட் ஒன்றும் கிடையாது, பட் யாருக்குமே ஒரு ஹோல் தெரியல. ஸோ தி பிரெயின் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் சம்திங் பேஸ்ட் ஆன் வாட் இன்புட் இஸ் கமிங். ஸோ ஆல்சோ ஆம்பிகுவஸ் இன்ஃபர்மேஷனையும் பிரெயினால் கேப்பபிலிட்டியை இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒரு தனியான விதமான ஒரு ஸ்கில், இதை நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஃபார் அஸ் டு ஹேண்டில் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல், வி ஸ்டார்டட் ஆஃப் சேயிங் திஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ப்ராஸ்பரஸாக இருக்கணும், ஹாப்பியாகவும் இருக்கணும். இதுக்கு ஒன் ஆஃப் தி ஸ்கில்ஸ் வேண்டியது எப்படி நம்ம ஆம்பிகுவிட்டியை ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி வந்து அன்சர்டன்டியை ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா போக்ல வில்சே ஒரு நார்மல் திங், எவ்ரி ஸ்கூல் கிட் ஆல்சோ சேஸ் ஐ ஷுட் பி மென்டலி டஃப். இட் இஸ் தட் எபிலிட்டி, இது ஒரு ஸ்கில். இது வருமா நம்ம வந்து ஐ ஷுட் பி டஃப்னு சொல்கிறது இஸ் இட் இஸ் பிகம் அ ஃபேஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேட்சி வேர்ட், இட் இஸ் சம்திங் விச் யூ வில் ஹாவ் டு நோ, எக்ஸ்பீரியன்ஸ், ஃபைண்ட் அவுட் அண்ட் ரிப்பீட் அகேன் அண்ட் அகேன் வென் எவர் யூ கெட் இன் டு அன் ஆம்பிகுவஸ் ஆர் அன்சர்டன் சுச்சுவேஷன். அந்த கியரை மெயின்டைன் பண்ணோம். எப்படி நம்ம வந்து ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணோம்னா ஃபஸ்ட் கியர் எங்கேஜ் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவால்வ் ஆகாச்சு, யூ ஹாவ் டு லேர்ன் டு எங்கேஜ் திஸ் கியர் அண்ட் தென் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல்.
6: சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய எமோஷன்ஸ், ஹாப்பி மூட் அந்த மாதிரி. இப்போ காலேஜ்லேயே பார்த்துக்கிட்டோம்னா வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வரும். ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் ஹாப்பி இல்லை ஓவர் சேட், ரொம்ப அழுவாங்க பயங்கரமாக. எப்படி இது கண்ட்ரோல் பண்ண முடியும் சார்?
7: நம்ம வந்து கிறிஸ்டினாவோட கேள்வி கேட்கச்ச, நம்ம மூணு கேப்பபிலிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் எவ்ரி மேன் ஷுட் ஹாவ் திஸ், ஆர் எவ்ரி உமன் ஷுட் ஹாவ் திஸ், எவ்ரி ஹியூமன் பீயிங் ஷுட் ஹாவ் திஸ். என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எனர்ஜி லெவல் வேணும்னு சொன்னோம். ரெண்டாவது ஒன்றுன்னு சொன்னோம், அதாவது இமோஷனல் அட்டென்ஷன்னு சொன்னோம். அதாவது நம்ம ஒன்று ரிசீவ் பண்ணச்ச எப்படி பிரெயினை வச்சுண்டா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி. அதுவும் நம்ம வந்து இட்ஸ் ஸ்கில் தட் வி ஹாவ் டு லேர்ன். நம்ம இது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த இது வந்து இதுக்கு இப்போ பேலன்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க, சைக்கிள் ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இட் இஸ் சம்திங், இட் இஸ் அ ஸ்கில் தட் வி ஹாவ் டு லேர்ன். அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணலன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ பே டூ மச் அட்டென்ஷன் டு இமோஷன் ஆர் டூ லெஸ் அட்டென்ஷன் டு அதர் இமோஷன்ஸ். ரெண்டுமே இஸ் டிசாஸ்டர் இஃப் யூ டோன்ட். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஐ எம் தேர்ஸ்டி, ரொம்ப நிறையா பேஷண்ட் இருக்கேன், ஐ எம் தேர்ஸ்டி. If I don't pay enough attention to being thirsty and take a, say, a sip of water, I can very quickly become dehydrated. அதனால் என்னோடய பிஹெச் லெவல் மாறும், அதனால் விளைவுகள் டிஃப்ரெண்ட், நோ டைஜஷன் மைட் பி அஃபெக்டட், எக்ஸ்க்ரீஷன் மைட் பி அஃபெக்டட், பிரீதிங் மைட் பி அஃபெக்டட் டெம்பரரி. பட் இதை வந்து திருப்பி திருப்பி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் வில் லீட் டு டிசீஸ் அண்ட் டிசாஸ்டர். So also in college or school or something, we are receiving certain inputs. இப்போ வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸில் இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணி யூ கெட் செலக்டட் அண்ட் பிகம் த பெஸ்ட், ஆர் யூ ஆர் செலக்டட் அண்ட் யூ நோ யூ ஆர் த ஃபஸ்ட் இன் say a particular competition where singing Carnatic songs or singing film songs or singing something specific. But what, there is nothing wrong in being happy about it. But when we overreact on the emotional attention, we control it. We are just happy with what we have got instead of understanding இதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துன்னு போகிறேன். ஹவு ஆம் ஐ கோயிங் டு எக்ஸல்? எஸ் இட் இஸ் ஒன்லி அன் அட்டஸ்டேஷன் பை த காலேஜ் ஆர் த ஸ்கூல் டெலிங் தட் யூ ஹாவ் திஸ் டேலண்ட் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு பிரிங் திஸ் டேலண்ட் ஈவன் வென் தெர் இஸ் அ க்ரௌட் ஈவன் வென் யூ ஆர் கம்பீட்டிங். டேலண்ட்டுங்கிறது பாத்ரூமில் கூட இருக்கலாம். யூ ஆர் கம்பீட்டிங் இன் வேர் 10-15 பீப்புள் ஆர் ஆல்சோ இன் த சேம் காம்படிஷன். You are able to maintain a certain level of temperament, maintaining certain level of calmness. So what you should say is, or the best way to not become too emotional is, yes, give yourself a pat on the back and say, yes, I am the best here. But am I the best among all colleges? Let me prove it. Let me develop myself. Then you get a ability to control. Okay, you're the best in Madras University. Are you the best in all the universities? Are you the best singer in that category across the world? See, you have to pitch higher paradigms for excellence. So if you pitch higher, you will learn to control. You don't become overly depressed or overly happy. Let's take an example of you didn't get through a particular examination and you become depressed. The same thing holds. You ask yourself, why did I not do this? What are the reasons why I didn't succeed? Look at this, analyze it, and find ways and means of succession rather than simply repeating in your head, I failed, I am useless, I am probably not good, and then you break down. You are spending so much energy in doing what, please?
5: Negative.
7: You're not spending it on how to gain your ambition. You're spending it on how not to gain your ambition. You yourself are ensuring you will not get it. So by better planning, better understanding, better go to somebody, make them analyze things for you better and find out how you can control it. So the whole idea is learning, or the other way is neurofeedback or biofeedback, where you learn to maintain an internal state quickly by which you don't get overexcited or over-depressed. Or over agitated. So you say, okay, I failed. I succeeded. So what? What next? If I failed, what next? If you succeeded, what next? And you find ways and means to achieve. நீங்க அந்த ஒரு incident மட்டும் too much energy செலுத்தாத, you are more concerned about reaching your goal. So ultimately, that's why I said, you have to have sufficient energy. You have to, these are three things you have to build. Last but not least, we were talking about how is it that you learn to become customer oriented. The moonathukum ungalku you have to build those skills. These skills, and the unfortunately, the system is not existing. Today there is no system.

0: system that gives you all three skills. Therefore, organizations like ours help you people to achieve these three things. And number two, when our recession goes, it is these persons having these three skills who will be valued. How will you be valued, if you ask me? One, you will teach it to others, so you become teachers. By learning these three skills, in another set of people will become what Abdin Katiana. They will find new products and services which are necessary for that, at that particular point of time. You will design, manufacture it. You find out how to do a particular service. So you become people who are actually the doers. The third set of people, you will find, how do I market this? How do I bring it to the ultimate customer? So you might have a fantastic product, but that might not reach the customer. So how do I inform the customer about the benefits, about, you know, the lack of negativity, all those things? So there will be the fourth set of people. The fifth set of people will actually, you know, make that production possible. So basically, if you see, in the null set are going to be always valid in our society at all periods of time. But to build these three skills, which, you know, normally, if you see in today's educational institutions, only two of these skills are built. And most of the time, most people don't know. They over-engage or they are less engaged. Sometimes you're not concentrating. You yourself know, I didn't pay enough attention. But if you know how to concentrate, then you can actually decide whether to concentrate or not. Maybe you're concentrating on things which are not at all important. So then you switch off. So you control your energy level. Second, how do I not become overly excited even when I'm learning something? Or overly fatigued or depressed or agitated? Third is, how do I control my short-term goals? எனக்கு வந்து ஏசியில் இருக்கணும், நான் வந்து காரில் போகணும், நான் வந்து இப்படி இருக்கணும், அப்படியே அதர் பீப்புள் ஷுட் வியூ மீ லைக் திஸ். அப்படி ஷார்ட் டேர்மை பார்க்காத, யூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் யுவர் ஆம்பிஷன்ஸ் அண்ட் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ். ஹவு வில் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் ஆம்பிஷன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ்? யூ வில் நெவர் அச்சீவ் எனி திங் அன்லெஸ் யூ ஃபுல்ஃபில் சம்படி எல்சஸ் கோல். ஃபர் சே ஃபார் எக்ஸாம்பிள், சம்படி லைக் ராகுல் ட்ராவிட், ஹீ வென்ட் த்ரூ சோ மச் ஆஃப் திங்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் த டீம். ஹி கெப்ட் விக்கெட்ஸ், ஹி டிட் No, batted at number 3, then batted at number 6, batted at number 7. He captained the team. He was able to be very flexible. So he achieved his ambition of trying to be one of the greatest batsmen that India has produced. So to achieve ambitions and aspirations, you have to be like a mungil. You have to sway with the breeze. Illa na ipdi dhaan irupen abdin stiffa irundhana, you will fall. So the question is, in the moon capability, டெவலப் பண்ணுறது தான் இஸ் கோயிங் டு பி இது ஒருத்தர் ஹீ ஹேட் இட் நேச்சுரலி. பட் நோ, மேபி இன் ஆல் ஆஃப் அஸ் வி அண்ட் லெட் அஸ் ஆல்சோ நாட் ஃபர்கெட். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டுடே டு டெலிவர் ஃப்ரம் டே ஒன். ட்ரைனிங் பீரியட்லாம் இன்னைக்கு கிடையாது. ஸோ யூ ஷுட் ஹவ் டெவலப் தீஸ் ஸ்கில்ஸ் மச் பிஃபோர் யூ ஆக்சுவலி வென்ட் தேர். ஸோ டெவலப்பிங் தீஸ் ஸ்கில்ஸ் ஆர் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். And what our organizations like Medha Mind is doing is to help even children from IIT and IIM and all these ISB and all these, you know, big institutions to actually develop these skills and make them market ready. So the moment they get into the market, what happens? They're ready to, you know, produce and be effective and perform in the marketplace without tension. பர்ஃபார்ம் பண்ணலாம் இன்றைக்கி, ஆனால் வித் ஆல் த டென்ஷன்ஸ் யூ புட் அண்ட் யூஆர் நாட் கோயின் டு பி பர்ஃபார்மர் ஃபார் வெரி லாங். ஏன்னா யூ ஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் எனர்ஜி இன் நோ ட்ரைங் டு அரெஸ்ட் த டென்ஷன். ஸோ யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கஸ்டமர் அண்ட் கஸ்டமர் நீட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் டுடே. இன்றைக்கி இருக்கிற நீட் நாளைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு இருக்கிற நீட் நாளைக்கு இருக்கிறது இல்லை. ஸோ யூ ஹாவ் டு பி இன் டியூன் வித் யுவர் கஸ்டமர் அண்ட் டூ வாட் யுவர் சேஸ்ட்.
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம்.
2: ஏய், அந்த ரேனோ இருக்கல, திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
2: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
3: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
3: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாய்.
2: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
2: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
2: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன மல்லிகா, எத்தனை மாசமா இருக்கா?
1: என்ன சொல்றது சௌமியா, 8 மாசம் ஆயிடுச்சு எனக்கு.
0: 8 மாசமா? நல்லா வயிறு தெரியுது, பெருசா இருக்குது.
1: என்ன பண்றது?
0: பக்கத்துல ஒரு புலத்தாசி இருக்குன்னு கூட தெரியாம இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க பாரு.
1: ஆமா ஆமா, ஒரே புகை நாத்தம் எனக்கு வயிற்றெல்லாம் பிரட்டின்னு வருது.
2: புகைப்பிடித்தல் உங்கள் உடல் நலத்துக்கு மட்டும் அது கேடு இல்ல, உங்களை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களுக்கும் அது கேடா இருக்கு. மனிதர்கள் மட்டும் இல்ல, இந்த பூமியே பார்க்காத சின்ன சிசுவுக்கு கூட அது எவ்வளவு ஆபத்தை உண்டாக்குது. புகைப்பிடித்தலை தவிருங்கள், ஆரோக்கியமான இந்தியாவை உண்டாக்குங்க.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி, 107.8.
4: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ப்ரொஃபஸர் என். ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட. சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க எப்படி சக்சீட் ஆகணும், உங்களோட ரிவ்யூஸ்?
5: ஒரு 3-point ஃபார்முலா தாம்மா, ஈஸியஸ்ட் டு ரிமெம்பர். ஒன்று, நீங்க உங்களுடைய எனர்ஜி லெவலை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, உங்களுடைய அட்டென்ஷன் கேப்பபிலிட்டி வந்து டெஃபினட்டாக டெவலப் பண்ணி தான் ஆகணும், இது வந்து நேச்சுரல் இல்லை. மூணாவது வந்து, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதாவது இப்போது விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்ன்னு சொல்லுவோம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து உங்களுடைய ஆம்பிஷனுக்கும் ஆஸ்பிரேஷனுக்கும் சரண்டர் பண்ணி, எப்படி அதை சரண்டர் பண்ண முடியும்னா, மற்றவங்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா. மூணு விதமான விளைவுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். திருப்பி திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் யூ வில் பிகம் ப்ராஸ்பரஸ். ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ராஸ்பரிட்டி வராது. இப்போது நீங்கள் வந்து ஈவன் இஃப் யூ இந்த ஸ்லம்டாக் மில்லியனேரில் வந்து ஒரு தடவை கரோர்பத்தி ஆறா மாதிரி, அந்த கரோ 1 crore வில் நாட் லாஸ்ட் மோர் தென் 6 months. ஸோ யூ ஹாவ் டு நோ ஹவு டு ரிமெயின் சக்ஸஸ்ஃபுல். மூணாவது வந்து, ஹவு டு ரிமெயின் ஹாப்பி. இந்த மூணு கான்சிக்வன்சஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் எனர்ஜி லெவல், அட்டென்ஷன், மற்றவங்களுக்கு உங்களுடைய டார்கெட் செக்மெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டுன்னா, இன்னையோடைய மார்க்கெட் எக்கானமியில் யூ வில் பி ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், தென் ப்ராஸ்பரஸ், தேர்ட் ஹாப்பி.
4: சார், நீங்கள் சொன்னது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெஷியஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன நேர்களே, சார் கொடுத்த ஸ்பீச்லாம் கேட்டு ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதே நாளில் வேற ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை பை, டேக் கேர். தேங்க்யூ சார்.
5: தேங்க்யூ, இட்ஸ் எ ப்ளஷர்.

தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. பப்பாளி போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். கேன்டீன் வடையிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம்.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும்? என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சாரு. அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெரிந்து
4: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
6: நமது வானொலி,
7: நமது பெருமை.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விடுங்க. ஐயோ, கால வேற மீதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். எம்ஓபி சமுதாய வானொலி.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்கள் ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்லாம் இந்ததான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டில் சேர்ந்த இந்த உணவை பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்று, பருப்பு போட்டு ஒன்று, கூட்டு மாதிரி ஒன்று, இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால தான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிட்றது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கிற நெய்யோ இல்லை கடைசியாக சாப்பிட்ற தயிர் சாதமோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபேட் நிறையா இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலையும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒன்றத்தில் வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதில் நிறையா இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பாவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதுக்கு இதுதான் இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுல இருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார், ரசம், காய், பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள், கிடைக்கிற ஃபுட்ஸ் இதிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறது தான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள், எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறது தான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி, எந்த வகையான காய்கறி பத்தி

0: சோ வணக்கம் நேர்களே, ரெண்டு நாளா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க நம்ம உணவை மருந்து ஸ்பெஷல். நான் தாங்க உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி, நம்ம டாக்டர் வர்ஷா கூட இருக்கோம். இன்னைக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நம்மளுடைய சமுதாய வானொலிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரொம்பவே அழகான நிகழ்ச்சி, அதாவது விமன் விமன் விமன் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இது பெண்களுக்குள்ளி உரிய பிரச்சனைகள், அவங்களுக்குரிய தீர்வுகள், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர், எப்படி ஒரு பெண்களுக்கு எங்கேத பிரச்சனை ஆரம்பிக்குது, அவங்க எப்படிலாம் அவங்க அதை சரி செஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அதுக்கு தீர்வு இருக்கு? அதாவது வந்து பெண்கள் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து, அதாவது நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து எல்லாமே சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு வந்து சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம காஞ்சி சங்கராச்சாரிய வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அது வந்து சுகன்யா, ஒரு கேர்ள் இந்த காலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார் ஹர் டு கெட் இன் டு அ மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க ஒரு நாலு ஸ்டேஜஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எம்ஓபி வைஷ்ணவ். ஸோ இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கேர்ள் சைல்ட் பிறந்ததுலேருந்து அது வந்து த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு மேல் சைல்டும் ஃபீமேல் சைல்டுக்கு த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் the future generations to come. பிறந்ததுலேருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியன்னா, யூ நீட் டு லுக் அட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த பர்த் வெயிட். ஓகே, பர்த் வெயிட் எப்படி இருக்கிறது பிறக்கும் போது, அந்த அதுக்குத்தான மாதிரி வளர்ச்சி வந்து மேலே போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தா நம்ம நாட்டில் நிறைய கேர்ள் பேபிஸ்க்கு வந்து தே ஆர் டெரிபிளி பார்ன் அண்டர் வெயிட் இட் செல்ஃப். ஆனால் ஒரு ஒரு டைமில் அவங்களுக்கு வளர்ச்சியில் வந்து எந்த விதமான பாதிப்பு வரும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேர்ள் சைல்ட் வந்து அந்த பிறந்ததுலேருந்து கரெக்டாக உணவு வந்ததுன்னா, தே ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் அவங்களோட பாடி ஃபேட் காம்போசிஷன் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க, மெனார்கி அட்டைன் ஆகாது.
0: மேம், இந்த பீரியட்ஸ் சொன்னீங்களா, இதுக்கு வந்து எது சரியான ஏஜ்?
1: அதான் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து பாடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வரணும்னா, நமக்கு வந்து கொழுப்பு உடம்புல ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து பார்பி டைமென்ஷன்ஸ் மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த ஃபிலிம் ஸ்டைலில் சைஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க. அந்த சைஸ் ஜீரோ எல்லாம் நம்ம இல்லை இப்போ. ஆனால் அதே மாற்றிட்டு இப்போ வந்து இந்த டர்ட்டி பிக்சர்னா இல்லை, நம்ம நல்லா கொலுகொல்லாக குண்டப்பாக இருக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகக்கூடாது. நம்ம கரெக்டான வளர்ச்சி இருந்தானா, நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன், ஒரு குழந்தையோட வயசுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இட்க ஸ்டார்ட்ஸ் வித் நியோனேட், இன்ஃபென்சி, டாட்லர், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் வந்து மூணு பங்களை பிரிக்க வேண்டியிருக்குது, ஏர்லி அடாலசன்ஸ், அடாலசன்ஸ், லேட் அடாலசன்ஸ். ஆனால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 இயர்ஸ், என்ஸ் அட் 18. 10 to 18 years, அவ்வளோ 8 வருஷம் வந்து அதோட ஸ்பேன் இருக்கு. ஸோ நீங்கள் அது புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதில் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறோம், ஒரு பெண்ணு வந்து ஒரு லேடியாக மாறிடுறது. ஓகே, ஒரு சின்ன கேர்ள் சைல்ட் பிகம்ஸ் அ உமன் இந்த வயசில். ஸோ அந்த வயசுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல. எப்போ சின்ன வயசில் வளர்ச்சி வந்து 2 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி, 5 வயசு வரைக்கும் உடம்பு வளர்ச்சி முடிஞ்சு போய்டுறது. அதே வேகத்தில் தாய் உடம்புல ஒரு ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகுறது, அந்த லெவலுக்கு திருப்பி ஹை லெவல் க்ரோத் வந்து எப்போ வருது, இந்த அடாலசன்ஸ் பீரியடில். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கேச்சப் பண்ணலன்னா, நிறைய குறையோட தான் நீங்கள் வந்து யூ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ இந்த அடாலசன்ஸில் 2 முக்கியமான இது இருக்குது. ஒன்று வந்து த பாடி க்ரோத். ஓகே, கேர்ள் வில் ஹாவ் பிரெஸ்ட் ஃபார்ம்ட், பியூபிக் ஹேர் க்ரோயிங் இல்லையா, அதெல்லாமே வருது பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஒரு வளர்ச்சி, ஹைட் வெயிட் அது 2வது வளர்ச்சி. சில பேர் என்ன ஆவாங்க, திடீர்னு ஹைட்டு வெயிட்டு அதிகமாக போட்டுடுவாங்க, ஆனால் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், தே ஆர் கால் லேட் ப்ளூமர்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் ஹைட் வெயிட் வளர்ச்சி வரும். தே ஆர் ஏர்லி ப்ளூமர்ஸ்.
0: பட் ஆனால் ஒரு தப்பான மித் இருக்கு, அதாவது ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் வளர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா?
1: நோ, இட் ஆல் டிபெண்ட்ஸ். சர்டன் அமௌண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டஸ் ஹேப்பன், பட் இட் யூ வில் ஸ்டில் கிரெயின். ஓகே, மேக்சிமம் அந்த டைம்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ஃபியூ இன்ச்சஸோ இது வெயிட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்.
0: பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது பர்சனலாக. ஹைட் வந்து ஒரு ஃபீமேலுக்கு எந்த வயசு வரைக்கும் மேம் இருக்கும், கரெக்டாக சொல்லணும்?
1: நோ, இட் கோஸ் ஆன் பிகாஸ் அன்டில் யுவர் க்ரோத் இஸ் டோட்டலி க்ளோஸ்ட். Okay, it is not only that, but the periods means it starts. But ippo vandu nariya perukku vandu they are getting the periods much earlier. So we need to document, but this is the usual characterization. Early bloomers, late bloomers, normal.
0: Normal bloomers.
1: Okay, andu idukku kanakle vandu neenga paathinaa nammaloada idu enna irukirathu, they must attain puberty, they must gain height, they must put on proper weight. Okay, so and the adolescent period for a girl is very, very important. Preparing her for the next stage. இதில் என்ன என்ன பிரச்சனை மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தே கேன் பி அண்டர் வெயிட், தே கேன் பி ஸ்டண்டட், தே மைட் ஹவ் ஸ்டார்டட் லேட் பீரியட்ஸ். பீரியட்ஸ் வந்தால் கூட நிறைய கேப் இருக்கும், இல்லை அவங்களுக்கு நிறைய வயிற்று வலியோடு வரும், ப்ளீடிங் ஹெவி இருக்கலாம், இல்லை ஸ்கேண்டி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே லாட் ஆஃப் லிட்டில் லிட்டில் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர். ஓகே, இதெல்லாமே நம்ம வந்து இஃப் த பாடிஸ் க்ரோத் இஸ் ஆல் ரைட், இதெல்லாம் ப்ராப்ளமாகவே இருக்காது. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் இன்னொன்று வந்து இதில் இந்த டைமில் எனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே ஹவ் நாட் ஈட்டன் ப்ராப்பர்லி, வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு தப்பான எண்ணம் இருக்கணும், நான் ஒல்லியாக இருக்கணும், அதனால் நிறையா சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அந்த ஃபினிக் இது பியர் ப்ரெஷர், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் பண்ணணும், இது எல்லாமே ஆல் தட் டைம் இஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் ஃபார் அன் அடாலசன்.
0: மேம், லைக் இந்த ஸ்டமக் பெயின் வருது இல்லையா பீரியட்ஸ் டைமில், அது பேக் பெயின், நிறையா முட்டியில் பெயின், இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அவங்க அந்த பீரியட்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதாவது பிற்காலத்தில் வயிற்ற வலிக்காமல் இருக்கிறதுக்கு இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
1: See, that's what we said. It's a balanced, normal diet. Unga valarchi normal la irundana, your body will function as per the rhythm. Okay. When you are getting all the complications or you are getting all these symptoms, it only means that your body is not working. The hormones are not going in a proper way. That is what it means. Okay. So you need to correct your system and bring it back with a minimal invasion, whatever we can do. And the best thing is to eat properly. ஓகே, எனிமியா இருந்தானா எனிமிக் கண்டிஷன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும், ஏன்னா அது இருந்தாலும் பிரச்சனை வரும். ஓகே, இந்த வயசுல வந்து தான் நம்ம

0: வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். தட் மீன்ஸ் டூ மச் ஆஃப் இம்பேலன்ஸ் இன் த சிஸ்டம் வேர் த ஓவரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஃபங்க்ஷனல் ஆர் பிகமிங் ஹேவிங் சிஸ்ட் இன் தெம், தே ஆர் பிகமிங் நாடுலர், தேர் பிகமிங் நான் ஃபங்க்ஷனல். ரொம்ப ஒபிசிட்டி, வி நீட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டு அட்டைன் மெனார்கி. பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருந்தால் தான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டை போனால் அதுவும் பிரச்சனை பண்ணிக்கும். கம்மி இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் இருந்தாலும் பிரச்சனை. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கணும், ஆப்டிமலாக பாடி கம்போசிஷன் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த அடாலசன்ட் பீரியடில் நம்ம வந்து அதான் சொல்கிறது, கேர்ள் சைல்டு இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மதர்ஹுட். அவள் பீரியட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு ஷீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மதர்ஹுட். அவள் உடம்போட வளர்ச்சி முடிஞ்ச பிறகு தான் ப்ரெக்னென்ட் ஆனால் சேஃபு. அவள் வளர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிட்டானா குழந்தையும் தாயும் ரெண்டு பேர் ஒரு பெரிய போராட்டம் சண்டே நடக்கும், மகாபாரத் நடக்கும்.
1: சோ அதனால தான் சொல்றாங்க 18 வயசுக்கு மேல திருமணம்
0: பண்ணனும். ஓகே, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் த மதர் அண்ட் த சைல்ட் டு ஃபைட் ஃபார் த நியூட்ரியன்ஸ். ஓகே, சோ அதனால அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவ தாயை மாறிடுச்சுன்னா அதனால அவனோட குழந்தை தத்துவம் போயிடாது, அதனால தான் பிரச்சனை ஆயிடுறது. So the girl has to mature properly and then when she gets married, before marriage namba vande height correct ah iruka, weight correct ah iruka. Weight ram mukkiyam na the amount of weight she will gain from that time of induction of pregnancy right till the delivery. Okay, adhu thana madri da சில பேருக்கு வந்து 12-14 kilo ரொம்ப வெயிட் கம்மி இருந்தானா 12-14 kilo போடுவாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு 10 kilo எவ்வளவு இருந்தான்னா போதும், ஏன்னா தே டோன்ட் நீட் இட் ஃபார் தெம் செல்ஸ், தே ஓன்லி நீட் ஃபார் த ப்ரெக்னன்சி, த ஃபீட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அட்டு மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வை வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹைட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் தட் அலவ்ஸ் தட் மச் ஆஃப் அ பெல்விக் திஸ் திங். ரொம்ப ஸ்டண்டடாக இருந்தானா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பேசேஜுக்கு பிரச்சனை ஆகிடும். So height and weight is important. Idella vandu they need to concentrate when they are adolescent because and the time la growth maximum la irukku. Adukapram kalyanamukku minnave vandu they need to check on their weight, they need to check on anemia.
1: மேம், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடின்னு பேசுறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சத்து இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல எப்படின்னா ஒருத்தங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க கருத்தரிச்சதுக்கு அப்புறமா 4-5 மாசத்துலதான் செக் பண்றாங்க. சோ அந்த ஆசிட் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க.
0: ஃபாலிக் ஆசிட் இஸ் a B complex vitamin.
1: Okay.
0: Okay, and all B complex vitamins are in relation to our energy level. And this particular folic acid is important for neural development. Nerves, brain oda development kaga in the folic acid rambo thevaipadum. So when you're looking at brain and the spinal cord, this is all relating to the nerves. Spina bifida, that is a pinnadi and the break oda varum, and the vandu that is a major complication for a child to be born with. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் திஸ் இஸ் மேஜர் வெஸ்டர்ன் கன்செப்ட் வேர் தி ஃபவுண்ட் தட் வாஸ் மோர். பட் அதனால தான் நம்ம இங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னா, நான் சொல்கிற அளவுக்கு காய்கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பேலன்ஸ்டாக எல்லாம் இருக்கும். இஃப் யூ வில் ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீங் எனிமிக், ஏன்னா எனிமியால் வெறும் அயன் மட்டும் முக்கியமும் கிடையாது, ஃபோலிக் ஆசிடும் இம்பார்ட்டன்ட், சைனோகோபால்மின் B12 இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன் குளோபின் செக்ஷன் ஹீமோக்ளோபின்ல குளோபின் இஸ் ப்ரோட்டீன், ஸோ ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனிமியா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தென் யூ ஆல்சோ நீட் டு செக் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் இஃப் நீட் பி கிவன் எக்ஸ், ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் அஸ் மச் அஸ் த டெர் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஸோ பீப்புள் ஷுட் நாட் ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ OTC, that is across the counter purchase and do what they want. They must get themselves assessed for it. In fact, இன்னைக்கு வந்து நம்ம பெண்களுக்காக தான் பேசுறோம்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் இந்த பிரெக்னன்சின்னு சொல்லும் போது இது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா பிரெக்னன்சி இஸ் நாட் சம்திங் யூ கேன் கிளாப் ஒன்லி வித் டூ ஹேண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஒன்லி த விமன் சென்ட்ரிக் இஷ்யூ. பிரெக்னென்ட் ஆகிறது வந்து லேடி, ஆனால் பிரெக்னென்ட் பண்ணுறது ஃபாதர், மேல். ஸோ இப்போ வந்து ஃபாதர்க்காக மேலுக்காக கூட இந்த பீரியடில் ஒரு நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா 50% ஆஃப் த குரோமோசோம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஃபாதர் வந்து ஸ்மோக் பண்ணுறான், அவனுக்கு வந்து பிபி இருக்குது, இதெல்லாம் இருந்தானா தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த அஃபெக்ட் த சைல்ட். ஸோ நவ் வி கிவ் கைட்லைன்ஸ் நாட் ஓன்லி டு த மதர், வி ஆல்சோ மதர் டு பி, வி ஆல்சோ செல்ஃப் ஃபார் த ஃபாதர் டு பி. இன்னைக்கு அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
1: ஏன்னா
0: நிறைய பேர் இது நிறைய பேர் வந்து இது தி புட் த ஹோல் ஆனஸ் ஆன் த கேர்ள். நோ, இனிமே வந்து நம்ம வந்து ஃபாதர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹேஸ் டு, அவங்க வந்து அவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறதா கம்மி இருக்கிறதா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இது எல்லாமே கரெக்ட் பண்ண பிறகு தான் அவங்க வைஃப் ப்ரெக்னென்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வர காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ வர இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து அகெய்ன் வி டிவைட் இன் டு த்ரீ பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஈச் இஸ் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன், ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நம்ம வந்து வி ஆர் நாட் ஈட்டிங் ஃபார் டூ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஓகே, அப்போது வந்து ரெண்டு பேருக்காக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அட் தட் டைம் இட் இஸ் ஒன்லி டு சீ தட், அப்போ தான் ஃபோலிக் ஆசிட், தட் இஸ் ஈட்டிங் இனஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் இனஃப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈட்டிங் வெல். ஆனால் அப்போ வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து தி மஸ்ட் பி காஷியஸ். வாந்தி வருது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. மார்னிங்ல அந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஏர்லி மார்னிங், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ திஸ் திங் இஸ் ஓகே. பட் இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் ஆன் அ ஹெல்த்தி வே அட் பிரெக்னன்சி, அந்த அந்த பிகினிங் பீரியட் உங்களால தாங்கிக்கலாம்.
1: வாந்தி வரதோட ரீசன் வந்து குழந்தைக்கு முடி இருக்கிறதுனால தான் சொல்லுவாங்க.
0: அதுதான் லேட்டர் ஃபர்ஸ்ட். இது வந்து வென் இட் இஸ் ஃபார்மிங் த பேபி நீட்ஸ் த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் டு த மதர் அண்ட் தட் இஸ் வாட் காசஸ் தேர் ஆல் சர்க்காடியன், தேர் இன் ரிலேஷன் டு த சன். இஃப் யூர் ஹெல்த்தி பிஃபோர் யூல் ஹாவ் லெஸ் ஆஃப் தீஸ் அப்நார்மல் கண்டிஷன்ஸ், அதிகமாக நாசியா, அதிகமாக வாமிட்டிங். கொஞ்சமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அது எக்ஸஸாக இருக்குதுன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் த மதர் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் இன் அ ஹெல்த்தி வே ப்ரையர். And then we have different, அதுக்கு அந்தந்த கண்டிஷனுக்கு வி ஹவ் டிஃப்ரெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். காலம்பரை ஏந்துக்கிறதுக்கு முன்னவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏதோ சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் யூ கெட் அவுட் ஆஃப் த பெட், அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் நாட் த வரி. பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தே ஒன்லி ஹாவ் டு கேட்ச் அப் டு சீ தட் தே டேக் கேர் ஆஃப் தேர் வெயிட், தேர் ஹைட், தேர் திஸ் திங், அவங்க க்ரோத், ஸோ தட் தேர் சப்போர்ட்டிங் த பேபி. செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஓரளவுக்கு பை தட் டைம் யூ நோ த ஆர்கன்ஸ் ஆர் ஆல் ஃபார்ம்ட். And third trimester is only when the eating for two is important because the weight gain starting. Because the baby has to come to 2.5 plus kg at that time. That is the time when they eat the maximum. So even in pregnancy, at different stage, there is different requirements. It's not that, you know, you just generalize everything as such. Sorry, pregnancy kapra, immediately before labor, during labor, after labor, adhukku prescription irukke, nariya perku adhu theriyadhu. Okay? Before the labor, just before the delivery starts, what the lady should have consumed so that, you know, she has enough strength to go through the labor. During labor, enna kudukala, adukku or prescription irukku. After labor, enna kudukano, adukku or prescription irukku. Other than that, nambakku vandhi lactation. Ena kolandhu olayla vandhu peraga thai paal kudukano. Adukku unavu eppadi kudukano, adukku or kanakku irukku. So you can realize, namba vandhu, வீட்டில் சமைக்கிறது சமையல் ஒன்று தான், ஆனால் நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதுக்குத்தான மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும் அது நம்ம கணக்கு, இண்டிவிஜுவல் கணக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லாக்டேஷன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்க போகிறீங்க.
1: டாக்டர், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெக்னன்சி இருக்கு இல்லையா, அது வந்து சிசேரியன் நார்மல் டெலிவரி ரெண்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சிசேரியனா ரொம்ப கஷ்டம், அதனால நிறைய பயம், நிறைய பேர் வந்து சிசேரியன் சொன்னதுமே ரொம்ப பயந்து அதனாலே காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த பயப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்?
0: நோ, சி தே கேன், நார்மல் வே ஆஃப் டெலிவரி இஸ் ஒன்லி த்ரூ த வெஜைனா, cesarean kadaiyadu. But that's where I emphasize on the height and weight and everything and what they need to do. Nariya per vande pregnancy or vyadhi madri nanchittu they just protect themselves, nagarve maatanga, they think, you know, that is the only way they need to protect their child. No, namakku kolupu odamla adhigama irukirathu, we are shock, that's all shock absorbers for our baby. Chumma namakku vande God has not made us curvaceous for nothing. We have more fat than men. Because we are supposed to protect the baby, the fetus. We are prepared for that. அதனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து படுத்துட்டே இருக்கணும் இல்லை உட்காந்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. We can do the right thing and then see that it is normal delivery. As far as it is normal delivery, there is nothing to fear about it. Worse come worse, for any reason, cesarean achina kuda, you need to look at it like any surgery that has happened and then get back to life at the earliest possible. அதனால நான் வந்து குழந்தை தூக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல, வள்ளி இதெல்லாம் அந்த ஆட்டிடியூட பண்ணீங்கன்னா யூஆர் கோயிங் டு ஹர்ட் யுவர் செல்ஃப் அண்ட் த பேபி.
1: ஸோ சிஸ்டர் என்ன, அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்?
0: நோ, ஜென்ரலி தே அலவ் யூ, யூ நோ தெர் இஸ் அ சூச்சர்ஸ் கிவன், த டாக்டர் கிவ்ஸ் யூ அட்வைஸ், பட் யூ ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி மோமெண்ட் யூஆர் அவுட் ஆஃப் அனஸ்தீசியா. அதனால அதனால ஒன்றும் ரொம்ப லாங் டியூரேஷன் இது கிடையாது. இதை ஒன்ஸ் த லாக்டேஷன், ஸோ தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், 2 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், மற்ற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம், ஆனால் யூ கேன் கண்டினியூ டு பிரஸ்ட் ஃபீட் ஆன் அண்ட் ஆஃப் யுவர் சைல்ட் டில் 2 இயர்ஸ். ஸோ யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு டூ தட். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் 2 இயர்ஸ் சொல்லலை.
1: பட் டாக்டர், இப்போ வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் இது சம்மந்தமாக வந்து நிறைய ஆய்வு செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் லேடிஸ் வந்து இப்போது பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணுறதில்ல. இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அழகு போயிடும் அந்த மாதிரி அவள் நிறைய காரணங்களில் பண்ணுறதில்ல. அது வந்து
0: இது வந்து வெஸ்டர்ன் கன்செப்ட் அதிகம், நம்ம கன்செப்ட் கம்மி.
1: ஓகே
0: ஓகே, we don't have a tendency to do evidence based documentation. நம்ம வெஸ்டர்ன் மீடியா வச்சுட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது லேடிஸ் யாருமே நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அண்ட் நம்ம கிராமத்தை அந்த கணக்கில் பார்த்தோன்னா கூட அங்கே வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறாங்க. எனக்கு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா சீக்கிரமாக நிறுத்திடுறாங்க. ஓகே, நான் கேட்டேன்னா அளவு கம்மி, பத்தலை, குழந்தைக்கு பிடிக்கல, நிறுத்திட்டோம் அப்படின்னா 1 மாதம் 2 மாதத்தில் நிறுத்திடுறாங்க. தட் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தென் தாய்ப்பால் கொடுக்கறது. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் அழுகுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது நம்ம நாட்டு கிடையாது. ஆனால் தே நீட் சப்போர்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டைப். இஃப் தேர் இந்த ப்ரைவேட் செக்டர்னால் அவங்களுக்கு லீவ் இருக்காது. கவர்மெண்ட் செக்டரில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து லாஸ் ஆஃப் பேல போனோம், ஆனால் வீட்டில் வந்து சூரியனை அந்த மாதிரி நான் லீவை போட முடியாது. 3 மாதம் லீவ் சொல்கிறாங்க, ஆனால் டெலிவரி ஆனது முன்னவே நான் 2 மாதம் எடுத்துட்டேன், ஏன்னா என்னால் முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்போ குழந்தை பிறந்த பிறகு அவள் 1 மாதம் லீவ் தான் இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் தேர், யூனோ. அண்ட் ஓகே, கவர்மெண்ட்டில் லீவ் கிடைக்கிறதுனா ப்ரைவேட் செக்டரில் நோபடி கிவ்ஸ் தம் பெய்ட் லீவ். சரி, அது பண்ணது பிறகு குழந்தைக்கு வந்து நம்ம லாக்டேஷன் பண்ணுறோம், 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீட், யார் லீவ் கொடுக்குறாங்க? So we are telling that you should feed, but who is supporting the mother to do that? So alagukaga namma naatle yaarume breastfeed pannamaten solradilla, but there are very many other reasons why they are under a lot of stress and strain. Lactation period le the mother has to not only eat well herself to get back her health, okay, same time she has to feed the baby that's growing, the requirements are increasing, illaya. பிறக்கும் போது 2.5 or 3 kg இருந்தானா, எவ்ரிடே த பேபிஸ் ஹேஸ் டு கீப் க்ரோயிங். ஸோ த குவான்டிட்டி ஆஃப் மில்க் தட் ஷீ ப்ரொடியூசஸ் ஹேஸ் டு சப்போர்ட் தட் க்ரோத். தட் மீன்ஸ் ஷி ஹேஸ் டு ஈட் அப்ரோப்ரியேட்லி. ஓகே, லாக்டேஷனுக்கு அப்புறம் அடுத்த மேஜர் ஏரியா மெனோபாஸ், வென் வி ஹாவ் டு வரி அபவுட் அவர் செல்ஸ். மெனோபாஸ்னால் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ பீரியட் சீக்கிரமாக நின்று போச்சுன்னா தொலை போச்சு. நோ, த லாங்கர் யூ ஆர் மென்சுரேட்டிங் த சேஃபர் இஸ் யுவர் பாடிஸ் ஹெல்த். Heart attack we give to the men, we never got heart attack as long as we get our periods.
1: Doctor, so for 40 years la oruthangalukku vandha menopause varudna avangalukku vandha adinala first vara complication adu enna va irukum?
0: The moment you finish, moment you stop your periods, you are equal to man, but you are become a man like much earlier in your age. That means you get your what men get much later, heart problems and BP and diabetes and all that, women get it earlier. So as long as you get your menopause, the female hormones are protecting you. So there is no this thing. Edavadhu prachana vandadana, it's better you take a precaution, you take this thing and prevent yourself from getting into menopause early than what is required.
1: So current age for
0: menopause 50 52 அது வரைக்கும் போயிட்டே இருக்குது. தட்ஸ் நோ ப்ராப்ளம். சோ
1: அது அதுக்கு அப்புறம் வந்தா கூட அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கு?
0: நோ, இஃப் யூ ஸ்டாப் earlier than even you know osteoporosis, all those things complications start in much earlier. So it is safer to have your periods going till the full potential. It should not stop early. இருந்தானே you need to check with your endocrinologist as well as gynecologist and take care of this thing as such. அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம டயட்டில் கவனிக்க வேண்டியது முக்கியமான இது, டு அவாய்ட் அனீமியா, டு அவாய்ட் ஆஸ்டியோபரோசிஸ், போன் ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் போன் ஹெல்த்துக்காக நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் போன் ஸ்ட்ராங் இருக்கணும்னா அது வந்து ஒரு பெண் குழந்தை அவள் வந்து வயசுக்கு வரத்துக்கு முன்னவே நீங்கள் உங்கள் டெபாசிஷன் போன்ஸில் பண்ணிடணும். ரெண்டு இது வச்சுட்டு பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பால் குடித்தாலும் உங்கள் போன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாது. The responsibility as it goes, you cannot be playing to that extent. But as a child, if you have played and if you have drunk enough milk, your bones will be strong enough to take you through your life. Or bone density test, I have drunk. I have drunk almost 1 liter of milk every day when I was studying and I was an athlete. Ippo enoda bone age is at least 15 to 20 years less than my age, my chronological age. Which is to my advantage. இப்போ விழுந்ததுன்னா எனக்கு டிஸ்லொகேஷன் தான் ஆயிருக்கு, ஃப்ராக்சர் ஆகல. தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் பில்டிங் அப் யுவர் போன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கால்சியம் டேப்லெட்ஸ் அப்புறம் சாப்பிட்றது, போன்ஸ் வீக் ஆகிடுச்சு இப்படியெல்லாம் சொல்கிறது பிரயோஜனமே கிடையாது.
1: 30+ கால்சியம் நிறையா சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ
0: கால்சியம் ஃப்ரம் த மில்க் இஸ் பெஸ்ட் அப்சார்ப்ட். ஏன்னா பால் லாக்டோஸ் இன் த மில்க் இஸ் த ஒன் விச் அசிஸ்ட்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். இப்போ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது, விட்டமின் டி இருந்தால் தானே. விட்டமின் டி நம்ம நாட்டில் நமக்கு கிடைக்கும், நம்ம வந்து கலந்துட்டு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெயிலில் போய் நின்னாலே போதும். ஆனால் லாக்டோஸ் மில்க் சுகர் தேவை டு அப்சார்ப் கால்சியம். அது அது ஒன் மோர் ரீசன் வை சில்ட்ரன் மஸ்ட் பி மேட் டு ட்ரிங்க் மில்க்.
1: ஸோ டாக்டர், மென் கம்பேர் பண்ணுறப்போ விமனுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக வருது? அதாவது இப்போ நீங்கள் நிறையா மென்னும் பார்த்துருப்பீங்க, விமன் பார்த்துருப்பீங்க, யாருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் நிறையா வருது, விமனுக்கா மென்க்கா?
0: சி, விமன் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் மெயின்லி ரிலேட். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விமன் டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். ஓகே, நான் மேக்சிமலாக வந்து எந்த கேம்புக்கு போனாலும், நான் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் யூனோ மை காலேஜ் டேஸ் அந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் போகும்போது மெயினாக ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேம்பில் ஆல் மெயில் டாக்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்னு கே கியூப்டு அப்படின்னு எழுதிட்டு அமுச்சுடுவாங்க. கே கியூப்டு, கே டு த பவர் ஆஃப் 3, கே என்ன, கை கால் குடைச்சது. எவ்ரி லேடி ஹூ வாக்ஸ் இன் வில் டாக் அபவுட் கை கால் குடைச்சல், டாக்டர் எனக்கு கை கால் குடைச்சல் இருக்குது அப்படின்னு. ஃபார் ஒன் திங், many women do not take care of themselves, especially as far as their hygiene is concerned. I'm talking of in the tropical climate, many women do not give emphasis to hygiene. Adu romba mukkiyam, ena our vagina allows the whole world, we are open to the whole world from there. Urinary tract infection vandhadu, constantly you will have that feeling of sickness, back pain, leg pain, kai kal kodichal, maina it is because some low degree of infection through urinary tract infection poite irukku. They don't drink enough water, okay, and they don't take care of themselves generally on these issues. So my one message is, end lady vandu kai kal kodichal irukkudana adukku kaaranam vandu vayasu kediyadu, you have not taken care of yourself. Okay, this is one. There is also a deficiency in the sense, வீட்டில் சமைச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கார் மெயினாக நிறையா சாப்பிட்டுடுவாரு, பசங்க கொடுப்பாங்க, மிச்சம் இருக்கிறது. மீன் குழம்புனா மீன் வந்து மற்றவங்க சாப்பிட்டுடுவாங்க, இவங்க வெறும் குழம்பு சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ யூ ஃபைண்ட் தட் தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் டெப்ரிவேஷன். ப்ரெக்னன்சி இருக்கும்போது ரிக்குவயர்மெண்ட்ஸ் பத்தலை, அவங்க சாப்பிட்றது பத்தலை, அப்புறம் லாக்டேஷன் பத்தலை, கான்ஸ்டன்ட்லி இட்ஸ் கோயிங் டவுன் த ஹில். That is why they have problems.
1: So இன்னைக்கு வந்து ஃபுல்லா இந்த எபிசோட்ல வந்து நம்ம ஃபுல்லாமே விமன் பத்தி தான் பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்த பத்தியும் நம்ம பேசணும். இந்த நிகழ்ச்சி இங்க முடியுது, ஆனா நாளைக்கு இதே உணவே மருந்து ஸ்பெஷல் தொடரும் நம்ம டாக்டர் வர்ஷா கூட. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8, இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்க கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. இப்போ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி.
2: குழந்தை பேரன் மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள்.

97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் லீமா பேசுகிறேன். நான் ஒரு அத்லட் பிளேயர். அத்லட்டில் போல் வால்ட்ன்ற ஈவெண்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட என்னத்தை பற்றி பேச வந்ததுக்கேன்னாக்க, பொண்ணுங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். பொண்ணுங்களால் எல்லாமே முடியும், முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பொண்ணுங்களால் பண்ண முடியும். பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இல்லை, பொண்ணுங்களாலையும் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். எல்லா வீட்லேயும் பசங்களை எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வெளியே அனுப்புதாங்களோ, விளையாட அனுப்புதாங்களோ, அந்த அளவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறது இல்லை. பசங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. நான் கிரிக்கெட் விளையாட போதேன், ஃபுட்பால் விளையாட போதேன்னு பசங்க எல்லா இடத்துக்கும் போதாங்க, வராங்க, விளையாடுறாங்க. ஆனால் பொண்ணுங்க, நான் அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னாலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்ணுங்களால் முடியாதா என்ன? பசங்க விளையாடுறாங்க, பாடியை ஃபிட்டாக வச்சுக்குதாங்க, பொண்ணுங்களும் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். பொண்ணுங்களையும் விளையாட அனுப்பணுன்றதான் என்னுடைய டார்கெட். இந்தியாவில் பொண்ணுங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு பொண்ணுங்க அச்சீவ் பண்ணுறாங்க, பொண்ணுங்களே இல்லை ஸ்போர்ட்ஸில். அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். நிறைய பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தும் பேரண்ட்ஸ் அனுப்பாததுனால தான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதில்ல பொண்ணுங்க. பொண்ணுங்களால் எல்லாமே முடியும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு போல் வால்ட்டர். போல் வால்ட்டுன்றது வந்து ஒரு குச்சை வச்சுட்டு ஓடி போய் டேக் ஆஃப் எடுத்து ஜம்ப் பண்ணி பெட்டில் விழணும். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு, இருந்தாலும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது போல் வால்ட் ஸ்கூல் ஈவெண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி என் பிடி மேம் சொன்னாங்க. அதுக்கு நான் ஏன் கேட்டதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, பொண்ணுங்களால் போல் வால்ட் பண்ண முடியாது, போல் வால்ட்டுக்கு காம்படிஷனே இருக்காது, காம்படிட்டர்ஸே இருக்காது, அதனால தான் ஸ்கூல் ஈவெண்ட்டில் பாய்ஸ்க்கு மட்டும் போல் வால்ட் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு போல் வால்ட் இல்லை அப்படின்னாங்க. ஏன் இப்படி கேர்ள்ஸ்க்கும் ஸ்கூல் ஈவெண்ட்டில் போல் வால்ட் வச்சாக்க கண்டிப்பாக 4 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை வைக்காததுனால தானே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்க, வைக்காததுனால தானே யாருக்கும் தெரியல, வைக்க வேண்டியதானே. பொண்ணுங்களால் முடியாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க? பொண்ணுங்களால் எல்லாமே எப்பயுமே முடியும், முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் பொண்ணுங்களால் அச்சீவ் பண்ண முடியுன்றதை பற்றி தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸுன்றது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கூடவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பண்ணால் உங்கள் பாடி மொதல் ஃபிட்டாக இருக்கும், நீங்கள் மொதல் ஹெல்த்தியாக இருப்பீங்க, அதுதான் உண்மை. ஸ்போர்ட்ஸால் என்ன முடியாது? ஸ்போர்ட்ஸால் எல்லாமே முடியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும். நான் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் காலேஜ் எம்ஓபி காலேஜில் படிக்கிறேன். என் காலேஜில் எனக்கு ஃபுல் ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க? ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸ்பான்சர்ஸ், ஃப்ரீ காலேஜ், ஃப்ரீ ஹாஸ்டல் எல்லாமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் தான் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது இல்லை. ஸ்போர்ட்ஸ் பண்ணால் நீங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுருக்க போதீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க போதீங்க. தட்ஸ் ஆல். ஸோ எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் நீங்களாக தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ்க்கு போகலான்னா போகாத, உட்காந்து படின்னு டீச்சர் சொல்கிறதுனால தானே அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு போய் டீச்சருக்கு பயந்து தான் அந்த பொண்ணு கிரவுண்டுக்கே போக மாட்றா, அப்படியே இருக்கீங்க. டீச்சர் நீங்கள் என்கரேஜ் பண்ணாக்க போதாங்க பசங்க. ஒரு மோஸ்ட்லி நிறையா ஸ்கூல்ஸில் பிடி பீரியட்னாக்கா அந்த பீரியட் ஏதாவது ஒரு மிஸ் வந்து உட்காந்து அவங்க மட்டும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியல. பிடி பீரியட்னால் அது வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்றதான் பசங்களுக்கு தெரியுதே தவிர, பிடி பீரியட்னால் பேசணும்னு தெரியல. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுங்கள், முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணி பண்ண வைங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ். அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Βουλή του. Hi listeners, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 R Community, R Radio, R Pride. சரி ஓகே, நம்ம போகும்போது கார்ல போகும்போது பாத்திருப்போம், ஏதாச்சும் ஒரு குட்டி பாப்பா வந்து பூ வித்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு டீ குடுத்துட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு அவங்க ஓனர் கிட்ட. அப்போல்லாம் அந்த பசங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த கார்ல பூ கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் கார்ல போலாம் ஆனா எப்போ படிச்சாதான் போக முடியும். அதே மாதிரி அந்த பையனும் நம்மளுக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்மளையும் இப்படி பாத்துப்பாங்க, எப்போ நம்ம படிச்சாதான் அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணிருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சின்ன சின்ன கிட்ஸ் மனசுக்குள்ள எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு படிக்கணும்னு இஷ்டம் இருந்திருக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு இல்ல, அவங்களால பண்ண முடியல போல, அதனாலதான் அவங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ், சைல்ட் லேபர், அதெல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நான் பண்ணியே ஆகணுன்ற குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜிஓஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் பத்தி, அப்படிப்பட்ட என்ஜிஓஸ், ஒரு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற என்ஜிஓஸ் பத்தி இன்னைக்கு பேச போறோம். பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து, எஜுகேஷனுக்காக ரன் பண்ற ஒரு என்ஜிஓல இருந்து அபிநயான்ற ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக் போயிட்டு வந்துடலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
1: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம், ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
2: Junk foods are meant to be in the junk.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: Hi listeners, the uneducated have little use for freedom. So educationன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுற நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அதாச்சும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுக்காக இன்னைக்கு பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க நேம் அபிநயா. ஹாய் அபி.
3: ஹாய்.
0: ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால தான் நீங்கள் வந்து அந்த சில்ட்ரனுக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. உங்களோட என்ஜிஓ பேர் என்ன, அதோட டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னா இங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க.
3: ஓகே, எங்களோட என்ஜிஓ பேர் வந்து பிரயாக். ஸோ இதோட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரன் புவர், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸில் இருக்க சில்ட்ரன் எல்லாம் வந்து எஜுகேட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவலி ஐ வில் டெல் ஹவு இட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் வந்து போகிறோம், படிக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம். பட் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ஆரம்பித்தாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்க ஆர்ஃபனேஜ் அணைக்கும் கரங்கள், ஸோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து தீபாவளி அப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக போயிட்டு, ஸோ அங்கே போய் அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியே அவங்க 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தே தாட் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மனால அவங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த என்ஜிஓவை ஸ்டார்ட் பண்ணாங்க.
0: ஸோ காலேஜில் நிறைய பேர் பார்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க அபி.
3: ஸோ அதான், அப்போ வந்து பிளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸாக இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தோம் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாலண்டியர் அந்த ப்ரயாக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ரயாகை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சதுக்கப்புறம், அது இப்போ நம்ம அங்கே போனோன்னே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வந்துடுது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த வாலண்டியர்ஸை.
0: ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி பிரயாக்குள்ள நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும்னு, ஆனால் எந்த ப்ரொசீஜரில் தே கேன் உள்ள வர முடியும் பிரயாகோட என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ள வரணும்னா?
3: ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நான் எப்படி உள்ள போனேன்றத பாத்தீங்கன்னா, எனக்கு காலேஜ்ல ஒருத்தங்க மெயின் மெம்பரா இருந்திருக்காங்க பிரயாக்ல. சோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் நான் போனேன். எனக்கு பேசிக்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. பட் ஆனா அது எந்த வழியில எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு,
4: பிரயாக் இருக்கு.
3: சோ அப்ப நீங்க வந்து இப்ப இதுல நீ வந்து போய் இந்த ஓரியன்டேஷன்ல கலந்துக்கோ, தென் யூ வில் பிகம் அ வாலண்டியர். அதுக்கப்புறம் நம்பர் அங்க வந்து நீங்க இதான் பண்ணணும் அதான் பண்ணணும், தே வில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கும் நிறைய இருக்கு. இப்ப நீ சிலபஸ்ல யூ ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னா நீ அந்த அந்த இதுல மட்டும் இருக்கலாம். இப்ப டீச்சிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ டீச்சிங்ல போலாம்.
4: அபி, பிரயாக் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எந்த வழியில மணி கொடுக்குறீங்களா, இல்ல எப்படி வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கு நீங்க ஒரு பாத் கிரியேட் பண்றீங்க?
3: ரெண்டுமே இருக்கு. சோ தேர் ஆர் த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் ஓகே, மெயின்லி அதுல வந்து ஆக்கம் ஒண்ணு, அடுத்தது ட்ரீம், அடுத்தது லீப். ஆக்கம் பாத்தீங்கன்னா வந்து மோரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இப்ப வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூட ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி அங்க வந்து விண்டோஸ் டோர்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து
4: சக்சஸ் ஆஃப் பிரயாக். சோ ஃபர்ஸ்ட் ஆக்கம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சில்ட்ரனோட படிக்கிற இடமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைஜீனா கிளென்லினஸா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்கம் இருக்கு. சோ அடுத்து ஒரு பேர் சொன்னீங்க
3: ட்ரீம். ட்ரீம் வந்து என்னன்னா வந்து லைக் ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போய் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். சோ அங்க வந்து நிறைய என்ன நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மணி வைஸ், அதனால அவங்க வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு.
4: படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாத இருக்கவங்களுக்கு,
3: அவங்களுக்குலாம் வந்து இப்ப வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வி ஜஸ்ட் இந்த கிட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து அவங்க அந்த கிட்ட பத்தி ஒரு ஃபுல்
4: டீடைல்ஸ்
3: கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு வீல் இது
4: பண்ணுவீங்க.
3: ஆமா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களோட ரெகுலரான கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து வீல் அப்டேட் தி ஸ்பான்சர்ஸ்.
4: ஓகே ஃபைன். சோ அதனால அவங்கனால நம்பிக்கை, ஓகே இது ஒரு ரைட் பர்சனுக்கு தான் போகுது, ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்க்கு தான் போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி கேன் ஸ்பான்சர் தேம். சோ தேர்ட் ஒன்னு சொன்னீங்க அபிநயா,
3: இட்ஸ் லீப். லீப் வந்து என்னன்னா அதான் மோர் ஆஃப் இதுல வாலண்டியர் ஒர்க் தான் இதுல ஜாஸ்தி. சோ சென்டர் நாங்க மூணு சென்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ கரண்டா. ஒன்னு வந்து அணைக்கும் கரங்கள், இன்னொன்னு ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் கிளாஸஸ் போய் கிட்ஸுக்கு எடுப்போம். நாங்கள் ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனால் அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் அந்த 2 மணி நேரம். நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றது மட்டும்தான் நம்ம மனசுலயோ எல்லாத்துலயும் இருக்கும்.
4: ஐ திங்க் இட்ஸ் ஜாய். நம்ம ஒரு வெளியில போய் ஒரு ஹாப்பியா பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறது மைட் பி ஒரு பிளஷரா இருக்கலாம், அப்போ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். பட் எஜுகேட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்றது இஸ் பிரில்லியன்ட் ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெல் செட். ஸோ நீங்க இப்போ அதுல இருக்க என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன விதமா நீங்க இதை வந்து ரீச் பண்றீங்க, எப்படியெல்லாம் நீங்க என்ஜிஓ பிரயாக கொண்டு வந்திருக்கீங்க வெளியில?
3: நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் லைக் ஈவெண்ட்ஸ் வந்து
4: கண்டக்ட் பண்ணுவோம் டு ப்ரோமோட்
3: பிளஸ் ஃபண்ட் ரைசிங்கும் கூட. சோ இப்ப நாங்க வந்து இப்போ ஆக்கம் எல்லாம் பண்றோம்னா வி நீட் மணி. சோ அதுக்காக வருஷம் வருஷம் ஃபண்ட் ரைசிங் இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணதுல வந்து கான்செர்ட் ஒரு வருஷம் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்க மாரத்தான் பண்ணோம். சோ அதெல்லாம்
4: கான்செர்ட் மாரத்தான்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ கண்டிப்பா அந்த ஒரு வாலண்டியர்ஸ் அதுல இருக்க ஒரு சீரியஸா அதை பண்ணணும்னு நினைச்ச வாலண்டியர்ஸ் இருந்தனாலதான் பிரயாக்ல
3: இருக்க வாலண்டியர்ஸ் தான் வந்து அதோட என்ன பண்ணாலுமே வாலண்டியர்ஸ் சப்போர்ட் வந்து அங்க ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க, யாருமே நீ செய் நான் செய்யின்னு இல்ல, எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து எவ்ரி திங் தே வில் பிளான். நீங்க இதுக்கு சோ நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம முழிக்க வேணாம், அவங்களே வந்து
4: சோ நீங்க வந்து இப்போ கான்சர்ட் மேரத்தான் சொன்னீங்க, ஆனா உங்களோட நேம் பிரயாக்ன்றது பிஹைண்ட் உட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ரைட் கான்டெக்ஸ்ட் ரைட் விதமா யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம், சோ அது சொல்லுங்க ஹவு டிட் இட் ஹேப்பன், எதுக்காக, அதுவும் ஒரு ரீச்க்காகவா?
3: ஆமா, ஆக்சுவலி இது வந்து அது வந்து பிஹைண்ட் உட்ஸோட சேர்ந்து அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த
4: ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு விஷயம்
3: பண்ணாங்க. சோ அப்ப வந்து லைக் பிரயாக் சம்
4: வி காட் நீடட் ப்ரமோஷன், ஒரு தேவை
3: கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் நாங்க பேசி, சோ வி வேர் லைக் அவங்க ஷோவையும் நாங்க வாலண்டியர் பண்ண மாதிரி ஆச்சு. சோ அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு புது விஷயம் தான், பட் ஆனா சேர்ந்து
4: நாங்க
3: போய் படிக்கிற போய் சொல்லி தர பசங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்ப வந்து நாங்க இப்ப நாங்க போய் எஜுகேட் சொல்லி தரோம்னா வந்து லைக் நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சுதான் வில் டீச். சோ வில் என்ன ப்ராப்ளம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்களை சால்வ் பண்ண சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ கிட்ஸ்க்கு சின்ன கிட்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, தே வில் பி போர்ட், ஒரு பாயிண்ட்ல அவங்க போர் ஆகி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த டேப்ஸ், இப்ப எல்லா பெரியவங்களே வந்து அந்த ஆப்பை வந்து அவ்வளவு இதுவா யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸ் அது இன்னும்
4: பாசிட்டிவா
3: யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க டேப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். சோ இப்போ நாங்க வந்து இப்போ நாங்க வீக்லி போற கிளாஸஸ்ல நாங்க டேப்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதுக்கேத்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி.
4: சோ அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க இந்த ஜெனரேஷனுக்கு, சும்மா போய் சொன்னோம் இல்லாம ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல. வெரி குட். நீங்க இப்போ கிளாஸஸ் போறீங்க, சில்ட்ரன் எல்லாம் பாக்குறீங்க, எப்படி அவங்க ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மணி இல்லன்றது, ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம், சோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்களா, அவங்களுக்கு அது அவசியம் புரியுதா?
3: குடுக்கறாங்க எல்லா, இப்ப நாங்க போற எல்லா இதுலயுமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அந்த ஏஜ்க்கான அந்த இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 50, 100 வரைக்குமாவது தே நோ டு ரைட், ஆனா சில பேருக்கு அது இருக்கிறது இல்ல. சோ எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவலா அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டா வில் மானிட்டர். சோ பண்ணிட்டு இப்ப இந்த கிட்டுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி வி ஹாவ் லெவல்ஸ், சோ அதுக்கேத்த மாதிரி வாலண்டியர்ஸ் நாங்க வந்து மேப் பண்ணி, சோ அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றதுதான் வந்து.
4: சோ எல்லா எஜுகேட்டட் பீப்புள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு பிரில்லியன்ட் வேல தான் அவங்க மூவ் பண்ணிருப்பாங்க, அதோட ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா. சோ அபி, நீங்க ஸ்பெண்டிங் பத்தி பேசுறீங்க, ஆனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும் நினைப்பாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா அவங்களோட ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலா இன்னும் செட்டில் ஆயிருக்க மாட்டாங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா கண்டிப்பா எனக்கு இருக்க எஜுகேஷன் மத்தவங்களுக்கு தரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களால பிரயாக் ஜாயின் பண்ண முடியுமா?
3: கண்டிப்பா. இப்ப வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியலா மட்டும் ஐ டிட் மீன், முக்கியமா எங்களுக்கு வந்து வாலண்டியர் சேர்ந்துட்டாலே இது ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போலான்ற இது இருக்கு. சோ இப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் ஆர் ஓரியன்டேஷன், அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு. இப்ப சில பேர் வந்து வில் பி டீச்சிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, சில பேர் சிலபஸ் இப்படி இப்படி சொல்லி தரலான்ற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் தான்.
4: சோ பேசிக்கா மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்ல, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எஜுகேஷன் இருக்கனால அந்த எஜுகேஷனை கொண்டு
3: வந்து நினைச்சு ஒரு சில்ட்ரன் அவங்கனால எஜுகேட் ஆகுறாங்க, அவங்கனால பெரிய ஆள் ஆறாங்கனாலே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு போய் நான் இதை சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது புரிஞ்சுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்,
4: ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஜிஓஸ் பிரயாக் இங்க இருக்க பீப்புளுக்கு, இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு, இங்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வழி தெரியாது, சோ பிரயாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொன்னீங்கன்னா தே வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
3: சோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவோ வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ஆனா

0: உங்களுக்கு இதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஷுட் ஹெல்ப். இந்த மாதிரி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்காங்க அவங்களால பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அபிநயாவை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ஜிஓ பிரயாக்னு சொன்னோம், ஏன்னா அது ஒரு ப்ரைட் நினைக்கிறேன். பட் அபிநயா பிஆர்க் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்காக ஒர்க் பண்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிநயா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இங்க இருக்க பீப்புள் கண்டிப்பா பிரயாக் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிரயாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங்.
0: ஓகே, தேங்க்யூ. இப்போ யாராச்சும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் விசிட் www.joinprayag.com.
1: தேங்க்யூ அபிநயா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அபிநயா, தேங்க்யூ சோ மச். இப்போ இந்த ஒரு சேயிங் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இஃப் அ பர்சன் இஸ் அன்எஜுகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் வுட் பி யூஸ்லெஸ். இப்போ நம்ம என்ஜிஓ பத்தி இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்யூனிட்டி பீப்புள் இத அந்த சில்ட்ரனுக்கு எடுத்துட்டு போறது நம்மளோட ஜாப் தான். அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிஓ அப்படின்னு தெரிய வைக்கிறது இப்ப நம்ம கையில தான் இருக்கு. கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எம்ஓபி மூலியமா. நானும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் என்ஜிஓ, பார்ட் ஆஃப் குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ அபிநயா, இன்னைக்கு ஒரு வாலண்டியர் வந்து பேசினதுல இந்த கம்யூனிட்டி இஸ் யூஸ்ஃபுல் நவ். அகெயின் தேங்க்யூ சோ மச் அபிநயா. இந்த ஒரு ஹாப்பி நோட்ல, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல இன்னைக்கு பேசியிருக்கோன்ற ஒரு ஹாப்பி நோட்ல, திஸ் இஸ் ஆர்ஜே ஹனிஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டே டியூன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் பிடிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி.
0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது குழந்தைகளுக்கான ஒரு ப்ரோக்ராம். பொதுவாகவே குழந்தைகளுக்கான ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி கேட்க போறோம்னா, ஹேபிட்ஸ், அதாவது நம்ம என்ன பண்ணணும் எந்த பண்ணக்கூடாது, அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய வித்தியாசமான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களை போல் ஒருவன் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு தேவை.

இன்றைய குழந்தைகள் நாளைய குடிமக்கள்னு சொல்லுவாங்க. இன்றைய குழந்தைகள் நாளைக்கு ஒரு அப்துல் கலாமாகவும், ஒரு நேருஜியாகவும், ஒரு காந்திஜியாகவும், அவ்வளோ எங்க ஒரு கல்பனா சாவ்லா, ஒரு கமல்ஹாசன் அப்படி எல்லாம் கூட ஆகலாம். அதுக்கு நீங்க நல்ல பேரை வாங்கணும். இந்த மாதிரி நீங்களும் நல்ல பேரை வாங்கணும்னா இந்த குட்டி பாட்டை கேளுங்க, நான் அப்புறமா சொல்றேன்.

0: ஆஹா, எவ்வளவு நல்ல பாட்டுங்க. இந்த மாதிரி நீங்களும் நல்ல பேரை வாங்கணும்னா நல்ல பழக்க வழக்கங்களை உங்களோட சேர்ந்து வளர்க்கணும். அப்போதான் நீங்களும் வாழ்க்கையில ஒரு பெரிய அளவு ஏதாச்சும் சாதிக்க முடியும். உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குதா இல்லையா, என்னென்ன இருக்கு? இப்போ நம்ம வித்தியாசமான ஸ்கூல்ல படிக்கிற நம்ம எல்லா குட்டீஸ் கிட்டயும் ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம பேசலாம்.
1: என் பேரு ஜே நவீன், நான் நல்லா படிப்பேன், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன். நான் மிஸ் சொல்ற ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா எழுதுவேன்.
2: என் பேரு எஸ் காமேஷ், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், யாரும் அடிக்க மாட்டேன், நல்லா ஹோம்ஒர்க் செய்வேன்.
3: என் பேரு கே வசந்தன், நான் வந்து டெய்லியும் சாப்பிட சொல்ல கை கழுவி சாப்பிடுவேன், டெய்லியும் அனுமாரை கும்பிடுவேன். அடுத்தது வந்து யாரையும் அடிக்க மாட்டேன், மதிப்பேன் பேரண்ட்ஸ் எல்லாம். அடுத்தது மேக்ஸ் எல்லாம் ஒழுங்கா செய்யணும். அடுத்தது ரெஸ்பெக்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம்.
4: நான் என் பேர் அருணாச்சலம், நான் நல்லா படிக்கணும், நான் மேக்ஸ் எல்லாம் ஒழுங்கா போனோம், மிஸ்ஸுங்க நான் அடிக்கூடாது, நான் சண்டை போடக்கூடாது.
5: என் பேர் எம் கிஷோர், நான் நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. நான் டீச்சர்ஸுங்களுக்கும் பேரண்ட்ஸுங்களுக்கும் ஒபே பண்ணுவேன், நான் கை கழுவிட்டு சாப்பிடுவேன் எல்லாமே.
6: என் பேர் எஸ் கிஷோர், நான் நல்லா படிக்கணும், அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், எல்லாருக்கும் கீழ் படிக்கணும், அப்புறம் நல்லா ஃபுல் ஃபர்ஸ்ட் ரேங்க் பெருசாகிட்டேன். நான் அம்மா அப்பா எல்லாம் நல்லா சாப்பிடுவேன்.

And God

0: எப்படி பண்ணனும் சொல்ல போறேன். காலையில எழுந்தவுடனே காட ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு பாத் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சோம்னா நமக்கு நல்ல பிரெயின் வளர்ச்சி ஒழுங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லாம் அவுத்து வச்சுட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபுட் சாப்பிடணும். அது வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும், வெஜிடேபிள்ஸ் ஃபுட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நைட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடணும்.
1: என் பேர் நிஷா, நான் இப்போ குட் ஹேபிட்ஸ் சொல்ல போகிறேன். இப்போது காலையில் வந்து ஸ்கூலுக்கு நீட்டாக வரணும். நீட்டாக வந்தோம்னா குளிச்சுட்டு வரணும், ப்ரெஷ் பண்ணிட்டு வரணும், காலையில் எந்த நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா குடிக்கணும், அப்போ தான் வளர முடியும். குள்ளமாக இருக்கிறாங்களா நல்லா சாப்பிடணும், ஜம்ப் பண்ணணும். ஜுரம் எதுக்கு வருதுன்னா நம்ம ரோட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படின்னா அதெல்லாம் வந்து தான் அம்மா சொல்லுறதெல்லாம் நம்ம கேட்கணும். இல்லைன்னா அதெல்லாம் தப்பு, அம்மா சொல்லிடுறது கேட்கணும், அப்பா சொல்லிட்டு தான் கேட்கணும். காலையில் ஏந்தோடனையும் காலையில் மம்மி ஏந்தோடனையும் படிக்க சொல்லுவாங்க, படிக்கணும், தண்ணி குடிக்கணும், குள்ளமாக இருக்கிறவங்களாம் ஸ்டிப்பிங் ஆடணும், 5:30 ஏந்து படிக்கணும்.
2: என் பேர் சுகன்யா. ஸ்கூல் வந்து தினக்கும் குளிச்சுட்டு வரணும், அப்போ தான் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரெயின் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ தான் நம்மளால் படிக்கணும்னா மைண்டில் இருக்கும். அப்புறம் காலை ஸ்கூல் அழுகாமல் வரணும், அழுகாமல் வரணும், அடம் பிடிக்கக்கூடாது ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வந்தால் ஜாலியாக இருக்கும்.
0: மை நேம் இஸ் சௌமிதா. தினமும் காத்தால் குளிச்சுட்டு வரணும், ப்ரெஷ் பண்ணணும், காத்தால் 4:30 இல்லைனா 5:30 எழுந்திரிச்சு வாட்டர் குடிக்கணும், படிக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு அழுவாமல் வரணும், அம்மா அம்மா சொல்றது அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும்.
3: மை நேம் இஸ் முத்துலக்ஷ்மினா. நான் வந்து குட் ஹேபிட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அது நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அது நல்ல குட் ஹேபிட்ஸும் நம்ம கற்றுக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, நம்ம வந்து மைண்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜுரம் நோய்கள்லாம் வருதுன்னா நம்ம வந்து நம்ம போகிற வழியில் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது, அம்மா சொல்கிற பேச்சை கேட்டால் நம்மளுக்கு வந்து எப்போவுமே நல்ல பசங்களாக இருக்கும்.
4: மை நேம் இஸ் பிரியங்கா. பேட் ஹேபிட்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். டெய்லியுமே வந்துட்டு போய் சொல்லக்கூடாது, நல்ல பசங்களாக இருக்கணும், அதுக்கப்புறத்தில் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது, அம்மா வாங்கி தருத தான் சாப்பிடணும்.
5: என் பேர் ஷாயிஸ்தா. ஹேபிட்ஸை பார்த்து பேச போகிறேன். அம்மா சொல்கிறதெல்லாம் கவனிக்கணும்.
6: ஆஹா, உங்களுக்கு இவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்குதா? இன்னும் வேற நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம இன்னும் நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க வயசுதாங்க செல்விக்கும். செல்வி வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போறா, ஆனா டெய்லி போயிட்டு என்ன பண்றா? சரி, இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போயிட்டு என்னென்னலாம் கத்துக்கிறா, என்னென்னலாம் பண்றா அப்படின்னு ஒரு குட்டி ஸ்கிட் மூலமா நம்ம கேட்கலாம்.
7: எல்லாருக்கும் வணக்கம். பத்ரி கதையில இருக்கிற 1000 வீடுகள் உள்ள ஒரு வீட்டுலதான் நானும் எங்க குடும்பத்தாரும் இருக்கோம்.
8: செல்வி, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுமா? எந்திரி சீக்கிரமா.
9: செல்வி, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, போற வழியில உன்னை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு போயிடுறேன், சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு.
7: இவங்கதான் எங்க அம்மா அப்பா. டெய்லி காலையில சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க.
10: கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபிக்த ஜம்போ பலசார பக்ஷிதம்.
7: அவங்க ப்ரே பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவங்க தான் என் அக்கா. டெய்லி காலையில ஏஞ்சு கரெக்டா குளிச்சுட்டு சாமிய கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவா எப்பவுமே எனக்கு.
9: செல்வி, ரெடியா?
7: அப்பா வந்துட்டேன். நான் தான் செல்வி, இந்த வீட்டு செல்ல குட்டி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டெய்லி ஸ்கூலுக்கு சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு அப்பாவோட தான் போவேன்.
9: சரி, ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கவனமா கிராஸ் பண்ணணும். ரோடு கிராஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் சைடு பார்த்துட்டு வண்டி எதுவும் வராத போது அப்புறம் ரைட் சைடு பார்த்து கிராஸ் பண்ணணும். ரோட்ல ஓடக்கூடாது.
7: ஐயோ அப்பா, இதுதான் டெய்லி சொல்றீங்களே.
11: ஹே ஹே, டோன்ட் ரன், தட்ஸ் மை புக். ஹே, கம் கம் கேட்ச் மீ, கம் ஹியர், கம்.
12: we should keep ourselves safe. We should always obey the safety rules. We should be careful and alert on the road. We should always walk on the footpath. We should not play on the road. We should never run across the road. We should cross the road at zebra crossing obeying the traffic lights.
7: Pada nalla vela avangalukku onnu aagala idhukku dhaan appa namakku daily solraangalo pada oru valiya school ku vandutan.
13: வணக்கம் குழந்தைகளா. குழந்தைகளா, நம்ம படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளை வாழ்த்தணும். இப்போ நான் ஒரு வாழ்த்தை சொல்றேன், அதை நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. காலை பொழுது விடிந்தது,
14: காலை பொழுது விடிந்தது,
13: கைகள் கூப்பி கடவுளை,
14: கைகள் கூப்பி கடவுளை,
13: வாழ்க என்று வாழ்த்துவோம்,
14: வாழ்க என்று வாழ்த்துவோம்,
13: வண்ண பூக்கள் தூவுவோம்,
14: வண்ண பூக்கள் தூவுவோம்.
13: இதை போல நாம் தினமும் படிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வாழ்த்தணும். அப்போதான் நம்ம செய்யற காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளை விட வயதானவரையும் மதித்து வாழ்த்தணும். நம்ம பெற்றோரையும் வணங்குவோம். அடுத்ததா உங்க மாரல் சயின்ஸ் மிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க.
15: குட் மார்னிங் சில்ட்ரன், இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறேன். த பாய் ஹூ கிரைட் தி வுல்ஃப். ஸ்டோரி சொல்லட்டா? தேர் வாஸ் ஒன்ஸ் எ ஷெப்பர்ட் பாய் who was bored as he sat on the hillside watching the village sheep. To amuse himself, he took a great breath and sang out, "Wolf, wolf, the wolf is chasing the sheep." The villagers came running up the hill to help the boy drive the wolf away. But when they arrived at the top of the hill, they found no wolf. The boy laughed at the sight of their angry faces. "Don't cry, wolf, shepherd boy," said the villagers, "when there is no wolf." They went grumbling back to the hill. Later, the boy sang out again, "Wolf, wolf, the wolf is chasing the sheep." To his naughty delight, he watched the villagers run up the hill to help him drive away the wolf. When the villagers saw no wolf, they sternly said, "Save your frightened song for when there is really something wrong. Don't cry wolf when there is no wolf." But the boy just grinned and watched them go grumbling down the hills once more. Later, he saw a real wolf prowling about his flock. Alarmed, he leaped to his feet and sang out as loudly as he could, "Wolf, wolf!" But the villagers thought he was trying to fool them again, and so they didn't come. At sunset, everyone wondered why the shepherd boy hadn't returned to the village with their sheep. They went up the hill to find the boy. They found him weeping. There was really a wolf here. The flock had scattered. "I cried out, 'Wolf, why didn't you come?'" An old man tried to comfort the boy as he walked back to the village. "We'll help you look for the lost sheep in the morning," he said, putting his arm around the youth. Nobody believes a liar, even when he is telling the truth. So the moral of the story is, liars are not believed even when they speak the truth. So purinjada, nama yaarume poiye solakudadu. Poi solravanga unmaya sonnalo yaarume nambave maatanga. Purinjada? Ipo unga English teacher vara poranga. English period ku appuram ungalku ellarkum break.
12: Good morning, children. Today, we are going to learn about good habits, bad habits. What are the right things that we can do and what are the things that we should not do? So sit back, please listen to the class carefully. End of the class, there is a surprise waiting for you all. What you should do? Listen carefully, Ashwin, be quiet. Listen. You must obey your parents. You should respect your elders. Your brothers, your sisters, grand ones, you have to respect your elders. You should listen to your teachers. You should be kind and gentle to your friends, to your teachers, to your elders, to your parents. You should be polite. You should always help others. Help others in the sense, you should help your parents, you should help your friends, you should help your elders in every other way, and you should pray to God every day.
16: These are the things you should follow every day. That is helping others, praying to God, being kind and gentle. Okay. So, what are the things that you should not do? You should not hurt others. You should not hurt your sisters. You should not hurt your friends especially. You should not steal anything. You should not say lie. Don't lie to your parents, to your elders, to your teachers especially. You should not disobey others. You should not tease anyone. You should not be adamant to your parents, to your teachers. You should not be rude in any ways. These are the things you should not do. You should not hurt others. You should not steal. You should not tell lies. Okay. Let us go to the bad habits. What are the bad habits that should not be done? Bad habits catch fast. Biting nails is one of them. And you, Priya, you keep doing that. Don't do that. Biting nails is one of them. That is bad habit. Sucking thumb is not healthy. Taking others' things is wrong. So children, don't take others' thing. That's equal to stealing. Telling lies is not good. Being adamant and selfish is bad. Don't be selfish. Help others. Please don't have this bad habit. It's not good for you and for others who are around you. Shall I teach you all one small and nice poem with chorus and action? Okay. I think you're all sleepy now. I'm going to teach you a nice poem with chorus and action. So you please interact with me. So you please be active. Okay. The poem goes this way. Good night. Good night doesn't mean that you have to sleep off. Please listen. Sleep tight. Wake up bright in the morning light to do right with all your might. Okay. Let me explain each line of this. Good night, that is sleep well in the night, go to bed early. Then sleep tight, sleep properly, peacefully, with all peace in your mind, without any thoughts. Wake up bright, wake up early in the morning and be fresh and pleasant. In the morning light, that is in the sunlight, do right things. To do right means to do right things. With all your might, with all your presence and encouragement. Now I'm going to conduct one small quiz. I told you earlier, right? I'm going to conduct a small quiz. Okay. Yay! The one who answers correctly will get this chocolate from me. Who's going to get it now? Let me check. Dash habits will catch fast.
17: Bad habits.
16: Very good. Right answer. Okay. Second question is sleep dash and wake up dash.
17: Sleep early and wake up early.
16: Let me go with the third question. Telling lies is a good habit.
17: No!
16: Give one example for good habit. One example for good habit.
17: We should obey others.
16: And I asked for good habit. Now give me one example for bad habit.
17: Disobeying others is a bad habit.
16: Very good, children. As I said earlier, you've not slept off. You have been very interactive and good. And this is what I expect from you every day. So please follow the prayer. Please wake up in the morning, sleep tight, be good to others. Give a round of applause for Kamal. He won this chocolate.
7: Hey, you need to come under candy. I
18: am sambar sadam come under candy.
7: Priya, I am candy. You need to police sadam come under candy. Hey, you need to come under candy.
18: I am dosa sadam come under.
7: Oh, sorry. Sir, sample am wrong. Where எனக்கு கொஞ்சம் கூட. ஏய், நீ இதெல்லாம் வந்து கையால மாமியா சாப்பிடுவ? உனக்கு உங்க அம்மா டீச்சர் நம்ம டீச்சர்லாம் சொல்லி கொடுத்தது இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து கையாளம்பிட்டு தான் சாப்பிடணும். இந்த பாரு, உன் கையெல்லாம் வந்து எவ்வளோ அழுக்கா இருக்கு பாரு.
18: பாரு எவ்வளோ இங்கா இருக்கு பாரு.
7: ஏய், ஸ்கூல்ல எங்கேருந்து கை வாஷ் பண்றது?
18: ஏன், நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன டாப்பே இல்லையா? இல்ல அதுல தண்ணி தான் வருது இல்லையா? ஏந்து போய் முதல்ல கையெழம்பிட்டு வா.
7: சரி, அவசரத்துல ஏதோ சாப்பிட்றேன் விட.
18: அங்கே பார், அவள் என்ன பண்ணுறா பார், சாப்பாடு இப்படி தான் கீழே கொட்டிக்கிட்டே சாப்பிடுவியா நீ? சாப்பாடு எவ்வளோ கிடைக்காதவங்களுக்கு எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. நமக்கு சாப்பாடெல்லாம் எவ்வளோ நிறைய
19: கிடைச்சிருச்சு, நான் என்ன பண்ண முடியும்?
18: அதை விட வேற என்ன முக்கியமான வேலை? சாப்பிடும்போது ஒழுங்காக தட்டை பார்த்து சாப்பிடு. அதை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் பராக் பார்த்தனா அப்படி தான் கீழே விழும்.
7: ஐயா, என்னடி இவ, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லினே இருக்கா?
18: நம்ம ஒழுங்காக சாப்பிடவே விட மாட்டா போல. திருப்பி திருப்பி சொல்கிறேன்ல, குனிஞ்சு சாப்பிடு, ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு, இல்லைன்னா எது மாதிரி தான் கீழே விழும்.
19: இவ விடமாட்டா போல இன்னைக்கு.
18: ஆமாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல எப்படி இப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிட்லாம், எப்படி இப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லித்தரேன். கொஞ்சம் கேட்குறீங்களா?
19: சரி இவ்ளோ சொல்லிட்ட, சரி சொல்ல கேக்குறோம்.
18: சரி இப்போ நான் என்னென்ன சொன்னேன், இது இப்போ ரெண்டு பாயிண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்?
19: கை அலம்பிட்டு சாப்பிடணும், கீழே சிந்தாம சாப்பிடணும்.
18: அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட சொன்னேன்,
19: குனிஞ்சு சாப்பிடணும்.
18: குனிஞ்சு சாப்பிட்டாதான் வந்து அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். உட்காந்து சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிட்டாலாம் வந்து நல்லா பசிக்கும், உடம்புக்கு வந்து ஜீரணமாகவும் ஆகும். அதனால தான் குனிஞ்சுலாம் சாப்பிட சொல்கிறாங்க.
19: ஆனால் நிறைய பேர் வந்து நின்று கூட சாப்பிட்றாங்க.
18: நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதும்.
19: சரி சரி.
18: சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் மூடி எடுத்துகிட்டு வரணும். முதல் காரணம் அது சொல்கிறதுக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும், இல்லை ஈ கொசு அது மாதிரிலாம் வந்தால் நமக்கு டிசீஸ் வரும். ஸோ அது மாதிரி அதை அந்த இதெல்லாம் வந்து வர விடாமல் இருக்கிறதுக்கு ஒன்றா மூடி எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா நம்ம பேக்கெல்லாம் குட்டி அழுக்காயிடும். உங்கள் பேக்கில் இது மாதிரி எதனா ஆயிருக்கா? உங்கள் பேக்கில் எப்போ பார்த்தாலும் பிஸ்கட் பேக்கெட் தான் எனக்கு தெரியும், ஃபுல்லாக பிஸ்கட் போடுறது. பிஸ்கட் டி.
19: ஆமாம், அதனால கூட எறும்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்.
18: வந்து உன்னை கூட கடிச்சதில் போன வாரம். அது பாரு, பெருமை ஆமான்னு வேறு சொல்கிறா பார். கொஞ்சம் அவன் எவ்வளோ தண்ணி குடிக்கிறா பார், சாப்பிடும்போது இவ்வளோ தண்ணியே குடிக்கக்கூடாது, அப்புறமா பசி அடைச்சி போயிடும். தண்ணியிலேயே வந்து பாதி வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா எப்போ சாப்பிடுவேன்? அப்புறம் கிளாஸில் பாதி நேரத்தில் வந்து ஐயோ பசிக்குதே, ஐயோ பசிக்குதேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸு கிட்டேருந்து நின்று மிஸ் எனக்கு பசிக்குது மிஸ்ஸுன்னு சொல்ல வேண்டியது. சரி இதாச்சா. இப்போ சாப்பிடும்போது வந்து கிரவுண்டில் தான், நமக்கு இப்போ கிரவுண்டில் உட்காந்து சாப்பிட பிடிச்சிருக்கு. உனக்கு எங்கே உட்காந்து சாப்பிட பிடிக்கும்?
19: எனக்கு டேபிள் சேர்.
18: உனக்கு?
19: நின்றுட்டேன்.
18: நின்றுட்டேன். இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? கீழே உட்காந்து சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிடும்போது எவ்வளோ தூசி இருக்குது நம்மளை சுற்றி. இந்த தூசியெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸில் வர விடாமல் பார்த்துக்கிறதுக்கு அழகாக கவர் பண்ணிக்கிட்டே சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா வந்து உடம்புக்கு எது சத்துள்ள ஆகாரம்னு பார்த்தா உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுல?
19: பொட்டேட்டோ.
18: உருளைக்கிழங்கு.
19: உனக்கு? எனக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும்.
18: அப்புறம் வேறு எதனும் பிடிக்கும்? அது அங்கே வாங்க, அந்த விஷயம் தானே மெயின். இப்போ வேற என்ன உனக்கு என்ன பிடிக்கும்?
19: எனக்கு எனக்கு அப்பளம் பிடிக்கும்.
18: யாருக்கும் இந்த கீரை காய்கறியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத?
19: ஐயா சி, அது யார் சாப்பிடுவா?
18: அது வந்து உடம்புக்கு எவ்வளோ ஒரு நல்லதான ஒரு விஷயம் தெரியுமா? அதில் இருக்கிற அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம வந்து உடம்புக்கு இது பண்ணால். இப்போ உனக்கு வந்து லாங் ஹேர் வேணும்னு உனக்கு ஆசையாக இருக்குல்ல, ஆனால் நீ வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறல்ல?
19: ஆமாடி, உன்ன மாதிரியே லாங் ஹேர் வேணாடி.
18: அப்போது நீ கீரை அதெல்லாம் தான் சாப்பிட்டா தான் உனக்கு வந்து விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வரும். அதை விட்டுட்டு உட்காந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சிப்ஸும் சாப்பிட்டா எப்படி முடி வளரும்? அவளுக்கே நான் சொன்னான். அவ உனக்கு என்ன பிடிக்குன்னு
19: சொன்ன?
18: நீ சிப்ஸ். சிப்ஸன்ஸா முடி வளர்ந்துருமா? சரி இதாச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தா எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்றது ஆசைப்படுறது எல்லாம் ஆயில் சப்ஸ்டன்சஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸ். இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கெடுதல். சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆசைக்காக அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி இதவே வந்து சாப்பாட்டாக சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து சும்மா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? பிரேக்கே முடிஞ்சிடும், சீக்கிரமாக சாப்பிட்டு வாங்க போகலாம்.
19: அப்பா இவ்வளோ விஷயம் இருக்காடி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா?
18: இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க.
19: அப்படியா? எங்கள் அம்மாவெல்லாம் சொன்னதே இல்லை இதெல்லாம். இவ்வளோ நாளாக இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு யாருமே இது சொன்னதே இல்லை.
18: எனக்கும் கூட யாருமே சொன்னதில்லை. நம்ம இனிமேல் நீ இவன் சொன்ன மாதிரியே கேட்டு நடக்கணும்.
19: ஆமாம், இன்னைக்கு போய் நானும் இன்னைக்கு நைட்டு பாரு எப்படி அசத்துறேன்.
18: ஆமாம், இதெல்லாம் அதே மாதிரி நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு போய் படுக்கணும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ விஷயம் சாப்பிட்றோம், எவ்வளோ குடிக்கிறோம், அதில் இருக்கிற அந்த வாயில் இருக்கிற

0: ஜேர்ம்ஸ் எல்லாம் வந்து சாகணும்னா அதுக்கு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கினோன்னா நமக்கு எந்த விதமான இதுவும் அஃபெக்ட் பண்ணாது.
1: ஏ சரி வாங்கி கிளாஸ் நேரம் ஆச்சு, போகலாம் வா போகலாம்.
2: வணக்கம் குழந்தைங்களே, நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் என்ன முக்கியம் அப்படின்றது, அதில் ஒரு முக்கியமான விஷயம் கடமை. நம்ம கடமை தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க வந்து ஒழுங்காக செய்யணும். உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது என்னோட கடமை, அதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ஒழுங்காக படிக்கிறது உங்களோட கடமை. இதை இன்னும் உங்களுக்கு நல்லா புரியறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் வந்து எப்போவுமே உப்பு வைக்கிறது தான் அவனோட தொழிலே. அவன் என்ன பண்ணா, அவன் வந்து கழுத மேலே உப்பு மூட்டையை டெய்லி வச்சு ஒரு ஆறை கடந்து அந்த உப்பு மூட்டையை போய் விற்கணும். அதனால அந்த கழுத மேலே டெய்லி உப்பு மூட்டையை வச்சு அவன் அடுத்து அந்த ஆறுக்கு அந்த பக்கம் அனுப்புவான். அந்த கழுத என்ன பண்ணும், சோம்பேறித்தனமா தண்ணிக்குள்ள நினைச்சு நினைச்சு உப்பெல்லாம் கரைஞ்ச உடனே அது அந்த ஆறு கடந்து போகும். அப்ப அதுக்கு வந்து ரொம்ப லேசா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிரும். இத என்னடா இப்படி டெய்லி உப்பு கரைஞ்சிட்டே இருக்கே, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி என்ன பண்ணும், ஒரு நாள் அந்த கழுதை முன்னாடி அனுப்பிச்சுட்டு இவன் பின்னாடி போய் பார்ப்பான். கடைசியில் அந்த கழுதை என்ன பண்ணும், அதை முங்கி முங்கி எந்திரிக்கிறத அந்த விவசாயி பார்த்துருவான். என்னடா இப்படி பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணுவான், அடுத்த நாள் வந்து உப்புக்கு பதிலாக மண் அதில் வச்சு விட்டு அனுப்பிச்சி விடுவான். மண் வந்து தண்ணிக்குள்ளே நினைஞ்சோடனே அது என்ன ஆகிடும், ரொம்ப வெயிட் ஆகிடும். அப்போ தான் அந்த கழுதை வந்து உணரும், நம்ம வந்து நம்ம கடமையை ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டோமே, அதனால இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கழுதை ஃபீல் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் அது ரொம்ப சோகமாயிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து அதோட கடமையை அது ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சிச்சான். அது மாதிரி நீங்களும் உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யணும். உங்களோட கடமை என்ன, படிக்கிறது, அதை நீங்கள் நல்லா செய்யணும்.
1: ஏ வாங்கடி பெல் அடிச்சிச்சு, வீட்டுக்கு போகலாம்.
3: ஒரு நிமிஷம் இரு, அங்க அடுத்ததுல ஏதோ கிரவுட் நிறைய பேர் வந்திருக்கா போல இருக்கு, என்ன விசேஷம்?
1: என்ன மாமி நீங்க போலியா?
3: இல்ல அதானே நான் கேக்குறேம்மா.
1: எங்க அம்மா எல்லாம் போயிருந்தாங்களே, நீங்க போலியா?
3: இல்ல என்ன விசேஷமாம்?
1: லட்சுமி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதோ பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்களாம், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் போய் பாக்கலாம்னு இருக்கேன்.
3: பெரிய ஃப்ரிட்ஜா, எவ்வளோ?
1: அது தெரியல மாமி, ஆனா ரொம்ப பெருசு.
3: அப்போ என்ன கலர் எல்லாம் இருக்கும்?
1: அது வந்து என்னோட இந்த டிரஸ் கலர் தான், ரெட் கலர்.
3: ஓஹோ ரெட் கலரா? ஆமா என்னோட அதுக்கார தான் ஒண்ணுமே வாங்கறது இல்லை. வந்து விட்டார். என்ன வாங்கோ, நீங்களும் வாங்கோ. கேட்டேலா அடுத்த அத்தா அம்புஜத்தாத்துல புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காளாம், நீங்களும் இருக்கேளே.
4: ஏண்டிமா இந்த குழந்தைய போட்டு பாடுபடுத்துறாய்?
3: நான் எங்க பாடுபடுத்துறேன், நீங்க தான் எனக்கு ஒன்னும் வாங்கி தரதில்லை. அங்க பாருங்க, அங்க அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க, செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ், செகண்ட் ஹேண்ட் டிவி, டிவியில கலர் கூட வரதில்லை, என்ன வீடு வச்சிருக்கேளோ.
4: என்ன அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வராய், இதெல்லாம் உனக்கு வேற வேலை இல்லையா?
3: கேப்பேளே, நன்னா கேளுங்கோ. அவாத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வயிறு பத்திண்டு ஏறியறது.
4: என்னமா இப்படி சொல்லிட்டாய், நம்ம கிட்ட இருக்கிறது நிறைய இருக்கு, அத வச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். கட்டையா?
3: என்ன கட்டையா? கட்டையா எனக்கு ஒன்னும் காக்கலை. கட்டையா
4: இத பாரு பட்டு, இப்படி எல்லாம் கோவப்பட கூடாது. சரி நான் வணந்தா உனக்கு ஒரு கதை சொல்றேன், கொந்தே நீயும் வந்து உக்காந்துக்கோவா. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானாம். ஆமா ஃபார்மர், ஓகேயா? ஒரு ஃபார்மர் இருந்தானாம். அவன் வந்து நல்லா வேலை செய்வானாம், ரொம்ப உழைச்சு நிறைய உழைப்பானாம். விவசாயினா அவனோட கையில கோடாலி இருக்கும், அப்புறம் கோடாலினா ஆக்ஸ், மரத்தை வெட்டுவானு. அதுதான். அப்போ விவசாயி கிட்ட வேற என்னெல்லாம் இருக்கும்?

0: சரி, தோ அந்த பிரான்சஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணும்போது அவன் அவன் மரத்து மேலே உட்கார்ந்துருந்தானாம். அவன் வெட்டும்போது கை தவறி கங்கை நதிக்குள்ள விழுந்துடுத்தான். என்ன விழுந்தது? அப்போ ரொம்ப டீப்பா இருந்ததா கங்கை நதி. கங்கை நதி ரொம்ப டீப், தெரியுமா? இந்த கங்கை நதிக்குள்ள விழுந்துடுத்தான். அப்போ அவனுக்கு நீஞ்சல் தெரியாதே, அவனுக்கு நீஞ்சல் தெரியாது. அப்போ அவனுக்கு கோடாலி திருப்பி எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியலை. அப்போ அவன் கீழே வந்து ஓ அழுதானாம். ஆமா, ஏன்னா அந்த அந்த ஆக்ஸோட தான் அவன் எல்லா வேலையும் பண்ணணும். வெட்டுறது, அப்புறம் வுட் இருக்கு இல்லையா, அது வெட்டுறது, அது எல்லாம் பண்ணணுமாம். ஆனா அந்த கோடாலி இல்லைனா ஒரு வேலையும் ஆகாதாம். இப்போ அவன் மரத்து கீழே வந்து உட்காந்து ஓன்னு அழுதானா. இப்போ பாரு, உன்னோட பென்சில் உடஞ்சு போச்சுன்னா, இல்ல அது தொலைஞ்சு போச்சுன்னா உன்னால எழுத முடியுமா? தொலைஞ்சு போச்சுன்னா என்ன
1: பண்ணுவாய்?
0: அதே மாதிரிதான். இப்போ நான் வேலை எப்படி பண்றது அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவன் அழுதானா. அவன் அழறத கேட்டு கங்காதேவி இருக்காங்க இல்லையா, கங்கை நதியோட கங்காதேவி, கங்காதேவி வெளியில வந்து கேட்டாங்களாம், ஏன்பா அழற? என்கிட்ட வரும்போது யாரும் அழக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நீ ஏன் அழுதுன்னு இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த விவசாயி என்ன சொன்னானோ, என்ன மன்னிச்சுக்கோங்க, ஆனா நான் வேலை பண்ணும்போதே என்னோட கோடாளி வந்து வெளியில உங்களுடைய நதிக்குள்ள விழுந்து கொடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டானாம். அப்போ கங்கை நதி சொன்னா, நானும் ஒரு கோடாளி கீழே பார்த்தேன், இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு
1: சொன்னாலாம்.
0: அப்போ அவ கீழே போய் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்து ஒரு தங்கத்துல பண்ண ஒரு கோடாளி எடுத்துன்னு
1: வந்தாலாம்.
0: இரு, அதான் அவன் சொன்னானா, இல்ல இல்ல எனக்கு இது என்னோட கோடாளி இல்ல, என்னோடது வந்து ரொம்ப ரொம்ப பழசா இருக்கும், நிறைய நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, ரொம்ப பழசா இருக்கும், அதுதான் என்னோடது, அதை எடுத்துட்டு வாங்கோ, அதுவும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு கங்கை தேவி கீழே போய் ஒரு வெள்ளி கோடாளி எடுத்துன்னு வந்தாங்களா, வெள்ளி சில்வர் தெரியுமா, வெள்ளி கோடாளி எடுத்துன்னு வந்தாங்களா. இதுவாப்பா, இது கொஞ்சம் பழசா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல இது புதுசா இருக்கு, புத்தம் புதுசா இருக்கு, இது வெள்ளி இல்ல இல்ல இது என்னது இல்ல, என்னோடது வெறும் சும்மா ஏதோ மெட்டல்ல பண்ணிருக்கும், என்னோட தங்கம் வெள்ளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி, கங்காதேவி நீங்க போய் பாருங்கோ இன்னும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மூணாவது கோடாளி அவ எடுத்துன்னு வந்தாலும் இது வந்து அருணோட கோடாளி. அப்போ கங்காதேவி கிட்ட சொன்னாங்களா, இதுதான் என்னோட கோடாளி, இதுதான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன், இது குடுங்கோ, தேங்க்யூ அப்படின்னு
1: சொன்னாங்களா. இருக்கும்ல,
0: இல்ல இல்ல அதான் இரு. இப்போ கங்காதேவி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம், ஏன்பா நீ ரொம்ப நேர்மைப்பட்டவனா இருக்கியே, இரு நான் உனக்கு இந்த வெள்ளி கோடாளியும் தரேன், இந்த தங்க கோடாளியும் தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இப்போ அவனுக்கு எவ்வளவு கோடாளி? மூணு கோடாளி, தங்க கோடாளி, வெள்ளி கோடாளி அண்ட்
1: அருணோட கோடாளி.
0: கரெக்ட். சரி, இவனுக்கு அப்போ மூணு கோடாளி வந்து எடுத்தா ஆத்துக்கு போனானாம். ஆத்துக்கு போய் அவனுடைய வைஃப் கிட்ட சொன்னானாம், ஏண்டிமா நீயும் கேளு, வைஃப் கிட்ட சொன்னானாம், எங்கிட்ட மூணு கோடாளி வந்து எடுத்தோ அப்படின்னு.
2: இன்னும் மேல சொல்லுங்க.
0: சரி இருமா சொல்றேன். அவன் வைஃப் கிட்ட போய் கேட்டானா, அவன் வைஃப் கிட்ட போய் என்னெல்லாம் நடந்ததோ கங்கை கரையில அதெல்லாம் சொன்னான். சொன்னப்போ அவ வைஃப் வந்து, ஐயோ என்னோட புருஷன் எவ்வளோ நேர்மையானவன், அவன் ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சான அப்படின்னு சொன்னாலும். ஆனா இவன் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லும் போது அவனுடைய நெய்பர்ல இருக்காங்க இல்லையா, அடுத்தாத்துக்காரர், அவன் வந்து ரொம்ப பணதாசப்பட்டவன், அவன் அப்படியே ஒட்டு கேட்டு இருந்தானா, அந்த ஜன்னலுக்கு பின்னால நின்று ஒட்டு கேட்டு இருந்தானா.
1: அது
0: பண்ணக்கூடாது, ஆனா அவன் பண்ணான். அப்புறம் அடுத்த நாள் அவன் என்ன பண்ணானோ, அவ

0: வேணும்ட்டே அவன் குடாலி எடுத்துன்னு போய் வேணும்ட்டே அந்த நதிக்குள்ள போட்டானா. அப்புறம் அவனும் உட்காந்து அழுதானா சும்மா. அவன் உட்காந்து அழும்போது கங்கா தேவி நேத்து வந்த மாதிரி இன்னைக்கும் வந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன்பா அழற, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அழற அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இவன் என்ன சொன்னா, என்னோட குடாலி கீழே விழுந்துடுத்து, நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் எதை வச்சு வேலை பண்ணுவேன் எனக்கு தெரியல, அதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுதானா. அப்போ கங்கா தேவி என்ன பண்ணிருப்பா,
1: அப்புறம் அவங்க வந்து நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நான் அவங்க போய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க.
0: கரெக்ட், நேத்து பண்ண மாதிரியே அவங்க தங்க குடாலி எடுத்துன்னு வந்தாங்க.
1: இவனுக்கு தங்கமா?
0: ஆமா. அப்போ இவன் பணத்தாசப்பட்டவன் இல்லையா, இதான் என்னோட குடாலி, இதான் என்னோட குடாலி அப்படி சொல்லிட்டு அதை புடுங்கிட்டான். பொய் சொன்னா, அதனால கங்கா தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அப்புறம் நீ பொய் சொன்ன, இது உன்னோட குடாலி இல்ல, நான் உன டெஸ்ட் பண்ணிட்டு
1: இருந்தேன்.
0: ஆமா, உன்னை மாதிரி பணத்தாசப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது, உன்னோட பழைய குடாலியும் கிடைக்காது, போ அப்படின்னு சொல்லிட்டாங்க கோவத்துல. ஆனா அவன் பண்ண தப்புக்கு தேவை இல்லையா, இது பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும், அருண் மாதிரி. கரெக்டா ஏண்டிமா, நீயும் கேட்டியா?
2: கேட்டேன் கேட்டேன்.
1: சரி மாமி, எனக்கு அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன், போயிட்டு வரேன். ஓகே மாமா, பாய். நல்ல கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: சரிமா, நீ போயிட்டு நாளைக்கு வா.
1: I have a little nose and I have a little chin. I have a little mouth just to put my dinner in.
2: Hey செல்வி, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கற?
1: இல்லக்கா, இன்னைக்கு நான் நிறைய ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு காலையில என்ன தெரியுமா நடந்தது?
2: என்னாச்சு?
1: நான் எப்பவும் போலவே அப்பாவோட ஸ்கூலுக்கு
2: போனேன்னா,
1: அங்க வந்து அப்பா வந்து எப்பவுமே என்னை விட்டுட்டு பத்திரமா போமா பத்திரமா போமான்னு சொல்லிட்டே இருப்பார்ல. நான் கூட என்னப்பா எப்போ இதே தான் சொல்றீங்க டெய்லி, எனக்கு தெரியும் நான் கரெக்டா போயிடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவங்க சொன்னாங்க, எப்பவுமே நம்ம ஏதாச்சும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏதாச்சும் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாமியை ப்ரே பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் எல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படி இப்படிலாம் எதனமோ சொல்லிட்டு இருந்தாங்க.
2: ஆமாம், எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த புதுசாகவும் சரி, இல்லை அன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, கடவுளை வந்து மனசில் நினச்சிட்டு அவரை ப்ரே பண்ணிக்கிட்டு நீ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன்னா அது எப்போவுமே சக்ஸஸ் தான்.
1: நீங்க கூட இன்னைக்கு காலையில ஏதோ பிரேயர் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஏதோ ஏதோ ஸ்லோகன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல?
2: ஆமா, அது வந்து பிள்ளையார் ஸ்லோகம்.
1: ஓ அப்படியா? அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கிளாஸ் வந்தது மாரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஒரு எங்க மிஸ் ஒரு சூப்பரான ஒரு கதை சொன்னாங்களே, எனக்கு நல்லா புரிஞ்சது. அது அது என்னன்னா, ஒரு ஷெப்பர்ட் பாய்னு சொல்லிட்டு ஒரு பையனா, அவன் வந்து சும்மா போய் சொல்லிட்டே இருப்பான உல்ஃப் உல்ஃப்னு சொல்லிட்டு. ஆனா அது நிஜமாலே உல்ஃப்னு வரப்போ யாருமே அவனை கவனிக்கவே மாட்டாங்களா, லாஸ்ட்ல வந்து அது வந்து அந்த பையனை சாப்பிட்டுருமா. அதனால வந்து அவங்க சொன்னாங்க,
2: கதை சொல்லி கொடுத்தாங்களா?
1: சொல்லி கொடுத்தாங்களே.
2: புரிஞ்சுதா உனக்கு?
1: அது மிஸ் சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதனால நம்ம எப்பவுமே பொய்யே சொல்லக்கூடாது, அதனால பொய் சொல்றாங்க வந்து நம்ம உண்மையை சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால நம்ம எப்பவுமே எந்த விஷயத்துலயுமே பொய்யே சொல்லக்கூடாது.
2: அந்த கதையில என்ன ஆகும் ஞாபகம் இருக்கா உனக்கு? தடவை ரெண்டாவது தடவை சும்மா சும்மா அவங்கள வரவழைச்சிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எப்போ வந்து அந்த உல்ஃப் வந்ததோ அப்போ வந்து அந்த பையனை நம்பாம எல்லாரும் போயிட்டாங்க, பாவம் எல்லா ஷீப்பும் செத்து போச்சு.
1: ஆமாக்கா. அப்புறமா வந்து இன்னைக்கு எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சே மிஸ், எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்களே.
2: எதுக்கு?
1: மிஸ் இங்கிலீஷ் மிஸ் வந்து குட் ஹேபிட் சொல்லி கொடுத்தாங்க. வாட் ஷுட் யூ டு,
2: வாட் ஷுட் யூ டு,
1: வாட் ஷுட் யூ நாட் டு அப்படி ஏதோ சொல்லி கொடுத்தாங்க மிஸ்.
2: டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா?
1: அது வந்து பெரியவங்களுக்கு ஒபே பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க.
2: சொல்லி பார்க்கலாம் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு.
1: அதக்கா நம்ம ப்ரே பண்ணோம்ல, அது பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்.
2: எப்பவுமே வந்து டீச்சர்ஸ் சொல்றத கேட்கணும். அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லார்கிட்டயும் பொறுமையா பேசணும், எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கணும்.
1: கரெக்ட்.
2: நீ படிச்சது நானு, நான் உட்காந்து சொல்றதுக்கு நீ சொல்றது நீ கரெக்ட்னு சொல்ல சரியா?
1: அப்புறம் வந்து இது கூட சொன்னாங்க, யாரோட பொருளும் எடுக்க கூடாது, அது எடுத்தோம்னா திருடினதுக்கு சமமா அப்படி.
2: எடுக்கிறது தப்பு இல்ல, ஆனா சொல்லாம எடுக்க கூடாது சரியா? வேற என்ன செய்ய கூடாதுன்னு சொன்னாங்க?
1: அப்ப யாரையும் இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது. ரோட்ல யார பாத்தனா, ஐய அத பாரு எப்படி நடக்கிற, எப்படி நடக்கிற, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாதான்.
2: நீ நடத்துக்கிற மாதிரியா?
1: நான் இல்ல.
2: வேற என்ன சொன்னாங்க?
1: அப்புறமா எனக்கு இதுவும் ஒன்னும், எப்பவுமே நைட் தூங்குறப்போ விரல் சாப்பிட்டே இருப்பேன்ல, அப்புறம் இன்னைக்கு சொன்னாங்க மிஸ் அது பேட் ஹேபிட்னு சொன்னாங்க.
2: கையில இருக்கிற நகத்துல இருக்கிற அழுக்கு எல்லாம் வயிற்றுக்குள்ளதான் போகும், வயிற்றுக்குள்ளேருந்து அப்புறம் உனக்கு செடி முளைக்கும். வேணுமா அதெல்லாம்?
1: ஐயோ வேண்டாப்பா, இன்னைக்கு மிஸ் சொன்னாங்க அது பேட் ஹேபிட்னு.
2: அப்போ இவ்வளோ நாள் கழிச்சு மிஸ் சொல்லிதான் உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. எப்படியோ புரிஞ்சுதே. அப்புறம் வேற என்ன
1: சரி நான் சொல்றது கேளுங்க, சாக்லேட் வாங்கினேன்னு சொன்னேனே,
2: நீ முதல்ல பேட் ஹேபிட் சொல்லி முடி எனக்கு.
1: பேட் ஹேபிட் அதான் சப்ப கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நகம் கடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது,
2: அதுதான் சொல்லிட்டியே. அப்புறம்
1: அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்க கூடாது எதுவும் சொன்னாங்க. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்பதான் வேணும், அது மாதிரி சொல்லக்கூடாது.
2: ஆமா, போன வாரம் வந்து எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் காருக்காக எவ்வளவு அடம் பிடிச்ச, அதெல்லாம் தப்பு.
1: அது பொம்மை தானே,
2: எதுவா இருந்தா என்ன. சரி சொல்லு, இப்ப நீ சொல்ற வந்தது சொல்லு.
1: சாக்லேட் சாக்லேட் இன்னைக்கு வந்து எனக்கு மிஸ் சூப்பரா போயும் சொல்லி கொடுத்தாங்களே, நான் சொல்லவா ஒரே ராட்டி நான் சொல்றேன். கார் குட் நைட், ஸ்லீப் டைட், wake up bright in the morning light to do right with all your might. அப்படின ஒரு மிஸ் ஒரு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து குட் நைட் சொன்னேனே, குட் நைட் மிஸ் னு சொல்ல ஆரம்பிச்சேமா, அப்புறம் மிஸ் தூங்காதீங்க, இது வந்து poem தான் உங்களுக்கு அப்படினு சொல்லிட்டு இத எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா. அப்புறமா மிஸ் வந்து சடனா வந்து questions கேட்டாங்க. கிளாஸ்ல quiz சொல்லிட்டு மிஸ் சடனா questionsலாம் கேட்டிருந்தாங்களா. அப்புறம் வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், அதுல நான் தான் நிறைய கரெக்ட்டா ஆன்சர் சொன்னேன்.
2: அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, எதை பத்தி கேள்வி கேட்டாங்க?
1: அதான் இப்ப சொன்னாங்கல்ல என்ன ஹாபிட்ஸ் என்ன
3: பண்ணணும்.
2: வெரி குட்.
1: அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் நிறைய கரெக்டா ஆன்சர் சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு மிஸ் வந்து சாக்லேட் கொடுத்தாங்களே.
2: கிளாஸ்ல எல்லாரும் இந்த மாதிரி இந்த பொண்ணு மாதிரி நல்லா கவனிக்கணும்னு சொன்னாங்களா?
1: ஆமாக்கா. அப்புறம் வந்து லட்சுமி இருக்கால என்னோட ஃப்ரெண்டு, அவ எதுவும் சொல்லணும் இன்னைக்கு, அது சாப்பிட கூடாது, இது சாப்பிட கூடாது, அது இது என்னென்னமோ சொல்றாக்கா அவளுக்கு, பாரு என்னென்னமோ தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா அப்பா வந்து எல்லாமே சொல்றாங்களாம். அவ சொல்றா கீழே கொட்டாத, சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும் அப்படி இப்படிலாம் சொல்ற. ஸ்கூல்ல எங்க இருந்து போய் கை கழுவுறது
2: எல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கா. நான் கூட உனக்கு வீட்டுல இருக்கும் போது சொல்லியிருக்கேன்ல, சாப்பிடறதுக்கு முன்னாடி
1: கை. வீட்டுல
2: எங்க இருந்தா என்ன, நம்ம எங்க இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, சாப்பிடறதுக்கு முன்னாடி கை அலம்பணும். அவ்வளவு அழுக்கு இருக்கும்ல நம்ம கையில.
1: ஐயோ இதாச்சும் பரவாயில்லக்கா, அவ சொல்ற கீழே சிந்தாம சாப்பிடணும், சிப்ஸ் எல்லாம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றக்கா அவ.
2: அவ ஒன்னும் லூஸ் இல்ல, அவ கரெக்டா தான் சொல்லியிருக்கா, சாப்பிடுறது தப்பு இல்ல, எப்பவுமே சாப்பிடுறது தான் தப்பு.
1: அப்புறம் அவ சொல்றா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி திருப்பி ப்ரஷ் பண்ணணும். இன்னைக்கு மிஸ் கூட சொன்னாங்க, இங்கிலீஷ் மிஸ் கூட சொன்னிருந்தாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணுமா. நம்ம எல்லாருமே தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறம் தானே ப்ரஷ் பண்ணுவோம். அவங்க எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டா சொல்லியிருந்தாங்களே.
2: தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாவும் ப்ரஷ் பண்ணும், தூங்குறது போறதுக்கு முன்னாடியும் ப்ரஷ் பண்ணும். நீ சின்ன வயசுல எல்லாம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தே, ஞாபகம் இல்ல உனக்கு? நடுவுல தான் சொல்ல பேச்சு கேட்காம நீ இப்படி பண்ணவே மாட்டேங்கிற.
1: நானா
2: மறந்துட்டியா?
1: சரி சரி, நான் இப்பதான் நான் திருப்பி எல்லாம் கத்துட்டேன்ல. அப்புறம் சொல்றா நீ பாக்ஸ் கூட வந்து நல்லா டைட்டா வச்சு ஒரு மூடியோட கொண்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா. லஞ்ச் டைம் ஃபுல்லா இன்னைக்கு இதான் சொல்லிட்டு இருந்தா.
2: உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அண்ணன் உனக்கு எதுவுமே தெரியல, அவ சொல்றத நீ கேட்டுக்கவும் மாட்டேங்கிற. இதுமே
1: இப்ப நான் கேட்டுட்டேன்ல, இனிமேல் வந்து பாருங்க, இப்ப பாருங்க நான் எப்படி சாப்பிடுறேன்.
2: வெரி குட்.
1: அப்புறமா வந்து அதுக்கப்புறமா லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து எங்க மிஸ் சொன்னாங்க, சயின்ஸ் மிஸ் சொன்னாங்க, நம்ம நிறைய மரம் வளர்க்கணும், அப்பதான் நம்ம இது ஓசன் லேயர்னு சொன்னாங்களே,
2: நம்ம உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில கொடுத்து ட்ரீஸ் கிட்ட இருந்து ஆக்சிஜனை எடுக்கிறோம். அதனால ட்ரீஸை கட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ரீதிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நமக்கு வந்து மூச்சு வந்து எதுக்கு விடுறோம், நம்ம மெயின் பர்பஸ் என்ன, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மரம் வளர்த்தாதான், இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டாமல் இருந்தால் தான் மூச்சை நல்லா விட முடியும்.
1: நான் கூட ஒரு ரோஜா செடி வளர்க்குறேன் இல்லக்கா, அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், நான் கூட ஒரு பிளான்ட் வளர்க்குறேன், நீங்களும் ஒரு பிளான்ட் வளருங்க. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பிளான்ட் வளர்த்தணும், அப்போ நம்ம நம்ம உலகத்தில் நிறைய பிளான்ட் வந்துடும்ல.
2: ஆமாம் ஆமாம்,
1: அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்புறமா வந்து இந்த பிளான்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே மிஸ், ஓசோன் லேயர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்புறமா வந்து தமிழ் மிஸ் வந்தாங்க.
3: என்ன சொன்னாங்க?
1: தமிழ் மிஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுக்குறது வந்து என் கடமை, அதே மாதிரி வந்து நல்லா அது நல்லா கேட்டுட்டு நீங்கள் நல்லா படிக்கணும், அதுதான் உங்கள் கடமை, அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கதை வேற சொன்னாங்க இன்னைக்கு.
2: என்ன கதை?
1: அது வந்து ஒரு விவசாயி இருப்பாராம், அவர் வந்து அவர் வந்து உப்பு விற்கிறதுக்காக அவர் கழுத மேல வந்து உப்பு மூட்டை வச்சுட்டு இன்னொரு கிராமம் போறதுக்கு ஒரு ஒரு ஆறை வந்து தாண்டிதான் போகணுமா.
3: சரி,
1: அவர் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடியே போயிட்டு பின்னாடி வந்து அந்த கழுதையை வர வைப்பாராம். ஆனால் அதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் டெய்லி வந்து அவர் ஆறை வந்து கடந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பாக்குறாரு, உப்பு வந்து டெய்லி கம்மியாயிட்டே போதா, இதனால வந்து அவருக்கு வந்து நிறைய நஷ்டம் எல்லாம் வந்தது, அப்படி இப்படின்லாம் அவங்க சொன்னாங்களா. அதனால ஒரு நாள் என்ன அவர் பண்ணாரா, சரி எதனால எப்படி ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போய் கழுத பின்னாடி கழுதைய வந்து முன்னாடி அமிச்சுட்டு இவர் வந்து பின்னாடி போனாரா. பார்த்தோன்னா அந்த கழுத வந்து ஆறுல மூழ்கி எழுதுனால அது அப்புறமா அவர் வந்து விவசாயி வந்து ரொம்ப புத்திசாலியான விவசாயியா, அவர் வந்து என்ன பண்ணாரா, சரி இதுக்கு ஒரு பாடம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புக்கு பதிலா மண்ணை வச்சாராம். அப்போ அடுத்த நாள் என்ன ஆச்சு, அந்த கழுத ஆறுல போய் குளிச்சுட்டு திருப்பி ஏஞ்சிக்கிறப்போ அந்த உப்பு வந்து இன்னும் ஜாஸ்தி,
2: உப்பா மண்ணா,
1: மண்ணு வந்து இன்னும் ஜாஸ்தி
2: வெயிட் ஆயிடுச்சு.
1: வெயிட்டா போயிடுச்சா. அப்புறம் வந்து அப்புறம் அந்த கழுத நினைச்சிச்சான், ஐயோ நம்ம ஃபர்ஸ்டே ஒழுங்கா நம்ம வேலையை செஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி பெரிய அளவு வேலை எல்லாம் வந்திருக்காதே அப்படின்னு நினைச்சிச்சான். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, மிஸ் சொன்னாங்க அது மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கடமையை ஒழுங்கா செய்யணும்.
2: நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட இதுல இருந்து?
1: நான் கூட இனிமே நல்லா படிக்கணும்னு நினைச்சேன்.
2: நினைச்சிருக்க, இப்ப கூட நினைச்சிருக்க, படிக்க மாட்டேன்.
1: படிக்கிறேன்க்கா, எக்ஸாம் முன்னாடி இல்லாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்.
2: இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டியா நீ இன்னைக்கு ஸ்கூலில்?
1: ஆமாம், இன்னைக்கு அப்புறம் வந்து வழியில் வந்துட்டே இருந்தாங்களா, இந்த பக்கத்து வீட்டு பட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கூப்பிட்டுட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. கிட்டு மாமாவும் பட்டு ஆண்டியும் ஒரே சண்டை வேற.
2: என்னாச்சு?
1: அவங்க ஏதோ எதிர்த்து வீட்டில் இன்னொரு ஆண்டி இருக்காங்கல்ல, லக்ஷ்மி ஆண்டின்னு சொல்லிட்டு, அது அவங்க குட்டி கூட வந்து அவங்க பொண்ணு பேரு கூட ஹேமா எதுவும் சொல்லிட்டு
2: இருக்காங்க.
1: அவங்க வீட்டில் எதுவும் புதுசாக ஃப்ரிட்ஜு வாங்கினாங்களா, அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே சண்டையாக்கிட்டு.
2: சின்ன குழந்தைக்கு கிட்ட என்னென்ன பேசுறதுன்னே தெரியாது, உன்னை வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க
1: அவங்க வந்து. அவங்க வந்து என்னக்கு என்னதான் கூப்பிட்டு கேட்டாங்க, அவங்க என்ன வாங்கினாங்க, ஃப்ரிட்ஜு வாங்கினாங்களா, என்ன ஃப்ரிட்ஜு என்ன கலர் அதெல்லாம் கூப்பிட்டு என்ன கேட்டுக்கிட்டாங்களா. அப்போ கரெக்டாக வந்து பட்டு மாமாவும் வந்தாரா, அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சா. அதுக்கப்புறம் பட்டு மாமா வந்து சூப்பராக ஒரு கதை சொன்னாரா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது கதை கதை. அப்புறமா வந்து அப்புறம் இந்த கிட்டு ஆண்டி வந்து ஏதாச்சும் அப்புறம் ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாமே கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் மாமா சொன்னார், இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையேடி அப்படின்னு சொன்னாரா. அப்புறம் நான் சிரிச்சுட்டே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்.
2: சூப்பர், போ, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கியா நீ இன்னைக்கு மட்டும்.
1: ஆமாக்கா, இன்னைக்கு இது குட் ஹேபிட்ஸ் கற்றுட்டேன், நிறைய கற்றுட்டேன்.
2: எல்லாத்தையும் கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சொன்னதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுற வழியப்பார். சரியா?
1: ம், சரி அக்கா.
2: நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல உனக்கு?
1: ஐயோ ஆமாம், சீக்கிரம் போய் தூங்கினேன், நான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் போய் தூங்குறேன் அப்படின்னு.
2: ரஷ் யார் பண்ணுவா? நீ தானே எனக்கு சொன்ன.
1: ஐயோ ஆமா இல்ல,
2: சரி நான்
1: போய் பிரஷ் பண்ணிட்டு தூங்குறேன்.
2: குட் நைட்.
1: குட் நைட். ஐயோ நீங்க
3: நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க வயது வித்தியாசம் பார்க்க வேண்டாம்.
4: வணக்கம், என் பெயர் மோனிஷ். நான் மகர்ஷி வித்யா வந்து ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்ப நானும் எங்க அம்மா மிஸ்ஸஸ் அருணஸ்ரீ மஹீதர் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். இது கிருஷ்ணருக்கும் அவங்க அம்மா யசோதாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சம்பவம். அதை நான் இப்ப பாட்டா பாட போறேன்.

0: கல்கண்டு சீனி வேண்டாம், கஜீன பாலு வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமை மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உல்லாசமை மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே.
1: யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம், யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம்.

கொண்டேன். கல்லனுக்குர் கல்லனுண்டோ கண்ணாதுண்டோ சொல்லு மாமா, கல்லனுக்குர் கல்லனுண்டோ கண்டாதுண்டோ சொல்லு மாமா, கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன். கல்வன்

என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம், என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக, வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக.

குழந்தைகளே, இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். சரி, இது இன்னையோட இந்த நிகழ்ச்சி முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கவிதை உங்களுக்கு சொல்றேன். காலையில் குளித்து கடவுளை கனிவாய் வணங்கி பள்ளியை நோக்கி நடந்து செல்லுவேன், மாலையில் உலாவி ஆடுவேன். மீண்டும் உங்களை மறுபடியும் இன்னொரு அருமையான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's me, your Vaishnavi, signing off.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர். அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு, இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்தில் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளாம் இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடையேறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா
5: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
3: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். போன வாரம் முழுசும் நம்ம பொங்கல் திருநாள் அன்பு ரொம்ப உற்சாகமா கொண்டாடினோம். புது நெல், புது கரும்பு, புது மஞ்சள், பசுமையான காய்கறிகள் வச்சு புது பானையில பொங்கல் வச்சு இயற்கைக்கு நன்றி சொன்னோம். பால் பொங்கல் புதுப்பானையில பொங்கினப்போ உங்க வீட்டுல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் இன்பம் பொங்கி இருக்கும். அந்த திருநாள் இன்பம் உங்கள் தொழில் துறையிலையும் உங்களை முன்னேற்றி புது புது வெற்றிகளை எல்லோரும் கொண்டாடி முன்னேறணும் அப்படின்னு வாழ்த்திட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம்.

0: வாரம் வாரம் நம்ம வந்து பல்வேறு தொழில் முனைவோரை சந்திச்சுட்டு வரோம். பல்வேறு தொழில் துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு தொழில் துறையில் ஈடுபட்டு வெற்றி முனைவோர்களாக ஆக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயந்திரமயமான வாழ்க்கையில் எல்லாரும் வந்து காலில் சக்கரம் கட்டிட்டு பறக்கிறோம். இன்ஃபேக்ட் வந்து விமென்ஸ்க்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காலையில் எந்திரிச்சா ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ நிறைய வேலைகள் இருக்குது. நிறைய தூரம் அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய இயந்திரங்கள் இருக்குது, ஆனாலும் அந்த இயந்திரங்களை கையாளுறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பம் பெருகி இருக்கிறப்ப தான் இந்த இன்ஸ்டன்ட் பொடிகள் அதெல்லாம் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தயாரித்து மார்க்கெட்டுக்கு கொடுத்து இது வந்து ஒரு பெரிய விற்பனை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலை டிஃபன், அதாவது வந்து நம்ம அதுவும் முக்கியமாக தமிழர்களுக்கு வந்து இட்லி தோசை இது வந்து ரொம்ப அவசியமானது, அது ரொம்ப சத்தானதுன்னு கூட நியூட்ரிஷியன்ஸ் சொல்கிறாங்க. இதை வந்து அரைக்கிறதுக்கு முந்தையெல்லாம் ஆட்டுக்கல்லில் எல்லாம் அரைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிரைண்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த கிரைண்டர் கூட நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இட்லி மாவையே அரைச்சி பாக்கெட்டில் விற்பனை பண்ணுறது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து பல நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுட்டு அந்த துறையில வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இதுல பெரிய நிறுவனங்களோட இது வந்து ஒரு கைத்தொழிலா பலர் வந்து பல பெண்கள் வந்து இதுல ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அதுல வந்து வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்.
1: காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாச கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது தட்டுனா வெட்டத்தங் கொட்டினா நொட்டத்தங் ஆனந்தம் காவேரிதான்.
0: சிவாஸ் ஹோம்மேட்ஸ் அப்படிங்கிற பேரில் இட்லி தோசை மாவு தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க திருமதி உஷா ராணி, இவங்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா.
0: இப்படி இந்த துறை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சது?
2: நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஆச்சு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக ஆப்ரேஷன் ஆச்சு. தொடர்ந்து உடம்புக்கு வந்த நேரத்தில் நான் லீவ் நிறைய போட ஆரம்பிச்சதால என்னால்
0: தொடர்ந்து அந்த வேலையை
2: அதனால மேனேஜ்மெண்ட்ல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கோஆபரேட் பண்ணாங்க அவங்க. அப்புறமா சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க ரொம்ப லீவ் போட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி அப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ரொம்ப உடம்பு முடியாம நான் வீட்டுல சும்மா இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு வருமானத்துக்கு வழி இல்லாம இருந்தது. அப்போ என்ன பண்றது, உடம்பு முடியாதான் நான் வெளியில வேலைக்கும் போகாம இருந்தேன். இந்த வருமானத்துக்கு எதனா செய்யணும் இப்படின்னு பார்த்துட்டே
0: ஒரு தேவை வந்துருச்சு.
2: தேவை வந்தது என்னால ஆனா வெளியில போய் வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி இருந்தது என் உடல் நிலை. அப்போ வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருந்தது, அந்த கடையில டாம் அப்படின்ற பேர்ல ஒரு இருந்தார். அவர் சொன்ன அவர் தான் எனக்கு இந்த மாதிரி நீங்க எதனா சுயமா பண்ணுங்க, உங்களால முடியும், எல்லாமே நல்லா வேலை செய்யற பட்சத்துல உங்களால அது நிச்சயமா செய்ய முடியும்னு சொல்லி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரசனா ஜூஸ் போடுமா அது போட்டேன், அப்புறமா மோர் போட்டேன். எனக்கு வந்து இந்த
0: பாக்கெட்ல குளிர்பானமோ இல்லனா வந்து இந்த மோர் அத மாதிரி விற்பனை பண்ணி
2: எனக்கு வந்து இது பழக்கமே இல்லாத.
0: அந்த உதவினவர் வந்து ஒரு கடைக்காரர்.
2: ஆமா, எனக்கு முதல்ல பழக்கம் இல்லாதல கொஞ்சம் தயக்கம், கடைக்காரங்க எதனா சொன்னா கொஞ்சம் வெக்கப்படுறது, மனசு சங்கடப்படுறது இதெல்லாம் இருந்தது.
0: ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லைனே தெரியல, ஒரு வேலையில
2: இப்போ இந்த மாதிரி நேரத்துல நான் ஃப்ரீ டைம் எனக்கு நிறைய இருந்ததால நான் வந்து இந்த ராஜயோகா மெடிடேஷன் அந்த கிளாஸ்க்கு போயிட்டேன். அங்க போக போக தொடர்ந்து போக போக எனக்கு வந்து மனசும் நல்லா திடப்பட்டது, நாளோட என் உடம்பும் ஓரளவு பிக்கப் ஆயிடுது. அப்போ வந்து நம்மளால வந்து இருக்கிறத வச்சுட்டு எதையுமே செய்ய முடியும். அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம எண்ணம் தான், எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், எண்ணம் தான். இது வந்து அங்கே போன உடனே தீர்மானமா புரிய ஆரம்பிச்சது, மனசுல தைரியம் வந்தது. அப்போ அந்த எதுவுமே இல்லைன்னா கூட எனக்கு தைரியம் மட்டும் வந்துருது. அந்த பையனும் அந்த அவரும் வந்து எனக்கு ரொம்ப பெரியவர் இல்லை, கொஞ்சம் சின்னவர் தான், அதான் பையன் சொல்லிட்டேன் சார். அவர் வந்து நீங்க அப்புறமா இது முடியலன்னா நீங்க மாவு போடுங்கம்மா, மாவு போட்டீங்களான்னா இது பண்ணும்போது முயற்சி பண்ணி எப்படி மாவு போடுறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா வீட்டுல இந்த 2 லிட்டர்
0: கிரைண்டர்
2: இருந்தது, அந்த கிரைண்டர்ல இருக்க கல்ல கூட என்னால தூக்க முடியாது. அப்போ அவ்வளவு எனக்கு அந்த ஆபரேஷனே அவ்வளவு அனிமிக்கா, ரொம்ப பெரிய ஆபரேஷன் அது, முடியாம இருந்தேன். இருந்தாலும் நம்ம செய்யணும், நம்ம பண்ணணும்ட்டு என்னுடைய பார்த்து பார்த்து ரொம்ப நானே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம கேர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சாதாரண பிளாஸ்டிக்
0: நீங்க தொடங்கினப்போ இந்த மாவு போடலான்னு தொடங்கினப்போ என்ன ஒரு முதலீடுன்னு போட்டீங்க?
2: முதலீடுன்றது என் பர்ஸ்ல இருந்த சில்லறை தான், 27 ரூபாய் தான். அரிசி, உளுந்து, வெந்தயம், அந்த கவர் கூட அந்த கடையில இருந்த பையனே ஃபர்ஸ்ட் ஒரு 2 கவர் எனக்கு கொடுத்தான், இதுல இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் 100 கிராம் கவர்
0: வாங்கினேன்.
2: அந்த பைசா எடுத்துக்காம வச்சு அப்படியே பண்ணி அந்த கவர்ல ஒரு சின்ன ஸ்லிப்ல எழுதினேன், இட்லி மாவு இவ்வளவு கிலோ என்ன ரேட் அப்படின்னு ஸ்கெச் பண்ணல எழுதி மேல் பக்கம் தனியா அதை சீல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு 2 பேக்கெட்டு, அப்புறம் 4 பேக்கெட்டு, 8 பேக்கெட்டு ஒவ்வொரு கடையிலயா போய் கேட்க இன்னும் கொஞ்சம் போடணும் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எழுதி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கம்மா, ஏன்னா நிறைய பேர் பிரிண்ட் எல்லாம் போட்டு நல்லா கொண்டு வராங்கன்னும் போது அதுக்கு போய் விசாரிச்சா நிறைய செலவாகும், நாங்க 1000 கணக்குல என்னுடைய வருமானமே அவ்வளவே இல்லை, 100ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் ஜெராக்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து 2 கவர், 1 கவர்ல கொடுத்தது, இப்ப 2 கவர், 1 கவர்ல ஃபர்ஸ்ட் மாவு போட்டு அப்புறம் இன்னொரு கவர்ல ஸ்லிப் போட்டு 2 கவர் போட ஆரம்பிச்சேன்.
0: இது வந்து ஒரு நல்ல யுத்தின்னு சொல்லலாம். நீங்க ஜெராக்ஸ் எடுத்து இப்ப இன்னும் பல பேர் வந்து சுய உதவி குழுக்கள் வந்து வீட்டிலே தயாரிச்சு பர பெண்கள் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் பிரிண்டிங்க்கு போக முடியாத நிலையில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து அவங்க கவர்ல பண்ணா அது இன்னும் ஒரு
2: கூடுதல் கஸ்டமர் வந்து குவாலிட்டி தான் பார்ப்பாங்க உங்களுக்கு, அந்த டைமுக்கு கிடைக்கிறது குவாலிட்டி தான் பார்ப்பாங்க, அதனால அதை நிச்சயமா அது மாதிரி பண்ணலாம். அப்புறமா அவங்க பெரிய கடையில் போய் கேட்கும்போது சொன்னாங்க, எல்லாருமே வந்து பிரிண்டட் கவரு நல்ல கலர் கவர் இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அதுக்கே கொஞ்சம் எனக்கு உறுதியாக ஆரம்பிச்சு. அப்போ நான் வந்து ஒரு 2-3 வருஷம் இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது, எங்ககிட்ட வண்டி வசதி கூட இல்லை, நாங்கள் நடந்து போய் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம்.
0: நடந்து போய் பக்கத்துல இருக்க எல்லா கடைகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு.
2: அடையார் போனா என்னால தூக்கிட்டு போற அளவு தான் என்னால எவ்வளவு எடுத்துட்டு போக முடியும், பையன என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு, அதனால பஸ்ல போய் எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அப்போ இந்த பிரிண்டட் கவர் போடுறதுக்கு 2 பைசா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, அப்புறமா தான் இந்த கலர் பிரிண்ட் கவர், அது கூட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயினா முக்கியமா இருக்கும். பெரிய கடையில கொடுக்கும்போது அவங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொன்னவங்க கூட அப்புறமா 4 தடவை போய் பார்த்து பார்த்து பார்த்து இது பண்ண உடனே வாங்க ஆரம்பிச்சேன்.
0: நீங்க வந்து சொன்னீங்க யோகா கிளாஸ்க்கு போய் உங்க மனசுல இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவ், அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு இலக்கை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 3 வருஷம் கேப்ல என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு, எப்படி யாராவது வந்து ஹர்ட் பண்ணுவாங்களா, இல்ல வந்து கடையில வந்து ரிட்டர்ன் வரும் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க?
2: நான் ரிட்டர்ன் வந்தா வாங்கிப்பேன், அதை வாங்கிட்டு அந்த மாவு வந்து நல்லா இருந்தா நாங்க யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா வெளியில சொல்லி சில பேர் கேட்பாங்க, அம்மா எனக்கு மாவு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களும் கொடுத்துருவோம். அந்த கடையில வந்து அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு ஃப்ரெஷ் மாவு கொடுத்துருவேன் நான், அதனால கடைக்காரங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததால அவங்க தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ரிட்டர்ன் நிறைய வராதுங்க மேடம், ஏன்னா குவாலிட்டியா இருக்கிறதால நாங்களே 2 நாளே கொடுத்துருவோம், போய் பார்த்து மாத்திருவோம்.
0: ஓகே,
2: எல்லா கடையிலையும் சொல்லி
0: முதல்ல நீங்க வந்து இந்த இந்த கடைகள் இவ்வளவு போடலாம் ஆர்டர் கேட்பாங்களா, இல்ல நீங்களா வந்து ஒரு நம்பிக்கையில இவ்வளவு போடலாம், இவ்வளவு இந்த ஏரியால இவ்வளவு போட்டா ஓடும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கணக்கு வச்சுட்டு போட்டீங்களா?
2: இல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 பேக்கெட் கொடுங்கன்னு, அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் இல்ல இன்னும் கொஞ்சம் ஆன உடனே சரிம்மா நான் சொல்லுவேன், நீங்க 4 பேக்கெட் உங்களுக்கு ரெகுலரா போறது இல்ல, இன்னும் ஒரு 4 பேக்கெட் வாங்கிக்கலாமே, இல்லம்மா 2 கொடுன்னா கூட அப்படி கொடுப்போம், அப்புறம் அதுவே 10 ஆச்சு, அப்படியே 20 ஆச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி போகலன்னு கூட நான் 2 நாள்ல மாத்திருவேன், உடனே எந்த கடையா இருந்தாலும் மாத்திருவேன்.
0: ஓகே, இப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து இன்னும் ஒரு உங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அப்ப அந்த மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு முயற்சிகள்ல இறங்கினீங்களா?
2: இறங்கினேன் மேடம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 லிட்டர் டில்டிங் வெட் கிரைண்டர் தான் வச்சிருந்தேன், அது வச்சிருந்து என்னால நாள் ஃபுல்லா அரைக்கணும், 18-20 மணி நேரம் கூட நான் வேலை செய்வேன், என்னுடைய இதுக்கு உடல்நிலைக்கு அது ரொம்ப இதுவாக தான் இருந்தது. அப்போ வந்து பெரிய கிரைண்டர் இன்னும் 2 கிரைண்டர் வாங்கி போட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு போகும்போது கடையில போய் விசாரிக்கும் போது நிறைய கடை ஏறி இறங்கணும். அப்போதான் அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்க இந்த மாதிரி செய்யும் போது 10 லிட்டர் கிரைண்டர் இருக்கு, நீங்க பெரிய கடையில போய் பாருங்க, உங்களுக்கு புல் விவரம் அங்கதான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி போய் பார்த்தோம், எங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சுதாங்க, பார்த்து வாங்கினோம். லோனுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம், எந்த பேங்க்லயும் ஏறி ஏறி இறங்கினேன், எந்த எனக்கு அப்போ வந்து 42 வயசு ஆயிடுது, உங்களுக்கு ஏஜ் ஒரு ரீசன்மா உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது, நீங்க நான் சொன்னேன் என்னால ஒழுங்கா ரீபேமெண்ட் எல்லாம் பண்ண முடியும், நான் கரெக்டா பண்ணிடுறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு ஷாப்ஸ்ல கொடுக்குறேன் எல்லாம் சொன்னேன், உங்களுக்கு ஏஜ் இருக்கிறதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாங்க. அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுத்தாரு பாருங்க, ஒருத்தர் டாம்னு சொல்லிட்டு சொன்னாரு, அவரே அவங்க அவர் ஒரு கடையில வேலை செய்யறாரு, அந்த கடைக்கு வர ஒரு கஸ்டமர் பேங்க் ஆபீசர் அவர்கிட்ட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, இவங்களுக்கு எதனா உங்களால உதவி செய்ய முடியுமா பார்த்து பண்ணுங்கன்னு, அவர் வந்து எங்க ஹஸ்பண்ட் எல்ஐசி ஏஜென்ட், அவருடைய சேலரியை மெயினா வச்சுட்டு அந்த பேங்க் மூலமா எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாரு.
0: அதுல அந்த அந்த பணத்துல நீங்க மிஷின்ஸ் வாங்கினீங்க,
2: ஒன்று 10 லிட்டர் டில்டிங் வெட் கிரைண்டர் ஒன்று வாங்கினேன். அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சின்னதும் இருக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா இப்போ வந்து அது நாளாயிட்டதெல்லாம் அந்த மிஷின் கொஞ்சம் அப்பப்போ ப்ராப்ளம் கொடுக்கணும். இப்போ இன்னொரு மிஷின் வாங்கிச்சு.
0: இப்போ வந்து இந்த
2: மலையா யூகோ பேங்க்ல தான் மேடம் எனக்கு லோன் கொடுத்தாங்க.
0: ஓகே. இப்போ இந்த ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் மைக்ரோ ஸ்டேட் கிளைகள்லாம் கிடையாது. அப்போ வந்து அது நிறைய இது அவங்களுக்குன்னு சில வந்து இதெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பெண்களுக்கும் வந்து லோன்ஸ் ஈஸியாக கொடுக்குறாங்க. சுய உதவி குழுக்கள் மூலமாக வந்து ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த மைக்ரோ ஸ்டேட் மூலமாக கொடுக்குறாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த உதவி கிடச்சிடுச்சு. ஓகே. நீங்கள் வந்து இந்த தொடங்கின சமயத்தில் ஏதாவது வந்து சர்டிஃபிகேட், அதாவது இது உணவு துறை இல்லையா, அதுக்காக வந்து அந்த அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டீங்களா?
2: ஆ, வாங்கினேன். நான் வந்து எங்கே வாங்கி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கே போய் கேட்டதில் அவங்க வந்து எனக்கு டைனி குரூப்ல ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்
0: குடிசை
2: தொழில் இதை பார்த்துட்டு அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அது வாங்கி வச்சிருந்தேன்.
0: அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது நீங்க வந்து அது அந்த உங்களுடைய பேக்ல எல்லாம் அதுல போடணுமா? அப்படி தேவையில்லை. அப்படி தேவையில்லை. அந்த சர்டிபிகேட்ஸ் மட்டும் வாங்கி
2: வச்சிருக்கேன் நான்.
0: அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவு ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட வந்து இதில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் வந்து விளம்பரங்கள்லாம் போட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய பிராண்ட் நேம், யூனிவர்சல் பிராண்ட் நேம் போட்டு விற்பனை பண்ண காலகட்டமெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி போட்டியெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க?
2: அப்போ வந்து எங்களதுல ஒரு ஒரு கடையில 30 பேக்கெட் 40 பேக்கெட் வாங்கிட்டு இருந்தவங்க வந்து அந்த மாதிரி இல்லாம கஸ்டமர் வந்தா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வர பேக்கெட் அப்படி கேக்குறாங்க. அந்த பிராண்ட் நேம் தான் கேக்குறாங்க. குவாலிட்டி கூட சில சமயம் அவங்க பாக்குறது இல்ல, அதாவது அதை சொல்லல, அந்த பெரிய இதுவா கேக்குறாங்கன்னும் போது எங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சது. அதே நேரத்துல அந்த கடையில வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த சிவா மாவு தான் வேணும், ஏன்னா வீட்டுல அரைக்கிறதா நான் எதுவும் பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கறது இல்ல, தினமும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் போடுவேன். அதனால அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் கடையில் ஃபோன் நம்பர் கேட்டு இந்த மாதிரிமா எங்களுக்கு உங்க கடையில் இல்லைன்னு சொன்னவுடனே நீங்கள் கிடைக்குமா அப்படின்னோடனே எங்ககிட்ட கொஞ்சம் டைரெக்டாக சில பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அப்போ கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சது, எங்களால் டைரெக்டாக வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க சொல்லி அப்புறம் இன்னொருத்தர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப இறங்காமல் இருந்தது.
0: அப்ப அந்த கடைசியில வந்து எப்படி அத வந்து திருப்பி எப்படி உங்களுக்கு மாறினாங்க? அதாவது பெரிய பெரிய விளம்பரங்கள்
2: பார்த்து கேக்குறாங்கல்ல, இந்த மாதிரி சிவா மாவு தாங்க வேணும், இப்போ அந்த மாவு கொடுங்கும் போது கஸ்டமர் கேட்கும் போது கடையில வாங்கிடுவாங்க.
0: சோ மக்கள் வந்து இதுல இருந்து ஒண்ணு புரியுது, நம்ம வந்து என்னதான் வந்து விளம்பரங்கள் அது இது இருந்தா கூட நல்ல குவாலிட்டி
2: ப்ராடக்ட்
0: குவாலிட்டி, ஆனா வந்து தரமான பொருட்கள் யார் செய்தாலும் அதுல வந்து அதிகபட்சம் விளம்பரம் இல்லைன்னா கூட ஒரு முறை ஒருத்தவங்க அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு அவங்க விடாம போராடி அதுக்கு வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கறத வந்து எல்லா தொழில் முனைவோரும்
2: கஸ்டமர் தான் மேடம் மெயின், இது அவங்கதான் என்னோட முதலாளி கஸ்டமர் தான்.
0: சரி,
2: அந்த நேரத்துல தான் நான் வந்து அந்த அதை சமாளிக்கிறதுக்கு இந்த பொடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. தோசை மிளகாய் பொடி, பருப்பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் அடமாவு பவுடரா, கருவேப்பிலை பொடி, இதெல்லாம்
0: இன்ஸ்டன்ட் மாவு,
2: இன்ஸ்டன்ட் பொடி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்.
0: ஓகே. அதெல்லாம் எப்படி? அதுவும் இதே மாதிரி நீங்க வீட்லயே தயாரிச்சு
2: வீட்லயே
0: கடைகள்ல போட ஆரம்பிச்சு?
2: அது வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்க கடை அது வரைக்கும் போடுறேன். வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறவங்க அது நல்லா வாங்கிட்டு போறாங்க, வெளியூர் போறவங்க எல்லாம் நிறைய வாங்கிட்டு போறாங்க.
0: இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து வெறும் கடைகளை மட்டும்தான் நம்பி இருக்கீங்களா, இல்ல இதுல வேற என்னென்ன சோர்ஸ் இருக்கு இட்லி மாவு தயாரிக்கிறவங்களுக்கு?
2: இந்த சேல்ஸ் குறையிற நேரத்துலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு பண்ணும்போது நான் இந்த கேன்டீன் இவங்க எல்லாம் போய் காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு அதனால நிறைய வராட்டாலும்
0: என்னுடைய
2: பேலன்ஸ் பண்ற அளவு வந்துட்டு இருக்கு. ரெகுலரா வாங்கட்டா கூட
0: அப்பப்போ எங்க இருந்து வாங்கிப்பாங்க? கேன்டீன்ல
2: வாங்குவாங்க. அப்புறம் பெரிய ஹோட்டல்ஸ்ல வந்து கரண்ட் இல்ல, ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறவங்க வரலன்ற வந்து அரைச்சு கொடுங்கம்மா அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சமயத்துல ஒரு ஹெல்ப் நம்மளால முடியும். அந்த மாதிரி நேரத்துல அது
0: அந்த மாதிரி ரெகுலராவும் நீங்க
2: பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: இதுல எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறீங்க? குவாலிட்டி குவாலிட்டின்னு சொல்றீங்க, எல்லார் வீட்லயும் இப்ப ஒரு ஒரு இல்லத்தரசியும் உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் தான், ஏன்னா எல்லாரும் இட்லி மாவு அரைப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து அதனால வந்து அது எப்படி ஒரு ஒரு இல்லத்தரசியும் நீங்க எப்படி அவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல திருப்தி அடைறீங்க? என்ன என்ன மாதிரியான இது அதுல வித்தியாசப்படுத்தி காமிக்கிறீங்க? நல்ல தரமானதுல
2: நம்ம வீட்டுல நம்ம அம்மா பாட்டி எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ எதுவுமே சேஞ்சஸ் இல்லாம, பிசினஸ்க்குன்னு தனி மெத்தடே கிடையாது, அந்த அளவுக்கு முறையெல்லாம் அதே மாதிரி தான் பண்றேன். அவங்க இன்னும் இது இன்னும் போட்டா நல்லா இருக்கும்னு கஸ்டமர் எதனா சொன்னா அதை அக்செப்ட் பண்ணி பண்ண தவிர எதுவுமே குறைக்க மாட்டேன். குவாலிட்டி ப்ராடக்ட், எனக்கு லாபம் நிறைய வரணும்னு நான் எதிர்பார்க்கல. கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா அதை பார்த்துட்டு அதே மாதிரி குவாலிட்டியா கொடுக்குறேன். அதனால எனக்கு அதுல கரெக்டா வந்துட்டு இருக்கு.
0: இதை வாங்கிட்டு எவ்வளவு நாள்மா வச்சுக்கலாம்?
2: அந்த கவர்ல எழுதிருக்கேங்க மேடம், நான் 5 days வச்சுக்கலாம். நம்ம கரெக்டா ஃப்ரிட்ஜ்ல ப்ரிசர்வ் பண்ணோம்னா மேல கூட வச்சுக்கலாம், 10 days 15 days கூட வச்சுக்கலாம். இது வரைக்கும் அப்படி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்றாங்க, நான் எழுதிருக்கிறது அவ்வளவுதான் எழுதிருக்கேன். ஏன்னா வெளியே ஃபாரின் போறவ கூட சில பேரு மார்னிங் ஃபிளைட்ல ஏறினா ஈவினிங் போய் சேர்ந்துருவாங்க பாருங்க. அவங்க வந்து இதே மாவு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போயிட்டு நாங்க யூஸ் பண்றோமா எங்களுக்கு நல்லா இருக்கு, 10 days வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும்.
0: வெளியூர் போறவங்க
2: அதே மாதிரி வெளியூர் போறவங்க இந்த 5 to 6 hours ஜானில போறாங்க பாருங்க, அவங்க கூட மார்னிங் வாங்கிட்டு போய் ஈவினிங் நாங்க போன உடனே பண்ணிக்கிறோம், நல்லா இருக்கு. வீட்டுல பெரியவங்க யாரா வந்தா கூட இது குவாலிட்டி நல்லா இருக்குமா, வீட்டுல பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. இப்ப எங்க அப்பா காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காருமா, இப்ப கூட நேத்து வந்து ஒரு கஸ்டமர் வாங்கி போனார், அதனால கொடுங்க ஃப்ரெஷ்ஷா கொடுங்கனா கொடுத்தா வாங்கிட்டு போயிருக்காரு.
0: இது எவ்வளவு இப்ப எப்படி நீங்க வந்து கடைகளுக்கு நேரடியா போய் போடுறீங்களா இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போவாங்களா? உங்க
2: வீட்டுக்கு நாங்க தான் கொண்டு போய் சப்ளை பண்ணுவோம்.
0: ஏதாவது ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா நீங்க
2: மார்க்கெட்டிங்? அவர் 2-3 மணி நேரம் வந்துட்டு போயிடுவாரு. மத்த நேரத்துல நாங்க பண்ணிடுவோம், எங்க ஹஸ்பண்ட் பண்ணுவாரு, நான் போவேன், இல்லனா என் டாக்டர்.
0: உங்களுக்கு கூட வேலையாட்கள் யாராவது கூட வச்சிருக்கீங்க?
2: ஒரு 2 ladies வச்சிருக்கேன், அவங்க வந்து 2 to 3 hours வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளவுதான். மத்த நேரத்துல நாங்க தான் ஃபுல்லா பண்ணிடுவோம்,
0: நீங்களே ஃபுல் கேர்.
2: அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் வாங்க, நடுவுல வீட்டுல கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு வேலை வேணும், வீட்டு வேலையும் பாக்கணும் அப்படின்னும் போது வந்து இங்க வேலை பண்ணிட்டு
0: போயிடுவாங்க. இந்த இவ்வளவு அனுபவத்துல நீங்க வந்து இது வந்து என்னன்னா ஒரு உணவு, இது இதுல வந்து கஸ்டமர் கிட்டே இருந்து பல கம்ப்ளைண்ட்ஸ் வரும், திடீர்னு அந்த மாதிரியான புது புது சிக்கல்கள் வரும். அதை தவிர வேற ஏதாவது சிக்கல்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுதா இந்த தொழிலை தொடர்ந்து நடத்துறதுப்போ?
2: வந்ததுங்க மேடம், ஒரு வாட்டி இந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து இந்த ஒருத்தர் வந்து நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டுல எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க நிறைய பெனால்டி கட்டணும், நீங்க 2 lakhs கட்டணும், இத்தனை நாள் பண்றீங்களே, இத்தனை நாளைக்கு சேர்த்து 2-3 வருஷமா இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பெரிய அமௌண்ட் கட்டணும் அப்படின்ட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இந்த இவ்வளவு தாங்க நாங்க பண்றோம், இப்படி எல்லாம் பண்றோம்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க கட்டணும் அப்படின்னு ரொம்ப எங்களை அலக்கழிச்சாரு. அப்புறமா அப்போதான் என் டாக்டர் சொன்னான்,
0: சொல்லுங்கம்மா.
3: அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எங்களுக்கு அப்போச்சே ஒரு ஃபார்மலா சப்போர்ட் கொடுக்கறதுக்குன்னு யாரும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு எங்க அம்மா பண்ற மாதிரி ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி விக்கிறவங்க ஒருத்தவங்கள தெரியும், அவங்களை அப்ரோச் பண்ணப்போ நீங்க ஏன் டைரக்டா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயே போய் பேசக்கூடாது, அந்த ஹெட் அத்தாரிட்டிஸ பார்த்து ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னப்போ, அப்போ நாங்க போய் அங்க இருக்கிற ஏஐயோட கான்டாக்ட் அவங்களும் கொடுத்தாங்க. அவங்கள போய் பார்த்து பேசுறப்பதான் அவர் என்ன சொன்னாரு, என்ன சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு காமிங்க அப்படின்னு சொன்னப்போ, இந்த டைனி இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில், அந்த சர்டிபிகேட் எடுத்து வச்சதுனால அவர் என்ன பண்ணாரு, அந்த சர்டிபிகேட்டை ஒரு பேசிஸா வச்சு எங்களுக்கு தனி கனெக்ஷன், ஒரு 3-phase கனெக்ஷன் எடுத்து கொடுத்து, இந்த பிசினஸ் பண்றத தனியா ஒரு லைன்ல எடுத்துட்டு வந்து, அண்ட் அட் த சேம் டைம் அதோட காஸ்டிங் எல்லாமும் பாத்தீங்கன்னா, அதோட காஸ்டிங் வந்து ஒரு குடிசை தொழிலுக்கு எவ்வளவு
0: கமர்ஷியல் இல்லாம,
3: கமர்ஷியலா இல்லாம குடிசை தொழிலுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுமோ அது பே பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி சைட்ல இருந்தும் கூட
0: பல பேர் நினைப்பாங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா எங்ககிட்ட பணம் கிடையாது, எங்ககிட்ட ஆள்பலம் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு. பட் நீங்க உங்களை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்க 27 ரூபாய் சில்லற என் பர்ஸ்ல இருந்தது, அதை வச்சு நான் வந்து ஒரு தொழில் தொடங்கினேன், எங்களுக்கு வந்து அதை வந்து பிரிண்ட் போடுறது கூட எனக்கு தெரியல, ஒரு ஜெராக்ஸ் வச்சு நாங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு அப்படி பார்த்து. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலயும் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நிச்சயமா ஒரு தொழில நம்ம இறங்கிட்டோம்னா அதுல உதவுறதுக்கு நிச்சயமா வருவாங்க அப்படிங்கறது வந்து உங்களுடைய பேச்சுல இருந்து, உங்களுடைய உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியில இருந்து இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு
2: பயந்துட கூடாது, கரெக்ட்டா தெரிஞ்சு தெளிவா பேசி 2-3 தடவை அப்ரோச் பண்ணி சொன்னமானா
0: நிச்சயமா நம்மளுக்கு உதவுறதுக்கு வந்து பலர் வந்து நிச்சயமா காத்திருப்பாங்க, நம்ம முன்னேற்றத்துக்கு பலர் வந்து உதவியா இருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வருது. உத்ரா நீங்க சொல்லுங்க, உங்க மதர் வந்து இந்த பிசினஸ்ல இருக்காங்க, நீங்க வந்து எப்படி உங்க மதருக்கு உங்க ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு?
3: டு ஸ்டார்ட் வித் பாத்தீங்கன்னாக்க, எங்க அம்மா பண்ண ஆரம்பிச்ச காலத்துல நான் படிச்சுட்டு இருந்தது 10th 11th அந்த டைம்ல, அப்போதான் ஆரம்பிச்ச டைம். ஸோ அவ்வளோ ஒரு இன்கம் கிடையாது, ஆனா ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு போதுமானதா இருந்தது. இன்ஃபேக்ட் எங்க

0: ஒரு இருக்காங்க இல்லையா,
1: கட்டாயமா என்னைக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு ஒருத்தவங்க கீழே வேலை பண்ணாதான் அது வாழ்க்கை கிடையாது. நம்மளே கூட நம்மளுக்கு ஏதாவது நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ஒரு சுய தொழில் ஆரம்பிச்சு பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எங்க அம்மா தான் கட்டாயமா. அட் தி சேம் டைம் நான் காலேஜ்ல பாத்தீங்கன்னா, காலேஜ்ல ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் நிறைய இருந்தது. அதே மாதிரி வந்து இது மாதிரி பஜார்னு வைப்பாங்க, அங்க வந்து சின்ன சின்னதா கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க எக்ஸிபிட் பண்ணி, எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா பட் போக போக பாத்தீங்கன்னா அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு படிக்கற்களா கட்டாயமாவே இருக்கும்.
0: கண்டிப்பா.
1: சோ அப்படி
0: ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க.
1: கட்டாயமா, கட்டாயமா. ஒரு பிசினஸ் பிளான் டிராஃப்ட் பண்றது எப்படி, எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது, காம்படிஷன்ஸ் மூலமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்படியெல்லாம் போகவே எனக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில நல்லா சம்பளத்துல வேலை கிடைச்சோம், எனக்கு அதுல அவ்வளவு நிம்மதி கிடைக்கல. என்னைக்குதான் இருந்தாலும் பேர் தெரியாத ஒருத்தவங்க கீழே வேலை பண்ணி எவ்வளவு லட்சங்கள் சம்பாதிச்சாலும் நம்ம கையால நம்மளுக்குன்னு நம்ம கண்பட உழைச்சி ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா அது அதிகம் இல்லையா. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஷியோரா எனக்கு இனிமே வந்து எங்க அம்மா சைட்ல இருந்து கிடைச்ச மோட்டிவேஷன், காலேஜ் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே இருந்து கிடைச்ச மோட்டிவேஷன்ல எனக்கு ஒரு சுய தொழில் பண்றதுங்கிறது என்னைக்குமே நல்லது.
0: கண்டிப்பா. இப்போ உங்களுடைய பார்வை, அதாவது வந்து உங்க அம்மா வந்து முந்தின தலைமுறை, இப்ப நீங்க அடுத்த தலைமுறை, அது புதுசா ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய கல்வி உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு, உங்களுக்குடைய அனுபவங்கள் எப்படி, உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், ஏன்னா யங் ஜெனரேஷனுடைய தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப ஸ்பிரிட்டா இருப்பாங்க, ரொம்ப ஃபயரோட இருப்பாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி உங்க அம்மாவோட பிசினஸ்ல போட்டு அதை வந்து நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணீங்க ஆக்சுவலா, நீங்க படிச்சுட்டு வந்த உடனேயே நீங்க பாத்துட்டே இருக்கீங்க உங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பண்றாங்க அப்படின்னு, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, எப்படி நீங்க வந்து உங்க ஐடியாவை கொடுத்து ஏதாவது அவங்களுக்கு வந்து வித்தியாசமா வெற்றி பெற்றிருக்காது.
1: கட்டாயமா இருக்கேன். எங்க அம்மா வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யாரையுமே கேட்க கூடாதுன்னு என்னைக்குமே இருந்தது கிடையாது. என்கிட்ட கட்டாயமா ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஒன்னும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அந்த கவர் மாத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, சோ ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பர் அந்த கவருக்குள்ள போட்டு பேக் பண்றதுல இருந்து அந்த அடுத்த ஸ்டேஜ் ஒரு பிரிண்டட் கவர் அப்படின்னு போறப்ப கூட ஒரு கலர் காம்பினேஷன்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
0: இன்னும் பாத்தீங்கன்னா சில கவர் எல்லாம் பாத்தீங்கன்னா மெனு எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க.
2: ஆமா,
0: டிஃபரெண்டா.
1: கட்டாயமா இப்போ பாத்தீங்கன்னா அவங்க பண்ற ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒரே ப்ராடக்டோட ஸ்டாப் பண்ண தேவையில்லை. இப்ப அடமாவு பொடின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதுல நீங்க வடை கூட பண்ணலாம், அட் த சேம் டைம் உப்மா மதி பண்ணலாம். சோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம ஏதாவது ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் ஏதாவது கலக்குறோமா அப்படியெல்லாம் பாக்குறப்போ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருந்தது. சோ அந்த பாயிண்ட்ஸ் ஜாட் டவுன் பண்றது, கவர் டிசைன் ஓகேவா இருக்கான்னு பாக்குறது. இப்போ வந்து பேசுறாங்கன்னா இப்போ அவங்க இப்போ ஒரு ஒண்ணும் இல்ல கவர் பிரிண்ட் பண்ற கம்பெனில இருந்து வந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் தெரியாதவங்க அப்படின்னா ஏதாவது தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பாப்பாங்க. சோ ஒருத்தவங்க இருந்த எடுத்து என்னங்க நீங்க இப்படி தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கான்சியஸ்னஸோட அழகா நிறுத்தி நிதானமா நம்மளுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறாங்க. சோ எங்க அம்மா இன்னி வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே என்கிட்ட நிறைய கன்சல்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கவர் பிரிண்ட் பண்ற விஷயத்துல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான்.
0: எப்படி சொல்றீங்க?
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்த உடனே ஒரு மாவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் தண்ணி. தண்ணி எவ்வளவு குவாலிட்டி தண்ணியா இருக்கு, நம்ம நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் யூஸ் பண்றோமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தண்ணி நல்லா இருக்குங்கறத அந்த
0: ஹைலைட் பண்ணிருக்கீங்க,
1: கட்டாயமா ஹைலைட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாவு வந்து பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம். சோ இட் இஸ் நாட் ஒரு ஏஜ் பார் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு குழந்தையோட போட்டோ, ஒரு அம்மா கையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடலாம். சோ அது ஆட் பண்ணிடும். சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டே போறதுக்கு எங்களுக்கு அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா பாஷ தெரியாதவங்க, தமிழ் பேச தெரியாதவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, நார்த் இண்டியன்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. இது மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து எங்க அம்மா அப்பாவால டக்குன்னு அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. சோ நான் ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சது. மோரோவர் இவ்வளவு நாள் வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாததுக்கு ரீசன் அவங்க ரொம்ப குவாலிட்டி கான்சியஸ், குவாலிட்டியை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க பின்னாடி ஃபேமிலின்னு ஒரு விஷயம் இருந்தது, ஆனா இப்ப எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு அவங்க கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க,
0: உங்களுக்கு ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, பிளாட்ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு.
1: என் முன்னாடி பேர்டன் எதுவும் கிடையாது. சோ நான் தான் இனிமே அவங்க தொழில நான் தான் எடுத்துட்டு போகணும். சோ மொத்தமா டேக் ஓவர் பண்ணிக்காம நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா சின்ன சின்ன விஷயமா ஒவ்வொரு பிரான்ச்சா எடுத்து அதை சிஸ்டமைஸ்டா கொண்டு வந்து

0: கொஞ்சம் மாடர்ன் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த பழமும் வராம அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாடர்ன் எலிமெண்ட்ஸ் சேர்த்து அட் த சேம் டைம் எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியுமோ குவாலிட்டி ஓரியன்டா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம கமர்ஷியலா எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம குவாலிட்டி ஓரியன்டா எக்ஸ்பேண்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்கம்
1: மாதிரியான எக்ஸ்பென்ஷன் நீங்க பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போட்டுருக்கிற மிஷின் வீட்டுல கிச்சன்ல போட்டிருக்கோம், பேக்கிங் ஹால்ல தான் பண்றோம். வீடு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருக்கும், 5 மணிக்கு மேல எங்க வீடா இருக்கும். ஸோ இப்போ அப்படி இல்லாம வெளியில ஒரு ஸ்பேஸ் எடுத்து அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் வேலைக்கு வச்சு, மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் நிறைய பேர் எடுத்துட்டு வரது கிடையாது. ஸோ என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு ஏரியால இப்போ எங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சேல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அகைன் அ ப்ராப்ளம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பெரிஷபிள் ப்ராடக்ட்ங்கிறதுனால கெட்டு போயிடும் சீக்கிரம். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், பண்ணலாம் பிரான்ச்சைசிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல அலோகேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எங்க பிராண்ட் நேம் அவங்க யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க எல்லா இடத்துக்கும் மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
1: ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுல இருந்துட்டு இப்போ ஒரு மயிலாப்பூர் ஏரியா அப்படின்னு சொன்னாக்க மயிலாப்பூர்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு தயாரிக்க முடியாது, ஆனா அவங்களால வந்து உங்க ப்ராடக்ட் எடுத்து அந்த ஏரியாக்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நெட்ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி நெட்ஒர்க் கூட நீங்க பயன்படுத்தலாம். நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா,
0: டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான்.
1: ஓகே, ரொம்ப வாழ்த்துக்கள்மா. நீங்க எடுத்திருக்கிற முயற்சி மேலும் வெற்றி அடைஞ்சு இன்னும் நல்ல சக்சஸ்க்கு கொண்டு வரணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன்.

0: காவேரிதான். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க டாட்டர் வந்து ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை கிடைச்சது, அதை விட்டுட்டு உங்க துறையில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதையே வந்து ஒரு இன்னும் பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்க பார்வையில உங்க டாட்டர் வந்து வேலைக்கு போறது நல்லா இருக்குமா, இல்ல அவங்களும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற என்கரேஜ்மெண்ட் எப்படி நீங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு?
1: முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேடம்.
0: உங்க டாட்டர் வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகிறது உங்களுக்கு சந்தோஷம் தான்
1: கொடுப்பேன். ஏன்னா அதுலதான் நம்ம வந்து எல்லாரோடையும் நிறைய கத்துக்கலாம். நம்ம சுயமா தொழில் பண்ணும்போது தான் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நிறைய லெசன்ஸ் அதை கத்துக்கலாம். இன்னொன்னு எல்லாருடைய ஒத்து போற சுபாவம் கூட அதுல நம்ம
0: இல்ல. இதுல நீங்க நிறைய கஷ்டங்களை பாத்துருக்கீங்க.
1: ஆமா,
0: படிப்படியா ரொம்ப கஷ்டப்பட்டு
1: ஒவ்வொரு கஷ்டத்துலயும் ஒரு நல்லது இருக்கு மேடம். ஒரு பாடம் எடுத்துக்கலாம், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரோடையும் அனுசரிச்சு போறது, எல்லாரும் சொல்றதையும் கேட்கறது, அந்த குவாலிட்டிஸ் நம்ம பாருங்க, அந்த குணத்திலையும் இதன் மூலம் தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால எல்லாருமே ஒரு இந்த மாதிரி ஒரு தனி லைனுக்கு வந்தா இது ஒத்துருக்கு ஒத்துரு யாரும் காம்படிஷன் கிடையாது, அவங்களால நம்மளுக்கு முன்னேற்றம் தான். ஏன்னா அதை மறுபடியும் எப்படி நல்லா செய்யலாம், சரியா செய்யலாம்,
0: இன்னும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது ஒரு உந்துதலா இருக்கும்.
1: அதுதான் உண்மை
0: கூட. நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப வந்து ஒரு இவ்வளவு வருஷம், அதாவது வந்து நீங்க சொன்னீங்க நான் வந்து 42 வயசுல தான் தொழில் தொடங்க ஆரம்பிச்சேன், அப்ப வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்துதான் வந்து அதுல இருந்து படிப்படியா கடந்த 10 ஆண்டுகளா நீங்க வந்து ஒரு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ நீங்க தயாரிச்சு விற்பனை பண்றீங்க?
1: இப்ப வந்து 100 கிலோ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் மேலையும் பண்ணுவோம், அந்த அளவு முடியும்.
0: எந்த ஏரியா இங்க நீங்க சவுத் சென்னை ஃபுல்லும் கொடுத்துட்டு
1: இருக்கீங்க? நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்.
0: எத்தனை கடைகளுக்கு இப்போ உங்க ஏரியால கொடுத்துட்டு இருப்பீங்க?
1: இப்போ ஒரு 50 கடை கொடுத்துருக்கோம்.
0: அங்க இருக்கிற எல்லா பிரபல கடைகளுக்கும் அம்மா நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து நீங்க ஒரு 42 வயசுல தான் தொழில் தொடங்கினேன், நீங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா நீங்க இந்த துறையில இருக்கீங்க. அப்போ இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன சின்ன மிஷின்ஸ்ல எல்லாம் கூட இந்த மாவு மில்லுல எல்லாம் கூட இப்ப வந்து இந்த கிரைண்டர் போட்டு அரைச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஒரு 4 பேர் சேர்ந்து இங்க ஈரமாவு கிடைக்கும், இங்க இட்லி தோசை மாவு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுட்டு அங்க வந்து அரைச்சு அங்கங்க அப்படியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி காம்படிஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? யாராவது உங்க ஏரியால உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்ககிட்ட கைடன்ஸ்க்கு வராங்களா, ஹெல்ப்புக்கு வராங்களா?
1: வருவாங்க, வந்து ஆரம்பிக்கிறவங்களும் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கும் சொல்லுவோம். அப்புறம் அதே மாதிரி ஒரு கடைக்கார் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கம்மா, அவர் ஒய்ஃப் பண்ணுறாங்க, அவர் வீட்டில் பண்ணுறாரு, அவர் கேட்டார் என்ன இந்த மாதிரி எனக்கு சில பிரச்சனைகள் வருது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் போய் ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்குங்கன்ட்டு இது பண்ணி கைட் பண்ண அவரும் போய் வாங்கி வச்சுருக்காரு.
0: ஓகே, இந்த மாதிரி தயாரிக்கிறவங்க வந்து கிண்டியில போய்,
1: ஆமா அங்க போய் நம்ம
0: சிறு தொழில் அலுவலக
1: கேட்டோம்னா அவங்க நம்மளுக்கு நம்ம தொடர்ந்து போய் பார்த்து பார்த்து கேட்டுருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு என்ன ஆலோசனை,
0: ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ஓகே, நீங்க வந்து எல்லாரும் நினைச்சுப்பாங்க வந்து ஒரு யூனிட் ஃபேக்டரி சுத்தமான சூழ்நிலை இருக்கிறப்ப எவ்வளோ இடம், எங்கள்கிட்ட இடம் இல்லை, நாங்களே ஒரு சின்ன ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கோம், 800 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கோம், அந்த வீட்டில் என்னால் தொடங்க முடியுமா அப்படின்னு பலருக்கு வந்து அந்த சந்தேகம் வரலாம். அதுக்கு பதில்
1: நான் வீட்டில் தான் மேடம் பண்ணுறேன், கிச்சனில் தான் மிஷின் போட்டுருக்கேன். நம்மளுக்கு தேவைகள்னு வரும்போது அந்த கொஸ்டின்லாம் நம்ம ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு இறங்கிட்டோம்னா குறையே தெரியாது, அந்த வேலையை எப்படியாவது நம்ம செய்யணும்.
0: சின்ன இடத்துல கூட நம்ம பண்ணலாம், மிஷின்ஸ் போட்டுட்டு
1: பருப்பு வறுக்கிறது இதெல்லாம் கிச்சன்லேயே தான், சமையலோட எல்லாம் முடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு அதே அடுப்புல அதே இதுல தான் எல்லாம் பண்றேன். இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், வீட்லயே தான் எல்லாம் பண்றேன். எங்க வீடும் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் சின்ன வீடு தான், அந்த கிச்சன்லயே தான் 2 மிஷின் போட்டிருக்கேன். இதனால என்னன்னா வேண்டாத இதையும் நம்ம வீட்டுல வச்சுக்க மாட்டோம், பார்த்து பார்த்து பார்த்து வேண்டாததை எடுத்துட்டு வேண்டியதை மட்டும் கிளீனா வச்சுக்கோ.
0: கரெக்ட்,
1: அது நம்மளுக்கு ஒரு கலையாக கூட வந்துடுறது நடைமுறையில.
0: உங்க இத்தனை வருட அனுபவத்துல வந்து நீங்க எந்தாவது சந்திச்ச ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு சிக்கல் சொன்னீங்க, சந்தோஷங்களை கூட சொல்லியிருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு வந்து வாங்கினோம் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு, நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கணும் சொல்றவங்க இருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நாங்க சில கடையில நடுவில் வாங்கலன்னு சொன்ன பாருங்க, சில கஸ்டமர் அதை கேட்டுட்டு இல்லை அப்படின்னும் போது அந்த கடையில அட்ரஸ் வாங்கி எனக்கு லெட்டர் போட்டாரு, இந்த மாதிரி நான் உங்க மாவு தான் வாங்குவேன், எனக்கு அது நல்லா ஹெல்த்துக்கு எதுவும் பண்ண நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க வந்து எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கேன், அவரு சொல்லி இன்னும் நிறைய பேர் வாங்குறேன்.
0: இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணங்களா இருக்கும் இல்லையா? ஒரு யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு நபர் வந்து உங்க ப்ராடக்ட வாங்கி அவங்க தொடர்ந்து உங்ககிட்ட கேட்கணும்னு கடிதம் அந்த முயற்சி எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த லெட்டர் நான் என்ன வச்சிருக்கேன், அவர் வந்து என்ன நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அது உங்களோட சக்சஸ்க்கான இதுன்னு சொல்லலாம். இப்ப எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க?
1: நான் திருவான்மியூர் வால்மீகி நகர்ல இருக்கேன்.
0: அங்க அடையார் அந்த பகுதி எல்லாத்துலயும் கிடைக்குது உங்களுடைய ப்ராடக்ட். என்ன பிராண்ட் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க.
1: ஷிவாஸ் ஹோம்மேட்.
0: ஓகே, ஷிவாஸ் ஹோம்மேட், அந்த அந்த பிராண்ட் நேம்ல உங்களுடைய பொருட்கள் எல்லாமே கடைகள்ல கிடைக்குது. ஓகே ஓகே சார், போதுமா. ஓகே அம்மா, நீங்கள் உங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சந்தர்ப்பம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பல புது முயற்சிகளை செய்யறதுக்கு தூண்டும் அப்படிங்கிறதுக்கு கண் முன்னாட உதாரணம் நீங்கள் தான். ஒரு வேலையிலேருந்து உங்களால் தொடர்ந்து வேலைக்கு போக முடியாமல் வேலையிலேருந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த அந்த கிரைசிஸ், அந்த சூழ்நிலை உங்களை வந்து ஒரு அற்புதமான ஒரு தொழில் முனைவோர் ஆக்கியிருக்கு. உண்மையில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னா பலருக்கு வந்து இது வந்து ஒரு தன்னம்பிக்கை டானிக்காக இருக்கும். ஏன்னா அது இத்தனை வயசாயிடுச்சு எனக்கு, இனிமேல் நான் பண்ண முடியுமா அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்காம அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய இந்த அனுபவங்கள கேட்டாங்க அப்படின்னா நம்மள ஏதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியிருக்கீங்க. பல போராட்டங்கள், பல வெற்றிகள் இதெல்லாமும் கடந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா வெற்றி அடைஞ்சு இன்னும் உங்கள் பொருட்கள் வந்து பல புதிய பொருட்களை வந்து தயாரித்து இன்னும் நல்ல விற்பனை ஆகி இன்னும் பல நிறுவனங்கள்லையும் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் இடிசெல் சார்பாகவும் எங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாகவும் வாழ்த்துறோம். நேர்களே, இந்த மாதிரி பல என்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களே வந்து முன் வந்து நம்மக்கிட்ட பல அனுபவங்களை வந்து தொடர்ந்து பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களில் யாராவது வித்தியாசமான தொழில் முனைவர்களோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதலாம். எங்களுக்கு வந்து நீங்கள் நேர்லேயே வரலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் நாங்கள் அந்தந்த சம்மந்தப்பட்ட தொழில் துணை முனைவோர்கள்ட்டே கேட்டு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கும் ஆலோசனைக்கும் நாங்கள் வந்து இங்கே காத்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தொழில் முனைவோரோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி.
7: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
6: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
8: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக

0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் உங்க அகல்ய வந்துட்டு, அண்ட் என் கூட மீனாட்சி வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இருக்கே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், அஸ் வெல் அஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான டாபிக்னு கூட சொல்லலாம். இதை பத்தி மீனாட்சி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்களேன்.
1: நம்ம வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. அண்ட் இதுல வந்து நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாபிக்ல இருந்து மாறி வீட்டுல வந்து என்ன மாதிரி எல்லாம் உபயோகமான பொருட்களை வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியா, சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போறது ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ்.
0: ஜியோ கேருங்கிறது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளோட ஏர்த் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏர்த் தான் வந்து ஈகோன்னு சொல்லுவாங்க. ஈகோலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்னா ஏர்த்த பாதிக்காத ஒரு ப்ராடக்ட்ஸ்.
1: எக்ஸாக்ட்லி, அதாவது நம்மளோட சுற்றுச்சூழலை கெடுக்காத வகையில், அதாவது இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு உண்டாக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்துறது தான் இந்த ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: அண்ட் ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து முக்காவாசி பேர் வந்து உடல் நலத்தை கெடுத்துக்கிறதும் சரி, சமுதாயத்தை கெடுக்கிறதும் சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ் பாருங்களேன், பிளாஸ்டிக்ஸ் பத்தி இருக்கிற எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எங்கேயுமே நிற்கும். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து மழை நீர் வராம ஒரு சமயத்துல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்.
1: கண்டிப்பா, இன்னைக்கும் இன்னைக்கு இன்னும் மழை வரல, எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நம்ம எல்லாம்.
0: அண்ட் சில நேரத்துல வந்து மாடுகளே வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு அதுங்க அவஸ்தப்படுறதெல்லாம் நம்ம

0: நிறைய பார்த்திருக்கோம்.
1: ஆமா,
0: எனக்கு தெரிஞ்ச
1: இப்போ
0: இடத்துல
1: வந்து கேரளால பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஒரு யானை வந்து பிளாஸ்டிக் பேக் சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சு. அதுல இருந்து தே ஹவ் கம்ப்ளீட்லி பேண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ். அங்க பிளாஸ்டிக் கவர் யூசேஜே கிடையாது. ஆனா நம்ம மக்கள் பார்த்த அப்படின்னா ஒரு கடைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போகும்போது அப்ப ஒரு கவர் கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதை அந்த ஒரு பால் பாக்கெட் தண்ணி நடந்து போனா கையில் எடுத்துருவாங்க. இல்ல ஒரு கூட ஒண்ணு தூக்கிட்டு போங்களேன், என்ன பெருசா வரப்போகுது, ஒரு கூடையோ ஒரு சின்ன பையோ ஒரு துணி பையோ. அந்த காலத்துல எல்லாம் துணி பை தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோம். அது நடுவில் வந்து யூஸ் பண்ணணும் வைங்களே, வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் அம்மா இந்த துணி பையை போய் தூக்கிட்டு வரைய அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்கற நிலைமை கூட இருந்தது. மஞ்சள் பை துணி பை அப்படின்னு இதுக்கு ஏகப்பட்ட பட்டப்பேர் வேற அந்த பைகளுக்கு.
0: அதுவும் சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ பேக்ன்னு நீங்க சொல்றீங்க, கூட பின்ற வயர் கூட பிளாஸ்டிக்ல தான் இருக்கு சொல்லணும்னா.
1: ஆமா,
0: ஃபைபர் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு.
1: எஸ், ஃபைபர் யூஸ் பண்ணலாம், அது வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி. அதே சமயம் நீ இந்த பிளாஸ்டிக்ல பின்ன கூட இருக்குன்னு சொல்ற பாத்தியா, அது வந்து இப்ப வீட்டுல ஒரு கூட இருக்கு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லி ஒவ்வொரு கேரி பேக் எடுத்து அதை தூக்கி குப்பையில போடுறதுக்கு அந்த ஒரு கூடையவே நீ வந்து தினம் தினமும் யூஸ் பண்ற இல்லையா. ஸோ இதுக்காக நம்ம வந்து டெய்லி நீ போய் பிளாஸ்டிக் கூட வாங்கி அதை தூக்கி போட போறது கிடையாது. ஸோ ட்ரை டு யூஸ் அவாய்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ். அதுக்கப்புறம் பைய பைய பைய இந்த பிளாஸ்டிக் கூடைகளையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
0: அண்ட் நீங்க வந்து யானை பத்தி சொன்னீங்க, நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்க மாடுகள் சொல்லணும், எல்லா மாடுக்கும் வந்து வயிறுல ஒரு வெட்டினரியன் சொன்னாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியில நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட வயிறு ஃபுல்லா வந்து பேக் அடைச்சிட்டு இருந்திருக்கான். ஏன்னா இப்ப புல்லு இல்ல சாப்பிடுறதுக்கு.
1: ஆமா, அதத்தான் சொல்ல வந்தேன். நம்ம ஒரு மாடு புல்லை தவிர எல்லாத்தையும் மேயுது. ஏன்னா அது வந்து ரோட்ல அது வீட்டுல வச்சுக்கிறவங்களுக்கு அது பால் குடுக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா சரிதான், அதுக்கப்புறம் அது எங்க மேஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க.
0: அண்ட் மாடு வயிறுல அவ்வளவு பிளாஸ்டிக் போயிருக்குன்னா அது குடுக்கிற பால் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
1: ஆமா,
0: எவ்வளவு டாக்ஸிகேட்டடா இருக்கும்னு பாருங்க.
1: இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் வந்து இதோட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது வந்து நம்ம தான் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ், வி ஆர் ஆல் டு பி த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கடமை அது.
0: அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாஸ்டிக் பேக் இதோட இது வந்து அழியாத ஒரு பொருள். எல்லாமே சொல்லலாம், நீங்க ஃபைபர் சொல்லலாம், ஜூஸ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து எரிக்கவும் முடியாது, எரிச்சா அதோட ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது வந்து உடம்புக்கு ஆகாத ஒரு பொருள். ரப்பரோட கூட ரொம்ப கெடுதியான ஒரு பொருள் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ அந்த அளவுக்கு மோசமான பொருளை வந்து நம்ம தவிர்க்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ட் அது சம்மந்தப்பட்ட சில பொருட்களை வந்து தவிர்க்கறத பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, அதாவது வீட்டை அழகுபடுத்துறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டதையும் வாங்கி தொங்க விடுறாங்க வீட்டுல. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்ல பண்ண பூவு இதெல்லாம், இதுக்கு பதிலா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம செய்யறதுக்கு. ஒரு வீட்டுல வந்து ஒரு க்ரோட்டின்ஸ் செடி, ஒரு சட்டியில வளர்க்குற மாதிரி செடி, மண் தொட்டியில வளர்க்குற மாதிரி செடி ஒரு வீட்டு ஓரத்துல ஒரு ஒரு மூலையில வைக்கலாம். அது கூட வீட்டுக்கு அழகு தரும் இன் அ நேச்சுரல் வே ஆல்சோ.
0: அண்ட் குப்பைகள்லேயே வந்து கூட பிளாஸ்டிக்கை தனியாகவும் நேச்சுரலாக இருக்கிற பொருள், அதாவது அந்த காய்கறியோட தோல் இதெல்லாம் வந்து தனியாகவும் பிரிக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நல்ல விஷயங்கள், அந்த காய்கறியோட தோல் அதெல்லாம் வந்து உரத்துக்கு பயன்படுத்துறது, அதையுமே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு முடிஞ்சு தான் வந்து குப்பை தொட்டியில் போடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஜென்ரலாக ஆயிடுச்சு, எதுக்கு வந்து நம்ம டஸ்ட்பின் வந்து அசிங்கப்படுத்தணும் அழுக்குப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஆமா கரெக்ட், ஜென்ரலாக ஒரு பெரிய கேரி பேக் போட்டு வச்சிருவாங்க, அதை அப்படியே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டு விடுவாங்க. அண்ட் அவன் மட்டும் என்ன பிரிச்சா பார்க்க போறான், அப்படியே எடுத்துட்டு போய் அதை எரிச்சிருவாங்க.
1: சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மக்கள் வந்து தன் அறியாமைய வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஃபர்தரா வந்து இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட எல்லாம் பேச போறோம். ஜூட் பேக்ஸ் அண்ட் பேப்பர் பேக்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்ட, பண ஓலையில் செய்கிறவங்க கிட்ட. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் துணியில் வந்து துணியை வந்து ஃபைபர் இல்லாமல், சாதாரணமாக அந்த சிந்தட்டிக்லாம் இல்லாமல் காட்டனில் அண்ட் அது இல்லாமல் ஜூட்லலாம் வந்து செய்கிறவங்க வந்துட்டாங்க, பண ஓலையில் செய்கிறவங்கலாம் வந்திருக்காங்க இல்லையா, துணியிலே வந்து அப்படி செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப நாட்டுக்கு உறுதுணையான விஷயங்கள்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பிளாஸ்டிக்கை தவிர நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: பிளாஸ்டிக்கை தவிர அதே மாதிரி தான் ரப்பர் இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடுது இல்லையா.
0: அண்ட் ரப்பரே வந்து ரப்பர் டயர்ஸ்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அது எரிக்கும் போது வர ஸ்மெல் இருக்கு. அண்ட் போகி அன்னைக்கு,
1: ஆமாம்
0: போகி அன்னைக்கு டச் அவுட், போகி அன்னைக்கு எரிப்பாங்க, அதாவது நீங்கள் போகவே முடியாது, அவ்வளோ மூட்டமாக இருக்கும், போக ஃபுல்லாக மூடிட்டு இருக்கும், அவ்வளோ கெடுதி. அதுவும் நம்ம எல்லாத்தையும் ஹினேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது.
1: ஆமாம், ஸோ அதுவும் காலையில இருந்துச்சு ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்னு வாக்கிங் போகிற மக்கள்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா. அதாவது ஃப்ரெஷ் ஏர்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்கலாம் அன்னைக்கு வெளியில் வாக்கிங் போகிறதுக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாத பொருட்கள் பற்றி பேசணும், என்னென்னத்தெல்லாம் வச்சு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. So what are the products they use to replace?
0: அதாவது சாதாரண ஜூட் வச்சு வந்து ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஜூட் வந்து பேப்பரை காட்டிலும் லாங் லாஸ்டிங்கா வரும்.
1: ஓகே,
0: இப்போ வந்து பேப்பர் பேக்னா நீங்க ஒரு மூணு நாள் எடுத்துட்டு போனீங்கன்னா கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜூட்னா நீங்க ஒரு ரெண்டு மாசம் யூஸ் பண்ணலாம். பொதுவா காலேஜ் பேக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்ல வந்துட்டு இருந்தது, ரொம்ப டிசைனா ஃபேன்சியா.
1: அப்புறம் பிளாஸ்டிக்
0: அண்ட் ஃபோம், ஃபோம் கூட கைண்ட் ஆஃப் ஃபைபர் மாதிரி தான். பட் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆகி ஜூட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகா நல்ல வேலைப்பாடுகளோடு செய்யும் போது மக்களுக்கும் வாங்கணும்னு தோணுது. இப்போ இருக்கிற மக்கள் வந்து பணத்தை வந்து ஒரு பெருசா நினைக்காம இல்லையா, அப்போ வந்து பிளாஸ்டிக் அதாவது நான் இப்போ வந்து ட்ரீட் சென்டர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கு போனீங்கன்னா 1200 சொன்னாங்க ஒரு பேக். நான் பார்த்து ஃபுல்லா ரெக்ஸின் ஒரு 2-3 இயர்ஸ் அது யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது எப்படி மக்க வைக்கிறது?
1: அண்ட் தட் இஸ் நாட் வாஷபிள் ஆல்சோ, யூசிங் த்ரோ டைப் தான் அது. இதே இது ஒரு ஜூட் பேகோ அந்த காலத்துலாம் சோல்னா அப்ப யூஸ் பண்ணாங்க இல்லையா, துவைக்கலாம், எதுவும் ஊத்தி போச்சு இல்ல எதுவும் தூசி ஆயிடுச்சு அழுக்காயிடுச்சுன்னா கேன் வாஷ் அண்ட் ரீயூஸ் இட். சோ அந்த ரீயூசிங் அப்படிங்கிற போது அதோட அந்த பொருளோட வேல்யூ வந்து கூடுது. நீங்க கொடுக்கற பணத்துக்கு வந்து அது டபுள் டைம் இட் இஸ் வர்த்.
0: ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ப்ரொசீஜர். பட் இது எந்த அளவுக்கு மக்கள் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போவுமே வந்து ஒரு சாதாரணமாக டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு போனால் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கவர் கேட்டு தான் வாங்குவாங்களே தவிர எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: கவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான்.
0: ஆமாம்,
1: ஒரு ஒரு வாங்குற ஒரு ஒரு சேலைக்கு ஒரு ஒரு கர்ச்சீஃபுக்கும் கூட தனியாக கவர் கேட்பாங்க போல நம்ம மக்கள். அண்ட் இப்போ வந்து கவர் பற்றி பேசணும். அண்ட் நார்மலாக நம்ம சாதாரண விஷயங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாரும் கோரம்பாய் வச்சு தான் படுத்தாங்க. இந்த மெலிஸ் பெரம்பில் வந்து பாய் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கோரம் புல்லில் பண்ணுற பாய். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பாய், பாய் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி. அதுலேயும் யூஸ் பண்ண போனாங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பிளாஸ்டிக் பாய் தான் யூஸ் பண்ணுறாங்க.
0: பிளாஸ்டிக் பாயில் வந்து ஒரு கெடுதி என்னன்னா நீங்கள் அதில் படுத்து, ஆமாம், சூடு ஏறும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் வெறும் தரையில் தரையில வந்து நம்ம டைல்ஸ் மார்பிள் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு துணியோ ஒரு பாயோ வச்சு படுக்கிறோம். அதுலயே வந்து நீங்க ஹீட் இன்சுலேட்டர்ஸ் மாதிரி போட்டு இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இன்ஃபேக்ட் உடம்பு வந்து கெட்டுதான் போகுது.
1: கண்டிப்பா. அண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாய் பத்தி பேசணும். அண்ட் அனதர் திங், விசிறி. இன்னைக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லார் வீட்லயுமே ஏசி இருக்கு, ஒண்ணுக்கு ரெண்டு ஏசி இருக்கு இல்ல ஃபேன், எல்லாரும் ஃபேன் இல்லாத வீடே கிடையாது இன்னைக்கு. அட்லீஸ்ட் டேபிள் ஃபேன் ஆகுது.
0: ஒரு காலத்துல ஃபேன்ல வந்து ஒரு லக்ஸரி ஐட்டம், அதாவது அத்தியாவசியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் சொல்லணும்னா.
1: ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் கட் அப்படிங்கிறதுலாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்ன மாதிரிலாம் சும்மா கரண்ட் கட் இருக்கும், இப்போ அப்படியும் கிடையாது. ஸோ அந்த என்னைக்காவது கரண்ட் போகிற அந்த ஒரு நேரத்துக்கு அவங்க வந்து வீட்டில் ஒரு 10 கலர் கலராக அதுலேயும் விசிறி இருக்கும், பிளாஸ்டிக் விசிறி. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கறது இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் விசிறி கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக பனை ஓலையில் இதில் எல்லாம் விசிறி கொடுக்கும்போது இட் இஸ் மோர் ஹெல்தி ஆல்சோ.
0: அண்ட் கல்யாணத்துலாம் போயிட்டு வந்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அதுக்குன்னே ஒரு கலர் கவர் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரைப் போட்டு ஒயிட்ல ஒயிட் பாலித்தீன். அண்ட் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மோசமான கேடு விளைவுகளுடைய ஒரு பிளாஸ்டிக்னு பாத்தீங்கன்னா அதுதான். அதுல வந்து தேங்காய் எல்லா பழமும் போட்டு கொடுப்பாங்க ஒரு காலத்துல, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரவைஸ் ஆயிருக்காங்க. துணியில கொடுக்கறது, அதாவது நீங்க சொல்லும் போது முன்னாடி எல்லாம் மஞ்சப்பையில கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கவருக்கு மாறி இப்ப திரும்பி முன்னாடி மாதிரி, அதாவது ரீட்ரீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ரீடிஸ்கவரிங் சொல்லலாம்.
1: சோ எதுவுமே வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான், எவ்ரிதிங் யூ நோ கம்ஸ் பேக்.
0: எப்பவுமே சொல்வாங்க ஹிஸ்டரி ரிபீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வரலாறு தன்னைத்தானே வந்து திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கும், சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த வகையில வந்து இப்ப வந்து ரொம்ப அழகா நான் ஒரு இடத்துக்கு போனேன், சில்க்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை நீங்க ஃபர்தரா அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது கூட கிடையாது கவர் மாதிரி. அண்ட் நீங்க ஃபர்தரா வந்து லஞ்சுக்கோ இல்ல ஏதாவது சின்னதா ஐட்டம்ஸ் எதனா வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.
1: இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கல்யாண வீடுகள்ல வந்து நிறைய பேர் வந்து ஜூட்ல பேக் கொடுக்குறாங்க, பேப்பர்ல பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மக்கள்லாம் வந்து சோஷியலி அவேரா இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி குட், வெரி பிக் தேங்க்ஸ் டு தெம், பிகாஸ் அவங்க வந்து 4 பேர் அந்த மாதிரி செய்யறதுக்கு தூண்டுறாங்க.
0: அதை பார்த்துட்டு அழகா இருக்கணும் போது அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடும் மக்களுக்கு. இது சாதாரணமா இருக்கு, நம்மளும் இந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: நம்ம எல்லாருமே இப்படிதான், அவன் அப்படி ட்ரெஸ் போட்டா நானும் அப்படி ட்ரெஸ் போடணும், அவன் அந்த பைக் வாங்கினா நானும் அந்த பைக் வாங்கினேன். சோ வை நாட் ஃபார் அ பிளாஸ்டிக் கவர் டு ஜூட் ஆர் அ பேப்பர் பேக் இல்லையா. சோ எதுவுமே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளும். சோ சமுதாயத்துக்கு நல்லதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கும் நல்லது.
0: சோ இந்த ஜூட் இந்த காட்டன் நம்ம பேசும்போது ஜூட்ல இன்னொரு வகை ஈகோ ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்கன்னா ஜூட் ஃபைபர். ஏன்னா ஃபைபருங்கிறது வந்து பிளாஸ்டிக்கோட சேரும் போதுதான் அதோட கெடுதல் வருது, சிந்தட்டிக்கா மாறும்போது. இதுவே ஜூட் ஃபைபர் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு எசென்சியலான ஒரு நீட்ஃபுல்லா தான் இருக்கு, அதுவும் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா டியூரபிளா அதிக நாள் தாங்கக்கூடியதா இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அது ப்ரிஃபர் பண்ணாதவங்களுக்கு, இல்ல ரொம்ப திக்கா இருக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டன் கேன்வஸ். அப்படின்னும் கொடுக்குறாங்க, அந்த மெட்டீரியலும் கொடுக்குறாங்க, நிறைய ஜியோ கேட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தங்களை மாத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வாங்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஆனா இப்ப பார்த்த அட் பிரசன்ட் இப்ப நம்ம காலேஜ்லயே கூட பார்த்தேன்னா முக்காவாசி பேர் வந்து ஜூட் பேக் யூஸ் பண்றாங்க.
0: கரெக்ட்,
1: இட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட். அதாவது அவேர்னஸ் அப்படின்னு எப்பவுமே ஒரு பாடம் பிள்ளைங்களுக்கு பார்த்தேன்னா பாடத்தை காட்டிலும் சினிமா பாட்டு ஈஸியா மனப்பாடாயிடும். அது ஏன்னா தட் இஸ் அ ட்ரெண்ட் அமங் தேம் அண்ட் தே லைக் இட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக்கோட டிரான்சிஷனும் இப்போ வந்து ஃபேஷனபிள் ட்ரெண்டுக்காக வந்து ஜூட் பேக் மாறுறாங்க. அதோட அவேர்னஸ் தெரிஞ்சு, அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரெக்ஸின் யூஸ் பண்ணுறது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சு ஜூட்டுக்கு மாறினாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து எல்லாருமே ஜூட்டுக்கு மாறுறாங்க இப்போ. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஏன் மாறுறாங்க அப்படிங்கிறது அவங்க இன்னும் உணர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும்.
0: அண்ட் இவ்வளோ பேசியிருக்கோம் அண்ட் இதுலேயே வந்து பிளாஸ்டிக் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்கிறத பற்றிலாம் பேசுகிறோம். அண்ட் எந்த இடத்துல பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும்.
1: ஆமாம், அதுவும் இந்த
0: டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்,
1: டெக்ஸ்டைல் ஷாப்பாவது கொஞ்சம் பெரிய பெரிய கவர் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் மக்கள் வந்து அதை உடனே வந்து தூக்கி போட போகிறது கிடையாது. டெக்ஸ்டைல் ஷாப்பை வந்து அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தூக்கி போடுறாங்க. இந்த மளிகை கடையில் போய் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுவும் அந்த பிளாஸ்டிக் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப கீழ் குவாலிட்டியில் உள்ள பிளாஸ்டிக், தட் இஸ் நாட் அ வெரி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். அது வந்து சோ ஒரு யூஸ்ல அது கிழிஞ்சும் போயிடும். அது வந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அது தூக்கி அப்பயே குப்பையிலையும் போட்டுருவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு அவன் நாலு தடவை கடைக்கு போனா நாலு கேரிபேக் குப்பையில போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு வீடும் நாலு நாலு கேரிபேக் குப்பையில போட்டாங்கன்னா எவ்வளவு கேரிபேக் வந்து மண்ணுக்கடியில போகுது. அண்ட் இது மக்கவும் மக்காது,
0: இது மக்கவும் மக்காது. ஆனா அது எங்க மக்க வைக்கிறாங்கன்னு தெரியுமா?
1: எரிக்கிறாங்க
0: அது மக்காது, அது எரிக்கிறாங்க. எங்கன்னா அந்த ஈஸியர் சைட்ல போயிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, ஈஸியர் சைட்ல அப்படியே பல்க் பல்கா இருக்கும். அப்படியே அது மண்ணோட மிக்ஸ் ஆகி மக்காம அப்படியே இருக்கும். அண்ட் அந்த சைட்ல வந்து அந்த ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப டாக்ஸிகேட்டடான ஸ்மெல்,
1: ஸ்மெல் டாக்ஸிகேட்டடா இருக்கும். அந்த மண்ணுல வந்து அது அக்ரிகல்ச்சரல் கல்டிவபிள் லேண்டா இருந்ததுன்னா அதுல எதுவுமே
0: விளையவே
1: முடியாது, எந்த ஒரு எதுவுமே வந்து விளையவும் விளையாது.
0: அண்ட் மழை நீர் பாத்தீங்கன்னா அது கூட வந்து மேலேயே தேங்கி நிக்கும், உள்ள இறங்கவே இறங்காது. சோ இப்பத்திக்கு வந்து நம்ம ஒரு காலர் கிட்ட பேசலாம், இவங்க வந்து ஜூட் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி எல்லாம்.
1: ஜூட் பொருட்கள் வச்சு பண்றாங்க, இவங்க பேர் நிபுணா.
2: வணக்கம். ஹலோ,
0: வணக்கம்மா.
2: வணக்கம்.
0: நீங்க வந்து ஜூட் பேக் வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: நாங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா ஜூட் பேக் தச்சு விக்கிறோம் மேடம். ஜூட்லயே பேக் மெதி எடி இது ரெண்டும். இது வந்து இது வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருந்து, அதாவது வெளியே கொண்டு போற லேடிஸ் எல்லாம் இப்ப வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க கொண்டு போற மாதிரியும் தைக்கிறோம்.
0: ஓகே, அதாவது ஃபேன்சியா தைக்கிறீங்க?
2: ஃபேன்சியாவும் தைக்கிறோம். இந்த விசேஷங்களுக்கு எல்லாம் தேங்காய் பழம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அந்த மாடலும் தைக்கிறோம்.
1: இத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். சரி, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததம்மா, ஜூட் பேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா?
2: இப்ப வந்து பேக் வந்து இது வந்து ஜூட் பேக் கொஞ்சம் வந்து விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது.
1: ஏன்னா
2: வந்து இப்ப வந்து சாதாரண ஒரு பேன்சி பேக் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு 300 ருபீஸ்ல இருந்து தான் ஸ்டார்டே பண்ண முடியும். இது வந்து சாதாரண ஒரு 150 அப்படின்னாலே ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல பேன்சி மாடலாவும் இருக்கும், அப்படி தைக்க முடியும். இதுல பேன்சியா கொடுக்க முடியும் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இது ஒரு புதுசா ட்ரை பண்ண கூடாது? நாங்க முதல்ல வந்து சின்ன பேக் தான் தச்சு ஐடியா பண்ணணும், தேங்காய் பழம் இதெல்லாம் போட்டு குடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஜூஸ் மேனுபேக்சருக்கு போய் கேட்கும் போது அவங்க வந்து சொன்னாங்க இப்படி நிறைய மாடல்ஸ் தான் தைக்கலாம் அப்படின்னு சொல்லின உடனே அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்ணி இப்ப வந்து தச்சு சேல்ஸ் பண்ணிட்டு.
0: நீங்க இது எப்படி குழுவா செய்யறீங்களா?
2: ஆமா, நாங்க குழுவா செய்யறோம்.
0: எந்த மாதிரி, ஏதாவது ஒரு லோன் வாங்கி அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி கிரியேட் பண்ணி செய்யறீங்களா?
2: ஆமாங்க, நாங்க வந்து லோன் வாங்கியிருக்கோம், நாலு மிஷின் போட்டிருக்கோம், ஒரு இடம் தனியா எடுத்து வச்சு நாங்க எங்க குழுல 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேர்ல நாங்க ஒரு 6 பேர் சேர்ந்து தைக்கிறோம்.
1: மாசம் எவ்ளோ நீங்க வந்து இந்த பேக் விக்கிறீங்கம்மா? இந்த ஜூட் பேக்
2: வந்து, அதாவது வந்து இந்த கல்யாண சீசன்ல வந்து நிறைய ஆர்டர் இருக்கும். கல்யாணம் இல்லைன்னா பேன்சி பேக் மட்டும் எப்பயுமே ஆர்டர் இருக்கும், ரன்னிங்ல மூவிங்ல இருக்கும் பேன்சி பேக். கல்யாண சீசன்ல அந்த தேங்காய் பழம் போட்டு குடுக்கற அந்த பேக் வந்து மூவிங்ல இருக்கும், அதனால எங்களுக்கு எப்பயுமே வேலை இருக்கும்.
0: சோ இதுக்கு வந்து மக்கள் கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
2: நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்ப ஒரு ஆள் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து மாடல்ஸ் நல்லா இருக்கு, நீங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு 4-5 பேரு அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் ஒரு 20, அவங்க ஒவ்வொரு ஆளும் 4 பேர் சொல்லும் போது ஒரு 20 பேர் அப்படி எங்களுக்கு தான் இருக்கு. நல்ல மூவிங் இருக்கு.
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: பேன்சியா இருக்கிறதுனால எல்லாரும் விரும்புவாங்க இல்லையா, இத வந்து நான் நானே கொண்டு போகும்போது இது எங்க வாங்குனீங்க அப்படின்ற பேச்சு வரேன் இல்லையா, அப்ப நான் வந்து சொல்லுவேன் நாங்கதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நிறைய கஸ்டமர்
0: அது மூலமா சிலர் ஆர்டர்ஸ் கொடுத்து செய்வாங்க இல்லீங்களா.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, நீங்க உங்களோட ப்ராடக்ட் நீங்களே வந்து மார்க்கெட் பண்ணுங்களா இல்ல வேற எங்கேயும் கொடுத்து வைக்கிறீங்களா?
2: இல்ல நாங்களே தான் மார்க்கெட்டிங் பண்றோம், என்ன குடுத்து வைக்கிற மாதிரி எங்களுக்கு இடம் வந்து உண்மையிலே தெரியல, அதனால நாங்களே தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓகே, நீங்க இந்த இந்த ஜூட் பேக் வந்து எப்படி செய்றீங்க அப்படிங்கறது சொல்ல முடியுமா?
2: இது வந்து ஜூட் பேக் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு மீட்டரும் ஒவ்வொரு அதாவது பிளைனாவும் இருக்கு, டிசைன் போட்டும் இருக்கு, கலர்லயும் இருக்கு, அது வந்து வெரைட்டிஸ் ஐட்டம். ஒவ்வொரு மீட்டரும் இப்ப நான் 40 ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 40, 45, 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வந்து வேணுமோ அதுக்கு இப்ப தக்கபடி ஜூஸ் வாங்கி அதை வந்து கட் பண்ணி டிசைன் போட்டு நம்ம வந்து தைக்கணும்.
1: ஓகே, இப்போ இந்த உங்களுக்கு ரா மெட்டீரியல் அதாவது ஜூட் வந்து நீங்க எங்க இருந்து வாங்குறீங்கம்மா?
2: நாங்க இங்க பாரிஸ்ல இருந்து வாங்குவோம், அதாவது வந்து பிளைனா கிடைச்சிச்சுன்னா பாரிஸ்ல வாங்கலாம், டிசைன் எல்லாம் போட்டு வாங்கணும்னா பெங்களூர்ல வாங்கணும், அதாவது ஜூட் மெல்லும் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட நம்ம நேரடியா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசினா அவங்க நம்ம குடுக்கற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைப்பாங்க.
0: சோ நீங்க ஹோல்சேலா வாங்கி இங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் மார்க்கெட் பண்றீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, ஏன்னா இது டிசைன் எல்லாம் இங்க வந்து அவ்வளவா கிடைக்காது, பெங்களூர் கிடைக்கிற அளவுக்கு நம்ம மெட்ராஸ்ல என்ன கிடைக்கல.
0: சரி, ஒரு ஜூட் பேக் வந்து எவ்வளவுக்குன்னு சொல்லி விக்கிறீங்க நீங்க?
2: நீங்க வந்து சாதா ஒரு லைட்டா டிசைன் பண்ண பேக் வந்து 65 ருபீஸ்.
0: ஆஹா, கொஞ்சம் ஹெவியா டிசைன் பண்ணிருந்தா
2: ஒரு 90 ருபீஸ், 100 ருபீஸ் வரும்.
0: ஓகே, இதுல வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு, எப்படி வந்து மக்கள் வாங்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: எங்களுக்கு அதாவது வந்து இப்ப வந்து நாங்க ஆர்டருக்கு அதாவது ஒரு கம்பெனி மாதிரி மெயின்டைன் பண்ணல, காலையில 10 மணிக்கு வரணும், 5 மணி வரைக்கும் தைக்கணும், ஏன்னா இது வந்து குழுவுல இருக்கிறாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து தைப்பாங்க, அப்படி தைக்கிறப்ப கூட அவங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வருது, ஒரு கம்பெனிக்கு போற அளவுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கும் சேலரி வருது, தைக்கிறவங்க செய்யறோம் லாபமும் வருது அப்படிங்கன்னா இது வந்து நல்ல தொழில், அதாவது மூவிங்கும் நல்லா இருக்கு இல்லையா, இது வந்து திரும்பி வாங்குறாங்க அவங்க நாலு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படிங்கல, எங்களுக்கு ரெகுலரா வேலையும் இருக்கு, இந்த மாசம் இல்ல அப்படின்ற வார்த்தைக்கு இடம் இல்ல, அதனால நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இது யாரெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்களா?
2: ஆமா, நாங்க டெய்லரிங் கொடுக்குறோம், அதை விட இந்த ஜூட் வந்து பேக் கூட கடையில கிடைக்கும், நாங்க வந்து ஒரு மாதிரி மிதி அடி வந்து நம்ம கடையில தான் வாங்குவோம், ஜூட்லயே மிதி அடி பண்றோம், ஜூட்டும் உள்ள நூலும் கலந்து, இதுல வந்து மிஷினே பண்ண மாட்டோம், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க், வித்தியாசமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த இது வந்து நம்ம அந்த மிதி அடினா 50 ரூபாய் ஆகும், ஒரு மிதி அடி வந்து 50 ரூபாய் ஆகும், கொஞ்சம் பெருசா இருக்கும், டிசைனா இருக்கும், அதுவும் சொல்லி கொடுக்குறோம்,
1: நிபுணா அப்படிங்கறவங்க பேசினாங்க. இவங்க வந்து ஜூட்ல வந்து பேக் மட்டும் அல்லாம ஈவன் மேட் கூட பண்றாங்களாம், அதாவது மேட்டுன்னு சொல்லும் போது தே ஆல்சோ மேக் யூனோ, நம்ம எல்லாம் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ரப்பர்ல பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி மேட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் தென் இவங்க பாத்தீங்க அப்படின்னா தே மோ இக்கோ ஃப்ரெண்ட்லி, ஏன்னா ஜூட்ல எல்லாம் பண்றாங்க, தே கேன் ரீயூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணலாம், எந்த விதமான கெடுதலும் கிடையாது.
0: சோ ஆமா, அண்ட் அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க மக்கள் கிட்ட இருந்து, இதெல்லாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட சொல்லிட்டு இன்னொருத்தர் மத்தவங்க கிட்ட சொல்லி அப்படி பரவுற விஷயம் தான், அண்ட் அப்படி பரவியும் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா இவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ப்ரமோஷன்
1: கொடுக்கறதுக்கு கிடையாது.
0: ஆமா, சோ ஃபர்தரா நம்ம பேச போறது என்னன்னா என்னென்ன வகையில வந்து செய்யறாங்க இந்த பேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுருக்கு பை, அதாவது மேரேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கு பை எல்லாம் சொல்லுவாங்க, அதுல இருந்து அதுக்கப்புறம் டிராவல் பவுச் அப்படின்னு.
1: இப்ப இவங்க சொன்னதே பாத்தீங்கன்னா கல்யாண ஆர்டர் தான் வந்து பெருசா சொல்றாங்க, அதுலதான் வந்து தி மேக் அ லாட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சோ வந்து சாந்தகுமாரி அப்படிங்கிறவங்க இன்னொருத்தங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா.
0: ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு நாங்க வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ற ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க வந்து இந்த பனை ஓலை வச்சு எல்லாம் செய்றீங்க இல்லையா?
2: ஆமா மேடம்.
1: அத பத்தி சொல்லுங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் செய்றீங்க நீங்க?
2: பனை ஓலை இதயதான் மகளிர் குழு மூலமா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல கொடுத்தாங்க, காம்படிஷன் காரங்க வந்து இலவசமா கொடுத்தாங்க, அதை நான் ரெண்டு இடத்துல டீச்சராகவும் போய் கத்து கொடுத்தேன், அதுல என்னென்ன பொருள் செய்யலாம்னா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற கூட செய்யலாம், சுத்த போடுறது கூட செய்யலாம், மார்க்கெட்டுக்கு
1: சொல்லுங்க
2: மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற கூட செய்யலாம், மார்க்கெட்
1: சொல்லுங்க.

0: சொல்லுங்க.
1: மார்க்கெட் கூட பண்ணலாம், அந்த பிரெட் வைக்கிற கூட பண்ணலாம், கேக் பண்ணலாம், கட்டு பண்ணலாம், பல பல விதமான ஐட்டங்கள் செய்யலாம். அது வந்து பழங்கள் வந்து இயற்கையா கிடைக்கிறது மேடம். பிளாஸ்டிக் பொருள் உபயோகப்படுத்துறத விட இந்த இயற்கையா கிடைக்கிற பழங்களில பொருள்களை உபயோகப்படுத்துறது அது ரொம்ப நன்மையா இருக்கும்.
2: இப்ப நீங்க இதை எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இத
1: வரவேற்பு
0: அதிகமா இருக்கு சொல்றீங்க, எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க
1: நினைக்கிறீங்க?
0: எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கு, எப்படி விற்பனை இருக்கு? அதாவது நீங்க வந்து ஒரு பேக் வந்து எவ்வளவுன்னு குடுப்பீங்க மார்க்கெட்ல, மார்க்கெட் ரேட்ல?
1: 25 ரூபாய் 50 ரூபாய்
2: ஓகே. சரிம்மா, உங்களோட காலுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டு நிர்வாகம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து ஜியோ கேர், அதாவது சுற்றுச்சூழலுக்கு தேவையான பொருட்கள், பாதிப்பு ஏற்படாத பொருட்களை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டு காலர்ஸ் வந்தாங்க, ரெண்டு காலர்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
2: ரெண்டு பேருமே வந்து ஒரு என்ஜிஓ மூலமாக சுய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஆமாம்
2: ஆமாம். அண்ட் இப்போ இவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லை, நான் சப்பாத்தி எல்லாம் வந்து தேக்கி ஒரு இதில் கொடுக்குறாங்க, பனையோலையால் செய்யப்பட்டது இல்லை மூங்கில் தப்பையில் செய்யப்பட்ட இதில் கொடுக்குறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக்ல ரேப் பண்ணுறதுக்கு பதிலாக.
0: பட் இன்னும் சில ஹோட்டல்ஸில் ஈஸி டு வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கை தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் பாதிக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். திக் பிளாஸ்டிக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து மக்காது, சீக்கிரமாக உருக்கப்படாது, அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த பிளேட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சில ஹோட்டல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்ட்டு, அந்த மாதிரி பண உலையில் ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸாக வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப நல்ல.
2: சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம், சில ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாக்கு மட்டையால் செஞ்ச தட்டு இருக்கும், அது வந்து ஆக்சுவலாக பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும், நல்ல ஒரு லைட் ப்ரௌன் ப்ரௌன் ஷேட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் இட்ஸ் ஹெல்தி அகேன், நம்ம அதில் சாப்பிட்ற உணவும் நல்லது. இதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் வம்பே வேணாம், ஸ்டீலும் வேணாம், பிளாஸ்டிக்கும் வேணாம்,
0: இலையில சாப்பிட்டு அதில் சாப்பிட்ற அந்த ருசியும் வந்து தனியா இருக்கும் சொல்லுவாங்க, அது ஹெல்தியும் சொல்லுவாங்க.
2: அதுல இருக்க அந்த குளோரோஃபில் கண்டென்ட் அதெல்லாம் நம்ம வந்து உடம்புக்கு வந்து தேவை. அந்த கிரீன் கலரா இருக்கும்போது இலையில, அதுவும் சூடா வந்து இலையில பரிமாறி சாப்பிடும்போது அதுல சாப்பாட்டுக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாசம், ஒரு ஆட் ஆன் வாசம் வரும்.
0: முதல்ல வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாப்பிட ஆரம்பிச்சோம், இப்போ அதுவும் விட்டுட்டோம்.
2: அதான் பஃபே ஆயிடுச்சு.
0: ஆமா,
2: கல்யாணம் வீடு எல்லாத்தையும் பஃபே ஆயிடுச்சு.
0: யாருன்னா வந்து போட்டாதான இலை தேவை, கையில் எடுத்துட்டு போய் தேடுறதுக்கு வந்து தட்டுதான்.
2: ஆமா. அண்ட் நம்ம இப்படி இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போது, அண்ட் ஐ திங்க் நீங்க காலருக்கு முன்னாடி நம்ம வந்து விதவிதமான பொருட்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம்.
0: ஆமா,
2: சுருக்கு பை பத்தி,
0: அதுக்கப்புறம் டிராவல் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராவல் பவுச்ன்றது டிராவலர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஈஸியா கேரி பண்ணிக்க முடியாது, எல்லாமே பெரிய பெரிய பேக்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது சில ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பவுச் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து நீங்க பாட்டில்ஸ் ஏதாவது இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது, மற்றதெல்லாம் லாஜில் வச்சு இன்னைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தனியா எடுத்துட்டு போற அளவுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட்டிவா சில பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
2: ஓகே,
0: சிலர் வந்து பேங்கிள் கண்டெய்னர் இப்ப வலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க.
2: நிறைய பேர் உடனே அது பிளாஸ்டிக் டப்பா எடுத்து இந்த வலையெல்லாம் போட்டு.
0: ஆமா, பிளாஸ்டிக் டப்பால தான் இப்போ முக்கியமான அசசரிஸ் எல்லாம் அதுல இருக்கு.
2: அது வந்து நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. ஏன்னா எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் டப்பால போட்டு மூடி வை அப்படின்றாங்க.
0: ஆமா, அண்ட் ஃப்ரிட்ஜ்ல கூட நம்ம வைக்கிற பாதி விஷயங்கள் பாருங்களேன், ஒன்னு மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்கா தான் இருக்கு.
2: அண்ட் வந்து இந்த எல்லா பிளாஸ்டிக்லயும் வந்து ஃபுட் வைக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்க கூடிய ஒரு செயல். நம்மளோட ஃபுட்ல பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக்கே சாப்பிடுற மாதிரி இருக்கு.
0: ஆமா, அதுவும் ரெக்கமெண்டட் பிளாஸ்டிக்ங்கிறது வேற. சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா, அதுக்கேத்த மாதிரி
2: அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கீழே வந்து ஒரு ஃபோர்க்கு ஒரு நைஃபும் போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் அதுல வந்து ஃபுட் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து இனிமே நீங்க ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ண தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே இருக்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த எம்ப்ளம் இருக்கா பாருங்க, அந்த சைன் இருக்கான்னு பாருங்க.
0: அண்ட் மோஸ்ட்லி சுட சுட இதெல்லாம் போடும்போது, இந்த பிளாஸ்டிக்ல போடும்போது இந்த பிளாஸ்டிக் உருக்கி நீங்க சாப்பிட்றது அஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி அது பிளாஸ்டிக்கே சாப்பிட்ற மாதிரி தான். அண்ட் சுடு தண்ணியை வந்து பாட்டில் ஊத்துறத பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அது சிலது வந்து ரொம்ப தின்னான பிளாஸ்டிக்கா இருக்கும், ஈஸியா மெல்ட் ஆயிடும்.
2: ஆமா,
0: அப்படி இருக்கும்போது
2: சில இது வந்து உடனே மெல்ட் ஆகாது, ஆனா ஒரு வெள்ளை ஷேடு வரும் பாட்டில், அது வந்து அது மெல்ட் ஆகுறனால வரக்கூடியது தான் அது.
0: இப்ப நம்ம பெட் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, கூல்ட்ரிங்க் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதை தூக்கி போடுறதுக்கு நம்ம யாருக்குமே மனசு வராது, அதையும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுப்போம். ஆனா அது மாத்திரத்துக்கு ஒரு கரெக்ட் டைம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்லைட்டா ப்ரௌன் கலர்ல அங்கங்க தெரியும், ஸ்லைட்டா ஒயிட் கலர்ல தெரியும், அந்த டேர்ம் வரும்போதே நீங்க அதை தூக்கி போட்டுடணும் அப்படிங்கறதுக்கு அறிகுறின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே நீங்க அதை யூஸ் பண்ணீங்க வச்சுக்கோங்க, கேடு விளைவிக்கிறது வந்து ரொம்ப கண்டிப்பான விஷயம்.
2: அண்ட் மோர் ஓவர், நம்ம வந்து இந்த தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்குறோம் இல்லையா கடையில, இன்னைக்கெல்லாம் நம்ம யாரும் சுட வச்சு தண்ணி குடிக்கிறது இல்ல, காசை கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குறோம். அண்ட் இந்த ஒரு லிட்டர் பாட்டில் எல்லாம் பீப்பிள் யூஸ் அகேன் அண்ட் அகேன். ஆக்சுவலா அந்த பாட்டில் ஒரு ராப்பர் இருக்கும், அதை படிச்சாலே தெரியும், அந்த பாட்டில் யூஸ் ஃபார் ரீயூஸ், யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் அண்ட் க்ரஷ் ஆஃப்டர் யூ யூஸ் அப்படின்னு. ஆனா நம்மள நிறைய பேர் அதை ஒண்ணு திரும்ப யூஸ் பண்றோம், முக்காவசி பேர் திரும்ப யூஸ் பண்றோம், அப்படியே தூக்கி போட்டாலும் வி டோன்ட் க்ரஷ் இட், அதை பின்னாடி வர அவன் பிறகு கொண்டு போய் அதுலயே தண்ணி ஃபில் பண்ணி சீல் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யார் வேணாலும் சீல் பண்ணலாம். அண்ட் தி ரீசேல், ஏதோ தண்ணியை பிடிச்சி ரீசேல் பண்றாங்க, அதை நம்ம 15 ரூபா கொடுத்து வாங்கியும் குடிக்கிறோம். ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த பாட்டிலை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே ப்ளீஸ் க்ரஷ் அண்ட் த்ரோ,
0: அதாவது நல்லா கசக்கி தூக்கி போட்டு
2: வளைவு நெளிவெல்லாம் எடுத்து ரீயூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூ ஹேவ் டு க்ரஷ் அண்ட் த்ரோ.
0: ஸோ அது ஒரு நல்ல டிப் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
2: ஆமா, அது ஆக்சுவலா அதுல வந்து கொஞ்சம் பாய்சனஸ் கண்டென்ட் வந்துட்டே இருக்கும், அந்த திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது பாய்சனஸ் கண்டென்ட் வந்துட்டே இருக்கும்.
0: ஓகே, ஹலோ,
2: வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
3: ஹலோ
2: ஹலோ,
3: வணக்கம்
2: சார். நீங்க வந்து இப்போ வந்து பேப்பர் கம்பெனி ஒன்னு வச்சிருக்கீங்க இல்லையா, பேப்பர் பேக் ப்ரொடியூஸ் பண்றீங்க இல்லையா? ஓகே, இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லுங்க சார். அதாவது பிளாஸ்டிக் கவர் கம்பேர் பண்ணும்போது ஹவு குட் அண்ட் எஃபிஷியன்ட் இஸ் பேப்பர் பேக்ஸ்?
3: ஓகே, இப்போ பேப்பர் பேக் பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் பேக் இஸ் த பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிளாஸ்டிக் கேரி பேக்.
0: ஓகே சார்,
3: பிளாஸ்டிக் கேரி பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பா கொடுக்க முடியும், ஒரு 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் இஸ் பேப்பர் கேரி பேக். அட் த சேம் காஸ்ட்க்கு நம்ம சப்ளை பண்ண முடியும். கம்பேர் டு த கிளாத் பேக் ஆர் சம் அதர் ஜூட் பேக் ஆர் சம்திங்.
0: ஓகே, இப்ப நீங்க பேப்பர் பேக்ஸ் பத்தி சொல்றீங்க சார், இத தவிர்த்து பேப்பர்ல நீங்க என்னென்னலாம் வந்து ப்ராடக்ட் செய்றீங்க?
3: அட் பிரசன்ட் வந்து நாங்க பேப்பர்ல வந்து கேரி பேக்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஃபார் ஆல் யூசேஜ், ஃபார் ஷாப்பிங் பேக்ஸ், ஃபார் ஜுவல்லரி பேக்ஸ் அண்ட் கிஃப்ட் பாக்ஸ், எனி अदर சம் ஒகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
2: சோ உங்களோட பிளாஸ்டிக்கோட manufacturing காஸ்டும் இதுவும் ஒண்ணுதானா?
3: ஆல்மோஸ்ட் சிமிலர், just for 50 paisa or otherwise 1 rupee அதிகமா வருங்க.
0: அதாவது பேப்பர் பேக் அதிகமா வரும்ன்றீங்களா, பிளாஸ்டிக் அதிகமா வரும்ங்கறீங்களா?
3: பேப்பர் பேக் அதிகமா வரும்,
0: பேப்பர் வந்து பிளாஸ்டிக் கூட கொஞ்சம் அதிகமா வரும், அதாவது manufacture பண்றதுக்கு மட்டும். பட் மார்க்கெட்ல நீங்க அதை செல் பண்ணும்போது உங்களுக்கு இதுல ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கிறதா செய்யுது?
3: ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா கிடைக்குது, பட் இருந்தாலும் ப்ராஃபிட் கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% to 15% ப்ராஃபிட் கிடைக்கும்.
0: சோ உங்களால டோட்டலா ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா சார், பிளாஸ்டிக் வந்து ஒதுக்கி வச்சுட்டு பேப்பர் வந்து கொண்டு வர முடியும் சொசைட்டில அப்படின்னு நீங்க நம்புறீங்களா?
3: கண்டிப்பா நம்புறேன், ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு.
0: ஹலோ
3: சொல்லுங்க.
0: ஆ சொல்லுங்க. ஹலோ
3: சொல்லுங்க.
0: ஆ ஓகே சார், நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி தடுத்துட்டு கொண்டு வர்றது, அதாவது மக்கள் கிட்ட எப்படி அவேர்னஸ் கொண்டு வர்றதுன்னு பத்தி சொன்னீங்க, இதுக்கு ஏதாவது நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களா, இப்படி எல்லாம் செய்யலாம், இல்ல எந்த மாதிரி ஏரியாக்கு வந்து உங்க பேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க சப்ளை பண்றீங்க?
3: ஓகே. இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் இங்க மார்க்கெட் பண்ணிட்டு இருக்க ஏரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெட்டர் ஒன்று கொடுப்பேன். டாக்ஸ் கட்டு யாராவது எல்லாமே எங்கிட்ட பேப்பர் பேக் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் கட்டு கொடுத்துட்டு அந்த லெட்டர் எல்லாமே பிளாஸ்டிக் பேக்கோட அவேர்னஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். அது வந்து அவங்க மக்கள்கிட்ட கொண்டே சேர்ந்து அவங்களோட கடமை. அது ஒவ்வொரு ஷாப் கீப்பரும் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதான் இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
0: ஓகே. சோ நீங்க எப்படி சார் யார்கிட்ட இருந்து வந்து சப்ளையர்ஸ் வாங்குறீங்க, எந்த சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து எல்லாம் வாங்குறீங்க? சென்னையில தான் இருக்க உங்களுக்கு சப்ளையர்ஸ் எல்லாம், இல்ல வெளிநாட்டுல வாங்குறீங்களா? ஹலோ,
3: இல்ல அட் பிரசன்ட் வந்து நான் கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில சில கஸ்டமர்ஸ் நான் கூப்பிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே
2: ஓகே. சோ இப்போ வந்து நீங்க ஃப்ரம் தி பிகினிங் நீங்க வந்து இன்டு பேப்பர் பேக்ஸ் தானா, இல்ல அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவர்ஸ் பண்ணிருக்கீங்களா?
3: இல்ல ஃப்ரம் தி பிகினிங் இல்ல, ரீசன்ட்டா ஸ்டார்டட். 1 இயர் பிஃபோர் தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு? பேப்பர்ல ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது மூவிங். இது வரைக்கும் வந்து பேப்பர் பேக்ங்கிறது பெருசா பேசப்படல, பட் இத வந்து இனிஷியேட்டிவா எடுத்துட்டு போய் சொசைட்டி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியா அப்படி தோணுச்சு உங்களுக்கு?
3: கண்டிப்பா, ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு யாருமே இது வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பெருசா பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சு வரணும். இதோட ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா க்ரோத் கம்மியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து நல்லா மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும் நம்பிக்கை அதனால எடுத்துக்கணும்.
2: சோ நீங்க உங்களோட நம்பிக்கை வந்து வி திங்க் நாங்களும் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்றோம், ப்ரமோட் பண்றோம் பேப்பர் பேக்ஸ் எல்லாம். சோ வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ சார்.
0: மக்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் வேணும். பிளாஸ்டிக் தான் ஸ்டாண்டர்ட்னு கொண்டு வரும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல
2: முன்னாடி நம்ம வேற எதையோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்,
0: கண்டிப்பா மாறிடுவாங்க. சோ நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: இன்னைக்கு நம்ம ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இதுல இம்பார்ட்டன்டா இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கற ஒரு நல்ல மெசேஜ் சொல்றதுக்காக தான் இந்த 1 hour ப்ரோக்ராம். சோ இப்போ இந்த காலர் பேசினதுல இருந்து வந்து ஐ திங்க் இட் வில் பி மோர் கிளியர் ஃபார் பீப்புள். அதாவது ஒரு நாள் வந்து தேர் இஸ் அ சேஞ்ச் ஃபார் எவ்ரி திங், யூனோ, மாற்றம் வந்து இட்ஸ் மாற்றம் ஒன்றுதான் வந்து நிலையானது அப்படிங்கிற மாதிரி. So I hope everyone will start using paper bags.
0: Kandipa maariduvanga makkal appadi dhaan naanum sollanum ena adha replacement ngiradha neenga or proper replacement ah kuduthinga vechukongala society edhiyum ennikume adha vandu adha adopt pannikkaradhukku vandha ready ave irukku. Okay, so further ah namba vandu adha or topic pathi namba pesidite irundhom. பவுச், டிராவல் பவுச் பத்தி பேசிட்டு இருந்தோம், கிரிக்கெட் பேக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், பேங்கிள் கண்டெய்னர் பத்தி பேசிட்டு இருந்தோம்.
2: பேங்கிள் கண்டெய்னர் பத்தி பேசும்போது சோ பிளாஸ்டிக் டப்பா தவிர இப்போ வந்து தே ஹேவ் கண்டெய்னர்ஸ். இப்போ இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, நமக்கு இது இந்த காலருக்கு முன்னாடி காலர் சொல்லியிருந்தாங்க ஜூட்ல வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் அதெல்லாம் பண்றாங்க, பேப்பர்ல கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல கேன் சேவ் யோர் பேங்கிள்ஸ், ஈவன் ஏதோ தூசியும் வராது
0: அண்ட் இன்னும் பார்க்க அழகா இருக்கிற மாதிரி நல்லா இந்த சமிக்கி டிசைன் பாக்ஸ் எல்லாம் வச்சு அழகா பண்ணிருக்காங்க. அது மோஸ்ட்லி இந்த மார்வாடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் ரெடி பண்றாங்க. நீங்க வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பேங்கிள் பாக்ஸஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்கு.
2: தீபாவளி வேற வந்துடும், 2-3 months தீபாவளி வந்துடும், நிறைய ஸ்வீட் பாக்ஸஸ்
0: பாத்தீங்கன்னா
2: பேப்பர்ல, ஐ மீன் அட்டை திக்கான பேப்பர், அட்டையில ஜூட்ல எல்லாம் வந்து தே ஸ்டார்ட்டட் மேக்கிங்.
0: சில பெரிய ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க.
2: அண்ட் பிளாஸ்டிக் காட்டிலும் திஸ் இஸ் மோர் கலர்ஃபுல்
0: அண்ட் யூ நோ வாட், பெரிய பெரிய பிராண்ட், பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எடுத்து மோட்டிவேட் பண்ணும் போது மக்களுக்கு அவங்க மேல ஒரு லாயல்ட்டி வருதுன்னு சொல்லணும்,
2: ஒரு மதிப்பு மரியாதை.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ இவங்க வந்து அவங்க வந்து சமுதாயத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இவங்க வந்து இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொருத்தரும் இப்போ வீட்டில் போய் இன்னைக்கு நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட இன்னைக்கு வந்து நான் ஒரு மணி நேரம் வந்து பேப்பர் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கேன். ஸோ நம்மளே வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ லெட்ஸ் ஸ்டாப் யூஸிங் பாலித்தீன் கவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் கேட்குற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வீட்டில் போய் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
0: ஸோ ஃபர்தராக நம்ம பேசிட்டு இருக்கதே வந்து கண்டினியூ பண்ணலாம். பேங்கிள் கண்டெய்னர்ஸ், தென் கம்ஸ் ஸ்பெஷல் பவுச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் பவுச்சுங்கிற வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுச் அப்படின்னு சொல்லலாம்.
2: ஓகே,
0: இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் வந்து பர்ஸை வந்து அந்த என்ன சொல்றது பாலித்தீன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஃபோம்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பவுச்சஸ்லாம் வாங்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், சொசைட்டிக்கும் நல்ல விஷயம். ஸோ நமக்கு வந்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ
4: ஹலோ,
2: வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
4: வணக்கம.
2: வணக்கம்மா, நீங்க வந்து ஜூட் எம்போரியத்துல இருந்து பேசுறீங்க இல்லையா?
0: ஹலோ ராஜலட்சுமிமா. ஹலோ ஹலோ
4: ஹலோ.
0: ஆ, நீங்க வந்து ஜூட் எம்போரியம் வச்சிருக்கீங்க இல்லையா?
4: பைகள் காலணிகள், மிதியடி, அப்புறம் ஹேண்ட்பேக், எல்லாம் இக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரொம்ப சணல்ல செய்யப்பட்டது, ரொம்ப உறுதியா இருக்கும், ஸ்ட்ரென்த். இன்னைக்கு வந்து எல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக எல்லாரும் பேப்பர் பேக்ஸ், அடுத்தது பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும், அடுத்தது பேப்பர் பேக் யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் பேக் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்காதனால இப்ப ஜூட் வந்து ரொம்ப

0: டியூரபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும் ஜூட்ல
1: இருக்காது. ஆனா சணல்ல வந்து அப்படி இல்ல, அதோடைய வந்து ஃபைபர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளது. அப்புறம் பல கலர்கள்ல இப்ப வந்து டை பண்ணி நிறைய வந்திருக்கு. எல்லாமே ஃபேஷன் பேக்ல இருந்து எல்லாமே நம்ம சணல்ல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்க. முதல்ல வெறும் சக்கரை பை அரிசி அந்த மாதிரிதான் வச்சுக்க முடியும். இப்ப அது மாதிரி இல்லாம நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் பண்றாங்க.
0: வெரி குட். சோ நீங்க வந்து உங்க சப்ளையர்ஸ் யாருமா, எப்படி சப்ளை பண்ணிக்கிறீங்க? அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சப்ளையர்ஸ் வாங்கி மார்க்கெட் பண்றீங்களா, இல்ல ஃபர்தரா வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து கொண்டு வரீங்களா?
1: சணல் வந்து பங்களாதேஷ்ல இருக்குது மாதிரி இது கல்கத்தால. சணல் ஃபேப்ரிக் வந்து நாங்க அங்க இருந்துதான் சோர்ஸ் பண்றோம். அப்புறம் நிறைய சுய உதவி குழு பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறைய பேர் தைக்க தெரியும், ட்ரைனிங் எடுத்திருக்காங்க விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம். ஆனா எங்களுக்கு வந்து ரெண்டு கவர்மெண்ட் JMDC யூத் மேனுபேக்சர் டெவலப்மெண்ட் கவுன்சில், NCJD நேஷனல் சென்டர் ஃபார் ஜூத் டைவர்சிபிகேஷன், இவங்க ரெண்டு பேரும் நிறைய நிறைய எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதாவது பல பெண்களை வந்து விமன் ஆண்டர்பிரனர் கொண்டு வரணும்னு அவங்களுடைய எய்ம். நாங்க வந்து அவங்க இப்ப சணல் வந்து இப்போ யாருக்காவது வேணும் அந்த மாதிரி வேணும்னா ஜூட் எம்போரியம் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நாங்க வந்து இந்த சுயஉதவி குழு பெண்கள் செய்யற பொருட்களை தான் நாங்க சோர்ஸ் பண்றோம், அவங்கதான் என் சப்ளையர். எங்க ப்ராடக்ட் எல்லாமே சுயஉதவி குழு பெண்கள் செஞ்சது தான். சில ஜுவல்லரி அதெல்லாமே நிறைய பெண்கள் தான் செய்யறாங்க, நிறைய ட்ரைனிங் எடுத்து அவங்க செய்யறாங்க. பேக்ல இருந்து எல்லாமே அவங்க கிரியேட்டிவா எல்லாமே செய்யறாங்க. சில பிரச்சனைகள்லாம் கல்கத்தால இருந்து அப்படியே வாங்குவோம், சிலது செய்ய முடியாதது கொஞ்சம் வாங்குவோம், மத்தபடி நிறைய செய்யறது வந்து பெண்கள் தான், சுய உதவிக்குள்ள பெண்கள் செய்யறது தான்.
0: ஓகேம்மா. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் ட்ரைனிங்கும் சேர்த்து செய்கிறீங்க இல்லையா, ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க, அவங்களே வந்து ஆண்டர்பிரினியர்ஷிப்க்கு வந்து ஊக்குவிக்கிறீங்க மக்கள்.
1: கைட் பண்ணுறோம் ஆக்சுவலி, இந்த மாதிரி எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறத வந்து நாங்கள் சொல்லிட்டா அவங்க அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து தனியாக அவங்க செய்வோம். அவங்க பொருட்கள் நிறைய செய்து வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து விற்கிறதுங்கிறது தெரியாது. அப்போ நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அவுட்லெட்டாக அவங்களுக்கு வாங்கி
0: நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க.
1: அவங்களுக்கு வந்து எங்க இது பண்றதுன்னு தெரியாது இல்லையா,
0: தெரியாதுன்னு தெரியாது.
1: அப்ப இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அந்த சுயோதி குழு குரூப் அந்த சென்ட்ரல் குரூப் செஞ்சாங்கன்னா அதுல ஒரு தாம்பூல பைகள் ஒரு 300 வேணும்னா அந்த டிசைன் யார் செஞ்சாங்கன்னு நாங்க பாப்போம், அந்த டிசைன் அவங்களுக்கே கொடுப்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு இன்கமும் வருது. ரெண்டு பேருமே நாங்க இதுல பயனடைறோம்.
0: சோ உங்க ஷோரூம் எங்கமா இருக்கு?
1: இது வந்து TTK ரோட் ஆழ்வார்பேட்.
0: ஜூட் எம்போரியம் TTK ரோட் ஆழ்வார்பேட்ல இருக்கு இல்லீங்களா? யாரா காண்டாக்ட் பண்ணனும்னா, லிசனர்ஸ் யாரா காண்டாக்ட் பண்ணனும்னா உங்களை அங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம்,
1: காண்டாக்ட் பண்ணலாம்.
0: ஓகே. சோ இதெல்லாம் நீங்க வந்து மார்க்கெட் பண்ணும்போது ஒரு பேக் வந்து எவ்வளவு காசுக்கு வந்து சேல்ஸ் பண்றீங்க?
1: அந்த காஸ்டிங் போர்ஸ் அந்த பேக் வந்து 10%
0: சொல்லுங்க.
1: சுயோதி குழு பெண்கள் குடுக்கறாங்க இல்லையா, வாங்க மாட்டேன். ஹலோ
0: ஹலோ
2: சொல்லுங்க.
0: சோ ரொம்ப நன்றிமா கால் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு.
1: ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த MOP வைஷ்ணவ் காலேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், என்னுடைய பிசினஸ் பத்தி என்னுடைய வந்து பகிர்ந்துருக்கிறது.
0: ரொம்ப நன்றி. எங்க லிசனர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க, அண்ட் உங்களுக்கு வந்து சில கான்டாக்ட்ஸ் கண்டிப்பா வரும்ன்றது உறுதியா நாங்க சொல்றோம். ரொம்ப நன்றி. சோ நேர்கள் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட் ஓகே, தொடர்ந்து நம்ம ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி வர காலர்ஸ் எல்லாம் பேசுறத பாத்தீங்கன்னா எல்லாமே தொடர்ந்து தொடர்பா தான் இருக்கு. சோ இதை பத்தி ஃபர்தர் நம்ம பேசுவோம் ஒரு PSA அப்புறம்.
3: Men's 200 meters final is about to commence. Ravi won the men's 200 meters finals.
4: Mohan, என்னடா இப்படி தோத்துட்ட? என்னடா பண்றது? இந்த ரவியை பீட் பண்ணவே முடியல. இந்த இத எடுத்துக்கோ.

0: வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தடகள வீரர் மோகன் ஊக்க மருந்து உட்கொண்டதால் விளையாட்டிலிருந்து வாழ்நாள் தடை செய்யப்பட்டுள்ளார்.
1: நான் தாங்க மோகன், ஊக்க மருந்து யூஸ் பண்ணனால இப்ப பாருங்க என் நிலைமைய, இனிமே என்னால விளையாடவே முடியாது.
0: ஊக்க பொருட்களை தவிர்த்திடுங்கள், வாழ்க்கையை வளமாக்குங்கள்.
2: பயமா இருக்குங்க, மெதுவா. ஆல்ரெடி குடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க, குழந்தை வேற அழுதுங்க.
3: குடி உங்களை மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கும். குடித்து விட்டு வாகனம் ஓட்டாது.
4: வெல்கம் சென்னை. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிஎஸ்ஏ கேட்டீங்க, கண்டிப்பாக அதை பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ஃபர்தர் நம்ம டாப்பிக்கே கண்டினியூ பண்ணோன்னா சொல்லுங்கள் மீனாட்சி. நம்ம பேசிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவுச் பற்றி பேசிட்டு இருந்தோம், பேக் கண்டெய்னர் பற்றி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஃபர்தராக நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா மூங்கில் சேர் பற்றி பேசலாம். இப்போ வந்து சேரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக வந்து பிளாஸ்டிக்காகவே ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு மூங்கில் எப்படி பேசுறது, மூங்கில் எப்படி செய்யறது, மூங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம்.
5: அதுக்கு முன்னாடி மூங்கில் ப்ராடக்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேப்பர் கப், பேப்பர் பிளேட் பற்றி பேசுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் எம்ஓபி சமுதாய வானொலி.
6: இன்னைக்கு முதல்ல வந்து மேல் தட்டு சமுதாய மக்கள் மட்டுமே பயன்படுத்திருந்தாங்க, அது வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால. இன்னைக்கு பெரிய அளவுல எல்லாருமே நிறைய பேர் வந்து பேப்பர் கப் தயாரிக்க ஆரம்பிச்சவங்க. இன்னைக்கு டீ கடை, இன்னைக்கு டீ கடை, லோக்கல் டீ கடை வரைக்கும் மக்கள் கேட்டு விரும்பி சாப்பிடற அளவுக்கு, ஒரு சிறிய கிராமத்துல இருக்கீங்கன்னா கூட பேப்பர் கப்ல கொடுங்க, பிளாஸ்டிக் வேணாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவேர்னஸ் வந்து அரசாங்கமும் பரப்பியிருக்கு, பொதுமக்களும் அதை வந்து விரும்பி ரொம்ப யூஸ் பண்றாங்க. இது நாளுக்கு நாள் வந்து இதோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுதான் இருக்குது. இது மக்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். ரெண்டாவது பேப்பர் கப்புக்கு வந்து ஒரு புதிய பரிமாணம் வந்திருக்கு. டீ கடன் யூஸ் பண்ணும் போது அந்த பிளாஸ்டிக்கோட கம்பேர் பண்ண விலையினால வந்து அதை பயன்படுத்த முடியாம இருந்தது. அதுவும் வந்து ஒரு ஊடகமா மாற்றிருக்காங்க, ஒரு விழிப்புணர்ச்சி ஊடகமா மாற்றி. அரசாங்கமே கூட வந்து எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி, இப்போ டொபாக்கோ அவேர்னஸ் எல்லாமே அதுல கொடுக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. சென்ட்ரலாவே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட், எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதுல வர ஆரம்பிச்சிருக்கு. பிக்கிங் அப்தான் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது. அந்த மாதிரி அது ஒரு விளம்பர ஊடகமா மாறிச்சுனாலும் அது வந்து இரட்டை பயன்பாடு இருக்கும். ஒண்ணு வந்து சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பும் வருது, மக்களுக்கு வந்து நலனாவும் இருக்கு. இது வந்து ஒரு ஊடகமாகவும் விழிப்புணர்ச்சி ஊடகமாகவும் மாற்றப்படுறதுனால ஒரே ப்ராடக்ட்ல பல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல பேப்பர் கப்பல் தான் வெரி குட் டிமாண்ட். பேப்பர் கப் ஜென்ரலாவே யூஸ் பண்றோம், வாட்டர் ஸ்கேட்ச் இருக்கிறதுனால ஒருத்தர் யூஸ் பண்ண பேப்பர் கல்வி உணர்த்த கொடுக்கும் போது சுத்தம் இருக்கிறதுல, சுகாதாரம் இருக்கிறதுலன்னு ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பேப்பர் பிளேட்டை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சுகாதாரம் இருக்குது. தண்ணி, இன்னைக்கு இருக்கிற மேஜர் தண்ணி பயன்பாடு வந்து நம்ம
4: கட்டுப்படுத்தி இந்த பிசினஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எதனால எப்படி தோணுச்சு சார்?
6: 2000ல வந்து பிளாஸ்டிக் பேன் பண்றேன்னு அரசாங்கம் சொன்ன
4: உடனே
6: இது வந்து நல்ல பயன்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு. ஸோ அதை ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில மிஷின்ஸே கிடையாது, பேப்பர் கப் மேனுஃபேக்சர்ஸே அதிகமா இல்ல. பாம்பேல ஒருத்தர், மோடி ஒருத்தர், ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. அது கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கேட்கும் போது ரொம்ப விலை ஜாஸ்தியா சொன்னாங்க. மிஷின் 10 லட்சம் 5 லட்சம் சொன்னாங்க. ஸோ நாங்களே ஒரு சின்ன மிஷின் டிசைன் பண்ணி ஒரு 2-2.5 லட்சம் மிஷின் டிசைன் பண்ணி அதுலயும் எல்லா விதமான கப்பும் போடுற மாதிரி பண்ணி பண்ணி இன்னைக்கு ஐஸ்கிரீம் போடுற கப் எல்லாமே எங்களுமே சிறிய மிஷின்ல வந்து சிறிய முதலீட்டார்கள் பெண் சுயோதி குழுக்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த மிஷின் வந்து மென்டலி டார்ட் பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. ஒரு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா அவங்களுக்கு கன்சிடர் பண்றாங்க, அதை அவங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி இருக்கு. அதுவும் பொருள் ஈஸியா தயாரிக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு சமுதாய பங்கீடு இருக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுறதுனால இது பல விதத்துல பயன்பாடு இருக்கும். ஆட்டோமேட்டிக் மிஷின்ல பெருசா பண்ணிட்டு இருக்காங்க, சேனல் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மேனுவல் மிஷின் செல்வ இதுல இண்டிஜினியஸ் மிஷின்ல வந்து சிறிய முதலீட்டார்கள் இல்ல சின்ன லெவல் ஐஸ்கிரீம் கம்பெனிக்காக சப்ளை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மகாராணி ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, ஜெய் ஐஸ்கிரீம் இருக்கு, சின்ன ஐஸ்கிரீம் கம்பெனிஸ்லாம் கூட பேப்பர் கப் தான் இப்ப பயன்படுத்துறாங்க. மகாராணி ஸ்கீம் இருக்கு, ஒரு விமன் என்டர்பிரனர் வந்து 2002-2003 வச்சு பண்ணி பெரிய லெவல்ல இப்ப வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அங்கங்கே ஆங்காங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு ஆங்காங்கே அப்படியே தயாரிச்சு கொடுக்கறதுனால லாஜிஸ்டிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகுது. இது இது படம் என்ன அப்படின்னா, அடுத்தது இப்ப அரசாங்கம் தலையிட்டு வைன் ஷாப்லயும் வைன் ஷாப்லயும் டீ கடையிலயும் இது முழு பயன்பாடு வந்தது
4: அப்படின்னா
5: ரெண்டுமே
6: பேப்பர் கப்பை பொறுத்தவரைக்கும் ரெடிமேட் சீட்ஸ் கிடைக்குது.
5: ஓகே,
6: ரெடிமேட் சீட்ஸை நீங்க டன் கணக்கில் வாங்கலாம் இல்ல கிலோ கணக்கில் வாங்கலாம். அதை வாங்கிட்டு வந்து என்ன சைஸ் கட் பண்ணணுமோ கவர் பண்ணும். இப்போ 100 மில்லி கப்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணும்.
5: ஓகே,
6: 80 மில்லிக்கு தயார் பண்ணா அதுக்குரிய டை இருக்கும், ஜாபர் பண்ணி கொடுப்பாங்க வெளியே.
5: ஓகே சார், அதை
6: கட் பண்ணி பிளாங்க், அதை கட் பண்ணி பிளாங்க் சேர்த்து வந்துட்டு மிஷின்ல போட்டு அந்த கப்பை தயாரிக்க வேண்டியதான்.
5: ஓகே, பிளேட்னா
6: பிளேட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மூலப்பொருள் வந்து
5: மாறும்போது அவங்க வந்து
6: கண்டிப்பாக லாஸ்ல இருக்க மேடம், ப்ராஃபிட்டபுளா இருக்கும். பிளாஸ்டிக் கப்பை விட பேப்பர் கப்பு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா தான் இருக்கும். பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மி மார்ஜின்ல எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட் வந்து மக்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வந்து 10 மைக்ரான்ஸ் கப் இருக்கு, 8 மைக்ரான்ஸ் கப் இருக்கு, 12 மைக்ரான்ஸ் கப் இருக்கு. இதுல கையில உணர முடியாது. ஒரு ஒரு நுகர்வோர் வாங்கும் போது இது என்ன மைக்ரான் கப்லாம் அவனுக்கு தெரிய போறது இல்ல. இங்க 8 பைசா கிடைக்குதுனா அங்க 10 பைசா கிடைக்குதுனா அங்க 12 பைசா கிடைக்குதுவாங்க. அதனால அதை வந்து பெரிய நேரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் பிளாஸ்டிக் கிடைக்கிறது சிக்கல் தான். நிரந்தர ரேட்டும் கிடையாது. இன்னைக்கு 70 ரூபாயில இருந்து பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா 180 ரூபாய் வரைக்கும் போடுது. அதனால முன்பணம் கட்டிதான் நீங்க கிராமத்துக்கு வாங்கி ஆகணும். இந்த சிக்கல் எல்லாம் இருக்கிறதுனால பிளாஸ்டிக்ல கிடக்க பிளாஸ்டிக்ல போடுற முதலீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது பேப்பர் கப்ல முதலீடு கம்மி. அதுல கிடைக்கும் லாபம் கம்பேர் பண்ணும்போது லாபம் ஜாஸ்தி தான், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
5: ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு
4: நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்தரா வந்து இதை பத்தி நம்ம பேசுவோம்.
5: ஓகே, ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பிளாஸ்டிக்ல இருந்து பேப்பருக்கு மாறுறது வந்து கண்டிப்பா வந்து லாபகரமான செயலே அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் நான் இது இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க பிளாஸ்டிக் கப் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் மாறிடுவாங்க. இட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் ஆல்சோ, லாஸ்ங்கிறத காட்டிலும் ப்ராஃபிட் ஜாஸ்தி அப்படிங்கும் போது ஏன் மாறக்கூடாது? இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் பீப்புள் இல்லையா?
4: ஸோ ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருமே ஊக்கு வச்சு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சொசைட்டிக்கு நல்ல விஷயத்தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது தான்.
5: அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, பிளாஸ்டிக் சேர்ஸ் அண்ட் மூங்கில் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ வைடன் நிறைய பேர் இன்னைக்கு ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட சிறு தொழில் இல்லை, வைடன் என்கரேஜ் தம் பையிங் தட்
4: மூங்கில், மூங்கில்ல செய்யறாங்க. அண்ட் அது இல்லாமல் சணல்ல வந்து ஊஞ்சல் மாதிரி
5: அதை செய்யறாங்க. முன்னெல்லாம் கயத்துக்கட்டில தான் படுத்துட்டு இருந்தோம்.
4: ஆமாம்,
5: இன்னைக்கு வந்து இந்த யூனோ ஃபோல்டபிள்ல வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் இட் ஹஸ் கம்.
4: ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எவ்வளவுதான் ஃபிளெக்சிபிளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறைக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது கெடுதிதான் உடம்புக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஃபர்தரா பேசணும்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க மீனாட்சி, இந்த மூங்கில் இருக்கிறத பத்தி நீங்க என்ன
5: நினைக்கிறீங்க? ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள பேசிட்டு மூங்கில் பத்தி பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். நீங்க வந்து ஐவர் பேக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க இல்லையா?
7: சொல்லுங்க. நாங்க ஜூட் பேக் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது.
5: ஓகே,
7: நாங்க வந்து 80 வகையான பேக் பண்றோம்.
5: ஓகே,
7: 5 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் பேக் பண்றோம் நாங்க. வேலை அமௌண்ட் நாங்களே தச்சு நாங்களே வெட்டி நாங்களே தச்சு நாங்க எங்களுக்கு ஃப்ரீயா இடம் கொடுத்துக்கிறதுனால நாங்க கம்மியான அமௌண்ட்டுக்கு 15% வச்சு நாங்க விற்பனை பண்றோம். எங்களுக்கு நிறைய சால் கிடைக்கும், அந்த வைஷ்ணவ காலேஜ்லயும் சால் கொடுத்துருக்காங்க, 5000 சால் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு.
4: ஓகே,
7: அங்க வந்து நிறைய விற்பனை தான், அங்க நிறைய எங்களுக்கு எம்ஓபில தான் நிறைய விற்பனை ஆச்சு எங்களுக்கு. ஜூட் பேக் வந்து காலேஜ் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு, இப்போ காலேஜ் பஸ் விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் தான், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஜூட் பேக் கொண்டு வந்திருக்காங்க இப்போ.
4: கரெக்ட் கரெக்ட். ஓகே,
7: அது வந்து இப்போ நிறைய ஃபைல், ஆபீஸ் ஃபைலு, ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு இப்போ வந்து சென்னை கார்ப்பரேஷன்ல நிறைய ஃபைல் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க.
4: சோ பேக் இல்லாம ஃபைல்ஸ் இதையும் வந்து நீங்க manufactured பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லீங்களா?
7: ஆமாமா, ஃபைல் ஆபீஸ் ஃபைலும் பண்றோமா நாங்க.
4: உங்களோட டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கும்மா வருஷத்துக்கு? வருஷத்துக்கு உங்க டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கிடைக்கும்? சாதாரணமா ஒரு பேக்கோ இல்ல ஒரு ஃபைலோ சேம் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்?
7: இப்போ போல்டர் 15% வச்சு விற்போமா நாங்க, விற்பனை பண்ணுவோமா.
4: என்னீங்க
7: குழந்தைங்க பென்சில் பவுச்சு, இந்த சில்ட்ர போடுற பைஸ், 5 ரூபாய் பர்சில இருந்து 250 ரூபாய் பை வரைக்கும் போடுற மாதிரி.
5: ஓகே, சோ கால் கட் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து இது எதை ஜூட் பேக்ஸ் பத்தி அவங்க பேசினாங்க. சோ 5 ரூபி பவுச்ல இருந்து நீ சொன்ன மாதிரி சாதாரண சின்ன பவுச்ல இருந்து 250 ஹேண்ட் பேக் வரைக்கும் பண்றேன் அப்படின்னாங்க. ஆஃபீஸ் ஃபைல்ஸ் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் சென்னை கார்பரேஷன்ல அவங்க வந்து தே ஹேவ் அ கான்ட்ராக்ட் டு டூ ஃபைல்ஸ்.
4: அண்ட் நீங்க இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, ஜூட் எம்போரியம், அவங்க கூட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கால்கட்டால இருந்து வாங்குறோம், ஒரு கமிஷன் இருக்கு, இதை பாக்குறதுக்கு, இதை நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு கமிஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து நடத்துறாங்க.
5: இதுல வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். அண்ட் அந்த பேப்பர் கப் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தே யூஸ் திஸ் அஸ் ஒரு ஊடகமா வந்து பயன்படுத்துறாங்க, இது மூலமா அட்வர்டைஸ் பண்றாங்க.
4: பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்றது, தொகுதியில நிக்கிறவங்களோட முகத்தெல்லாம் போட்டு எலெக்ஷனுக்கே யூஸ் பண்ணுவாங்க. என்ன கூடிய சீக்கிரம் அது இந்தியாலலாம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு என்ன ஐயமும் இல்ல.
5: ஓகே, சோ we have a caller online. வணக்கம்.
4: ஹலோ.
5: ஓகே, சோ வந்து
4: கால் கட் ஆயிடுச்சு. சுபாதர், நம்ம இத பத்தி பேசுவோம். நம்ம மூங்கில் பத்தி நம்ம டாபிக் எடுக்கிறோம் ஆனா இன்னும் முடிக்கல.
5: ஓகே, அண்ட் மூங்கில்ல வந்து சேர், டீபாய் இது மட்டும் இல்ல, தே ஆல்சோ மேக் யூ நோ அந்த மூங்கில் வந்து கப் எல்லாம் வந்து பண்றாங்க, கப், பென் ஸ்டாண்ட், இதெல்லாம்
4: எவ்வளவு அழகா பண்றாங்க தெரியுமா? பாக்கும்போது இது மூங்கில்ங்கிற மாதிரி இல்ல, பிங்க் அளவுக்கு
5: எல்லாம் பண்ணி
4: ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் நீங்க இதை வந்து வெறும் கிஃப்ட் ஆர்டிக்கலா மட்டும் கொடுக்காம நீங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப நல்ல பொருளா இருக்கு மூங்கில், ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மூங்கில் இல்லாமல் லெட் பல்ப்ஸ் கூட சொல்லலாம் பார்த்தீங்களா. ஆர்டினரியாக இப்போ குளோபல் வார்மிங்கிறது பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லெட் பல்ப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கும் தன்மை கூடியது, அண்ட் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தாது லெட் பல்ப்ஸ். அப்படி இருக்கும்போது ஆர்டினரி டியூப் லைட்ஸ்க்கு பதிலாக லெட் பல்ப்ஸ்
5: பிரைட் ஆல்சோ இல்லையா.
4: அண்ட் லெட் பல்ப்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப டியூரபிலிட்டி அதிகம், ரொம்ப நாள் வரும். சோ ஃபாதர், நமக்கு ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ,
5: வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
8: இது குகானந்தம், ஜியோ கேர் ப்ராடக்ட்,
4: சென்னை. ஓகே சார்.
5: சோ நீங்க இந்த கம்பெனி மூலமா என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க சார்?
8: சரியா கேக்கல நீங்க.
4: நீங்க இந்த கம்பெனி மூலமா என்னென்ன மாதிரி என்னென்ன விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க சார்?
8: ஜியோ கேர் என்பது மறுசுழற்சி சிந்தனையை ஒட்டி செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம்.
4: ஓகே சார்.
8: இது வந்து வேளாண்மை கழிவுகளிலிருந்து அட்டைகளை தயாரிப்பது, அதற்கடுத்து பேப்பர் வந்து மறுசுழற்சி செய்து அதிலிருந்து அட்டைகளை தயாரித்து அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுக்கிறோம். உதாரணமா வந்து ஃபைல்ஸ் கொடுக்கிறோம், பாக்ஸ் ஃபைல்ஸ் கொடுக்கிறோம், அதுக்கடுத்து பென் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். இது இதெல்லாம் வந்து மக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பொருட்களை உருவாக்குவது தான் ஜியோ கேரோட பணி.
4: ஸோ இந்த கான்செப்ட் எப்படி எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது?
8: இது ஆக்சுவலா ஒரு பேசிக்கா நாங்க வந்து காந்திய சிந்தனையில அடிப்படையா உள்ளது, குமரப்பாவோட பொருளாதார சிந்தனைகளுக்கு தான் மூலதனம். சோ அதன் அடிப்படையில வந்து நம்முடைய உற்பத்தி ஒரு பரவலாக்கப்பட்ட உற்பத்தியா இருக்கணும், அதுக்கடுத்து ஒரு குவியல் முறை உற்பத்திக்கு எதிராகவும் அனைத்து மக்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு உற்பத்தி தான் இன்றைய பெரும் மக்கள் தொகை கொண்ட நம்ம என்ன இந்தியா போன்ற நாடுகளுக்கு இதுதான் உகந்தது. அதனால இந்த மாதிரி அணுகுமுறையை நாங்க ஏற்றிருக்கோம்.
5: நல்ல வரவேற்பு இருக்கா சார் மக்கள் மத்தியில்?
8: வரவேற்பு இருக்கு, வரவேற்புலாம் இருக்குமா எல்லாம். ஏன்னா இப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து சுற்றுச்சூழல் பத்தி ஒரு பெரும் விழிப்புணர்வு வந்திருக்கு, அதனால எல்லாரும் வந்து பெரும் நிறுவனங்கள் வந்து இதற்கான முக்கியத்துவம் தராங்க, இந்த மாதிரி பொருட்களை வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.
5: சோ உங்களோட பொருட்கள்லாம் எப்படி ஷோரூம் மூலமா பண்றீங்களா, இல்ல நீங்களே மார்க்கெட் பண்றீங்களா, இல்ல வேற கடைகள் மூலமா பண்றீங்களா?
8: இல்ல இல்ல, வேறு கடைகள் மூலமாவோ எங்களுக்கான தனியான அங்காடியோ கிடையாது, எல்லாமே நாங்களே நேரடியாக அணுகுமுறையின் மூலமாக சொல்றோம். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த சமூகமே இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. இதுக்கான விருப்பம் உள்ள மனிதர்களை தேடி, நிறுவனங்களை தேடி அவங்களுக்கு நாங்க இதை பத்தி சொல்லி அப்புறமா தான் நாங்க கொடுக்குறோம். அதனால நேரடியான விற்பனை மூலமா தான் இதை நாங்க
5: செஞ்சுக்கிறோம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்
8: வாடிக்கையாளர்கள்? இப்ப நாங்க ஈவன் அந்த ரூபா நோட்டையும் மறுசுழற்சி செய்து அதுல இருந்தும் போர்ட்லாம் எடுத்து அதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட பண்றோம்.
5: நன்றி சார்,
8: அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு.
5: ஓகே, சோ உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி சார்.
4: நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எங்க லிசனர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
8: வணக்கம்.
4: வணக்கம். சோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தரா ஜியோ கேர் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ட் ஃபர்தரா நமக்கு வர ஃபீட்பேக்ஸ் பொறுத்து அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாங்கிறத பத்தி நம்ம முடிவு பண்ணலாம்.
5: ஓகே, சோ ஐ திங்க் இன்னில இருந்து எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்றத தவிர்ப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
4: அண்ட் ஜூட் அண்ட் பேப்பரை வந்து எடுத்துட்டு போவாங்க.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்ச துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 플리에트. வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்னை சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறதை விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்ல அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம வந்து நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட, அப்போ நம்ம காது கொடுத்து கேக்குறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவிதான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகள்ல பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு எந்த மாதிரி உதவலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இந்த கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: டெய்லர் சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுலதான் இருக்காங்க.
0: வீட்டுலதான் இருக்காங்க. சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணில வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பண பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சோ ஏதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவை நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: அதாவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க, இப்ப அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்ல ஏதோ பேனாவோ எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. சோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளவு நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும் போதும் கேட்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர்
2: என்னமா?
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட். அப்பா என்ன படிக்கிற? அப்பா என்ன பண்றாரு?
2: ஆட்டோ ஓட்டுறார்.
0: ஆட்டோ ஓட்டுறார். அம்மா?
3: வீட்டுல தான். ஓகே.
0: குழந்தைங்க?
3: 3 பேர்.
0: பெண்கள் ஆண்களா?
3: நானு என் தம்பிங்க 2 பேர்.
0: என்ன பிரச்சனை மாவி உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
2: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
2: படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
2: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
2: நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கு வச்சு நான் இது எப்படி சொல்றது
0: மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கறோமே, அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுற்றி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னால் அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால ஆன விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 10th ஸ்டாண்டர்ட். சோ 10th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே. எத்தனை பேர் வீட்ல?
4: மூணு பேர்.
0: என்ன பண்றாரு?
4: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
4: கூலி வேலை தான்.
5: கூலி வேலை.
0: கூலி என்னமா?
4: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சிட்டு வர்றதுதான்.
0: நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
4: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
5: மூணு பேர்.
0: சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
4: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செய்யலாம்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்கறாங்க, பேக் கொடுக்கறாங்க, ஷூஸ் கொடுக்கறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹேப்பிக்கோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்தே இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. காலேஜ் எப்படி இருக்க?
6: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கியா? சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா?
6: என்ன
0: உடம்புமா? அவங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டி இருக்காரு. இப்ப வந்து ரிக்ஷா ஓட்ட முடியல, உடல் சூழ்நிலை சரியில்லை அதனால. சோ காலிஃபுமே உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபுல டீச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. காலிஃப் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
6: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாரு பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இன்னும் நம்ம கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர். அபினேஷ், எத்தனாவது
7: படிக்கிறேன்?
0: அபினேஷ் நல்லா படிப்பியா?
7: நல்லா படிப்பேன்.
0: சொல்லுங்க அபினேஷ், அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. சோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துலதான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
4: அப்புறம் திடீர்னு சமீபத்தில் பென்சில் பேனா அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்கள் மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் செலவு
0: ரொம்ப கனமாக தான் இருக்குது. இப்போ இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இதயம் பென்சில் பேனா வாங்குறது கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன பென்சில் என்ன பேனா என்னென்னு, ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. அதாவது வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் அப்படின்னா இப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும். ஒரு பேனா 50 ரூபாய் குறைஞ்சி நல்ல பேனாக்கள் இப்போ கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் வந்து அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். படிப்புக்கு அப்படின்னு வரும்போது ஒரு முறைக்கு 2 முறை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பெற்றோர்கள், வேற வழி இல்லை. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்மால வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒன்றும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணமோ இல்லை வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமாக யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேர்கள் நேரம் நெஞ்சி தொட்ட சம்பவம், ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி, பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது, குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
5: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
0: MOPN சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்சானா, அபினேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோவில் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை, ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
8: இல்ல எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு,
9: சப்போர்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸா தேவை. படிப்பு இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில. சோ மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலமையில் இருக்கேன். நான் வந்து படிக்க போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல, பேசிக்காக அவங்க பண்ணது தான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அது அதையும் அதுக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால் வந்து பண்ணுறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல.
8: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா,
9: எனக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போ கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போ கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்றது ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டா கல்யாணத்துக்காக பண்றதுன்னு வச்சுக்கலாம்.
0: ஓகேங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சு தொட்ட விஷயமா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள் நாங்கள் ஒரு 5 குழந்தைங்களை தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சி செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்க போன் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்க உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில்

0: எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் குடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா.
2: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் சொசைட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: ஓகே நேயர்களே, இப்போ நீங்க கேட்டீங்கல்ல என்சிசி சாங், இந்த சாங் உங்களுக்காக யார் பாடினது அப்படின்னு கேட்கல, ரெடியா இருக்கீங்களா? இது வேற யாரும் இல்ல, நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல சிகியூஎம்எஸ் என் சாந்தினி,
1: எஸ் வைஷாலி,
2: ஹீனா சர்மா,
3: நேத்ரா,
4: சிந்துஜா.

0: குடிபோக எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க என் சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்ததானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலேருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலேருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல படுத்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க?
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமையில, அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்தை ரொப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு. என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய, இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம்
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கைய பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண?
6: சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானைன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனாலே 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலை படமாட்டான் போல இருக்க. சொன்னேன், சரி இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ, கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆன்ட்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது.
5: அவ்வளவு கேரிங்கா
6: இஸ் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுன்னா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல, சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு த பேரண்ட்ஸ்.
5: நீங்க அவ்வளவு கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு
6: குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க, விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையினா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும், ஓல்டேஜ் ஹோம்னு இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, இன்ஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியாயிரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம அடாப்ஷன் வந்து. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: ஆண்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டி அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச்.
7: பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம
8: பாருங்கள்.

0: வணக்கம் எம்ஓபி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது கலைகளும் நாமும். நமது தமிழ் மண்ணின் பல்வேறு கலைகளின் சிறப்பை பறைசாற்றுவதற்கான ஒரு முயற்சி. வழங்குவது ஆர்ஜே ஜனனி, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே பிராஷிதா. ஓவர் டு ஆர்ஜே ஜனனி.
1: தேங்க்ஸ் ஆர்ஜே பிராஷிதா. இன்றைய சூழல பார்த்தோம்னா, மேலை நாடுகளின் தாக்கம், அதாவது இன்ஃபுளுயன்ஸ், நம்ம வாழ்வியல்ல அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மேலை நாடுகளோட கலாச்சாரம் இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்து பலவிதமான நேர்மறையான மற்றும் எதிர்மறையான, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு.
2: கண்டிப்பா. ஆனால் துரதிருஷ்டவசமா எதிர்மறையான மாற்றங்கள் தான் நிறைய நிகழ்ந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், நம் பாரம்பரிய கலைகள் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிக்கிட்டே போறதுதான்.
0: நமிதா சொல்றது 100% உண்மைதான். இதுக்கு மேலை நாடுகளின் கலாச்சாரத்தோட தாக்கம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ராப், ஜாஸ், பாப் மாதிரியான இசை தான் மக்கள் விரும்பி கேக்குறாங்க. நம்ம மண்ணோட இசை வகைகளான நாட்டுப்புற பாடல், கர்நாடக சங்கீதம், பக்தி இலக்கிய பாடல்கள் மாதிரியான இசை வகைகள் எல்லாம் இப்போ வரவேற்பே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்றைய நிதர்சனமான உண்மை.
1: முன்னாடியெல்லாம் திரைப்பட பாடல்களில் கூட நம்ம தமிழ் மண்ணோட இசை ஒரு பெரிய அங்கம் வகிச்சுது. நல்ல இசை மட்டும் இல்லாம கருத்துள்ள வரிகளும் அதுல இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, மேலை நாட்டு இசைக்கும் நம் நாட்டு இசைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. அதுதான் இன்றைய திரை இசையோட நிலை. நம் பாரம்பரிய இசையே இன்று நம் மக்களுக்கு ஒரு வெக்கக்கேடாயிடுச்சு. சரிதானே?
2: ஆமாம் ஜனனி, சரிதான். நம் பாரம்பரியமான இசை இன்னைக்கு பல பேர், முக்கியமா இளைஞர்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு தேவையான ஊக்கம், அதாவது என்கரேஜ்மெண்டா யாருமே குடுக்கறதில்ல.
1: இதனால இம்மாதிரியான இசை கலைஞர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி இல்லாததால வேற ஒரு வாழ்வாதாரத்தை தேடி போறாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது.
0: ஜனனி, எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நம்ம நாட்டுல அப்பப்ப கேட்க முடியற ஒரே இசை வகை கர்நாடக இசை தான் இல்லையா? டிசம்பர் மாதத்துல கர்நாடக இசைக்குன்னே ஒரு பிரம்மாண்டமான சீசன் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி சொல்றேன்.
1: ஆமா பிராசிதா, சரிதான். ஆனா நம்ம தமிழ் மண்ணுல எவ்வளவு இசை வகைகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இப்ப யாருமே கண்டுக்கறதே இல்ல. ஏன் சொல்ல போனா, டிசம்பர் மாத மார்கழி இசை உற்சவத்திற்கு அப்புறமே யாருமே கர்நாடக சங்கீதத்தை அவ்வளவா கொண்டாடுறது இல்ல. அது போக இப்பெல்லாம் கர்நாடக சங்கீதம் கூட ஒரு வணிகம் ஆயிடுச்சு.
2: எக்ஸாக்ட்லி. ஆனா ஜனனி, நம்ம தமிழ்நாட்டுல வேற என்னென்ன மாதிரியான இசை வகைகள் இருக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா?
1: அதாவது நமிதா, நம்ம பாரம்பரிய இசை வகைகள் மூணு விதமா பிரிக்கலாம். அவை சங்க காலத்து இல்ல பண்டைய காலத்து இசை, இன்னொன்னு வந்து கர்நாடிக் மியூசிக், அதாவது கர்நாடக இசை அல்லது சாஸ்திரிய சங்கீதம், மற்றும் நாட்டுப்புற பாடல். இந்த மூணு விதத்துக்கு கீழே இன்னும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு.
0: சங்க காலத்து இசைனா இந்த 8 தொகை 10 பாட்டு மாதிரியான பாடல்கள் தானே?
2: ஆமாம் பிரசிதா.
1: அது மட்டும் இல்ல, சங்க காலத்து இசை வகையில 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற சைவ சமயத்தார் புனைந்த பாடல்களும் அடங்கும். அருணகிரிநாதர்ங்கிற ஒரு சங்க கவி முருகப்பெருமான் மேல நிறைய பாடல்கள் இயற்றினார். அந்த பாடல்களோட தொகுப்புக்கு பேர் தான் திருப்புகழ்.
0: நேயர்களே, இப்ப நம்ம ஆர்ஜே ஜனனி கானடா ராகத்துல அமைந்திருக்கிற ஒரு திருப்புகழ பாட போறாங்க.

0: நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகா பாடினதுக்கு நன்றி ஜனனி. இப்போ ஜனனி பாடினதை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: The more aware you are of homeopathy, that is, the more you learn about all the ways in which homeopathy has been examined by independent, neutral researchers who have tested its claims and found them baseless, the less there is to like about it. From ineffective homeopathy, vaccine alternatives that leave your children and the children around them vulnerable to life-threatening illnesses that have been brought back from the brink of extinction by vaccine denial, to the tragic story of Penelope Dingle, who suffered a horrific and lingering death due to treatable bowel cancer because she followed her husband's homeopathic advice. Being aware of homeopathy is a very good thing. Homeopathy awareness can make the world a healthier and a happier.
0: Welcome back to Kalaigalum Naamum. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நமிதா, எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப தேவாரம் என்கிற பாடல் தொகுப்பும் சங்ககால இசையின் ஒரு பாகம் தானா?
2: சில பரிகாரம் போன்ற பெரிய காப்பியங்களை நம் தமிழ்நாட்டின் பண்டைய காலத்து இசை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்கள்லயும் நம் பாரம்பரிய இசை பற்றியும் மக்கள் எந்த வகை இசையில் தன்னை ஈடுபடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: இன்னைக்கு கூட கர்நாடக இசை கச்சேரிகள் பலவற்றில் திருப்புகழ், திருவம்பாவை, தேவாரம், திருப்பாவை போன்ற பாடல்கள் பாடப்படுகின்றன. ஆனா இந்த பாடல் எல்லாம் சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில போய் அவங்களுக்கு சேரணுங்கிறது தான் இப்போ நம்மோட முதல் தேவை. கர்நாடக இசைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்ம கர்நாடக இசையுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது தான். தமிழ்நாட்டில இருந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை போன்ற பலர் கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய பங்கு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல்களும் கர்நாடக இசை உலகில பெரிதும் போற்றப்படுது.
2: முக்கியமா 20ஆம் நூற்றாண்டுல பல கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோடீஸ்வர ஐயர் அவர்கள், கோபாலகிருஷ்ண பாரதியார், நீலகண்ட சிவன், பட்டின சுப்பிரமணிய ஐயர் மற்றும் பலர்.
0: சரியா சொன்ன நமிதா, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாழ்ந்த இவர்களை ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டிங்கிற வரையறையில மூணு பேர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா?
3: தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்ந்த மகான்கள் தானே?
2: ஆமா பிரசிதா. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மூணு மகான்களும் திருவாரூரை சேர்ந்தவங்க தான்.
0: ஓ அப்படியா? ஆமா பிராசிதா, இந்த சங்கீத மும்மூர்த்திகளின் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் போஸ்ட் ட்ரினிட்டிங்கிற வகையறையில உள்ளவங்க.
3: ஆனா இவங்க பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வலுவிழந்து போயிட்டு இருக்கு, அதாவது சாதாரண மனிதருக்கு போய் சேருவதே இல்ல. இது ஒரு பக்கம் இப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் கேக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, நாட்டுப்புற பாடல் கலைஞர்களுக்கு போதுமான மரியாதையும் நிதி சார்ந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுது இல்லன்னு நான் சொல்லுவேன்.
2: இப்ப எல்லாம் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் கேட்கணும்னா, எங்கோ யாருக்குமே தெரியாத மலை பிரதேசங்களிலோ இல்ல கிராமங்களில் தான் கேட்க முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.
0: இந்த தலைமுறையில இருக்கிற பல பேருக்கு வில்லு பாட்டு, புறா பாட்டு, நையாண்டி மேளம் போன்ற எந்த ஒரு பாரம்பரிய இசை வகைகள் பற்றியும் தெரிந்திருக்கிற வாய்ப்பே இல்ல. கப்பல் பாட்டு, கனிய நாட்டம் போன்ற பல்வேறு இசை வகைகள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை கருவிகள் என்னென்னு தெரியுமா?
2: வயலின், மிருதங்கம்.
0: இல்ல நமிதா, அதெல்லாம் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற கருவிகள். உடுக்கை, பம்பை போன்ற இசை கருவிகள் தான் நம்மளோட பாரம்பரியத்தை சேர்ந்தது.
3: ஓ அப்படியா? ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா மேலை நாட்டு இசை நம் தமிழ் கலாச்சாரத்தை வேரோட அழிச்சிட்டு இருக்கு. இது பல பேருக்கு, முக்கியமா இளைஞர்களுக்கு முழுசா புரியல, சரிதானே?
2: கண்டிப்பா, தமிழர்களோட உயர் நாடிய அவங்களோட உயர்ந்த கலாச்சாரமும் கலைகளும் தான் நம்ம தனித்துவம். நாம் பேசுற ஆங்கிலத்திலேயோ இல்ல உடுத்தும் நவநாகரீக உடைகளோ இல்ல, நம்மளை தனித்து காட்டுறது நம்ம பேசும் மொழியும் நம்மளோட கலை வெளிப்பாடும் நம் உயர்ந்த கலாச்சாரமும் தான்.
0: ஆமா நமிதா, இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் தமிழிசை மட்டும் இல்ல, தமிழ் மண்ணின் நடன வகைகளும் இருக்குன்னு சொல்லலாம். நமிதா, நம் மண்ணின் நடன வகைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
2: இசை மாதிரியே நடனத்திலும் பல வகைகள் இருக்கு. அதுல போக், அதாவது நாட்டுப்புற நடன வகைகள், நம்ம தமிழ் மண்ணோட சிறப்பை உயர்த்தி காட்டுபவை. கர்நாடக சங்கீதம் மாதிரி நடனத்தில பரதநாட்டியம். இந்த நடன வகைகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம சென்னையில் உள்ள ஒரு நடன ஆசிரியர் கிட்ட பேச போறோம்.
4: This is Shri Devi Priya.
5: What do you do?
4: I teach classical dance, Bharatanatyam.
5: Yeah, how many years?
4: This has been my 13th year.
5: Okay. Do you like folk dance or western dance?
4: I like all forms of dance.
5: Okay. Do you think folk dance will last longer or western dance?
4: Any dance, as far as it is, it sticks to the basic rules, and if the propagators or the followers are genuine enough, I think
5: like
4: it will.
5: Folk dance, or western dance?
4: I like all forms of dance. Nothing in particular. Any movement that looks graceful and comes from within, I like that.
5: Okay. Do you think it's an exercise? I mean, is dance a form of exercise?
4: Dance is a any dance is a 100% art. So it involves body, mind, and soul. Of course, when you approach it, it basically depends on how you approach it. If people take up dance for as a physical activity, yes, it is an exercise.
5: Okay. Will you face health problems when you dance? Or?
4: We don't. But if you are not trained in the right way, with your postures, of course, you will. Anything that is not trained properly will lead to health hazard.
5: Thank you.
4: Welcome.
2: இப்போ நம்ம நடன ஆசிரியர் பேசுறத கேட்டோம். Over to RJ Prashita at the studio.
3: Thank you, Namita. இப்ப கலைகளும் நாமுங்கிற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் மீண்டும் கேட்கலாம்.
6: Feeling held back due to a physical ailment? Are emotions taking a toll on your personal and professional life? Then it's time to switch to a refined way of living. Yes, yoga. Yoga gives you a huge and permanent difference to your life. But how? Yoga provides various benefits like all-round fitness, weight loss, stress relief, inner peace, improved immunity, better relationships, increased energy, better flexibility and posture, and better intuition. Yoga is a light which once lit will never dim. The better you practice, the brighter the flame. Practice yoga for a healthy body, peace of mind, open heart, and sanctity in a hectic world.
2: Welcome back to Kalaigalum Naamum.
3: Namita, இந்த காலத்து மனிதர்கள் கிளாசிக்கல் என்ற வார்த்தையை ரொம்ப வெறுக்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி உன்னோட கருத்து என்ன?
2: பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்காங்க. நவீன வாழ்க்கையின் தேடல்ல தன்னுடைய பாரம்பரிய நடனத்தை விட்டுட்டு மேலை நாடுகளோட நடன வகையான சால்சா, ஹிப்ஹாப், பேலே போன்ற வகைகள் தான் பெரிதும் பாராட்டுறாங்க.
3: இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா, கொலம்பியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து மக்கள் நம் நாட்டுக்கு வந்து நம்ம நடன வகைகளை விரும்பி கத்துக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த உயர் கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களான நாம இதெல்லாம் மறந்து போய்கிட்டு இருக்கோம்.
0: அது மட்டும் இல்ல, நாட்டுப்புற நடன வகைகள் என்னெல்லாம்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், புறவி ஆட்டம், ஒயில் கும்மி, கழைக்கூத்து, குறவை கூத்துன்னு பாரம்பரிய நடன வகைகள் எல்லாம் இருக்கு தெரியுமா?
3: இவ்ளோ இருக்கா? ஆனா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, பார்க்க வாய்ப்பே கிடைச்சது இல்ல.
0: ஏன்னா இதுக்கான ஸ்கோப் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு.
2: சரியா சொன்ன பிரசிதா, இப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
0: எங்க?
2: மயிலாப்பூர்ல இருக்கிற கோயில் குளம் தான். அங்க இப்ப சில பேரு கிட்ட போய் கேப்போம், அவங்களுக்கு நம்ம மண்ணின் நடன வகைகள் பிடிக்குமா இல்ல வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமான்னு.
3: அவங்க எல்லாரும் வெஸ்டர்ன் தான் பிடிக்கும் சொல்லுவாங்க.
2: அப்படி சொல்லிட முடியாது ஜனனி, ஏன்னா நம்ம இப்ப போக போறது மயிலாப்பூர் குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு.
7: ஹலோ, உங்க பேர் என்ன?
8: ரேஷ்மா.
7: சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேட்க கேள்வி இருக்கு. உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்குமா வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமா?
8: கிளாசிக்கல்.
7: ஏன் கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்கும்?
8: from my point of view, it is a form of art. நம்மளோட கல்ச்சரை ரொம்ப அழகா ரொம்ப ஸ்பஷ்டமா காமிக்கிறது கிளாசிக்கல் டான்ஸ்.
9: ஏன் உங்களுக்கு அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறது கேட்டாலே பிடிக்கிறது?
8: கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறதுனாலே அழகு. அந்த டான்ஸுக்கு ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு இது நட்ராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஹி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் தட். அவ்வளோ அழகா ஒவ்வொரு கடவுள் மேல இருக்கிற ஒவ்வொரு லைன்லையும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயங்கிறது இட் இஸ் கிளாசிக்கல்.
9: நீங்க டான்ஸ் கத்துக்கிறீங்களா?
8: இல்ல.
9: கத்துக்கிட்டீங்களா?
8: இல்ல.
9: ஆனா உங்களுக்கு பிடிக்கும்?
8: பிடிக்கும், ஆடுவேன்.
9: ஆனா இன்

0: இப்ப கூட நம்ம சென்னையிலயோ இந்தியால இருக்கிற பீப்புளோ அவங்களுக்கு டான்ஸ் கிளாசிக்கல் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு கலையாட்டம் தான் அவங்களுக்கு தெரியுது. கிளாசிக் அப்படிங்கறது அவங்களுக்கு மறந்தே போச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அது வந்து இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் திஸ் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் ஒன்லி ஃபார் வெஸ்டர்ன் டான்ஸ். ஆல்சோ தேர் இஸ் அ பார்ட் வேர் யூ கோ ஃபார் கிளாசிக்கல். கிளாசிக்கல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். என்கிட்ட கேட்டால் ஐ ஒன்லி என்கரேஜ் கிளாசிக்கல் மோர் தேன் வெஸ்டர்ன். வெஸ்டர்னா நல்லா இருக்கும், பட் வென் கம்பேர் ஒன்லி கிளாசிக்கல்.
0: கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுறச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏதாவது வருமா?
1: நெவர். ஷியர்
0: வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? லைக் முட்டி வலியோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய அடவு ஆடிட்டே இருக்கிறச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா?
1: இஃப் யூ அப்பாயிண்ட் என்ன, நீ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், நீ ரொம்ப உனக்கு பிடிச்சி நீ கிளாசிக்கல்ல இறங்குற. இஃப் யூ ஆர் வெரி ஃபுல் ஃப்ளெஷ் இன் தட், யூ நாட் கெட் எனி திங். ஈவன் தோ இட் கம், உன்னால அதை தாண்டி உன்னால டான்ஸ் ஆட முடியும். தட் இஸ் கிளாசிக்கல்.
0: தேங்க்யூ.
2: மகிழ்ச்சியாவும் ஆறுதலாவும் இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் சிலர் தான் இருக்காங்க, இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி நடன வகைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லனா நாமளே நம்ம மண்ணுடைய கலைகளின் வளர்ச்சியை முடக்கிற மாதிரி ஆயிடும்.
3: நம்ம மக்களே அதை பாராட்டி மரியாதையும் கொடுத்தாதான் அதோட மதிப்பு இன்னும் கூடும். அதுதான் நாம நம்ம மண்ணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அதுவே நம் கடமை. நம் மண்ணின் இசை, நடனம் மற்றும் நாடகம் நம்ம சொத்துக்கள்.
2: ஆனா இன்னைக்கு நாடக கலையோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம மெதுவா விழிச்சிட்டு இருக்கோம்.
4: அப்பப்ப நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு நாடகத்தோட விளம்பரம் வந்துகிட்டே இருக்குமே.
2: ஆனா அதுல நம்ம மண்ணுடைய பாரம்பரியம் துளி கூட கிடையாது. ஆங்கிலத்தோட தாக்கமும், வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அஃபென்சிவ் நகைச்சுவை அதாவது காமெடி, இதோட தாக்கமும் தான் அதிகம். தெருக்கூத்து, பொம்மலாட்டம், குறிஞ்சி போன்றவைதான் நம்ம பாரம்பரிய நாடகம். நமிதா, இந்த வகைகள்ல தெருக்கூத்து ரொம்ப பிரபலம். இதுல இசை, நடனம், நடிப்பு, கவித்துவம் போன்றவை உள்ளடங்கி இருக்கும்.
3: இப்பெல்லாம் இந்த மாதிரி தெருக்கூத்து எங்கேயுமே நடக்குது இல்லையே?
2: நடக்குது, ஆனா ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்கள்ல தான் நடக்குது. அதுவும் கோயில் திருவிழாக்கள்ல அதிகமா நடக்கும்.
4: தெருக்கூத்தெல்லாம் சில சமயம் ராத்திரி பூராவும் நடக்கும்னு மக்கள் அதையும் பொறுமையா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: ஆமா நமிதா, நம்ம தமிழ் வருடப்பிறப்பு இருக்குல்ல, அப்போ பல கிராமங்கள்ல 21 நாளைக்கு பாரதம்னு வருடா வருடம் ஒரு திருவிழா நடக்கும்.
3: 21 நாளா?
2: ஆமா ஜனனி, இந்த திருவிழாவை 3 விதமா கொண்டாடுவாங்க. ஒண்ணு பிரகாங்கம், அடுத்தது பூஜை, இதுல முக்கியமானது தெருக்கு.
3: 9 இரவுகளுக்கு அப்படி என்ன நடக்கும்
2: ஜனனி? பாரதம் என்ற பெயர்ல இருந்தே தெரிஞ்சிருக்குமே.
4: அப்ப முழு மகாபாரதமா? இன் 9 நைட்ஸ்?
2: இல்ல நமிதா, மகாபாரதத்துல உள்ள முக்கியமான சம்பவங்கள் அதாவது திரௌபதி கல்யாணம், சுபத்திரை கல்யாணம், அபிமன்யுவின் தோல்வி, கர்ணன் தோல்வி, மிக முக்கியமாக 18 போர்.
3: இங்க பல இடங்கள்ல இசை உள்ளடங்கி இருக்கும். மிருதங்கம், ஹார்மோனிய பெட்டி, முகவீணை எல்லாம் பயன்படுத்தப்படும்ல.
2: உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஜனனி, எப்பவுமே விநாயகர் பாடலோட தான் தெருக்கூத்து ஆரம்பிப்பாங்க.
3: ஆமா.
2: அடுத்து கட்டிக்காரன் வந்து ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துவான். அப்புறம் முழு உயிரவும் கூத்து நடக்கும். இப்போ ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம்.
5: Between the bloating, the cramping, the cravings and the mood swings, the time of the month is usually not the best week in any woman's life. Premenstrual symptoms have caused diets to derail. As you begin to lose count how many times you have been caught with your hands in the cookie jar, optimizing your energy and relaxing your mood swings can be as simple as adhering to a healthy balanced diet. To prevent and cope with PMS symptoms, here are few items to be included in your grocery list. Salmon and other fish are good source of omega-3 fatty acids that not only have heart benefits but also provide menstrual relief. These healthy fats are not only found in salmon but also avocados, nuts and olive oil. Next is broccoli. This green vegetable has a high fiber content that can actually ease bloating. Salt can cause bloating and water retention, which can make those problems of PMS worse. Next comes bananas and pumpkin seeds. These seeds can help alleviate water retention and mood swings due to its magnesium content and its ability to regulate serotonin levels. Bananas are known to be rich sources of potassium, but also have a high magnesium content. Pain and sleep is a vicious cycle, as pain interrupts sleep and a lack of sleep makes pain worse. Eating bananas could help combat both. So let's incorporate this in our diet and have a crampless menstrual cycle. God made girls have monthly periods and give birth because he knew guys weren't strong enough to handle it. So be proud to be born a girl.
4: வெல்கம் பேக் டு கலைகளும் நாமும்.
2: இப்ப இந்த மாதிரி கலைகள்ல ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க.
6: நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நேஷனல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்ல?
2: ஆமா ஆமா ஜனனி, பாரத் ரங் மகோத்சவ்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இது ஆசியாலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சி.
4: ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்.
2: யா, என்னதான் இருந்தாலும் நாடக கலை மேலுள்ள ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது.
4: அப்படியா பிரசிதா?
6: கண்டிப்பா. அதாவது இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், இப்ப நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த நாடக கலைய இப்போ வளர்த்துட்டு வராங்க. சோ பொதுமக்களான நாமும் இதுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம பாரம்பரிய கலைகள் மேல வரும்.
2: ஆமா ஜனனி, இனி வரும் தலைமுறையினர்கள் வந்து நடன கலையாகட்டும், நாடக கலையாகட்டும், இசைக்கலையாகட்டும், இந்த மூணையும் வந்து வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நேர்களை கேட்டுட்டு, உங்க எல்லாருக்கும் கலைகளும் நாமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம்.
6: இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 6512133333. இத்துடன் உங்களிடமிருந்து விடை தருவது உங்கள் அபிமான ஆர்ஜே பிரகாஷிதா, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே ஜனனி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரே நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா, ஹே மைக்கனே, பையன் அலங்காரத்துல எங்க போயிருக்கான்?
1: குயிக்க போயிருக்கான் ரசனே. ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா.
2: என்னமா
1: இம்புட்டு நேரம் தலை குச்சினுங்கிறியே? காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு அவங்க அப்பா கூப்பிடறான்.
3: கூப்பிடுறேன்
1: சாமியா.
3: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
0: போங்க சாமி, கொண்டாந்து
3: மறந்துடாதடா சக்கர.
0: தொட்டு குடிச்சிருக்கீங்களா? மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆழ்ந்துட்டம்மா காலையில. பாய்க்கன்யா சீக்கிரம் காஞ்சி
1: காசுடா
0: பணம் குத்திக்கிறாரு. காவுதாரி பிடிக்கல, காட்டுக்கு போனோம். ஜெயரஜினி பலகிறா, காட்டுக்கு போவோம்.
2: ஸ்கூல் நான் போகணும்.
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
2: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நான் போகணும்.
1: போய்ச்சானே என் புள்ள போச்சே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொன்னாரு, யாரா ஒருத்தர் என் கூட வர.
1: கேள்விப்பட்ட

0: அதுல போய் சாப்பிட்டு வந்துருங்க.
1: சாவியோ என் புள்ள கண்ணு திறக்காம பச்சை தண்ணி கூட பல்ல கூடாது. சாவியோ
0: நீங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.
2: இன்ஸ்பெக்டர் வாங்க.

0: dame.
1: Dame. Y por uno solo.
2: Contrata a Sammy Carol, ¿verdad, bro?
1: ¿Ningue era?
2: No, anda Sammy en el naricorón que se han de tal.
1: Dame. Y el área rumco, van a andar pitas. Wanga. Ucarme. ¿Ningle Ucarme?
3: Anda Sammy.
0: Sammy, ya pria, chempule capa, te curan Sammy.
3: Ya, guate, pule Sammy. Ya, pule capa, te que Sammy.
1: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
2: தெளிவா சொல்லுங்க சாமி. அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி.
1: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
0: ஐயோ சாமி,
2: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
1: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலியும் மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட இருந்து கேண்ட வடல எடுத்துங்க சாமி.
0: உலகத்துல வாழ சாமி,
4: உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டினபுறமும் வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்கா, அதே மாதிரி மனுஷன் சேர்த்தபுறமும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும் சாமி.
0: செல்லமுத்து, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர நீ இன்னும் போல?
5: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
5: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
4: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களாலதான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
3: என்ன சொல்றேன்னே, ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணும்ன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணா வீட்டில் உட்காந்து இருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

0: மச்சான், என் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத்து ஏதோ ஒரு வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today இங்க இருக்கிறது தமிழ் கல்ச்சரும் தமிழை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜ்ல என்ன லிட்ரேச்சர் இருக்கு, அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழ்ல இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பண்பு
1: நிலா வெளிச்சத்தில் பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்தில் நண்பர்கள் புத்தகத்தில் படித்ததையும் படத்தில் பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நான்

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கதை நேரம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் RJ விஜயசாலினி. இன்றைய கதை தண்ணீரின் சுவை. ஒரு பிரதேசத்தில் முஸ்லிம் பூனையும் கிறிஸ்தவ பூனையும் இந்து பூனையும் இருந்தன. மூன்றும் நண்பர்களாக தான் இருந்தன. என்றாலும் தங்களுக்குள் அடிக்கடி மதத்தின் பெயரால் சண்டையிட்டுக் கொண்டன. இவற்றை யாராலும் திருத்த முடியவில்லை. ஒரு சமயம் அங்கே கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்தது. பஞ்சாயத்து தலைவராக இருந்த முயல் அண்ணாச்சி கிணறு வெட்டி கொள்ள பூனைகளுக்கு அனுமதி அளித்தது. நான் இந்து கிணற்றிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பேன் என்றது இந்து பூனை. நான் முஸ்லிம் கிணற்றிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பேன் என்றது முஸ்லிம் பூனை. நான் கிறிஸ்தவ கிணற்றிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பேன் என்றது கிறிஸ்தவ பூனை. மூன்றும் தங்களுக்கிடையில் என் கிணற்றிற்கு நீ வராதே, உன் கிணற்றிற்கு நான் வரமாட்டேன் என்று உறுதியாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன. கிணறு வெட்டி கொள்ள அனுமதி கொடுத்த முயல் அண்ணாச்சிக்கு கூட தெரியாமல் அந்த மூன்று பூனைகளும் தங்களுக்கு தனித்தனியாக கிணறு வெட்ட தொடங்கின. முதலில் இந்து பூனை தன் கிணற்றை வெட்டியது. ஒரு சிறிய பள்ளத்தை தான் அதனால் வெட்ட முடிந்தது. கிணறு வெட்டப்பட்டு விட்டதா என்று பார்ப்பதற்காக முயல் அண்ணாச்சி அங்கே வந்தது. மூன்று பள்ளங்களை பார்த்து விட்டு இது என்ன என்று பூனைகளிடம் கேட்டது. கிறிஸ்தவ பூனை தன் பள்ளத்தை காட்டி இது கிறிஸ்தவ கிணறு என்றது. இந்து பூனையும் இதுதான் இந்து கிணறு என்றது. முஸ்லிம் பூனை தன் பள்ளத்தை காட்டி இதுதான் முஸ்லிம் கிணறு என்று சொன்னது. முயல் சிரித்தது. முயல் கேட்டது, இங்கே மூன்று பள்ளங்கள் தான் இருக்கின்றன. இந்த பள்ளங்கள் கிணறுகளாகாது. நீங்கள் தனியாக ஒரு கிணறை வெட்டிவிட முடியாது. உங்கள் தாகம் தீர தண்ணீர் வேண்டுமா வேண்டாமா என்று பூனைகளிடம் கேட்டதும் வேண்டும் வேண்டும் என்று கத்தின. முயல் மீண்டும் கேட்டது, அந்த தண்ணீர் ஜாதி மதமற்ற தண்ணீராக இருந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? வேறு வழி இல்லாமல் பூனைகள் சம்மதித்தன. முயல் அண்ணாச்சி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. அந்த கூட்டத்தில் அனைத்து மிருகங்களும் பறவைகளும் கலந்து கொண்டன. அப்போது முயல் அண்ணாச்சி பேசியது, இந்த பூனைகள் மூன்றும் தங்கள் தவறை உணர்ந்து விட்டன. ஜாதி மதமற்ற தண்ணீர் குடிக்க விரும்புகின்றன. இப்போது இவற்றிற்கு உதவி செய்ய வேண்டியது நம் கடமை. பூனைகளுக்கு உதவி செய்ய மிருகங்களும் பறவைகளும் சம்மதித்தன. யானைகளும் புலிகளும் பெரிய கிணறு வெட்ட தொடங்கின. சிறிய மிருகங்களும் பறவைகளும் குவியும் மண்ணை தூரத்தில் கொண்டு போய் கொட்டின. மயில்களும் கொக்குகளும் வேலை செய்யும் பிராணிகளுக்கு உணவும் பானங்களும் கொண்டு வந்து கொடுத்தன. எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையாக பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்தன. காலையிலிருந்து மாலை வரை எல்லாம் அயராது உழைத்தன. கடைசியில் அங்கே பெரிய பொது கிணறு ஒன்று உருவானது. அதில் நிறைய தண்ணீர் இருந்தது. மூன்று பூனைகளும் முதலில் தண்ணீர் குடித்தன. முயல் பூனைகளிடம் கேட்டது, இந்த தண்ணீருக்கு எந்த மதத்தின் அல்லது எந்த ஜாதியின் சுவை இருக்கிறது? அதற்கு பதில் கூறிய பூனைகள், இல்லை, இந்த தண்ணீர் தண்ணீரின் சுவையுடன் தான் இருக்கிறது என்று கூறின. பிறகு அந்த பிரதேசத்தில் தண்ணீர் பஞ்சமே ஏற்படவில்லை. இன்றைய கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விஜயசாலினி. நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரிடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: Which aims to showcase and extend a platform to the talent of the alumni of MOP. We shall now begin the day with a vocal concert by K. Dharani. Dharani, a prodigious talent in the Carnatic music landscape, has been performing artist since 2001. Earlier, she learned music under the tutelage of the late Srimati Sulokshana Pattabhi Raman. She is now a disciple of Sangeeta Kalanidhi Srimati R. Vedavalli and Kalai Mamani Sri Vasant Kumar. A B-high-graded artist of the All India Radio, she has been a regular performer in the December Music Festival since 2006 in all the leading music sabhas of Chennai, including the Music Academy Madras, and in several prominent sabhas all over India. She has also performed in several other countries, including North America, USA, and Canada. She won the Yuvakala Vipanchi by Vipanchi in 2009, Balakala Ratna by Balakala Sagaram Trust in 2010 and D.K. Pattamal Memorial Award by Sri Gana Sabha in 2012. Dharani will be accompanied by Sri M. Vijay on the violin and Sri Tanjavur Praveen Kumar on the Mridangam.

0: Thank you for the wonderful performance, Dharani. Let's have another round of applause for our accompanists, Shri M. Vijay on the violin and Shri Tanjavur Praveen Kumar on the mridangam.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: இந்த ரேணு இருக்கால ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.